சுமக்கும் பதுமையாக மாறவும் மாட்டாள். பிறர் நகைக்கும்படி வீண் பெருமை கூறவும் மாட்டாள். வகை வகையாய் உணவு செய்து இன்பமூட்டுவாள்.

0: குட் மார்னிங் சார். குட் மார்னிங்
1: தம்பி. இன்னைக்கு முகூர்த்தம்பா, அதனால டிராபிக் கொஞ்சம் அதிகமா இருக்கும், கஸ்டமர்ஸும் நிறைய வருவாங்க. அப்புறம் பவர் கட் இருக்கிறதுனால ஜென்ஸ் எடுக்க டீசல் இருக்கான்னு பார்த்து வைய.
2: எப்படின்னா லோக்கல் தகவல்ல கில்லியா இருக்கீங்க, மாசனா நீங்க?
1: அதெல்லாம் ஒண்ணுமில்ல, காலையில சோனா எஃப்எம் 107.8 நம்மை சுற்றி கேப்பேன். ஒரு நாளுக்கு தேவையான எல்லா லோக்கல் அப்டேட்ஸையும் தந்துருவாங்க. சும்மா மொபைல்ல அங்க என்ன நடக்குது, இந்த கப்பல் பிளாக்ல யார் சண்டை போட்டான்னு பார்க்காம நம்மளை சுத்தி என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்க வேண்டாமா?
3: வானிலை அறிக்கை, மின்தடை பகுதிகள், மேட்டூர் அணை நீர்மட்ட நிலவரம், டிராபிக் அப்டேட்னு தினம் தினம் லோக்கல் அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்க நம்மை சுற்றி திங்கள் முதல் சனி வரை காலை 7 to 9 வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
4: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் பக்தி நேரம்.

0: குட் மார்னிங் சார். குட் மார்னிங்
1: தம்பி. இன்னைக்கு முகூர்த்தம்பா, அதனால டிராபிக் கொஞ்சம் அதிகமா இருக்கும், கஸ்டமர்ஸும் நிறைய வருவாங்க. அப்புறம் பவர் கட் இருக்கிறதுனால ஜென்ஸ் எடுக்கு டீசல் இருக்கான்னு பாத்து வைய.
0: எப்படின்னா லோக்கல் தகவல்ல கில்லியா இருக்கீங்க மாசனா நீங்க?
1: அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, காலையில சோனா எஃப்எம் 107.8 நம்மை சுற்றி கேப்பேன். ஒரு நாளுக்கு தேவையான எல்லா லோக்கல் அப்டேட்ஸையும் தந்துருவாங்க. சும்மா மொபைல் அங்க என்ன நடக்குது, இந்த கப்பல் பிளாக்ல யார் சண்டை போட்டான்னு பாக்காம நம்மளை சுத்தி என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்க வேண்டாமா?
2: வானிலை அறிக்கை, மின்தடை பகுதிகள், மேட்டூர் அணை நீர்மட்ட நிலவரம், டிராபிக் அப்டேட்னு தினம் தினம் லோக்கல் அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்க நம்மை சுற்றி திங்கள் முதல் சனி வரை காலை 7 to 9 வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
3: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் பக்தி நேரம்.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் பக்தி நேரம்.
1: அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. என்னுடைய பெயர் முகமது அபுல் ஹசன் ஷாதலி. நான் சேலம் நூருல் இஸ்லாம் அரபிக் கல்லூரியில் 5ஆம் ஆண்டு படித்து வருகிறேன். நான் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி சிறிய ஒரு பாடல் பாடுகிறேன். அதன் பெயர் கண்ணான கண்ணே.

துடிக்கின்றதே, என் நேரமும் உமை காண துடிக்கின்றதே. நான் வாழும் நொடியெல்லாம் வாடியே போகும், வாஞ்சை மலரதனை காணாமலே. முகமது.

சொல்கின்றதே, இனி என்னுள் இருந்தால் உமை காண முடியாது என்றே என் கண் இரண்டும் சொல்கின்றதே, ஓயாமல் கண்ணீராய் வடிகின்றதே எனதுயிரை.

0: பாடவே.
1: குட் மார்னிங் சார். குட் மார்னிங் தம்பி. இன்னைக்கு முகூர்த்தம்பா, அதனால டிராபிக் கொஞ்சம் அதிகமா இருக்கும், கஸ்டமர்ஸும் நிறைய வருவாங்க. அப்புறம் பவர் கட் இருக்கிறதுனால ஜென்ஸ் எடுக்க டீசல் இருக்கான்னு பாத்து வையே.
2: எப்படின்னா லோக்கல் தகவல்ல கில்லியா இருக்கீங்க மாசனா நீங்க?
1: அதெல்லாம் ஒண்ணுமில்ல, காலையில சோனா எஃப்எம் 107.8 நம்மை சுற்றி கேப்பேன். ஒரு நாளுக்கு தேவையான எல்லா லோக்கல் அப்டேட்ஸையும் தந்துருவாங்க. சும்மா மொபைல்ல அங்க என்ன நடக்குது, இந்த கப்பல் பிளாக்ல யார் சண்டை போட்டான்னு பாக்காம நம்மளை சுத்தி என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்க வேண்டாமா?
3: வானிலை அறிக்கை, மின்தடை பகுதிகள், மேட்டூர் அணை நீர்மட்ட நிலவரம், டிராபிக் அப்டேட்னு தினம் தினம் லோக்கல் அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்க நம்மை சுற்றி திங்கள் முதல் சனி வரை காலை 7 to 9 வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
4: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் பக்தி நேரம்.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி
1: காலம் ஓடினால் எல்லாம் நல்லதாய் நடக்கும். இன்னைக்கான நாள் உங்க எல்லாத்துக்குமே செமையா சூப்பரா ஜாலியா ஸ்டார்ட் ஆகணும் அப்படின்னு விஷ் பண்ணிக்கிட்டு இன்னைக்கான நிகழ்ச்சியை ஸ்டார்ட் பண்ணிடலாமா? எல்லாருக்குமே இனிய காலை வணக்க மக்களே. சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில நம்மை சுற்றி நிகழ்ச்சியை தொகுத்து வழங்க வந்துட்டேன். நான் உங்க சத்யா. எல்லாம் எப்படி இருக்கீங்க? சூப்பரா இருக்கீங்களா? உங்களுக்காக இந்த காலை பொழுது ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் இனிமையாகவும் மாத்துறதுக்காக சத்யா நான் உங்களுக்காக பல தகவல்களை வந்து எடுத்து வந்திருக்கேன். அது எல்லாத்தையுமே நான் சொல்றதுக்கு முன்னாடி இன்னைக்கான நிகழ்ச்சி ஒரு குட்டி ஸ்டோரியோட ஸ்டார்ட் பண்ணிடலாமா? என்னப்பா அது, இவ்வளவு முயற்சி பண்ணாலும் எதுவுமே சரியாக நடக்க மாட்டேங்குது, எல்லாருக்குமே நல்லது நடக்குது நமக்கு நடக்க மாட்டேங்குது அப்படி மாதிரி நிறைய பேர் வந்துட்டு மனசுக்குள்ளே ஓடிக்கிட்டே இருக்கும் நம்ம நினச்சிக்கிட்டே இருக்கும். ஆனால் ஒரு விஷயத்தை மட்டும் நம்ம மறக்கக்கூடாது, காலம் ஓடினால் தான் எல்லாமே வந்துட்டு நல்லதாக நடக்கும். எல்லாமே உடனே நடந்துடணும் அப்படின்னு நினச்சோம்னா கண்டிப்பாக வந்துட்டு நடக்காது. நாம் கொஞ்சம் காலங்கள் எடுத்துக்கணும், அதுக்கான முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கணும். அப்போ தான் நம்ம எந்த விஷயத்தை நோக்கி போகிறோமோ அந்த விஷயம் கண்டிப்பாக நம்மளோட கைக்கு கிடைக்கும். நமக்கு கஷ்டமாக இருக்கக்கூடிய ஒரு விஷயம் கொஞ்ச நாள் கழித்து திரும்பி பார்த்தா, ஆட அந்த நேரத்தில் இது நடக்காமல் போனதே நல்லதுதானே அப்படின்னு சொல்லிட்டு அப்படிலாம் வந்து யோசிப்போம். சில நேரங்களில் இப்படியெல்லாம் நடக்கவும் செய்யும். அதாவது ஒரு இன்சிடென்ட் நடக்குது அப்படின்னா அதுக்கப்புறமா பரவாயில்ல இது நடந்தது நல்லது தான் அப்படி மாதிரி ஒரு சில நேரத்தில் நடக்கட்டும் நினைக்க தோணும். இந்த மாதிரி காலங்கள் கலங்கினதுக்கு அப்புறம் தான் நம்ம எந்த விஷயத்தை நோக்கி போயிட்டு இருக்கோம் அப்படிங்கிறது நமக்கே தெரியும். ஸோ இந்த ஒரு பாசிட்டிவ் மைண்ட் செட்டோட இன்றைக்கான வானிலை எப்படி இருக்க போகுது அப்படின்னா, அதிகபட்ச வெப்பநிலை 34°C ஆகவும் குறைந்தபட்ச வெப்பநிலை 24°C ஆகவும் இருக்க போகுது அப்படின்னு வானிலை ஆய்வு மையம் தெரிவிச்சிருக்காங்க. அதே மாதிரி நேற்றைய சராசரி வெப்பநிலை 29°C இருந்திருக்குது. இன்னைக்கு வெப்பத்துடைய தாக்கம் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் அப்படி மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. காலையிலேயே பார்க்குற சூரியன் பிரைட்டான ஒரு என்ட்ரி கொடுத்துருக்காரு. பார்க்கலாம் இன்னைக்கு நாள் எப்படி இருக்க போகுது அப்படின்னு. இப்போ அடுத்ததா உங்கள் அறிவை விரிவாக்க வர இருக்கிறது என்ன அப்படின்னா,
2: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்
3: அறிவை விரிவாக்க இன்றைய கேள்வி.
1: எஸ் உங்கள் அறிவை விரிவாக்க இன்னைக்கான கேள்வியாக சத்யா நான் என்ன கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னா, குறிஞ்சி நிலத்தின் கடவுள் யார்? குறிஞ்சி நிலத்தின் கடவுள் யார் அப்படிங்கிறதான் இன்றைக்கான கேள்வியாக இருக்குது. இந்த கேள்விக்கான பதிலாக 9787770108 அப்படிங்கிற இந்த நம்பருக்கு கால் பண்ணியோ இல்லை வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணியோ உங்களுடைய பதிலாக காலையில் 7 மணிலேருந்து 9 மணிக்குள்ளே பதிவு பண்ணுங்கள். நீங்கள் சொல்லக்கூடிய பதில் சரியானதாக இருந்தது அப்படின்னா நம்ம நிகழ்ச்சியோட இறுதி பகுதியில் உங்களுடைய பேரும் ஊருமே சொல்லப்படும். ஸோ மறக்காமல் ஃபோன் எடுங்க, டயல் பண்ணுங்கள் 9787770108 அப்படிங்கிற இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள் இல்லை வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள் உங்களுடைய பதிலாக மறக்காமல் பதிவு பண்ணுங்கள். இன்னும் உங்களுக்காக அடுத்தடுத்து நிறைய அப்டேட்ஸுமே வெயிட்டிங்கில் இருக்குது, அது என்ன அப்டேட்ஸ் அப்படிங்கிற மாதிரி தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி இப்போ உங்களுக்காக முதல் பாடலாகவே தமிழ் நேசன் அவர்களுடைய அடி மதுரை பக்கம் போறப்புள்ள அப்படிங்கிற ஒரு சூப்பரான பாடலாக வந்துட்டு இருக்குது. கேட்டு ஜெய் பண்ணுங்கள் சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியோட.

0: சேலம் மக்களே, நமது சேலத்தில் மாபெரும் கட்டுமான பொருட்கள் கண்காட்சி. கிறிஸ்டல் ட்ரேட் ஃபேரின் கிறிஸ்டல் பில்ட் எக்ஸ்போ 2026.
1: கன்ஸ்ட்ரக்ஷன், ஹோம் அப்ளையன்சஸ், லேட்டஸ்ட் இனோவேஷன்ஸோட கட்டுமான துறை சம்பந்தப்பட்ட அனைத்தும் ஒரே இடத்தில். கிறிஸ்டல் பில்ட் எக்ஸ்போ
0: 4 செப்டம்பர் 25, 26, 27, 3 நாட்கள் மிக பிரம்மாண்டமாய். இடம் தி ரத்னவேல் ஜெயக்குமார் மண்டபம், ஓமலூர் மெயின் ரோட், சேலம்.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் பேசும் பக்கங்கள்.
1: வணக்கம் அன்பான நேயர்களே, நாகராஜ் பேச வந்துட்டேங்க. பேசும் பக்கங்களில் இன்னைக்கு எந்த புத்தகத்தை பற்றி நான் சொல்ல போகிறேன் அப்படின்னா, அமீஷ் அவர்களுடைய மெழுகாவின் அமரர்கள், ஆங்கிலத்தில் த இம்மார்டல்ஸ் ஆஃப் மெழுகா அப்படின்ற ஒரு புத்தகத்தை பற்றி தான் நான் வந்து சொல்ல போகிறேன். ரொம்ப ஃபேமஸான, நிறைய நபர்கள் பாசிட்டிவான ஃபீட்பேக்கை கொடுத்த ஒரு புத்தகம், படிக்கிறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும், எல்லாருமே படிங்க அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு புத்தகம் தான் இந்த புத்தகம். அதாவது இன்னைக்கு நாம் வணங்குற கடவுள்கள், எக்ஸாம்பிள் சிவன், விஷ்ணு, அதுக்கப்புறம் இன்னும் நிறைய கடவுள்கள் இருக்காங்க இல்லைங்களா. ஸோ இந்த மாதிரி கடவுள்கள் நம்மளுடைய பூமியில் ஒரு முன்பொரு காலத்தில் வாழ்ந்திருந்தால் எப்படி வாழ்ந்திருப்பாங்க, இப்படியும் வாழ்ந்திருக்கலாம் அப்படின்றத பற்றின ஒரு கதை தான் இந்த ஒரு கதை, மெழுகாவின் அமரர்கள். இன்னைக்கு உலகம் முழுக்க ஃபேமஸாக இருக்கக்கூடிய நம்மளுடைய சிவபெருமான் அவர்கள் ஒரு சாதாரண மனிதராக ஒரு இடத்துல வாழ்ந்தால் எப்படி இருக்கும் அப்படின்ற ஒரு கதை தான். இந்த புத்தகத்தில் வர முக்கியமான கதாபாத்திரங்கள் அப்சல்யூட்லி சிவன் அவர்கள் தான். ஸோ இந்த கதையில் கிமு 1900 அவர் வந்து ட்ரைப் பீப்புள்ஸோட தலைவனாக இருக்கிறார். அவருடைய ட்ரைபில் வாழக்கூடிய மக்கள் கைலாய மலை அடிவாரத்தில் வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. கைலாய மலை அப்படின்னா குளிர் பிரதேசம், அந்த குளிர் பிரதேசத்தில் எப்பயும் சண்டை நடந்துக்கிட்டே இருக்குது. இவங்களுக்கும் இன்னொரு ட்ரைப் பீப்புள்ஸ்க்கும் வந்து இடையில் சண்டை நடந்துக்கிட்டே இருக்குது. இந்த சண்டை திரும்ப திரும்ப வந்துக்கிட்டே இருக்குது. இந்த சண்டையினால் நிறைய பேர் இறக்கவும் செய்கிறாங்க. அப்போ சிவன் என்ன நினைக்கிறார் அப்படின்னா, மக்களுக்கு, நம்மளுடைய மக்களுக்கு ஒரு பாதுகாப்பான இடம் கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்போ அந்த ஒரு டைமில் தான் நந்தி எல்லாருமே அறிமுகமாகறாங்க. அப்போ வந்து நந்தி வந்து சொல்கிறாங்க, இந்த மாதிரி நீங்கள் எங்களுடைய இடத்துக்கு வாங்க, உங்களுடைய மக்களோட பாதுகாப்பாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து சொல்கிறாங்க. சிவன், அதுக்கப்புறம் சிவன் கூட இருக்கிற மக்கள் எல்லாருமே அங்கே வந்து போகிறாங்க. அந்த ஒரு இடத்தோட பேர் தான் மெழுகா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். அங்கே போனால் கடுமையான வறட்சியெலாம் வந்து இருக்குது. அங்கே ஏற்கனவே சில மக்கள் வாழ்ந்துட்டுருக்குறாங்க. அவங்க வந்து சூரிய வம்சிகள் அப்படின்னு அழைக்கப்படுறாங்க. அவங்க வந்து தலைவனை தேடக்கூடியவங்களாக இருக்கிறாங்க. அதே மாதிரி அவங்க தலைவனாக இருக்கிறாங்க இல்லைங்களா, அவங்களுக்கு சில அடையாளங்கள்லாம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நினச்சிட்ருக்குறாங்க. ஸோ அந்த அடையாளங்கள் எல்லாமே சிவனுக்கு வந்து பொருந்தி போகுது. அதனால் சிவன் தான் தலைவன் அப்படின்னு சொல்லிட்டு ஏற்றுக்கிறாங்க. இப்போ இங்கே வாழ்ந்துட்டுருக்க சூரிய வம்சிகள், அவங்களுக்கு ஆப்போசிட் வந்து பார்த்திங்கன்னா சந்திர வம்சிகள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் இருக்காங்க. அவங்களுக்கும் இவங்களுக்கும் அப்பப்போ சண்டை வந்துக்கிட்டே இருக்கும். சூரிய வம்சிகள் கூட இருக்கிற சிவனுக்கு ஒரு கேள்வி வருது, நம்ம சரியான சைடில் இருக்கிறோமா, அதாவது நம்ம நாகர்களை, அதாவது சந்திர வம்சத்தினரை வந்து எதிர்க்கிறோம், இல்லை அதுதான் நமக்கான இடமா, இல்லை இதுதான் நமக்கான இடமா அப்படின்ற ஒரு கேள்வி வருது. ஸோ அந்த கேள்விக்கான விடையெல்லாம் அடுத்தடுத்த பாட்டில் வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ

0: எந்த ஒரு நாவல் நீங்க வந்து வாங்கி படிக்கணும்னா கட்டாயமா வந்து படிங்க. அமீஷ் அவர்களுடைய மெழுகாவின் அமரர்கள். நன்றி நேயர்களே.
1: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் பேசும் பக்கங்கள்.
2: நம்ம விளாண்ட கேம்ல எல்லா கேள்விக்குமே கரெக்டா பதில் சொன்ன ஆகாஷுக்கு எல்லாரும் ஒரு தடவை ஜோரா கைத்தட்டுங்க பாப்போம்.
3: எப்படா நம்ம கிளாஸ் டீச்சர் என்ன கேள்வி கேட்டாலும் அதுக்கு கரெக்டா பதில் சொல்லிடுற, அதுக்கான சீக்ரெட் என்ன? அதுவா, காலையில நம்ம சோனா எஃப்எம்ல வாகை சுடுவா நிகழ்ச்சிய டெய்லியும் ஸ்கூலுக்கு வரதுக்கு முன்னாடி கேட்பேன். அதுல நம்ம கலந்துகிட்டு நிறைய கேம்ஸ் விளையாடலாம், அதே சமயத்துல நிறைய விஷயங்களையும் தெரிஞ்சுக்கலாம். நம்மள மாதிரி சின்ன பசங்க மட்டும் இல்லாம பெரியவங்களும் கூட கலந்துகிட்டு விளையாடலாம்.
4: அப்படியா விஷயம்? சரி, இனிமே நானும் சோனா எஃப்எம்ல வாகை சுடுவா கேம்ஸ் கலந்துகிட்டு நிறைய விளையாட போறேன்.
5: உங்களோட பரபரப்பான காலை பொழுத இன்னும் புத்துணர்ச்சியா மாத்தணுமா? ஜாலியா கேம் விளையாடணுமா? வாகை சூடவா சூடவா திங்கள் முதல் சனி வரை காலை 9 மணி முதல் 11 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
1: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி.
6: சூப்பரான ஒரு பாட்டுக்கு அப்புறமா கேட்டுருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி நிகழ்ச்சியிலேருந்து பேசிகிட்டு இருக்கேன். நான் உங்கள் சத்யா. நம்மளுடைய தமிழகத்தில் ஒரு சில வேளாண் பொருட்களுடைய சந்தை நிலவரம் இன்றைக்கி எப்படி இருக்குது அப்படின்னா, தேயிலை தூள் இருக்கு இல்லையா, அதாவது டீ தூள்னு சொல்லுவோம் இல்லையா, அது வந்துட்டு கடந்த வாரத்தில் 117 ரூபாய், இந்த வாரம் 119 ரூபாய் அப்படி மாதிரி விற்பனை ஆகிச்சுக்குது. தேயிலை தூள் வரத்து குறைவாக இருக்குது, விலை சற்று அதிகமாக இருக்குது. இனி வரக்கூடிய நாட்களில் வரத்து அதிகரித்ததுனால விலை குறைவதற்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னும், இல்லை அப்படின்னா விலை உயரும் அப்படி மாதிரி வந்துட்டு தெரிவிச்சிருக்காங்க. அதே மாதிரி காராமணி, அதாவது தட்டை பயிர்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த தட்டை பயிர் வந்துட்டு கடந்த வாரத்தில் 110 ரூபாய், இந்த வாரம் 94 ரூபாய் அப்படி மாதிரி குறைஞ்சிருக்குது. காராமணி விலை வந்துட்டு இப்போ குறைஞ்சிருக்குது. அவிப்புக்கு பயன்படுத்தக்கூடிய காராமணி 94 ரூபாய்க்கும், பருப்பாக அரைக்கக்கூடிய பயன்படுத்தக்கூடிய அந்த காராமணி 75 ரூபாய் வரைக்குமே வந்துட்டு விற்பனை ஆகிட்டு இருக்குது. அதே மாதிரி பாசிப்பருப்பு இருக்கு இல்லையா, அந்த பாசிப்பருவது வந்து கடந்த வாரத்தில் 92 ரூபாய், இந்த வாரம் 95 ரூபாய் அப்படி மாதிரி விற்பனை ஆகிட்டு இருக்குது. வரத்து சீராக இருக்குது. பாசிப்பருப்புடைய விலை சிறிய ஏற்ற இறக்க காணப்பட்டு வந்துட்டு, பெரிய அளவில் தேவை அதிகரிக்காததுனால இந்த விலையை வந்துட்டு தொடர்வதற்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படி மாதிரி வந்துட்டு தெரிவிச்சிருக்காங்க. ஸோ இந்த ஒரு தகவல் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த ஒரு தகவலை தொடர்ந்து நம்ம சேலத்தில் மற்ற காய்கறிகளுடைய விலை நிலவரம் எப்படி விற்பனை ஆகிட்டு இருக்குது அப்படின்னா, தக்காளி 26 ரூபாய், உருளைக்கிழங்கு 50 ரூபாய், ஆக்ரா உருளைக்கிழங்கு 28 ரூபாய், சின்ன வெங்காயம் 70 ரூபாய், பெரிய வெங்காயம் 60 ரூபாய், பச்சை மிளகாய் 42 ரூபாய், கத்தரிக்காய் 38 ரூபாய், வால் கத்தரிக்காய் 38 ரூபாய், பச்சை கத்தரிக்காய் 30 ரூபாய், வெண்டைக்காய் 28 ரூபாய், முருங்கைக்காய் 30 ரூபாய், பீர்க்கங்காய் 40 ரூபாய், சுரக்காய் 30 ரூபாய், புடலங்காய் 35 ரூபாய், வெள்ளை புடலங்காய் 30 ரூபாய், பாகற்காய் 45 ரூபாய், நாட்டு பாகற்காய் 50 ரூபாய், தேங்காய் 60 ரூபாய், முள்ளங்கி 30 ரூபாய், பீன்ஸ் 80 ரூபாய், வெள்ளை பீன்ஸ் 80 ரூபாய், அவரைக்காய் 60 ரூபாய், பூஷவரை 65 ரூபாய், கேரட் 64 ரூபாய், மாங்காய் 40 ரூபாய், பழங்களில் வாழைப்பழம் 60 ரூபாய், புவன் வாழை 60 ரூபாய், தேன்வாழை 55 ரூபாய், ரஸ்தாளி 65 ரூபாய், செவ்வாழை 80 ரூபாய், பப்பாளி 40 ரூபாய், கொய்யா 50 ரூபாய், சப்போட்டா 40 ரூபாய், கீரைகள் கட்டுன்றுக்கு 20 ரூபாயிலிருந்து 24 ரூபாய் வரைக்குமே விற்பனை குரல் சமுதாய வானொலியோட.

0: குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ்.
1: குட் மார்னிங் சார்.
0: ஸ்டூடெண்ட்ஸ், இன்னைக்கு சயின்ஸ்ல ஓசோன் லேயர் பத்தி தான் படிக்க போறோம். அப்படினா என்னன்னு தெரியுமா?
2: ஓசோன் லேயரா? தெரியாது சார்.
0: நம்ம பூமியை சுத்தி இருக்கக்கூடிய ஒரு பாதுகாப்பு கவசம் தான் ஓசோன் லேயர். சூரியன் கிட்ட இருந்து வர தீங்கு விளைவிக்கக்கூடிய யூவி கதிர்கள்ல இருந்து நம்மளையும் இயற்கையையும் பாதுகாக்குது. ஆனா இப்போ அது கொஞ்சம் கொஞ்சமா பலவீனமாகிட்டு இருக்கு.
2: அச்சச்சோ, அப்ப அதை எப்படி பாதுகாக்கிறது சார்?
0: அதுக்கு ஒரே ஒரு வழிதான் இருக்கு. சுற்றுச்சூழல் மாசுபாட்டை குறைக்கணும், தேவையில்லாத வாகன பயன்பாட்டை தவிர்த்து மின்சாரத்தை சிக்கனமா பயன்படுத்தி சுற்றுச்சூழலுக்கு உகந்த பொருட்களை பயன்படுத்தணும். இத பண்ணாவே போதும், கண்டிப்பா நம்மளுடைய உலகத்தை நம்மளால பாதுகாக்க முடியும். புரிஞ்சதா?
1: புரிஞ்சது சார்.
3: ஓசோன் படலத்தை பாதுகாப்போம், பூமியையும் நம் எதிர்காலத்தையும் வளமாக மாற்றுவோம்.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி
1: இப்போ தீபாவளி வரப்போகுது இல்லையா. நவம்பர் மாதம் 8ஆம் தேதி வந்து தீபாவளி கொண்டாட போகிறோம். அந்த தீபாவளிக்காக 17,000 டிக்கெட்டுகள் இப்போதைக்கு முன்பதிவு செய்யப்பட்டிருக்குது அப்படி மாதிரி தாங்க தெரிவிச்சிருக்காங்க. இது பற்றின ஒரு அப்டேட் தான் வந்திருக்குது. நினைச்சிருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி நிகழ்ச்சியிலேருந்து பேசிகிட்டு இருக்கேன். நான் உங்கள் சத்யா. இப்போது அரசு பேருந்துகளில் 90 நாட்களுக்கு முன்னாடியே டிக்கெட் முன்பதிவுகள் செய்யக்கூடிய வசதி இருக்கிறதுனால தீபாவளி பண்டிகையொட்டி சொந்த ஊருக்கு செல்ல பயணிகள் ஆர்வமாக டிக்கெட் முன்பதிவு செஞ்சுட்டு வந்துட்டுருக்காங்க. வர நவம்பர் மாதம் 8ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு தீபாவளி கொண்டாடப்பட்டு வந்துட்டுருக்குது. இதற்கு முந்தைய 2 நாட்களுக்கு முன்பதிவு ஸ்டார்ட் ஆகி அரசு மற்றும் விரைவு பேருந்துகளில் இருக்கைகள் நிரம்பிட்டு வந்துட்டுருக்குது. இது வரைக்குமே 17,000 டிக்கெட்டுகள் விரைவு பேருந்துகளில் முன்பதிவு ஆகியிருக்குது அப்படின்னும் வரக்கூடிய நாட்களில் முன்பதிவு அதிகரிக்கும் அப்படி மாதிரி எதிர்பார்க்கப்படுவதாகவும் சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி ஆயுத பூஜை மற்றும் தீபாவளிக்கு சிறப்பு பேருந்துகள் இயக்குவது குறித்து போக்குவரத்துத்துறை அமைச்சர் அவர்களுமே வந்து ஆலோசனை நடத்தியிருக்காரு. விநாயகர் சதுர்த்தி தொடர் விடுமுறை முடிஞ்சு சென்னைக்கு வரக்கூடிய பயணிகளுடைய வசதிக்காக திருச்சி, மதுரை, திருநெல்வேலி, கோவை உட்பட பல்வேறு நகரங்களில் இருந்து இன்றைக்கி 5763

சொல்லி தெரிவிச்சிருக்காங்க. ஸோ இந்த ஒரு தகவலை தொடர்ந்து அடுத்தது உங்களுக்காக ஜிலக்ஷன் செந்தில்குமாருடைய விண்மீன் போலவே சாங் தான் வந்துட்டு இருக்குது, கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. அதே மாதிரி அந்த பாட்டு உங்களுக்கு பிடிச்சிருக்குது அப்படின்னா மறக்காம நம்மள நிலை என்னான 9787770178 அப்படிங்கிற இந்த நம்பருக்கு கால் பண்ணியோ இல்லை வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணி உங்களுக்கு பிடிச்ச பாட்டை ஓட் பண்ணி விடுங்க. நீங்கள் ஓட் பண்ணக்கூடிய பாடல் வார இறுதியில் வரக்கூடிய டாப் 10 மியூசிக் நிகழ்ச்சியில் இடம்பெறும். இப்போ அடுத்தது உங்களுக்கு அந்த சூப்பரான பாட்டு தான் வந்துட்டு இருக்குது, கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. சோனா FM 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வனொலியோட.

0: ஒரு ஜோக் சொல்லிட்டா சார்.
1: ரமேஷ், எனக்கு ஒரு டவுட்ரா. உனக்கு நீ தான் டவுட் வரல, என்ன டவுட்? உன்னை ஏன் ரமேஷ் ரமேஷ் எல்லாரும் கூப்பிடுறாங்கன்னு தெரியுமா?
2: தெரியலையே.
1: ஏன்? ஏன்னா உன் பேரு ரமேஷ்.
2: என்ன ஒரு புத்திசாலித்தனம்.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி
1: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி நிகழ்ச்சியிலேருந்து பேசிகிட்டு இருக்கேன். நான் உங்கள் சத்யா. இப்போ உங்களுக்காகவே ஒரு சூப்பரான ஒரு அப்டேட் தங்க வந்திருக்குது. என்ன அப்டேட் அப்படின்னா, தேங்காய் இருக்கு இல்லையா, அதோடைய ஏற்றுமதி விலை இப்போ கிலோவுக்கு 70 ரூபாயாக அதிகமாக இருக்குது அப்படி மாதிரி தான் வந்துட்டு தெரிவிச்சிருக்காங்க. தேங்காயுடைய ஏற்றுமதி விலை 2 ஆண்டுகளுக்கு முன்னாடி கிலோவுக்கு சராசரியாக 25 ரூபாயாக இருந்த நிலையில் இப்போ வந்துட்டு 55-70 ரூபாயாக வந்துட்டு அதிகமாக இருக்குது. தேங்காய் உற்பத்தி குறைஞ்சிருக்கிறதுனால விலை உயர்ந்திருக்குது அப்படி மாதிரி ஏற்றுமதியாளர்கள் தெரிவிச்சிருக்காங்க. இது பற்றி ஏற்றுமதியாளர்கள் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, நாட்டுடைய மொத்த தேங்காய் ஏற்றுமதியில் தமிழகம் 31% பங்களிப்பை கொடுத்துருக்குது அப்படின்னும், அந்த பங்களிப்போடு இப்போ முதல் இடத்துல இருக்குது. தமிழகத்திலிருந்து கத்தார், குவைத், சவுதி அரேபியா, ஏமன் மற்றும் ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் ஆகிய பகுதிகளுக்கு ஏற்றுமதி செய்யப்பட்டும் வந்துட்டு இருக்குது. அதற்கடுத்து சிங்கப்பூருக்கு ஏற்றுமதி ஆகிட்டு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஏற்றுமதிக்கான

தேங்காய் அளவு 13 அங்குல சுற்றளவும் 400 முதல் 500 கிராம் எடையும் இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி ஒரு மூட்டைக்கு 13 கிலோ அல்லது 25 தேங்காய்கள் இடம்பெற வேண்டும் அப்படின்னும், ஒரு கண்டெய்னருக்கு கிட்டத்தட்ட 18,000 தேங்காய்கள் அனுப்பப்படும், மேற்காசிய போர் பதற்றம் குறைந்ததுக்கு அப்புறம் தேங்காய்கள் அனுப்பப்படும் அப்படி மாதிரி வந்துட்டு தெரிவிச்சிருக்காங்க. அதுக்கப்புறமா தேங்காயோடைய விலை இருக்கு இல்லையா, அது வந்துட்டு இப்போ அதிகரிக்கிறதுனால ஏற்றுமதி விலையுமே இப்போ வந்துட்டு அதிகரிக்கிறதான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அப்படி மாதிரி தெரிவிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் போதுமான மழை இல்லாத காரணத்தினால குறைஞ்சிருக்குது அப்படி மாதிரி வந்துட்டு தெரிவிச்சிருக்காங்க. அதாவது உற்பத்தி குறைஞ்சிருக்குது, அதனால வந்துட்டு இப்போ விலையும் வந்துட்டு அதிகமாக வாய்ப்பு இருக்குது அப்படி மாதிரி வந்துட்டு தெரிவிக்கப்பட்டிருக்குது. ஸோ இப்போ இந்த ஒரு தகவலை தொடர்ந்து நம்ம சேலத்தில் தங்கம் மற்றும் வெள்ளியோடைய விலை நிலவரம் என்ன அப்படின்னா, தங்கம் கிராம் ஒன்றுக்கு 14,125 ரூபாயாகவும் தங்கம் பவுன் ஒன்றுக்கு 113,000 ரூபாயாகவும் விற்பனையாகிட்டு இருக்குது. அதே மாதிரி வெள்ளியுடைய விலை கிராம் ஒன்றுக்கு 245 ரூபாயாகவும் வெள்ளியுடைய விலை பார் ஒன்றுக்கு 245,000 ரூபாயாகவும் விற்பனையாகிட்டு இருக்குது. அதே மாறி முட்டையுடைய விலை இப்போ 5.60 காசுகள் அப்படி மாதிரி தான் வந்துட்டு விற்பனையாகிட்டு இருக்குது. ஸோ பார்க்கலாம் இனி வரக்கூடிய நாட்கள் எப்படி இருக்க போகுது அப்படின்னு. இப்போ அதே நேரத்தில் தங்கத்துடைய விலையாக இருக்கட்டும் இல்லை வெள்ளியுடைய விலையாக இருக்கட்டும், கடந்த வாரங்களில் எப்படி இருந்துச்சோ கடந்த நாட்களில் எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி தான் கிட்டத்தட்ட அதே மாதிரி தான் இருக்குது. ரொம்ப குறைவும் இல்லை, ரொம்ப அதிகமாகவும் இல்லை. ஸோ பார்க்கலாம் இனி வரக்கூடிய நாட்கள் எப்படி இருக்க போகுது அப்படின்னு. இப்போ அடுத்தது உங்களுக்காக நரேஷ்குமாருடைய இது எங்க செயலஞ்சலா பாட்டு வந்துட்டே இருக்குது, கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. சோனா FM 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியோட.

0: நம் ஊரில் விளையும் சிறு தானியங்களையே அதிகம் விளைவிப்போம். அத்தானியங்களையே அன்றாட உணவாக எடுத்துக்கொள்வோம். ஆரோக்கியமாக வாழ்வோம்.
1: பொதுநலன் கருதி சோனா FM 107.8.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி
1: சூப்பரான ஒரு பாட்டுக்கு அப்புறமா கேட்டுருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி நிகழ்ச்சியிலேருந்து பேசிகிட்டு இருக்கேன். நான் உங்கள் சத்யா. நம்மளுடைய தமிழகத்தில் இன்றைக்கி மழை வரதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அப்படிமாதான் சொல்லியிருக்காங்க. முக்கியமாக நம்ம சேலத்துலேயுமே வந்துட்டு கனமழைக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிமாதான் சொல்லியிருக்காங்க. சேலம், ஈரோடு, தருமபுரி ஆகிய மாவட்டங்களில் இன்றைக்கி கனமழைக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிமாதான் தெரிவிச்சிருக்காங்க. ஈரோடு, சேலம், கிருஷ்ணகிரி, தருமபுரி உள்ளிட்ட மாவட்டங்களில் இன்றைக்கி கனமழை பெய்யும் மாதிரி வானிலை ஆய்வு மையம் தெரிவிச்சிருக்காங்க. இதை பற்றி அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, தமிழகத்தில் நேற்று காலையில் வரையிலான 24 மணி நேரத்தில் அதற்கு முந்தைய 24 மணி நேரத்திலையுமே திருச்சி 87.7 சென்டிமீட்டர் மழை பதிவாகியிருக்குது. அதே மாதிரி அதே சமயம் பல இடங்களில் இயல்பை விட 4 டிகிரி செல்சியஸ் வரைக்குமே வெப்பம் அதிகமாகவும் பதிவாகியிருக்குது. அது மட்டும் இல்லாமல் இப்போது தெற்கு உள் கர்நாடகாவிலிருந்து தென்மேற்கு வங்கக்கடல் பகுதிகள் வரைக்குமே ஒரு காற்றழுத்த தாழ்வுப்பாதை நிலவிட்டிருக்குது அப்படின்னும், இதனால் இன்றைக்கி மேற்கு மாவட்டங்கள் நீலகிரி, கோவை, ஈரோடு, சேலம், கிருஷ்ணகிரி, தருமபுரி, வேலூர், திருப்பத்தூர் மற்றும் ராணிப்பேட்டை மாவட்டங்களில் சில இடங்களில் பலத்த காற்றுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி தென் மாவட்டங்களான மதுரை, திண்டுக்கல், விருதுநகர், சிவகங்கை மாவட்டங்களில் சில இடங்களில் மிதமான மழை பெய்யக்கூடும் அப்படி மாதிரி வந்துட்டு தெரிவிச்சிருக்காங்க. ஸோ பார்க்கலாம் இனி வரக்கூடிய நாட்களில் எப்படி இருக்க போகுது அப்படின்னு. அதே நேரத்தில் நம்ம சேலத்தில் இன்றைக்குமே வந்துட்டு மழை வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படி மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ பார்க்கலாம் மழை வரப்போகுதா இல்லை வெயில் அதிகமாக இருக்க போகுதா அப்படிங்கிறத நம்ம வந்து வெயிட் பண்ணி பார்த்தா தான் தெரியும். இப்போ அடுத்ததாக நம்ம சேலம் மேட்டூரணியோடைய நீர்மட்ட நிலவரம் என்ன அப்படின்னா, நீர்மட்டம் 88.07 அடியாகவும் நீரிருப்பு 50.47 TMC இருக்குது. அதே மாதிரி அணைக்கு வரக்கூடிய நீர்வரத்து 7177 கனஅடியாகவும் அணையிலிருந்து இருக்கக்கூடிய நீர் திறப்பு 12000 கனஅடியாகவும் இருக்குது அப்படி மாதிரி தான் வந்துட்டு தெரிவிச்சிருக்காங்க. இப்போ அணைக்கு வரக்கூடிய நீர்வரத்து 7177 கனஅடியாக மட்டும்தான் இருக்குது. ஆனால் அதே நேரத்தில் நீர் திறப்பு 12000 கனஅடியாக இப்போது அதிகமாக இருக்குது. இப்போ வந்துட்டு நீர்வரத்து ரொம்ப ரொம்ப கம்மியாகவும் நீர் திறப்பு அதிகமாகவும் இருக்கிறதுனால ஸோ இனி வரக்கூடிய நாட்களில் நீர்மட்டம் மற்றும் நீரிருப்புமே வேகமாக குறைவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏற்கனவே வந்துட்டு குறைஞ்சிருச்சு. இதுக்கு முன்னாடி நீர்மட்டம் ஸ்டார்டிங்கில் 92 அடி அப்படி மாதிரி தான் இருந்துச்சு. ஆனால் இப்போது 88 அடி அப்படிங்கிற அளவுக்கு இப்போது குறைய ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அதனால் மேட்டுதல்லாம் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா கொஞ்சம் பார்த்து சேஃபாக யூஸ் பண்ணுங்கள். இப்போது அடுத்ததான் உங்களுக்காக இன்னொரு சூப்பரான அப்டேட்மே வெயிட்டிங் இருக்குது. அது என்ன அப்டேட் அப்படின்னு தெரிஞ்சிக்கலாம். அதுக்கு முன்னாடி இப்போ உங்களுக்காக மதன் தங்களுடைய யாரு அவ இங்கே இருக்கா அந்த சாங் வந்துகிட்டே இருக்குது. கேட்டு என்ஜாய் பண்ணுங்கள். சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியோட.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி
1: சோனாயம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில நம்மை சுற்றி நிகழ்ச்சியிலிருந்து பேசிட்டு இருக்கேன். நான் உங்க சத்யா. நம்ம நிகழ்ச்சியுடைய ஒரு மணி நேரத்தை கடந்து வந்துட்டோம். இன்னும் ஒரு மணி நேரம் இருக்கு. இந்த ஒரு மணி நேரத்தில் உங்களுக்காக சொல்றதுக்காகவே நிறைய அப்டேட்ஸுமே இப்போ வெயிட்டிங்ல இருக்குது. அதுல இப்போ முதலாவதாக என்ன அப்டேட் சொல்ல போறேன் அப்படின்னா, இப்போ நம்மளுடைய சேலம் மாவட்ட பகுதிகளில் நேற்று நைட்டு வந்துட்டு பரவலாக மழை பெய்திருந்துச்சுங்க. நம்மளுடைய சேலம் சிட்டிக்குள்ளாருமே வந்துட்டு பல இடங்களில் வந்துட்டு மழை பெஞ்சிருந்துச்சு. அந்த வகையில் ஆத்தூர் பகுதிகளுமே 2 நாட்களாக பெய்து வரக்கூடிய மழையால மக்கள் மகிழ்ச்சி அடைஞ்சிருக்காங்க. ஆத்தூர் நரசிங்கபுரம் மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் நேற்று முன்தினம் நைட்டு 10 மணி அளவில் இடி மின்னலுடன் கூடிய மழை பெய்திருக்குது. நள்ளிரவு 12 மணி வரைக்குமே பெய்த மழையால் சாலை தெருக்களில் மழை நீர் ஓடி இருக்குது. அதே மாதிரி நேற்று சாயங்காலம் 4 மணியிலிருந்து 5 மணி வரைக்குமே கனமழையாக பெய்திருக்குது. மழையால் வெப்பம் தணிந்து மக்கள் மகிழ்ச்சி அடைஞ்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் வாழப்பாடி சுற்றுவட்டார பகுதிகளில் நேற்று காலையில் இருந்து வெயில் வந்துட்டு சுட்டெரிச்சிட்டு வந்த நிலையில் மதியம் 1 மணிக்கு கருமேகங்கள் சூழ்ந்து வாழப்பாடி, சேசன்சாவடி, முத்தம்பட்டி, சிங்கிபுரம், மேட்டுப்பட்டி, பழனியாபுரம் உள்ளிட்ட பகுதிகளில் லேசான மழை பெய்திருக்குது. அப்படின்னும் இதனால வெப்பம் தணிந்து குளிர்ந்த சூழ்நிலை நிலவிருக்குது அப்படி மாதிரி வந்துட்டு தெரிவிச்சிருக்காங்க. ஸோ இப்போ வந்துட்டு இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை தான் வந்து இப்போ போயிட்டுருக்குது. இப்போ இன்றைக்குமே வந்துட்டு மழை வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படி மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ பார்க்கலாம் எப்படி இருக்க போகுது அப்படின்னு. அதே நேரத்தில் நம்ம சேலத்தில் இன்றைக்கி டிராஃபிக் எப்படி இருக்க போகுது அப்படின்னா, மாமாங்கம் வெண்ணங்கோடி முனியப்பன் கோவில், மல்லூர், சந்தியூர், வின்சென்ட், சீலநாயக்கர்

பட்டி, அம்மாப்பேட்டை, அயோத்தியா பட்டினம், பொன்னமாப்பேட்டை, புதிய பஸ் நிலையம், இந்த பகுதிகள் எல்லாத்துலயுமே டிராபிக் கொஞ்சம் அதிகமா இருக்க போகுது அப்படி மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்களா நீங்க இருக்கீங்க, இல்ல இந்த பகுதியை தாண்டி நீங்க வேலைக்கு வெளியோ போக போறீங்க அப்படின்னா கொஞ்சம் பார்த்து சேவை போயிட்டாங்க. அதே மாதிரி கொஞ்சம் முன்னாடி கிளம்பி போயிடுங்க, ஆஃபீஸ் டைமுக்கு ஒரு ஹாஃப் அன் அவர் முன்னாடி கிளம்பி போயிட்டீங்க அப்படின்னு கரெக்டா இருக்கும். முக்கியமா வண்டியில போறீங்க அப்படின்னா ஹெல்மெட் போட்டு போங்க, கார்ல போறீங்க அப்படின்னா சீட் பெல்ட் மறக்காம போட்டு போங்க, ஏன்னா சேஃப்டி இஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் இல்லையா. அடுத்ததா இன்னைக்கான கேள்வியை நான் ஒரு கேள்வி கேட்டிருந்தேன், என்ன அப்படின்னா, குறிஞ்சி நிலத்தின் கடவுள் யார், குறிஞ்சி நிலத்தின் கடவுள் யார் அப்படிங்கிறதான் இன்றைக்கான கேள்வியாக இருக்குது. இந்த கேள்விக்கான பதிலை நிறைய பேர் ஆன்சர் பண்ணிகிட்டு இருக்கீங்க, நிறைய பேர் ஆன்சர் பண்ண ட்ரை பண்ணிகிட்டு இருக்கீங்க. உங்களுக்குமே இந்த கேள்விக்கான பதில் தெரிஞ்சிருக்குது அப்படின்னா மறக்காமல் நம்ம நிலை என்னான 9787770178 அப்படிங்கிற இந்த நம்பருக்கு கால் பண்ணியோ இல்லை வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணியோ உங்களுடைய பதிலை மறக்காமல் பதிவு பண்ணுங்கள். நீங்கள் சொல்லக்கூடிய பதில் சரியானதாக இருந்தது அப்படின்னா நம்ம நிகழ்ச்சியோட இறுதி பகுதியில் கூட பேரும் உரிமை சொல்லப்படும். இப்போ அடுத்தது அசோக் சரணுடைய ராட்டின போல் சாங் வந்துகிட்டே இருக்குது, கேட்டு என்ஜாய் பண்ணுங்கள். சோனா FM 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியோட.

0: எஃப்எம் 107.8 நம்ம ஊரு நம்ம ஹிஸ்டரி.
1: சேலம் சோனா எஃப்எம் நேயர்களுக்கு வணக்கம். சேலம் வரலாற்று சங்கத்தின் பொதுச் செயலாளர் ஜே பர்னபாஸ் ஆகிய நான் இன்று வந்து உங்களுடன் பகிர்ந்து கொள்வதற்கு செரி ரோடு, அதாவது செரி சாலை என்ற ஒரு இந்த சாலை, நாம் அடிக்கடி கடந்து செல்கின்ற இந்த சாலை, சேலம் மாநகரின் முக்கியமான ஒரு பிரதான சாலை. இந்த சாலை இந்த பெயருக்கு என்ன காரணம், இந்த சாலையினுடைய வரலாறு, அதை பத்தி இன்னைக்கு நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம். அதாவது செரி ரோடு அப்படின்னு சொல்ற இந்த ரோடு வந்து எங்க இருந்து ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு சொன்னா, நம்ம அஸ்தம்பட்டி ரவுண்டானால இருந்து நம்ம பழைய பஸ் ஸ்டாண்ட் போற அந்த பாதையில நம்ம போகும்போது அஸ்தம்பட்டி, அப்புறமேட்டு குமாரசாம்பட்டி, குமாரசாம்பட்டி தாண்டோன்ன அரசு கலைக்கல்லூரி, அதையும் தாண்டோன்ன விஜயராகவாச்சாரியார் சுந்தர் லாட்ஜ், அந்த பகுதியெல்லாம் அப்படியே ஸ்ட்ரைட்டா இந்த பக்கம் அந்த சிலை, பாபா சாஹேப் அம்பேத்கருடைய சிலை, அந்த சிலையை தாண்டி இடதுபுறமாக போற சாலை, அந்த சாலை அப்படியே போகுது. அப்படியே போகும்போது சுகவனேஸ்வர் கோயில், அதை தாண்டி நாங்க திருவள்ளுவர் சிலைக்கிட்ட போய் அந்த சாலை முடியுது. இவ்வளவு நீளமான இந்த ஒரு சாலை தான் இன்னைக்கு வந்து நம்ம செரி ரோடு அப்படின்னு அழைக்கப்படுகிறது. ஏன் இதுக்கு செரி ரோடுன்னு பேர் வந்தது அப்படின்னு சொல்லி நம்ம இப்ப வந்து ஆய்வு செய்யறோம், தெரிஞ்சுக்கிறோம். ஏன்னா இந்த சாலை வழியாக பல ஆண்டுகளாக பல நாட்களாக நம்ம வந்து பயணிக்கிறோம். ஆனாலும் இதுக்கு ஏன் செரி ரோடுன்னு பேர் வந்தது, இதனுடைய ஏன் செரினா என்ன அப்படின்ற ஒரு கேள்வி

0: நம்ம மனசுக்குள்ள தோன்றி இருக்காமலே கூட கடந்து சென்று இருக்கும். ஆனா அதனுடைய உண்மையை இன்னைக்கு நம்ம ஆய்வு செய்யறோம். ஏன் அப்படின்னு சொன்னா, இதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த சாலை இதற்கான பெயருக்கு அடிப்படை என்ன அப்படின்னு சொன்னா, ஜே டபிள்யூ செரி அப்படின்றவரு சேலம் மாவட்ட நீதிபதியாக சிவில் அண்ட் செஷன்ஸ் ஜட்ஜா சேலத்துல இருந்தவர். அதாவது வந்து 1857 வருஷத்துல இருந்து 1864 வருஷம் வரைக்கும் அவர் வந்து சேலம் மாவட்ட நீதிபதியாக சிவில் அண்ட் செஷன் ஜட்ஜா இருந்தார். அப்பதான் அவர் வந்து முக்கியமான சில நீதித்துறை முன்னேற்றங்களை, நிறைய காரியங்களை, சேலம் மாவட்டத்துக்கு அடிப்படையான விஷயங்களை, இன்னைக்கும் நிலைத்து இருக்கிற விஷயங்களை அவர் செஞ்சார். அப்புறம் 1859 ஆக்டிங் கலெக்டரா சேலம் மாவட்டத்தில் இருந்தாரு இந்த காலகட்டத்தில். இப்போ வந்து 1857 முதல் 1864 வரைக்கும் சேலம் மாவட்டத்தில் நீதிபதியாக அவர் இருக்கும்போது நீதி நிலைநாட்டுறதுக்கான அடிப்படை கட்டுமானங்களான நீதிமன்றங்கள், சார்பு நீதிமன்றங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சேலம் மாவட்டம் முழுமைக்குமான கட்டுமானங்களை எஸ்டாப்ளிஷ் பண்ணார். எஸ்டாப்ளிஷ் பண்ணி இந்த இடத்துல நம்ம, அதாவது பார்த்தீங்கன்னா நம்ம அந்த பழைய நீதிமன்றம் கட்டணும், அது வந்து ஒரு பெரிய ஓப்லாங் ஸ்ட்ரக்சர், ஒரு நீள் வட்ட வடிவத்தில் அதை அமைச்சிருப்பாங்க. அந்த கட்டடம் இவர் காலத்தில் தான் கட்டப்பட்டது, 1862 அப்போ தான் இவர் தான் அந்த காரியத்தெல்லாம் முன்ன நின்று செஞ்சிருக்கிறார். ஏன்னா அவர் காலத்தில் கட்டப்பட்டதுதான் அந்த நீதிமன்றம், அந்த சேலம் மத்திய சிறை, இதெல்லாம் இவருடைய காலம்தான். 1862 தான் கட்டப்பட்டது. அவைகளின் சான்றாக, அவைகளின் சாட்சியாக இந்த பெயர் வந்து செரி ரோடு என்று அழைக்கப்படுவதில் உண்மையிலே ஒரு பெருமையான விஷயம் தான். இது வந்து சேலத்தின் பெருமை என்று சொல்லலாம்.
1: சோனா FM 107.8 நம்ம ஊரு நம்ம ஹிஸ்டரி.

0: அப்ப நம்ம விளையாண்ட கேம்ல எல்லா கேள்விக்குமே கரெக்டா பதில் சொன்ன ஆகாஷுக்கு எல்லாரும் ஒரு தடவை ஜோரா கைத்தட்டுங்க பாப்போம்.
1: எப்படா நம்ம கிளாஸ் டீச்சர் என்ன கேள்வி கேட்டாலும் அதுக்கு கரெக்டா பதில் சொல்லிடுற, அதுக்கான சீக்ரெட் என்ன?
2: அதுவா, காலையில நம்ம சோனா எஃப்எம்ல வாகை சுடுவா நிகழ்ச்சிய டெய்லியும் ஸ்கூலுக்கு வரதுக்கு முன்னாடி கேட்பேன். அதுல நம்ம கலந்துகிட்டு நிறைய கேம்ஸ் விளையாடலாம், அதே சமயத்துல நிறைய விஷயங்களையும் தெரிஞ்சுக்கலாம். நம்மள மாதிரி சின்ன பசங்க மட்டும் இல்லாம பெரியவங்களும் கூட கலந்துகிட்டு விளையாடலாம்.
1: அப்படியா விஷயம்? சரி, இனிமே நானும் சோனா எஃப்எம்ல வாகை சுடுவா கேம்ஸ் கலந்துகிட்டு நிறைய விளையாட போறேன்.
0: உங்களோட பரபரப்பான காலை பொழுத இன்னும் புத்துணர்ச்சியா மாத்தணுமா? ஜாலியா கேம் விளையாடணுமா? வாகை சூடவா சூடவா திங்கள் முதல் சனி வரை காலை 9 மணி முதல் 11 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
3: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி.
4: இப்போ ஆதார் செயலி இருக்கு இல்லையா, அந்த ஆதார் ஆப்பில் வந்துட்டு தேர்ந்தெடுக்கப்படக்கூடிய தகவல்கள் மட்டும் ஷேர் பண்ணுற மாதிரியான ஒரு வசதி தாங்க இப்போ வந்திருக்கு. தான் இது பற்றின ஒரு அப்டேட் தான் வந்திருக்குது. இணைஞ்சிருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி நிகழ்ச்சியிலேருந்து பேசிகிட்டு இருக்கேன். நான் உங்கள் சத்யா. ஒவ்வொரு செயல்பாட்டுக்கும் தேவைப்படக்கூடிய தகவல்களை மட்டும் பகிரக்கூடிய வகையில் ஆதார் செயலி இப்போது மேம்படுத்தப்பட்டிருக்குது. ஆதார் அட்டையை முழுவதும் பகிர்வதனால ஏற்படக்கூடிய பாதுகாப்பு அச்சுறுத்தல்களையும் வகையில் அதை வந்து அதை தீர்க்கக்கூடிய வகையில் தேர்ந்தெடுக்கப்படக்கூடிய தகவல்களை மட்டும் பகிரக்கூடிய வகையில் தனித்துவ அடையாள ஆணையம், அதாவது செலக்டிவ் டேட்டா ஷேரிங் அப்படின்னு சொல்லக்கூடிய வசதியை ஆதார் செயலியில் ஏற்படுத்தியிருக்காங்க. இது வரைக்குமே அடையாள சரிபார்ப்புக்காக முழு ஆதார் அட்டையையோ அப்படி இல்லைன்னா அதனுடைய முழு விவரங்களையோ வந்துட்டு வழங்க வேண்டி இருந்துச்சு. இனி இந்த செயலியின் மூலமாக எந்த இடத்திற்கு அல்லது எந்த சேவைக்கு என்னென்ன தகவல்கள் தேவையோ அந்த தகவலை மட்டும் தேர்ந்தெடுத்து அனுப்பக்கூடிய வகையில் இப்போ வசதி செய்யப்பட்டிருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது பெயர், முகவரி, பிறந்த தேதி அல்லது புகைப்படத்தை மட்டும் பகிர முடியும் அப்படின்னும், புதிய செயலியின் வாயிலாக காகிதமில்லா முறையில் ஆதார் வாயிலாக தகவல்களை பகிரும் போது ஆதாருடைய 12 இலக்க எண்களையும் வெளிப்படுத்தாமல் பாதிக்கு மேல் உள்ள எண்கள் மறைக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் செயலியை பதிவிறக்கம் செய்யும் போதும் தகவல்களை பகிரும் போதும் ஓடிபி சரிபார்ப்பு மற்றும் கேமரா வாயிலாக முக அடையாளத்தை சரிபார்த்த பின்பே பகிர முடியும் அப்படின்னு மாதிரியும் தெரிவிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் செயலியை கைரேகை விழித்திரை வாயிலாக பாதுகாக்க முடியும் அப்படி மாதிரி வந்துட்டு தெரிவிக்கப்பட்டு

இருக்குது. ஸோ இந்த ஒரு தகவல் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ அடுத்ததான் இன்றைக்கி ஒருத்தர் பிறந்தநாள் கொண்டாடுறாங்க யார் அப்படின்னா, சிவா அவர்கள் வந்து தாரமங்கலம் பகுதியிலேருந்து அவருடைய பிறந்தநாளை இன்றைக்கி கொண்டாடுறாரு. அவருக்கு நம்ம சோனா எஃப்எம் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கலாம். விஷ்யூ மினிமோர் ஹாப்பிட்டன்ஸ் ஆஃப் த டே சிவா. உங்களுக்கு இன்றைக்கான நாள் மாதிரியே எல்லா நாளுமே செம்ம சூப்பராக ஜாலியாக சந்தோஷமாக இருக்கணும். அதே மாதிரி உங்களோட வாழ்க்கையில் என்னென்ன விஷயங்கள்லாம் நீங்கள் வந்து வெற்றி அடையணும் அப்படின்னு நினச்சிங்களோ அந்த விஷயங்கள் எல்லாமே கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றி அடையணும். உங்களோட வாழ்க்கையில் அடுத்தடுத்து வெற்றிகள் நிறைய வந்துகிட்டே இருக்கணும் அப்படி வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். இப்போ அடுத்த ஹெராக் பிரதர்ஸோட சூப்பரான ஒரு பாட்டு தான் வந்துட்டு இருக்குது. அந்த பாட்டு உங்களுக்கு பிடிச்சிருக்குது அப்படின்னா மறக்காம நம்மளோட நிலை என்னான்னு 9787770178 அப்படிங்கிற இந்த நம்பருக்கு கால் பண்ணியோ இல்லை வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணியோ உங்களுக்கு பிடிச்ச பாட்டை ஓட் பண்ணி விடுங்க. நீங்கள் ஓட் பண்ணக்கூடிய பாடல் வார இறுதியில் வரக்கூடிய டாப் 10 மியூசிக் நிகழ்ச்சியில் இடம்பெறும். ஸோ மறக்காம கால் பண்ணுங்க இல்லை வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்க உங்களுடைய பிடிச்ச பாட்டை ஓட் பண்ணி விடுங்க. இப்போ அடுத்ததான் உங்களுக்காக அந்த பாட்டு தான் வந்துட்டு இருக்குது. கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வனொலியோட.

0: குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ்.
1: குட் மார்னிங் சார்.
0: ஸ்டூடெண்ட்ஸ், இன்னைக்கு சயின்ஸ்ல ஓசோன் லேயர் பத்தி தான் படிக்க போறோம். அப்படின்னா என்னன்னு தெரியுமா?
2: ஓசோன் லேயரா? தெரியாது சார்.
0: நம்ம பூமியை சுத்தி இருக்கக்கூடிய ஒரு பாதுகாப்பு கவசம் தான் ஓசோன் லேயர். சூரியன் கிட்ட இருந்து வர தீங்கு விளைவிக்கக்கூடிய யூவி கதிர்கள்ல இருந்து நம்மளையும் இயற்கையையும் பாதுகாக்குது. ஆனா இப்போ அது கொஞ்சம் கொஞ்சமா பலவீனம் ஆகிட்டு இருக்கு.
2: அச்சச்சோ, அப்ப அதை எப்படி பாதுகாக்கிறது சார்?
0: அதுக்கு ஒரே ஒரு வழிதான் இருக்கு. சுற்றுச்சூழல் மாசுபாட்டை குறைக்கணும், தேவையில்லாத வாகன பயன்பாட்டை தவிர்த்து மின்சாரத்தை சிக்கனமா பயன்படுத்தி சுற்றுச்சூழலுக்கு உகந்த பொருட்களை பயன்படுத்தணும். இதை பண்ணாவே போதும், கண்டிப்பா நம்மளுடைய உலகத்தை நம்மளால பாதுகாக்க முடியும். புரிஞ்சதா?
1: புரிஞ்சது சார்.
3: ஓசோன் படலத்தை பாதுகாப்போம், பூமியையும் நம் எதிர்காலத்தையும் வளமாக மாற்றுவோம்.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி
1: சோனாஎஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில நம்மை சுற்றி நிகழ்ச்சியிலிருந்து பேசிட்டு இருக்கேன். நான் உங்க சத்யா. இப்போ உங்களுக்காக வேவ் சூப்பரான ஒரு அப்டேட் தாங்க வந்திருக்கு. என்ன அப்டேட் அப்படின்னா, நேற்று வந்து விநாயகர் சதுர்த்தி இல்லையா, விநாயகர் சதுர்த்தியிலுமே பயங்கரமாக கொண்டாடி இருப்பாங்க. ஆனால் இதுக்கு மேலே விநாயகர் சதுர்த்தி முடிஞ்சு அந்த விநாயகரெல்லாம் வந்துட்டு கொண்டு போய் கரைப்பாங்க இல்லையா, இதுக்காக போலீஸ் கமிஷனர் அவர்கள் வந்துட்டு மூக்கநேரியில் ஆய்வு மேற்கொண்டிருக்காரு. விநாயகர் சதுர்த்தி முன்னிட்டு சேலம் மாநகரத்தில் நேற்று 1300 மேற்பட்ட இடங்களில் சிலைகள் வந்துட்டு பிரதிஷ்டை செய்யப்பட்டு வழிபாடு செய்யப்பட்டிருக்குது. அது மட்டும் இல்லாமல் நாளைக்கு சிலைகள் விசர்ஜனம் செய்யப்பட இருக்குது. சேலம் குமாரசாமிப்பட்டி எல்லைப்பிடாரியம்மன் கோவிலுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய இந்து முன்னணி சார்பில் வைக்கப்பட்டிருக்கக்கூடிய விநாயகர் சிலை உட்பட மாநகரோடைய பல்வேறு இடங்களில் இருந்து கொண்டு வரப்பட்டிருக்கக்கூடிய சிலைகள் ஊர்வலமாக கொண்டு சென்று கண்ணங்குறிச்சி ஏரியில் மூக்க நீரில் வந்து கரைக்கப்படுவது வழக்கமாக இருந்துட்டு வந்துட்டு இருக்குது. இதுக்காக அங்கே இருக்கக்கூடிய பாதுகாப்பு பணிகள் குறித்து எல்லாருமே வந்துட்டு மாநகர கமிஷனர் உட்பட எல்லாருமே வந்துட்டு ஆய்வு செஞ்சுருக்காங்க. அப்போது எத்தனை சிலைகள் கொண்டு வந்து கரைக்கப்படக்கூடிய இடம் இருக்குது, அதே மாதிரி சிலைகள் ஊர்வலமாக கொண்டு வரக்கூடிய பகுதிகளில் இருக்கக்கூடிய பாதுகாப்பு உள்ளிட்ட எல்லாத்த பற்றியுமே வந்துட்டு ஆலோசனையும் மேற்கொண்டிருக்காங்க அப்படி மாதிரி தான் வந்துட்டு தெரிவிச்சிருக்காங்க. ஸோ இந்த ஒரு தகவல் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ அடுத்ததா, இப்போ இதே மாதிரி ஒவ்வொரு ஊருக்குமே கண்டிப்பாக ஒரு ஸ்பெஷல் இருக்குங்க. கண்ணங்குறிச்சி அப்படின்னா மூக்கநேரி, மலம்பட்டி வந்துட்டு மலம்பட்டி ஏரி, இப்போ நிறைய ஊர்களில் வந்துட்டு ஏரிகள் இருக்குது. அதே மாதிரி அந்த ஏரிகள் தான் வந்துட்டு அந்த ஊருக்கு ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலான ஒரு விஷயமா இருக்குது. இப்படி ஒவ்வொரு ஊர் பற்றின ஸ்பெஷல் பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சோனாஎஃப்எம் 107.8 ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் மதியம் 12 ஒரு மணி வரைக்கும் ஊரை சுற்றி ஒரு உலா நிகழ்ச்சி கேளுங்க சத்யா என் கூட. உங்களுக்காக ஒவ்வொரு ஊருக்கும் போயிட்டு ஒவ்வொரு வாரமும் அந்த ஊர் பற்றின நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டு நம்மளுடைய எஃப்எம்ல ஞாயிற்றுக்கிழமை வறுமை ஒழிப்புக்கு சிறந்த முதலீடு பண உதவியா கல்வியா, வறுமை ஒழிப்பிற்கு சிறந்த முதலீடு பண உதவியா கல்வியா அப்படிங்கிறது இன்னைக்கான தலைப்பா இருக்குது. இந்த தலைப்பின் கீழே உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்துக்கோங்க. 9787070178 அப்படிங்கிற இந்த நம்பருக்கு கால் பண்ணி உங்களோட கருத்துக்களை பகிர்ந்துக்கோங்க. எட்டு திக்கும் நம் குரல் நிகழ்ச்சியில உங்களோட கருத்துக்களை பகிர்ந்துகிட்டு அந்த நிகழ்ச்சி பத்தின ஃபீட்பேக் உங்களுக்கு ஏதாவது இருக்குது அப்படின்னாலுமே அதேமாதிரி உங்களுக்கு நிலை எண்ணுக்கு கால் பண்ணியோ இல்லை வாட்ஸ்அப்ல மெசேஜ் பண்ணியோ உங்களோட ஃபீட்பேக்கை மறக்காம தட்டி விட்டுருங்க. இப்போ அடுத்தது உங்களுக்காக சூப்பரான ஒரு பாட்டு தான் வந்துட்டு இருக்குது, கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. சோனாஎஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியோட.

0: ஒரு ஜோக் சொல்லிட்டா சார்.
1: ரமேஷ், எனக்கு ஒரு டவுட்ரா. உனக்கு நீ தான் டவுட் வரல, என்ன டவுட்? உன்னை ஏன் ரமேஷ் ரமேஷ்னு எல்லாரும் கூப்பிடுறாங்கன்னு தெரியுமா? தெரியலையே. ஏன்? ஏன்னா உன் பேரு ரமேஷ்.
2: என்ன ஒரு புத்திசாலித்தனம்.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி
1: இப்போ சூப்பரான ஒரு பாட்டுக்கு அப்புறமா கேட்டுட்டு சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில நம்மை சுற்றி நிகழ்ச்சியிலிருந்து பேசிட்டு இருக்கேன். நான் உங்க சத்யா. இப்போ உங்களுக்காகவே ஒரு சூப்பரான ஒரு அப்டேட் தாங்க வந்திருக்கு. என்ன அப்டேட் அப்படின்னா, நம்மளுடைய சேலம் மேற்கு கோட்டத்தில் நாளைக்கு மின் நுகர்வோர் குறைதீர் கூட்டம் ஒன்று நடக்கப் போகுது அப்படின்னு மாதிரி சொல்லியிருக்காங்க. சேலம் மேற்கு கோட்டத்திற்குட்பட்ட மின் நுகர்வோர் குறைதீர் கூட்டம் நாளைக்கு நடக்கப் போகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது பற்றி சேலம் மேற்கு கோட்ட செயற்பொறியாளர்கள் வெளியிட்டுள்ள அறிக்கை என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, சேலம் சங்ககிரி பிரதான சாலை அன்னதானப்பட்டியில் இருக்கக்கூடிய சேலம் மேற்கு கோட்ட மின்வாரிய அலுவலகத்தில் நாளைக்கு காலையில் 11 மணிக்கு சேலம் மேற்பார்வை பொறியாளர் அவர்களுடைய தலைமையில் குறைதீர் கூட்டம் நடக்கப் போகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் மேற்கு கோட்டத்திற்கு உட்பட்ட மின் நுகர்வோர்கள் தங்களுடைய மின் சேவைகள் இருக்கக்கூடிய குறைகள் சந்தேகங்களை நேரில் தெரிவித்து நீங்கள் பயன்பெறலாம் அப்படி மாதிரி தெரிவிக்கப்பட்டிருக்குது. ஸோ நீங்கள் யாராவது சேலம் மேற்கு கோட்டத்தை சேர்ந்த மின் நுகர்வோர்களாக இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கான ஒரு சூப்பரான ஒரு வீடு தாங்க இது. நீங்கள் வந்துட்டு உங்களுக்கு வந்து மின்சாரம் சம்மந்தப்பட்ட குறைகள் இருக்குது, இல்லை சந்தேகங்கள் இருக்குது, இல்லை புகார்கள் இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து தெரிவிக்கணும்னு நினச்சிங்கன்னா நாளைக்கு வந்து இந்த குறைதீர் கூட்டம் நடக்கப் போகுது. சேலம் மேற்கு கோட்ட மின் நுகர்வோர்களுக்கான குறைதீர் கூட்டம் நாளைக்கு காலையில் 11 மணிக்கு இந்த குறைதீர் கூட்டம் ஒன்று நடக்கப்போகுது. எங்கே அப்படின்னா சேலம் சங்ககிரி பிரதான சாலை அன்னதானப்பட்டியில் இருக்கக்கூடிய சேலம் மேற்கு கோட்டை மின்வாரிய அலுவலகத்தில் இது வந்து நடக்கப்போகுது. ஸோ நீங்கள் மறக்காமல் கலந்துக்கிட்டு உங்களுடைய குறைகள் இல்லை சந்தேகங்கள் இல்லை புகார்கள் இருக்குது அப்படின்னா மறக்காமல் தெரிவிச்சுக்கோங்க. இப்போ அடுத்ததான் நாளைக்கு ஒருத்தர் பிறந்தநாள் கொண்டாடுறாங்க யார் அப்படின்னா தாரிகா. அவங்க வந்துட்டு சங்ககிரி பகுதியிலேருந்து அவங்களுடைய பிறந்தநாளை நாளைக்கு கொண்டாடுறாங்க. அவங்களுக்கு நம்ம சோனா எஃப்எம் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கலாம். விஷ் யூ அட்வான்ஸ் ஹாப்பி பர்த்டே தாரிகா. உங்களுக்கு நாளைக்கான நாள் மாதிரி எல்லா நாளுமே செம சூப்பராக ஜாலியாக சந்தோஷமாக இருக்கணும். நாளைக்கான நாள் உங்களுக்கான நாள் செம ஜாலியாக பூஸ்டப்பாக என்ஜாய் பண்ணுங்கள். அதே மாதிரி உங்களோட வாழ்க்கையில் அடுத்தடுத்து வரக்கூடிய எல்லா நாட்களுமே நாளைக்கு நாள் மாதிரியே செம சூப்பராக ஜாலியாக சந்தோஷமாக இருக்கணும் அப்படி வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். இதே மாதிரி உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் இல்லை உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாருக்க வந்து பர்த்டே விஷஸோ இல்லை வெட்டிங் ஆனிவர்சரி சொல்லணும்னு நினச்சிங்கன்னா மறக்காம நம்ம சோனா எஃப்எம் 107.8 திங்கக்கிழமையிலேருந்து சனிக்கிழமை வரைக்கும் காலையில் 7 மணியிலிருந்து 9 மணிக்குள்ள உறுப்பாகக்கூடிய நம்மை சுற்றி நிகழ்ச்சியில் அவங்களுக்கு வாழ்த்துக்கள் சொல்லப்படும். அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா நம்மளோட நிலை என்னான 9787770178 அப்படிங்கிற இந்த நம்பருக்கு கால் பண்ணியோ இல்லை வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணியோ நீங்கள் யாருக்கு விஷ் பண்ணுறீங்க, யாரெல்லாம் விஷ் பண்ணுறீங்க, எதுக்காக விஷ் பண்ணுறீங்க, என்றைக்கு நாங்கள் விஷ் பண்ணணும் அப்படிங்கிறத தெளிவாக மென்ஷன் பண்ணி விட்டாவே போதும், நம்ம நிகழ்ச்சியில் அவங்களுக்கு வாழ்த்துக்கள் சொல்லப்படும். இப்போ அடுத்தது உங்களுக்காக ஜாருமுள்ளியும் பிஎஸ்பியுடைய காம்போல எம்ஐஎம்எஸ் அங்கே வந்துட்டே இருக்குது. கேட்டு என்ஜாய் பண்ணுங்கள் சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியோட.

0: என்னென்ன உணவுகளையும் இனிப்புகளையும் தவிர்த்து நம் ஊரில் விளைந்த பருப்பு, எள், சிறு தானியங்களில் இனிப்பு வகைகளை செய்து உண்போம். ஊட்டச்சத்துடன் வாழ்வோம்.
1: பொதுநலன் கருதி சோனா எஃப்எம் 107.8.
2: சோனா எஃப்எம் 107.8 அடுத்து வருவது
3: வாகை சூடவா.
4: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி
5: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில நம்மை சுற்றி நிகழ்ச்சியிலிருந்து பேசிட்டு இருக்கேன். நான் உங்க சத்யா. நம்ம நிகழ்ச்சியுடைய இறுதி பகுதிக்கு இப்ப நம்ம வந்துட்டோம். இறுதி பகுதியிலுமே இன்னைக்கான எட்டு திக்கும் நம் குரல் நிகழ்ச்சியுடைய தலைப்பு என்ன அப்படின்னா, வறுமை ஒழிப்புக்கு சிறந்த முதலீடு பண உதவியா கல்வியா? வறுமை ஒழிப்புக்கு சிறந்த முதலீடு பண உதவியா கல்வியா அப்படிங்கிறதான் இன்னைக்கான தலைப்பாக இருக்குது. இந்த தலைப்பின் கீழே உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்துக்கோங்க. 9787070178 அப்படிங்கிற இந்த நம்பருக்கு கால் பண்ணி உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்துக்கோங்க. எட்டு திக்கும் நம் குரல் நிகழ்ச்சியில் உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்துக்கிட்டு அந்த நிகழ்ச்சி பற்றின ஃபீட்பேக் உங்களுக்கு ஏதாவது இருக்குது அப்படின்னா அதையுமே நம்மளுடைய நிலை என்னான 9787070178 அப்படிங்கிற இந்த நம்பருக்கு கால் பண்ணியோ இல்லை வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணியோ உங்களுடைய ஃபீட்பேக்கை மறக்காம தட்டி விட்டுருங்க. இப்போ அடுத்ததான் உங்களுக்காக வரையறுக்கிறது என்ன அப்படின்னா,
6: இன்றைய கேள்விக்கு சரியான விடை அளித்தவர்கள்.
5: எஸ், இன்னைக்கான கேள்வியா சத்யா நான் என்ன கேட்டிருந்தேன் அப்படின்னா, குறிஞ்சி நிலத்தின் கடவுள் யார்? குறிஞ்சி நிலத்தின் கடவுள் யார் அப்படிங்கிறதா இன்னைக்கான கேள்வியா இருக்குது. இந்த கேள்விக்கான பதில் முருகன். இந்த கேள்விக்கான பதிலை யாரெல்லாம் சரியா சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ரங்கசாமி அண்ணா வெள்ளாறுல இருந்தும், மாணிக்கவேல் அண்ணா மங்களபுரம் இருந்தும், ஆதவன் அண்ணா திருப்பூர் மூலனூர்ல இருந்தும், ருக்மணி பாட்டி தாத்தக்கா பாட்டில இருந்தும், பாஸ்கர் அண்ணா டால்மியா காலனில இருந்தும், காசி விஸ்வநாதன் அண்ணா செம்மாட்டப்பட்டில இருந்தும், ஸ்ரீஜாக்கா தாத்தக்கா பாட்டில இருந்தும், வேல்முருகன் அண்ணா கிருஷ்ணகிரியில இருந்தும், ஜாடி முருகன் அண்ணா மங்களபுரம் இருந்துமே இந்த கேள்விக்கான பதிலை சரியா சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி மாரிமுத்து, ஜோஷ்வா, தனிஷ் இவங்களுமே இந்த கேள்விக்கான பதிலை சரியா சொல்லியிருக்காங்க. இவங்க எல்லாத்துக்குமே நம்ம சோனா எஃப்எம் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கலாம். இதே மாதிரி நீங்களுமே நம்ம நிகழ்ச்சியில் வரக்கூடிய கேள்விகளுக்கு பதில் சொல்லணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, மறக்காமல் நம்ம சோனா எஃப்எம் 107.8 திங்கக்கிழமையிலேருந்து சனிக்கிழமை வரைக்கும் காலையில் 7 மணியிலேருந்து 9 மணிக்கு உறப்பாகக்கூடிய நம்மை சுற்றி நிகழ்ச்சியை கேளுங்க. அந்த நிகழ்ச்சி கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு 9787070178 அப்படிங்கிற இந்த நம்பருக்கு கால் பண்ணியோ இல்லை வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணியோ காலையில் 7 மணியிலேருந்து 9 மணிக்குள்ளே உங்களுடைய பதிலை பதிவு பண்ணுங்கள். நீங்கள் சொல்லக்கூடிய பதில் சரியானதாக இருந்தது அப்படின்னா நம்ம நிகழ்ச்சியோட இறுதி பகுதியில் உங்களுடைய பேரும் ஊருமே சொல்லப்படும். ஸோ மறக்காமல் கால் பண்ணுங்கள் இல்லை வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள் உங்களுடைய பதிலை பதிவு பண்ணுங்கள். இப்போ நான் இங்கிருந்து கிளம்ப வேண்டிய நேரம் வந்துருச்சு. நாளைக்கு இன்னும் நிறைய அப்டேட்ஸோட உங்களுக்கு மீட் பண்றேன். அது வரைக்கும் உங்ககிட்ட விடுபடுவது நான் உங்கள் தொகுப்பாளர் சத்யா. தொடர்ந்து இணைந்திருங்கள் சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியோட. டாடா பாபினர்களே, நாளைக்கு மீட் பண்ணலாம்.

0: எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் வாகை சூடவா வாகை சூடவா.
1: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் வாகை சுடுவா நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க. திவாகர் மற்றும் பிரதீபாவுடன் எல்லோருக்கும் காலை வணக்கம் மக்களே. வணக்கம் பிரதீபா.
2: வணக்கம் வணக்கம் அண்ணா, எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கேன். எப்படி போனுச்சு உங்களுக்கு விநாயகர் சதுர்த்திலாம்?
2: நல்லா தான் போச்சுண்ணா. உங்களுக்கு?
1: எனக்கும் சூப்பராக போணுச்சு, அருமையாக போணுச்சு பிரதீபா. இன்னைக்கு வந்து ஒரு சிறப்பான விளையாட்டு தான் நம்ம மக்களோட விளையாட கொண்டு வந்திருக்கோம். அதுக்கு முன்னாடி நேற்று வந்து விநாயகர் சதுர்த்தி நிறையா ஊரில் ரொம்ப பயங்கரமாக செலிப்ரேட் பண்ணிட்டு இருந்தாங்க. நான் வந்து விநாயகர் சதுர்த்திக்கெல்லாம் பெருசாக பட்டாசுலாம் வெடிச்சு பார்த்ததே இல்லை. ஆனால் இப்போ எல்லா ஊர்லேயுமே பட்டாசு, இன்னைக்கு காலையில் கூட பட்டாசு பாட்டுன்னு எல்லாம் குதூகலமாக விநாயகர் பர்த்டேவே என்னமோ அவங்க பர்த்டே மாதிரி அவ்வளோ உற்சாகமாக செலிப்ரேட் பண்ணுறாங்க. நம்ம பர்த்டே தான் அது. எல்லாருமே ஊர் ஃபுல்லாக வந்து நிறையா விநாயகர் சிலைகள் பார்க்க முடிஞ்சது, பிரசாதங்கள் கிடைச்சது. எனக்கு ரொம்ப அற்புதமா புரிஞ்சுச்சு.
2: பிரசாதமே
1: முடிஞ்சிருச்சு. ஏங்க விநாயகர் சதுர்த்தி வச்சுட்டு வீட்டில் யாராவது சோறு ஆக்குவாங்களா? என்னங்க பேசிட்டு இருக்கீங்க நீங்க? அப்படி இருந்தது. நேத்து ரொம்பவே அருமையான நாளா போனுச்சு மக்களே. உங்களுக்கும் அப்படிதான் போயிருக்கும்னு நினைக்கிறேன். நேத்து முடிஞ்சு இன்னைக்கு எல்லாரும் வந்து ஆஃபீஸ் ஸ்கூலு காலேஜுன்னு கிளம்பிட்டு இருப்பீங்க. அந்த இந்த மாதிரி ஒரு டைம்ல எங்களோட கால் பண்ணி ஜாலியா விளையாண்டிங்கன்னா நல்லா ஹாப்பியா விளையாண்டுட்டு ஜாலியா ஜாலியான ஊர்ல ஸ்கூல் காலேஜுக்கு போகலாம். எப்படி
2: ஜாலியான ஊர்ல ஸ்கூல் காலேஜ்?
1: ஆமா, ஜாலியான ஊர்ல. எப்படி நம்ம ஜாலியான ஊர்ல தானே வேலைக்கு வந்திருக்கோம். ஆமா தானே. ஆமான்னு சொல்லுங்க பிரதீபா.
2: ஆமாண்ணா.
1: ஓகே, மக்களே எல்லாருக்கும் அருமையான காலை வணக்கம். இந்த நாள் வந்து உங்களுக்கு அற்புதமான நாளா, சுத்தலாம் நாளா, வேற லெவல் நாளா போகணும்னு சொல்லிட்டு இன்னைக்கு வந்து உங்களோட விளையாடுறதுக்காக ஒரு சூப்பரான விளையாட்டு தான் கொண்டு வந்திருக்கோம். இந்த விளையாட்டோட பேர் என்னன்னு நாங்கள் ஒன்றும் வைக்கல, உங்களுக்கு தெரிஞ்ச பேர் சொல்லுங்க. ஆனால் இந்த விளையாட்டோட விதிமுறைகள் என்னன்னு சொல்லிடுறோம். உங்கள்கிட்ட நாங்கள் வந்து ஒரு வார்த்தையை சொல்லுவோம், அதுவே வந்து ஒரு மூணு எழுத்து வார்த்தையை சொன்னால் நீங்கள் நாலு எழுத்தில் ஒரு வார்த்தையை எங்கள்கிட்ட சொல்லணும். அதுவே நாங்கள் நாலு எழுத்தில் ஒரு வார்த்தையை சொன்னால் ஐந்து எழுத்தில் ஒரு வார்த்தையை சொல்லணும். இப்படி தான் வந்து நீங்கள் விளையாடணும். உதாரணத்துக்கு பிரதீபா, ஏதாவது ரெண்டு எழுத்தில் ஒரு வார்த்தையை சொல்லுங்கள்.
2: கண்.
1: கண். அப்போ நான் வந்து மூணு எழுத்தில் பகல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தையை சொல்லணும். ஓகேங்களா? ரெண்டு எழுத்தில் அவங்க ஒரு வார்த்தையை சொன்னாங்க, நான் மூணு எழுத்தில் ஒரு வார்த்தையை சொல்கிற மாதிரி. இந்த மாதிரி தான் நீங்களும் எங்க கூட விளையாடணும். இந்த விளையாட்டில் நீங்கள் விளையாடணும்னா மறக்காமல் கால் பண்ணுங்க.
2: 9787070107 நம்பருக்கு கால் பண்ணி எங்கள் கூட சேர்ந்து ஜாலியாக விளையாடலாம். இந்த விளையாட்டோட பேர் வந்து என்ன நான் வச்சிருக்கேன்னா ஒரு

0: எடுத்து எக்ஸ்ட்ரா
1: என்னங்க நீங்க
0: கண்டிப்பா நம்ம நேயர்களும் அவங்க அவங்க பேர்லாம் சொல்லுவாங்க, அதையும் நம்ம சேர்த்திக்கலாம். ஆனா நான் வச்சது ஒரு எடுத்து எக்ஸ்ட்ரா.
1: இப்ப நம்ம கூட இந்த விளையாட்டு விளையாடுறதுக்காக ஒரு அன்பான நேயர் காத்துட்டு இருக்காரு, அவர் கூட விளையாடுவோம். ஹலோ, வணக்கம் மாணிக்கம் அண்ணா.
2: வணக்கம் வணக்கம்
1: வணக்கம், எப்படி இருக்கீங்க அண்ணா?
2: நல்லா இருக்கேங்க.
1: சூப்பர் மாணிக்கம் அண்ணா, இன்னைக்கு நம்ம என்ன விளையாட்டு விளையாண்டுட்டு இருக்கோம் தெரியுமா?
0: இரண்டாவது எழுத்து மீன்.
2: நாடு.
0: ஓகே, மூன்றாவது வார்த்தை மாலை. மக்களே, நீங்களும் இதே மாதிரியே விளையாடணும்னு நினைச்சீங்கன்னா கால் பண்ணுங்க 9787707 என்ற நம்பருக்கு கால் பண்ணி எங்க கூட சேர்ந்து ஜாலியா இதே மாதிரி விளையாடலாம். இந்த கேமோட பேர் என்னன்னா ஒரு எடுத்து எக்ஸ்ட்ரா. இந்த கேமோட ரூல்ஸ் என்ன அப்படின்னா, நாங்க உங்களுக்கு ஒரு 4 எழுத்து வார்த்தையை சொன்னால் நீங்கள் 5 எழுத்து வார்த்தையாக சொல்லணும். இப்போ எடுத்துக்காட்டுக்கு நான் வந்து பாடு அப்படின்னு சொன்னேன்னா அது 2 எழுத்தா, இப்போ 3 எழுத்தில் இருக்க மாதிரி பாதம் அந்த மாதிரி நீங்கள் ஏதாவது ஒரு வார்த்தையை சொல்லணும். ஸோ இப்போ உங்களுக்கு தொடர்ந்து பாடல் வந்துகிட்டே இருக்குது, அந்த பாட்டை கேட்டு என்ஜாய் பண்ணிட்டு வாங்க. நம்ம இன்னும் நிறைய நேயர்களோட விளையாடலாம்.

0: உங்கள் வயலில் மகசூல் அதிகரிக்க வேண்டுமா?
1: தி சென்னை பெஸ்டிசைட்,
0: தரமான விதைகள், உரங்கள், பூச்சிக்கொல்லி மருந்துகள் என அனைத்தும் ஒரே இடத்தில் கிடைக்கும்.
1: தி சென்னை பெஸ்டிசைட், மூன்றோடு அருகில், சேலம்.
0: தொடர்புக்கு 9994366030.
1: தி சென்னை பெஸ்டிசைட், விவசாயிகளின் நம்பிக்கையான தேர்வு.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் பேசும் பக்கங்கள்.
1: வணக்கம் அன்பான நேயர்களே, நாகராஜ் பேச வந்துட்டேங்க. பேசும் பக்கங்களில் இன்னைக்கு எந்த புத்தகத்தை பற்றி நான் சொல்ல போகிறேன் அப்படின்னா, அமீஷ் அவர்களுடைய மெழுகாவின் அமரர்கள், ஆங்கிலத்தில் த இம்மார்டல்ஸ் ஆஃப் மெழுகா அப்படின்ற ஒரு புத்தகத்தை பற்றி தான் நான் வந்து சொல்ல போகிறேன். ரொம்ப ஃபேமஸான, நிறைய நபர்கள் பாசிட்டிவான ஃபீட்பேக்கை கொடுத்த ஒரு புத்தகம், படிக்கிறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும், எல்லாருமே படிங்க அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு புத்தகம் தான் இந்த புத்தகம். அதாவது இன்னைக்கு நாம் வணங்குற கடவுள்கள், எக்ஸாம்பிள் சிவன், விஷ்ணு, அதுக்கப்புறம் இன்னும் நிறைய கடவுள்கள் இருக்காங்க இல்லைங்களா. ஸோ இந்த மாதிரி கடவுள்கள் நம்மளுடைய பூமியில் ஒரு முன்பொரு காலத்தில் வாழ்ந்திருந்தா எப்படி வாழ்ந்திருப்பாங்க, இப்படியும் வாழ்ந்திருக்கலாம் அப்படின்றத பற்றின ஒரு கதை தான் இந்த ஒரு கதை, மெழுகாவின் அமரர்கள். இன்னைக்கு உலகம் முழுக்க ஃபேமஸாக இருக்கக்கூடிய நம்மளுடைய சிவபெருமான் அவர்கள் ஒரு சாதாரண மனிதராக ஒரு இடத்துல வாழ்ந்தால் எப்படி இருக்கும் அப்படின்ற ஒரு கதை தான். இந்த புத்தகத்தில் வர முக்கியமான கதாபாத்திரங்கள் அப்சல்யூட்லி சிவன் அவர்கள் தான். ஸோ இந்த கதையில் கிமு 1900 அவர் வந்து ட்ரைப் பீப்புள்ஸோட தலைவனாக இருக்கிறார். அவருடைய ட்ரைபில் வாழக்கூடிய மக்கள் கைலாய மலை அடிவாரத்தில் வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. கைலாய மலை அப்படின்னா குளிர் பிரதேசம், அந்த குளிர் பிரதேசத்தில் எப்பயும் சண்டை நடந்துக்கிட்டே இருக்குது. இவங்களுக்கும் இன்னொரு ட்ரைப் பீப்புள்ஸுக்கும் வந்து இடையில் சண்டை நடந்துக்கிட்டே இருக்குது. இந்த சண்டை திரும்ப திரும்ப வந்துக்கிட்டே இருக்குது. இந்த சண்டையினால் நிறைய பேர் இறக்கவும் செய்கிறாங்க. அப்போ சிவன் என்ன நினைக்கிறார் அப்படின்னா, மக்களுக்கு, நம்மளுடைய மக்களுக்கு ஒரு பாதுகாப்பான இடம் கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்போ அந்த ஒரு டைமில் தான் நந்தி எல்லாருமே அறிமுகமாகறாங்க. அப்போ வந்து நந்தி வந்து சொல்கிறாங்க, இந்த மாதிரி நீங்கள் எங்களுடைய இடத்துக்கு வாங்க, உங்களுடைய மக்களோட பாதுகாப்பாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து சொல்கிறாங்க. சிவன், அதுக்கப்புறம் சிவன் கூட இருக்கிற மக்கள் எல்லாருமே அங்கே வந்து போகிறாங்க. அந்த ஒரு இடத்தோட பேர் தான் மெழுகா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். அங்கே போனால் கடுமையான வறட்சியெலாம் வந்து இருக்குது. அங்கே ஏற்கனவே சில மக்கள் வாழ்ந்துட்டுருக்குறாங்க. அவங்க வந்து சூரிய வம்சிகள் அப்படின்னு அழைக்கப்படுறாங்க. அவங்க வந்து தலைவனை தேடக்கூடியவங்களாக இருக்கிறாங்க. அதே மாதிரி அவங்க தலைவனாக இருக்கிறாங்க இல்லைங்களா, அவங்களுக்கு சில அடையாளங்கள்லாம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நினச்சிட்ருக்குறாங்க. ஸோ அந்த அடையாளங்கள் எல்லாமே சிவனுக்கு வந்து பொருந்தி போகுது. அதனால் சிவன் தான் தலைவன் அப்படின்னு சொல்லிட்டு ஏற்றுக்கிறாங்க. இப்போ இங்கே வாழ்ந்துட்டுருக்க சூரிய வம்சிகள், அவங்களுக்கு ஆப்போசிட் வந்து பார்த்திங்கன்னா சந்திர வம்சிகள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் இருக்காங்க. அவங்களுக்கும் இவங்களுக்கும் அப்பப்போ சண்டை வந்துக்கிட்டே இருக்கும். சூரிய வம்சிகள் கூட இருக்கிற சிவனுக்கு ஒரு கேள்வி வருது, நம்ம சரியான சைடில் இருக்கிறோமா, அதாவது நம்ம நாகர்களை, அதாவது சந்திர வம்சத்தினரை வந்து எதிர்க்கிறோம், இல்லை அதுதான் நமக்கான இடமா, இல்லை இதுதான் நமக்கான இடமா அப்படின்ற ஒரு கேள்வி வருது. ஸோ அந்த கேள்விக்கான விடையெல்லாம் அடுத்தடுத்த பாட்டில் வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ இந்த ஒரு நாவல் நீங்கள் வந்து வாங்கி படிக்கணும்னா கட்டாயமாக வந்து படிங்க, அமீஷ் அவர்களுடைய மெழுகாவின் அமரர்கள். நன்றி நேயர்களே.
0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் பேசும் பக்கங்கள்.
2: அண்ணே எப்படி இருக்கீங்க, விவசாயம்லாம் எப்படி போயிட்டு இருக்கு?
3: இப்போதானே விவசாயம் பண்ணுறதுக்கு ஆரம்பிச்சிருக்கேன், அதனால எனக்கு விவசாயத்தில் நிறைய சந்தேகம்லாம் இருக்கு. அதுக்கு தான் என்ன பண்ணுறது, யார்கிட்ட கேட்குதுன்னு யோசிச்சு

0: வச்சுட்டு இருக்கேன்.
1: கவலைய விடுங்கண்ணே, நம்ம சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில வாழ்வின் தொடக்கம் விவசாயம்னு விவசாயிகளுக்காக ஒரு சிறப்பு நிகழ்ச்சி ஒளிபரப்பாகுது. அந்த நிகழ்ச்சியில எந்த பயிருக்கு எந்த உரம் போடுறது, மண் வளத்தை எப்படி பாதுகாக்கிறது, கால்நடைகள் வளர்ப்பு, இது எல்லாம் பத்தி முன்னோடி விவசாயிகளும் அரசு வேளாண் துறை அதிகாரிகளும் நிறைய விஷயங்களை சொல்றாங்க. அதனால மறக்காம கேளுங்க வாழ்வின் தொடக்கம் விவசாயம்.
2: திங்கள் முதல் சனி வரை காலை 11 மணி முதல் பகல் 12 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில். சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் வாகை சூடவா, வாகை சூடவா.
3: கேட்டுட்டு இருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில வாகை சுடவா நிகழ்ச்சியில் நினைஞ்சிருக்கீங்க. பிரதீபாவும் மற்றும் திவாகரும் உங்க கூட சேர்ந்து ஜாலியா பேசிட்டு இருக்கோம்.
1: இன்னைக்கு வந்து ஒரு
3: எழுத்து எக்ஸ்ட்ரா,
1: ஒரு எழுத்து எக்ஸ்ட்ரா அப்படிங்கிற ஒரு அற்புதமான பெயர் வந்து பிரதீபா வச்சிருக்காங்க. இந்த பேரை கேட்டோன்னே நம்ம மனசுல நிக்கிற மாதிரி ஒரு பேர்.
3: ஆனா நீங்க மறந்துட்டீங்களே.
1: ஆமா, நான் சும்மா கலாய்ச்சமா உங்களை எப்படிதான் இப்படிலாம் பேர் யோசிக்கிறீங்கன்னே தெரியல. இந்த ஒரு எழுத்து எக்ஸ்ட்ரா அப்படிங்கிற விளையாட்டு எப்படி விளையாடுறது அப்படின்னா, உங்ககிட்ட நாங்கள் வந்து ரெண்டு எழுத்துல ஒரு வார்த்தை சொன்னோம் அப்படின்னா நீங்க மூணு எழுத்துல ஒரு வார்த்தையை சொல்லணும். அதுவே நாங்கள் மூணு எழுத்துல சொன்னா நீங்க நாலு எழுத்துல சொல்லணும். நாங்கள் வந்து எத்தனை எழுத்துல சொல்றோமோ ஒரு எழுத்து எக்ஸ்ட்ராவா போட்டு நீங்க எங்ககிட்ட ஒரு வார்த்தையை சொல்லணும்.
3: உதாரணத்துக்கு நாங்க கோடு அப்படின்னு சொன்னா நீங்க மூணு எழுத்தா கோலம் அந்த மாதிரி சொல்லலாம். நீங்க என்ன வார்த்தை வேணாலும் சொல்லலாம்.
1: ஆமா, என்ன எழுத்துக்கள் போட்டு வேணாலும் வார்த்தையை சொல்லலாம். இப்ப நம்ம கூட விளையாடுறதுக்காக ஒரு நேர் இணைஞ்சிருக்காங்க, அவங்களோட இந்த விளையாட்டு விளையாண்டுருவோம். ஹலோ, வணக்கம்.
4: ஹலோ, வணக்கம் திவான் பிரதீபா.
1: வணக்கம், வணக்கம்.
4: சேலம் இரும்பாலையிலிருந்து இணைப்பு நிறுவனர் எழிலரசி நிலையத்தில் நல்ல நலமான நேர்கள் அந்த சுந்தர நலமா இருக்காங்களா?
1: எல்லாருமே சூப்பரா இருக்காங்க. எழிலக்கா, நீங்க எப்படி இருக்கீங்க?
4: நலமா இருக்கேன். காலை பொழுது எப்படி போயிட்டு இருக்கு?
3: நல்லா பிரகாசமா போயிட்டு இருக்கு. உங்களுக்கு?
4: நலமா போயிட்டு இருக்கு. விநாயகத்துல எல்லாருமே நல்லா கொண்டாடிருக்கீங்க. எல்லாருமே கொண்டாடிப்பாங்க நம்பிக்கையுடன். எனக்கான விளையாட்டை துவங்கலாம்.
3: ஓகே, விளையாண்டுலாமா?
4: விளையாடலாம்.
3: உங்களுக்கான முதல் எழுத்து மணி.
4: மகள்.
3: ஓ ஓகேக்கா, சூப்பர். இரண்டாவது வார்த்தை சிலை.
4: சிலையா? கணினி.
3: ஓகே. மூன்றாவது வார்த்தை
1: கப்பல்.
4: கப்பலுங்களா? பொற்சிலை.
1: பொற்சிலைங்களா?
3: ஆமா, நாலு வார்த்தை.
1: அஞ்சு. நான் கப்பல். கப்பல்
4: நான். ஆமா, கற்கண்டு.
1: கற்கண்டு. சூப்பர் சூப்பர் அக்கா, அருமையா விளாண்டு ரொம்ப நன்றி அக்கா.
4: எனக்கு தாரா தாரா சாங்ஸ் ஓட் போடுறேன். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா உன்னாடன்பி ஒரு சிலாது என்ன சொல்ல அவளை என்ன சொல்ல அந்த சாங், உசுராகிற நீயும் உறவாகிற நானும் அந்த சாங் டெடிகேட் பண்ணுவேன்.
1: ரொம்ப நன்றி அக்கா. டாப் 10 மியூசிக்ல ஒரு 10 பாட்டுக்கு நீங்களே ஓட் பண்ணிடுவீங்க போல. ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றி, நன்றி, நன்றி எழிலக்கா, நன்றி. ஸ்டீல் பிளான்ட்ல இருந்து நம்ம எழிலக்கா கால் பண்ணி சூப்பரா விளையாண்டாங்க. ரொம்ப நன்றி அக்கா, நீங்க நம்ம கூட விளையாண்டதுக்கு. நம்ம எழிலக்காவின் வேண்டுகோளுக்கு இணங்க இப்போ உங்களுக்காக சூப்பரான பாடல் வந்துட்டே இருக்க மக்களே. உசுராகிற நானும் அப்படிங்கிற பாடல் தான் வந்துட்டே இருக்கு. நீங்களும் இந்த ஒரு எழுத்து எக்ஸ்ட்ரா அப்படிங்கிற விளையாட்டில் விளையாடணும்னா மறக்காம கால் பண்ணுங்க 9787701078, அதாவது 9787707 அப்படிங்கிற நம்பருக்கு கால் பண்ணி எங்களோட ஜாலியாக இருக்கலாம். இப்போ உங்களுக்காக அருமையான பாடல் வந்துட்டே இருக்கு நம்ம நிகழ்ச்சியில். பாட்டு கேட்டு வாங்க.

0: निदानी குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ்.
1: குட் மார்னிங் சார்.
0: ஸ்டூடெண்ட்ஸ், இன்னைக்கு சயின்ஸ்ல ஓசோன் லேயர் பத்தி தான் படிக்க போறோம். அப்படின்னா என்னன்னு தெரியுமா?
2: ஓசோன் லேயரா? தெரியாது சார்.
0: நம்ம பூமியை சுத்தி இருக்கக்கூடிய ஒரு பாதுகாப்பு கவசம் தான் ஓசோன் லேயர். சூரியன் கிட்ட இருந்து வர தீங்கு விளைவிக்கக்கூடிய யூவி கதிர்கள்ல இருந்து நம்மளையும் இயற்கையையும் பாதுகாக்குது. ஆனா இப்போ அது கொஞ்சம் கொஞ்சமா பலவீனம் ஆகிட்டு இருக்கு.
2: அச்சச்சோ, அப்ப அதை எப்படி பாதுகாக்கிறது சார்?
0: அதுக்கு ஒரே ஒரு வழிதான் இருக்கு. சுற்றுச்சூழல் மாசுபாட்டை குறைக்கணும், தேவையில்லாத வாகன பயன்பாட்டை தவிர்த்து மின்சாரத்தை சிக்கனமா பயன்படுத்தி சுற்றுச்சூழலுக்கு உகந்த பொருட்களை பயன்படுத்தணும். இத பண்ணாவே போதும், கண்டிப்பா நம்மளுடைய உலகத்தை நம்மளால பாதுகாக்க முடியும். புரிஞ்சதா?
1: புரிஞ்சது சார்.
3: ஓசோன் படலத்தை பாதுகாப்போம், பூமியையும் நம் எதிர்காலத்தையும் வளமாக மாற்றுவோம்.

0: நாங்க உங்களுக்கு இப்ப ஒரு எழுத்தோ இல்ல ரெண்டு எழுத்தோ இந்த மாதிரி ஒரு வார்த்தை சொல்லுவோம். இப்ப எடுத்துக்க உதாரணத்துக்கு வீடு அப்படின்னு சொன்னா அது ரெண்டு எழுத்து இல்ல, நீங்க மூணு எழுத்தா சொல்லணும். இப்ப வீணை அதெல்லாம் மூணு எழுத்து, நீங்க அந்த மாதிரி ஒரு வார்த்தையை சொல்லணும். இந்த கேம்ல நீங்களும் விளையாடணும்னு நினைச்சீங்கன்னா கால் பண்ணுங்க 9787-7107-8 நம்பருக்கு கால் பண்ணி எங்க கூட சேர்ந்து ஜாலியா விளையாடலாம். இப்போ நம்ம கூட விளையாடுறதுக்காக ஒரு அன்பான நேயர் காத்துட்டு இருக்காங்க, வாங்க விளையாடலாம். ஹலோ வணக்கம்.
1: ஹலோ வணக்கம். இருவருக்கும் காலை வணக்கத்துடன் திருப்பூர் மாவட்டம் மூவர் ஆதவன், நல்லா இருக்கீங்களா இருவரும்?
2: ஆதவன்னா நாங்க ரெண்டு பேரும் சூப்பரா இருக்கோம், நீங்க எப்படி இருக்கீங்க?
1: சொல்ல முடியல, இன்னைக்கு சொல்லிக்கிறேன். நல்லா இருக்கேன், நல்லா இருக்கிறேங்க.
2: சூப்பர் அண்ணா. அண்ணா எப்படி போயிட்டு இருக்குண்ணா இன்றைய நாள் உங்களுக்கு? நேற்று எப்படி விநாயகர் சதுர்த்தி போனுச்சு?
1: எப்படி பார்த்தேன், அதே விநாயகர் நம்ம வீட்டுல எல்லாம் இங்க தனியா தான் இது வந்து அது போய் கோயில் எல்லாம் போயிட்டு வந்தேனுங்க. பார்த்தேன், நல்லா இருந்தேங்க. அங்க நல்லா இருந்தீங்களா?
2: இங்க எல்லாம் சூப்பரா இருந்தது அண்ணா, அருமையா இருந்தது.
1: இதுக்கு வந்துடலாம், கேமுக்கு வந்துடலாம்.
2: சூப்பர் அண்ணா. அண்ணா இன்னைக்கு நம்ம என்ன விளையாட்டு விளையாடுறேன் தெரிஞ்சுருந்தானே? உங்களுக்கான முதல் வார்த்தை வீணை. மனம். சூப்பர் அண்ணா. குடம். புரியலனா? ஆடுதல், ஆடுதல். ஓகே, அடுத்து கதை. புரியல, ஆமா ரெண்டு ரெண்டு எழுத்து. ஹலோ,
1: சரி கேக்குறீங்களா
0: அண்ணா? நீங்க மூணு எழுத்து வார்த்தை சொல்லணும்.
1: அதான் கருமைன்னு சொல்றேங்க.
2: சூப்பர் சூப்பர் அண்ணா, கேக்கலைங்கண்ணா, அப்பதான் கேக்குது. ரொம்ப நன்றிங்கண்ணா. திருப்பூர்ல இருந்து நம்ம ஆதவன் கால் பண்ணி ரொம்பவே சூப்பரா அற்புதமா உற்சாகமா விளையாண்டாரு, ரொம்ப நன்றி. அன்னைக்கு நம்ம கூட விளையாண்டதுக்கு மக்களை தொடர்ந்து இணைந்திருங்கள். சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல், சமுதாய வானொலியில் வாகை சுடுவானுங்க. சிலது வாக்கர் மற்றும் பிரதீபாவோட இணைஞ்சிருக்கீங்க. பிரதீபா
0: சொல்லுங்கண்ணா,
2: இப்ப உங்ககிட்ட ஒரு வார்த்தை கேக்குறேன். ஓகே, கதவு.
0: கதவு. கதவுனோ
2: கதவு
0: கதைகள்.
2: கதைகள். என்னங்க பிரதீபா இவ்வளவு நேரம்
0: யோசிக்கிறீங்க?
2: அடுத்து நிலவு.
0: நிலங்கள்.
2: நிலங்கள் அஞ்சு எழுத்து வருது பிரதீபா,
0: அதனால கருமையும் மூணு எழுத்து. கரும்பு.
2: கரும்பு. சூப்பர் சூப்பர் பிரதீபா, அருமையா இல்லாண்டிங்க. இதே போலவே வந்து மக்கள் நீங்களும் விளையாடணும்னு நினச்சிங்கன்னா உடனே ஃபோன் எடுத்து எங்கள் ரெண்டு பேருக்கும் கால் பண்ணி நீங்கள் ஜாலியாக விளையாடலாம். எப்படி ஜவாகர் கால் பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா பிரதீபா நம்பர் சொல்லுவாங்க.
0: என்ன நம்பர் அப்படின்னா 9787-7107-8 நம்பருக்கு கால் பண்ணி எங்கள் கூட சேர்ந்து ஜாலியாக விளையாடலாம்.
2: இப்போ உங்களுக்காக சூப்பரான பாட்டு வந்துகிட்டே இருக்கு. நேரம் இப்போ சரியாக பார்த்தீங்கன்னா 9:37 தாண்டி வேகமாக போயிட்டு இருக்கு. இப்போ உங்களுக்காக சக்தி சிவமணியோட பாட்டு வந்துகிட்டே இருக்கு, பாடுகிட்டு வாங்க.

0: ஒரு ஜோக் சொல்லிட்டா சார்.
1: ரமேஷ், எனக்கு ஒரு டவுட் ரா. உனக்கு நீ தான் டவுட் வரல, என்ன டவுட்? உன்னை ஏன் ரமேஷ் ரமேஷ்னு எல்லாரும் கூப்பிடுறாங்கன்னு தெரியுமா? தெரியலையே. ஏன்? ஏன்னா உன் பேரு ரமேஷ்.
2: என்ன ஒரு புத்திசாலித்தனம்.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் வாகை சூடவா, வாகை சூடவா.
1: சூப்பரான ரெண்டு பாட்டு கேட்டு வந்திருப்பீங்க. ஏர் ஆனந்தோட அளவில்லா அழகி அப்படிங்கிற பாடலும், அதுக்கு முன்னாடி வந்து காசாயம் இளைஞன் அப்படிங்கிற சக்தி சிவமணியோட பாட்டும் கேட்டிருப்பீங்க. பாட்டு கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். சோனா எஃப்எம் 107.8 வாகை சுடுவா நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க. திவாகர் மற்றும் பிரதீபாவுடன் நேரம் இப்போ பார்த்தீங்கன்னா 9:47 தாண்டி போயிட்டு இருக்கு. இன்னைக்கு நம்ம என்ன விளையாட்டு விளையாண்டுட்டு இருக்கோம் பிரதீபா?
2: அதாவது ஒரு எழுத்து எக்ஸ்ட்ரா,
1: ஒரு எழுத்து எக்ஸ்ட்ரா, ஒரே ஒரு எழுத்து மட்டும் எக்ஸ்ட்ரா
2: இல்ல, தொடர் எழுத்து இந்த மாதிரி நிறைய பேர் வச்சுக்கலாம்.
1: நான் வச்சுக்கலாம் எவ்வளவு வேணாலும். உங்ககிட்ட நான் ரெண்டு எழுத்துல ஒரு வார்த்தையை சொன்னா, நீங்க என்கிட்ட மூணு எழுத்துல இன்னொரு வார்த்தையை சொல்லணும். அதுவே நான் மூணு எழுத்துல சொன்னா, நீங்க என்கிட்ட நாலு எழுத்துல சொல்லணும். இதான் இன்னைக்கான விளையாட்டை விளையாண்டுட்டு இருக்கோம். இப்ப நம்ம கூட விளையாடுறதுக்காக ஒரு இணைஞ்சிருக்காங்க, உங்களோட விளையாண்டுருவோம். ஹலோ வணக்கம்.
2: ஹலோ வணக்கம்.
3: வணக்கம், நான் ருக்மணியம் தாதகப்பட்டியில இருந்து பேசுறேன். எப்படி இருக்கீங்க?
2: சூப்பரா இருக்கும் பாட்டி. நீங்க எப்படி இருக்கீங்க?
3: நல்லா இருக்கும் சாமி.
2: ஓகே ஓகே பாட்டி, எப்படி போச்சு உங்களுக்கு விநாயகர் சதுர்த்தி?
3: ஊருக்கு போயிருந்தோம், போயிருந்தோம், அதனால ஹத்தியா போயிடுச்சு. அங்கதான் விநாயகர் பூஜை அங்கேயே போட்டுட்டோம், ஹத்தியா போயிடுச்சு.
2: ஓகே ஓகே பாட்டி, சூப்பர். பாட்டி இன்னைக்கு நம்ம என்ன கேம் விளாடும் தெரியுமா?
3: உங்களுக்கு எப்படி போச்சு? ஆபீஸ்ல பூஜை போட்டோமா?
2: ஆபீஸ்ல பூஜை போட்டாங்க, சூப்பரா போச்சு.
3: சரி, வாழ்த்துக்கள்.
2: நன்றி நன்றி பாட்டி.
3: எங்க ஒரு குரல காணவே காணோம், கணபதி குரல.
2: ஒரு குரல் அமைதியாவே இருக்குது.
1: நீங்க பேசிட்டு இருக்கீங்க, நீங்க பேசிட்டு இருக்கீங்க, நான் அமைதியா கேட்டுட்டு இருக்கேன்
3: பாட்டி. நன்றி, வணக்கம் வணக்கம். சரிப்பா
1: பாட்டி, இன்னைக்கு நம்ம என்ன விளையாட்டு
3: விளையாடுறோம்
1: தெரியுமா பாட்டி? சொல்றீங்களா? ஓகே பாட்டி, உங்களுக்கான முதல் வார்த்தை காற்று.
2: காற்று,
3: காற்று மூணு எழுத்து. கஞ்சன்,
1: கஞ்சன். ஓகே பாட்டி, அடுத்து குடை.
3: குடை, குடை ரெண்டு எழுத்தா. காவேரி,
1: காவேரியா?
3: காவேரி மூணு எழுத்து.
2: மூணு எழுத்து கரெக்ட் தான், கரெக்ட் தான்.
1: சூப்பர் சூப்பர் பாட்டி. அடுத்து பூ.
2: பூ,
3: பூவா? பூஜை,
1: பூஜை. அருமை அருமை பாட்டி, சூப்பரா விளையாண்டு ரொம்ப நன்றி பாட்டி.
3: நன்றி சாமி, நன்றி சாமி, வாழ்த்துக்கள்.
2: நன்றி நன்றி பாட்டி.
3: நன்றி சாமி, நன்றி நன்றி.
1: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் வாகை சுடுவா நிகழ்ச்சியில் இணைஞ்சிருக்கீங்க மக்களே. திவாகருடன் உங்களுக்காக இப்போ ஒரு சமையான பாட்டு வந்துகிட்டே இருக்கு. நம்ம நிகழ்ச்சியில் பாட்டு கேட்டு வாங்க. இன்னும் நம்ம நிறைய நேரங்கள் கூட இன்னைக்கான இந்த விளையாட்டை விளையாடுவோம்.

0: எதிர்ப்பு சக்தியை அதிகரித்து நோயற்ற வாழ்க்கைக்கு அழைத்து செல்லும் உள்ளூர் உணவுகளை உண்போம், உற்சாகமாய் வாழ்வோம்.
1: பொதுநலன் கருதி சோனாயப்பம் 107.8.

0: எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் வாகை சூடவா, வாகை சூடவா.
1: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் வாகை சூடவா நிகழ்ச்சியில் அணிஞ்சிருக்கீங்க. பிரதீபா மற்றும் திவாகர் உங்க கூட ஜாலியாக விளையாண்டுட்ருக்கோம். ஸோ இன்னைக்கு நம்ம என்ன கேம் விளையாண்டுட்ருக்கோம் அப்படின்னா, அதாவது ஒரு எழுத்து எக்ஸ்ட்ரா இந்த கேம் தான் விளையாண்டுட்ருக்கோம். இந்த கேமோட ரூல்ஸ் என்ன அப்படின்னா, நாங்கள் உங்களுக்கு ரெண்டு எழுத்தோ இல்லை ஒரு எழுத்தோ இல்லை மூன்று எழுத்தோ இந்த மாதிரி ஒரு வார்த்தைகள் சொன்னால் நீங்கள் அதை விட ஒன்று எக்ஸ்ட்ரா சொல்லணும். ஒரு எழுத்து சொன்னால் நீங்கள் ரெண்டு எழுத்து இருக்க வார்த்தையை சொல்லணும், மூணு எழுத்து நாங்கள் சொன்னால் நீங்கள் நாலு எழுத்து இருக்க வார்த்தையை சொல்லணும். ஸோ இந்த கேமில் நீங்களும் விளையாடணும்னு நினச்சிங்கன்னா கால்
2: பண்ணுங்கள் 9787707.8 அப்படிங்கிற நம்பருக்கு கால் பண்ணி எங்கள் ரெண்டு பேர் கூட சேர்ந்து ஜாலியாக விளையாடலாம்.
1: ஸோ இப்போ நம்ம கூட விளையாடுறதுக்காக ஒரு நேர் காத்துட்டு இருக்காங்க, வாங்க விளையாடலாம். ஹலோ வணக்கம்.
3: 107.8 நம் சோனா வானொலி மக்கள் வானொலி சமுதாய வானொலியுடன் இணைப்பில் இணைபவர் மேட்டூர் வட்டம் 50 கலைச்செல்வி அன்பு பிரதீபா அன்பு திவாகர் அவர்களே.
1: அன்பு கலைச்செல்வி அக்கா வணக்கம்.
2: வணக்கம் கலைச்செல்வி அக்கா.
3: திவாகர்
2: வணக்கம். வணக்கம் வணக்கம் அக்கா.
3: வணக்கங்க திவாகர், நேற்றுக்கெல்லாம் எப்படி போச்சு உங்களுக்கு?
2: சூப்பரா போனுச்சுக்கா, செமையா போனுச்சு.
3: சூப்பர் சூப்பர்,
2: உங்களுக்கான
1: முதல் வார்த்தை பள்ளி.
3: பள்ளி. பள்ளம்.
2: பள்ளம். சூப்பர் அக்கா. அடுத்து ஆடு.
3: ஆடு.
2: அடுத்து நண்டு.
3: நண்டு. நண்டுக்கு நாங்கள்.
2: நாங்கள். சூப்பர் சூப்பர் அக்கா, அருமையா இருக்கு, ரொம்ப நன்றி அக்கா.
3: அவ்வளவுதானா?
2: அவ்வளவுதான் கலைச்செல்வி அக்கா.
3: இன்னொன்னு கேட்டுங்க பிரதீபா.
1: சரி ஓகே. இன்னொன்னு வந்துட்டு உணவு.
3: உணவு. உலகம்.
1: உலகமா? ஓகேக்கா சூப்பர்
3: சூப்பருங்க பிரதீபா. திவாக நிகழ்ச்சி அருமையா போகுது, உங்களுக்கு இருவருக்கும் பாராட்டும் வாழ்த்துக்களும்.
2: நன்றி நன்றி அக்கா.
3: நம்ம நேயர்களும் அருமையா விளையாடுறாங்க, அவங்களுக்கு வாழ்த்துக்கள்.
1: ஓகே ஓகே அக்கா, கண்டிப்பா நன்றி.
3: நன்றிங்க பிரதீபா திவாகர்.
1: நன்றி நன்றி அக்கா.
3: நன்றிங்க.
2: மேட்டூர் வட்டம் மயமுதூர்ல இருந்து கலைச்செல்வி அக்கா கால் பண்ணி சூப்பரா விளையாட்டாங்க, ரொம்ப நன்றி அக்கா. இன்னைக்கு நம்ம கூட விளையாண்டதுக்கு மக்களை தொடர்ந்து இணைந்திருங்கள். சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் வாகை சுடுவா நிகழ்ச்சியில் நினைஞ்சிருக்கீங்க. திவாகர் மற்றும் பிரதீபாவுடன் உங்களுக்காக சூப்பரான பாட்டு ஒன்று வந்துட்டு இருக்க, பாட்டு கேட்டுவாங்க.

0: எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் வாகை சூடவா, வாகை சூடவா.
1: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் வாகை சுடவா நிகழ்ச்சி நடைஞ்சிருக்கீங்க. இது வாக்கர் மற்றும் பிரதீபாவுடன். நேரம் 10 மணி தாண்டி போயிட்டு இருக்கு. இன்னைக்கு வாகை சுடவால நாங்கள் ரெண்டு பேரும் சூப்பரான ஒரு விளையாட்டு தான் விளையாண்டுட்டு
2: இருக்கோம். என்ன விளையாட்டு அப்படின்னா, ஒரு எழுத்து எக்ஸ்ட்ரா இந்த கேம் தான் விளையாண்டுட்டு இருக்கோம். இந்த கேமோட ரூல்ஸ் என்னவா இருக்கு அப்படின்னா, நாங்கள் உங்களுக்கு இப்போ ஒரு எழுத்தோட ஒரு வார்த்தை சொன்னால் நீங்கள் ரெண்டு எழுத்து ஒரு வார்த்தை சொல்லணும், நாங்கள் ரெண்டு எழுத்து வார்த்தை சொன்னால் நீங்கள் மூணு எழுத்து வார்த்தை சொல்லணும். இந்த மாதிரி போயிட்டே இருக்கும். ஸோ கடந்த ஒரு மணி நேரம் நிறையா இது நேர்கள் நம்ம கூட ஜாலியாக விளையாண்டாங்க. இதே மாதிரியே நீங்களும் இந்த ஒரு மணி நேரம் விளாட நினச்சிங்கன்னா கால் பண்ணுங்கள். 9787-7107 என்ற நம்பருக்கு கால் பண்ணி என் கூட சேர்ந்து ஜாலியாக விளையாடலாம்.
1: இப்போ நம்ம கூட விளையாடுறதுக்காக ஒரு நேரம் நினைஞ்சிருக்காரு இந்த விளையாட்டை, அவர் கூட விளையாண்டுருவோம். ஹலோ, வணக்கம்.
3: இனிய நற்காலை வணக்கம். மிக்க மகிழ்ச்சி. நான் வேலூர் மாவட்டம் கட்பாடியில் இருந்து சந்திரசேகர் பேசுறேன்.
2: காலை வணக்கம் அண்ணா, எப்படி இருக்கீங்க?
3: நான் ரொம்ப ரொம்ப சூப்பராக ஹாப்பியாக இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க?
2: நாங்களும் சூப்பராக இருக்கோம்ண்ணா.
3: ரொம்ப சந்தோஷம். கொழுக்கட்டையெல்லாம் பிரதீபாக்கு கொடுத்தாங்களா ஆஃபீஸ்ல?
2: கொடுத்தாங்க கொடுத்தாங்கண்ணா. உங்களுக்கு?
3: எனக்கு வீட்லயே செஞ்சு சாப்பிட்டோம் இல்லையா, அதனால நல்லா ஜாலியா தான் போச்சு.
2: ஓகே ஓகேண்ணா, சூப்பர்ண்ணா
1: சூப்பர்ண்ணா.
3: மழையெல்லாம் பெஞ்சுதான் நேத்தி நம்ம ஊர்ல?
2: நேத்து மழை வந்து நைட்டு மட்டும் கொஞ்சம் பெஞ்சதுண்ணா.
3: ஓ சரி சரி, ஓகே
2: ஓகேண்ணா.
1: சாளரம். பந்து.
3: வட்டம்.
1: ஆடு.
3: உயிர்.
1: சூப்பர் சூப்பர் அண்ணா, அருமையா அண்ணா, ரொம்ப நன்றி அண்ணா.
3: Thank you so much இந்திரே, உங்களுக்கும் சூப்பர் ஃபேன்டஸ்டிக் டே அமைட்டம். பை
2: பை பை அண்ணா. ஸோ மை டியர் நேயர்களே, நீங்களும் இதே மாதிரியே விளாடணும்னு நினச்சிங்கன்னா கால் பண்ணுங்கள். 9787-7107 என்ற நம்பருக்கு கால் பண்ணி எங்க கூட சேர்ந்து ஜாலியாக விளையாடலாம்.
1: இப்போ உங்களுக்காக சூப்பரான ஒரு பாட்டு தான் வந்துட்டே இருக்கு, லெனிக்ஸோட நினைவுகளே அப்படிங்கிற பாடல் வந்துட்டே இருக்கு. பாட்டு கேட்டு என்ஜாய் பண்ணுங்க மக்களே. மீண்டும் பாடலுக்கு பிறகு இந்த நிகழ்ச்சியில் அணிஞ்சு சூப்பரான இந்த விளையாட்டை நிறைய நேர்கள் கூட விளையாடலாம். மறக்காமல் நீங்களும் விளையாடணும்னா நாங்கள் சொன்ன நம்பருக்கு கால் பண்ணுங்கள்.
4: அதெல்லாம் கோல்டன் டேஸ்ல மச்சான். Street fights, cricket, PUBG, tea kada, sneak outs and night rides. இதெல்லாம் என்னைக்கும் மறையாத, என்னைக்கும் மறக்காத, எப்போதும் நம்ம கூட இருக்க

0: வணக்கம் மக்களே, நமது சேலத்தில் மாபெரும் கட்டுமான பொருட்கள் கண்காட்சி கிறிஸ்டல் ட்ரேட் ஃபேரின் கிறிஸ்டல் பில்ட் எக்ஸ்போ 2026
1: கன்ஸ்ட்ரக்ஷன் ஹோம் அப்ளையன்சஸ் லேட்டஸ்ட் இனோவேஷன்ஸோட கட்டுமான துறை சம்பந்தப்பட்ட அனைத்தும் ஒரே இடத்தில் கிறிஸ்டல் பில்ட் எக்ஸ்போ
0: 4 செப்டம்பர் 25, 26, 27 மூன்று நாட்கள் மிக பிரம்மாண்டமாய் இடம் தி ரத்னவேல் ஜெயக்குமார் மண்டபம் ஓமலூர் மெயின் ரோட் சேலம்.
2: சோனா எஃப்எம் 107.8 நம்ம ஊரு நம்ம ஹிஸ்டரி.
3: சேலம் சோனா எஃப்எம் நேயர்களுக்கு வணக்கம். சேலம் வரலாற்று சங்கத்தின் பொதுச் செயலாளர் ஜே பர்னபாஸ் ஆகிய நான் இன்று வந்து உங்களுடன் பகிர்ந்து கொள்வதற்கு செரி ரோடு, அதாவது செரி சாலை என்ற ஒரு இந்த சாலை, நாம் அடிக்கடி கடந்து செல்கின்ற இந்த சாலை, சேலம் மாநகரின் முக்கியமான ஒரு பிரதான சாலை. இந்த சாலை இந்த பெயருக்கு என்ன காரணம், இந்த சாலையினுடைய வரலாறு, அதை பத்தி இன்னைக்கு நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம். அதாவது செரி ரோடு அப்படின்னு சொல்ற இந்த ரோடு வந்து எங்க இருந்து ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு சொன்னா, நம்ம அஸ்தம்பட்டி ரவுண்டானால இருந்து நம்ம பழைய பஸ் ஸ்டாண்ட் போற அந்த பாதையில நம்ம போகும்போது அஸ்தம்பட்டி, அப்புறமேட்டு குமரசாம்பட்டி, குமரசாம்பட்டி தாண்டோன்ன அரசு கலைக்கல்லூரி, அதையும் தாண்டோன்ன விஜயராகவாச்சாரியார் சுந்தர் லாட்ஜ் அந்த பகுதியெல்லாம் அப்படியே ஸ்ட்ரைட்டா இந்த பக்கம் அந்த சிலை, பாபா சாஹேப் அம்பேத்கருடைய சிலை, அந்த சிலையை தாண்டி இடதுபுறமாக போற சாலை, அந்த சாலை அப்படியே போகுது. அப்படியே போகும்போது சுகவனேஸ்வர் கோயில், அதை தாண்டி நாங்கள் திருவள்ளுவர் சிலைக்கிட்ட போய் அந்த அந்த சாலை முடியுது. இவ்வளோ நீளமான இந்த ஒரு சாலை தான் இன்னைக்கு வந்து நம்ம செரி ரோடு அப்படின்னு அழைக்கப்படுகிறது. ஏன் இதுக்கு செரி ரோடுன்னு பேர் வந்தது அப்படின்னு சொல்லி நம்ம இப்போ வந்து ஆய்வு செய்யறோம், தெரிஞ்சுக்கிறோம். ஏன்னா இந்த சாலை வழியாக பல ஆண்டுகளாக பல நாட்களாக நம்ம வந்து பயணிக்கிறோம். ஆனாலும் இதுக்கு ஏன் செரி ரோடுன்னு பேர் வந்தது, இதனுடைய ஏன் செரினா என்ன அப்படின்ற ஒரு கேள்வி நம்ம மனசுக்குள்ள தோன்றியிருக்கும், தோன்றி இருக்காமலே கூட கடந்து சென்று இருக்கும். ஆனா அதனுடைய உண்மையை இன்னைக்கு நம்ம ஆய்வு செய்யறோம். ஏன் அப்படின்னு சொன்னா, இதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த சாலை இதற்கான பெயருக்கு அடிப்படை என்ன அப்படின்னு சொன்னா, ஜே டபிள்யூ செரி அப்படின்றவர் சேலம் மாவட்ட நீதிபதியாக சிவில் அண்ட் செஷன்ஸ் ஜட்ஜா சேலத்துல இருந்தவர். அதாவது வந்து 1857 வருஷத்திலிருந்து 1864 வருஷம் வரைக்கும் அவர் வந்து சேலம் மாவட்ட நீதிபதியாக சிவில் அண்ட் செஷன் ஜட்ஜா இருந்தார். அப்போதான் அவர் வந்து முக்கியமான சில நீதித்துறை முன்னேற்றங்களை, நிறைய காரியங்களை, சேலம் மாவட்டத்துக்கு அடிப்படையான விஷயங்களை, இன்னைக்கும் நிலைத்து இருக்கிற விஷயங்களை அவர் செஞ்சார். அப்புறம் 1859 ஆக்டிங் கலெக்டரா சேலம் மாவட்டத்தில் இருந்தாரு இந்த காலகட்டத்தில். இப்போ வந்து 1857 முதல் 1864 வரைக்கும் சேலம் மாவட்டத்தில் நீதிபதியாக அவர் இருக்கும்போது நீதி நிலைநாட்டுறதுக்கான அடிப்படை கட்டுமானங்களான நீதிமன்றங்கள், சார்பு நீதிமன்றங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சேலம் மாவட்டம் முழுமைக்குமான கட்டுமானங்களை எஸ்டாப்ளிஷ் பண்ணார். எஸ்டாப்ளிஷ் பண்ணி இந்த இடத்துல நம்ம, அதாவது பார்த்தீங்கன்னா நம்ம அந்த பழைய நீதிமன்றம் கட்டடம், அது வந்து ஒரு ஒரு பெரிய ஓப்லாங் ஸ்ட்ரக்சர், ஒரு நீள் வட்ட வடிவத்தில் அதை அமைச்சிருப்பாங்க. அந்த கட்டடம் இவர் காலத்தில் தான் கட்டப்பட்டது, 1862 அப்போ தான் இவர் தான் அந்த காரியத்தெல்லாம் முன்ன நின்று செஞ்சிருக்கிறார். ஏன்னா அவர் காலத்தில் கட்டப்பட்டது தான் அந்த நீதிமன்றம், அந்த சேலம் மத்திய சிறை, இதெல்லாம் இவருடைய காலம்தான். 1862 தான் கட்டப்பட்டது அவை. அவைகளின் சான்றாக, அவைகளின் சாட்சியாக இந்த பெயர் வந்து செரி ரோடு என்று அழைக்கப்படுவதில் உண்மையிலே ஒரு பெருமையான விஷயம் தான். இது வந்து சேலத்தின் பெருமை என்று சொல்லலாம்.
2: சோனா எஃப்எம் 107.8 நம்ம ஊரு நம்ம ஹிஸ்டரி.
4: அண்ணே எப்படி இருக்கீங்க, விவசாயம் எல்லாம் எப்படி போயிட்டு இருக்கு?
5: இப்பதானே விவசாயம் பண்றதுக்கு ஆரம்பிச்சிருக்கேன், அதனால எனக்கு விவசாயத்துல நிறைய சந்தேகம் எல்லாம் இருக்கு. அதுக்கு தான் என்ன பண்றது, யார்கிட்ட கேக்குதுன்னு யோசிச்சுட்டு இருக்கேன்.
4: கவலைய விடுங்கண்ணே, நம்ம சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில வாழ்வின் தொடக்கம் விவசாயம்னு விவசாயிகளுக்காக ஒரு சிறப்பு நிகழ்ச்சி ஒளிபரப்பாகுது. அந்த நிகழ்ச்சியில எந்த பயிருக்கு எந்த உரம் போடுறது, மண் வளத்தை எப்படி பாதுகாக்கிறது, கால்நடைகள் வளர்ப்பு, இது எல்லாம் பத்தி முன்னோடி

0: விவசாயிகளும் அரசு வேளாண் துறை அதிகாரிகளும் நிறைய விஷயங்களை சொல்றாங்க. அதனால மறக்காம கேளுங்க வாழ்வின் தொடக்கம் விவசாயம்.
1: திங்கள் முதல் சனி வரை காலை 11 மணி முதல் பகல் 12 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில். சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் வாகை சூடவா, வாகை சூடவா. சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் வாகை சுடவா நிகழ்ச்சியில் நினைஞ்சிருக்கீங்க பிரதீபா மற்றும் திவாகருடன். ஸோ இன்னைக்கு நம்ம என்ன கேம் விளையாண்டுட்ருக்கோம் அப்படின்னா,
0: ஒரு வார்த்தை எக்ஸ்ட்ரா, ஒரு எழுத்து எக்ஸ்ட்ரா.
1: என்ன மாதிரியே வளர்ந்தீங்க பார்த்தீங்களா?
0: அதான், ஒரு வார்த்தையா ஒரு எழுத்தா?
1: ஒரு எழுத்து.
0: அப்படி பேர் வச்சிருக்கிறீங்க, நான் என்ன பண்ணுறது? இந்த ஒரு எழுத்து எக்ஸ்ட்ரா அப்படிங்கிற விளையாட்டில் தான் நம்ம இன்னைக்கு வந்து விளையாண்டுட்டு இணைஞ்சிட்ருக்கோம். என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்கள்கிட்ட நாங்கள் ஒரு ரெண்டு எழுத்தில் ஒரு வார்த்தையை சொன்னோம் அப்படின்னா, நீங்கள் மூணு எழுத்தில் ஒரு வார்த்தையை சொல்லணும். மூணு எழுத்தில் நாங்கள் சொன்னால் நீங்கள் நாலு எழுத்தில் சொல்லணும். நாங்கள் நாலு எழுத்தில் சொன்னால் நீங்கள் அஞ்சு எழுத்தில் சொல்லணும். நாங்கள் அஞ்சு எழுத்தில் சொன்னால் இப்படி போயிட்டே இருக்கோம். அதனால் நாங்கள் ஒரு நாலஞ்சு வார்த்தை கேட்டு அமைதியாக விட்டுருவோம். இதுதான் இன்றைக்கான விளையாட்டோட விதிமுறைகள். இந்த விளையாட்டை இப்ப நம்ம கூட விளையாடுறதுக்காக ஒரு அன்பான நேயர் காத்துட்டு இருக்காரு, அவர் கூட விளையாண்டுருவோம்.
1: ஹலோ, வணக்கம்.
2: எப்படி இருக்கீங்க?
1: சூப்பரா இருக்கோம். நீங்க எப்படி இருக்கீங்க
0: பாஸ்கரண்ணா? எப்படி போயிட்டு இருக்கின்ற உங்களுக்கு? நேத்து மழையா? அண்ணா, விநாயகர் சதுர்த்தி சூப்பரா இருந்தது. நான் உங்களுக்கு எப்படி இருந்தது நேத்து மழையா? நம்ம ஊர்ல
2: உங்களுக்கான
1: முதல் வார்த்தை கடிகாரம். புரியலன்னா?
2: சரித்திரம்.
0: சரித்திரம்
1: அஞ்சு சரித்திரம் ஆறு எழுத்து தான்.
0: சூப்பர். அடுத்து மருந்து.
2: மருந்தா?
0: பஞ்சபூதம். ஆமா, மருந்து நாலு எழுத்து. அஞ்சு எழுத்துல சொல்லுங்க.
2: செவ்வகம்.
0: ஓகே, அடுத்து ஆடு.
1: அணில்.
0: அணில். சூப்பர் அண்ணா, அருமையா ஆண்டிங்க, ரொம்ப நன்றி அண்ணா. நன்றி. டால்மியகாலனிலிருந்து நம்ம பாஸ்கர் அண்ணா கால் பண்ணி சூப்பராக விளையாண்டாரு. மக்களே தொடர்ந்து இணைந்திருங்கள் சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில். வாகை சுடுவா நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க திவாகர் மற்றும் பிரதீபாவுடன். நேரம் இப்போ பார்த்தீங்கன்னா 10:22 தாண்டி போயிட்டு இருக்கு. நீங்களும் இந்த விளையாட்டில் விளையாடணும்னு இன்னும் கொஞ்சம் நேரம் தான் இருக்கு, அதனால கால் பண்ணுங்க.
1: 9787 7008 என்ற நம்பருக்கு கால் பண்ணி எங்க கூட சேர்ந்து ஜாலியாக விளையாடலாம்.
0: இப்போ உங்களுக்காக சூப்பரான பாடல் வந்துகிட்டே இருக்கு நம்ம நிகழ்ச்சியில. பாட்டு கேட்டு வாங்க மக்களை.

0: மார்னிங் ஸ்டூடண்ட்ஸ்.
1: குட் மார்னிங் சார்.
0: ஸ்டூடண்ட்ஸ், இன்னைக்கு சயின்ஸ்ல ஓசோன் லேயர் பத்தி தான் படிக்க போறோம். அப்படின்னா என்னன்னு தெரியுமா?
2: ஓசோன் லேயரா? தெரியாது சார்.
0: நம்ம பூமியை சுத்தி இருக்கக்கூடிய ஒரு பாதுகாப்பு கவசம் தான் ஓசோன் லேயர். சூரியன் கிட்ட இருந்து வர தீங்கு விளைவிக்கக்கூடிய யூவி கதிர்கள் இருந்து நம்மளையும் இயற்கையையும் பாதுகாக்குது. ஆனா இப்போ அது கொஞ்சம் கொஞ்சமா பலவீனம் ஆகிட்டு இருக்கு.
2: அச்சச்சோ, அப்ப அதை எப்படி பாதுகாக்கிறது சார்?
0: அதுக்கு ஒரே ஒரு வழிதான் இருக்கு. சுற்றுச்சூழல் மாசுபாட்டை குறைக்கணும், தேவையில்லாத வாகன பயன்பாட்டை தவிர்த்து மின்சாரத்தை சிக்கனமா பயன்படுத்தி சுற்றுச்சூழலுக்கு உகந்த பொருட்களை பயன்படுத்தணும். இத பண்ணாவே போதும், கண்டிப்பா நம்மளுடைய உலகத்தை நம்மளால பாதுகாக்க முடியும். புரிஞ்சதா?
1: புரிஞ்சது சார்.
3: ஓசோன் படலத்தை பாதுகாப்போம், பூமியையும் நம் எதிர்காலத்தையும் வளமாக மாற்றுவோம்.

0: எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் வாகை சூடவா, வாகை சூடவா.
1: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் வாகை சுடவா நிகழ்ச்சியில் நினைஞ்சிருக்கீங்க பிரதீபா மற்றும் திவாகருடன். ஸோ இன்றைக்கி நம்ம என்ன கேம் விளாண்டுட்ருக்கோம் அப்படின்னா ஒரு எழுத்து எக்ஸ்ட்ரா, இந்த கேம் தான் விளாண்டுட்ருக்கோம். இந்த கேமோட ரூல்ஸ் என்ன அப்படின்னா,
2: உங்ககிட்ட நாங்கள் வந்து ரெண்டு எழுத்தில் ஒரு வார்த்தையை சொன்னால் நீங்கள் என்கிட்ட மூணு எழுத்து ஒரு வார்த்தையாக சொல்லணும். அதுவே நாங்கள் மூணு எழுத்தில் சொன்னால் நீங்கள் நாலு எழுத்தில் சொல்லணும். இப்போ நாங்கள் எத்தனை எழுத்து சொல்கிறோமோ அதை விட ஒரு எழுத்து எக்ஸ்ட்ராவாக போட்டு ஒரு வார்த்தை நீங்கள் என்கிட்ட சொல்லணும். இந்த விளையாட்டு தானே நம்ம விளையாண்டுட்ருக்கோம். இந்த விளையாட்டில் விளையாடுறதுக்காக இப்போ நம்ம கூட ஒரு நேர் அணிஞ்சிருக்காரு, அவர் கூட விளையாண்டுருவோம். ஹலோ, வணக்கம்.
3: ஹலோ, வணக்கம். வணக்கம் தம்பி, நல்லா இருக்கீங்களா?
2: நல்லா இருக்கேன் கஸ்தூரி அண்ணா, நீங்கள் எப்படி இருக்கீங்க?
3: நானும் நல்லா இருக்கேன். நம்ம ஊரில் மழை பெஞ்சதுங்களா?
2: பெஞ்சது பெஞ்சது அண்ணா.
3: பரவாயில்லைங்க, நேற்று எங்களுக்கும் நல்ல மழைங்க.
2: சூப்பர் அண்ணா, அருமை அருமை.
3: நல்ல நல்ல குழு குழு குழு நல்லா இருக்குங்க.
2: சரிங்கண்ணா அண்ணா.

0: முகமை.
1: முகமை, சூப்பர் சூப்பர் அண்ணா. உங்களுக்கான இரண்டாவது வார்த்தை சினம்.
0: மூணு எழுத்து வருங்களா?
1: சினம்.
0: சீதனம்.
1: சீதனம், சீதனம்.
2: ஓகேண்ணா, அடுத்து உங்களுக்கான மூன்றாவது வார்த்தை பூ.
0: பூனை.
2: சூப்பர் அண்ணா, அருமையா ஆண்டுங்க. ரொம்ப நன்றி அண்ணா.
0: ரொம்ப நன்றி.
2: நன்றி நன்றி அண்ணா.
1: நன்றி நன்றி.
2: மக்களை தொடர்ந்து இணைந்திருங்கள் சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில். வாகை சுடவா நிகழ்ச்சியில் அணிஞ்சிருக்கீங்க திவாகர் மற்றும் பிரதீபாவுடன்.
1: ஸோ நம்ம இன்றைக்கி என்ன கேம் விளாண்டுட்டு இருக்கோம் அப்படின்னா, ஒரு எழுத்து எக்ஸ்ட்ரா இந்த கேம் தான் விளாண்டுட்டு இருக்கோம். இந்த கேமில் நீங்களும் விளாடணும்னு நினச்சிங்கன்னா கால் பண்ணுங்கள் 9787-707-1078 நம்பருக்கு கால் பண்ணி என் கூட சேர்ந்து ஜாலியாக விளையாடலாம்.
2: இப்போ உங்களுக்கு தொடர்ந்து சூப்பரான பாட்டு வந்துட்டு இருக்கு நம்ம நிகழ்ச்சியில், பாட்டை கேட்டு வாங்க மக்களே.

0: ஒரு ஜோக் சொல்லிட்டா சார்.
1: ரமேஷ், எனக்கு ஒரு டவுட் ரா. உனக்கு நீ தான் டவுட் வரல, என்ன டவுட்? உன்னை ஏன் ரமேஷ் ரமேஷ்னு எல்லாரும் கூப்பிடுறாங்கன்னு தெரியுமா?
2: தெரியலையே.
1: ஏன்? ஏன்னா உன் பேரு ரமேஷ்.
2: என்ன ஒரு புத்திசாலித்தனம்.

0: வணக்கம். என்னோட பேர் தாமோதரன். என்னோட கனவு என்னன்னு கேட்டீங்கன்னா, முடிஞ்ச அளவுக்கு லாங் டிராவல் பண்ணணும், போற வழியில இல்லாத மக்களுக்கு உதவணும்.
1: வணக்கம், என்னோட பேரு பிரியங்கா. என்னோட கனவு என்னன்னா, நான் சம்பாதிக்கிற பணத்தை ஏழை மக்களுக்கு பகிர்ந்து கொடுக்கணும்.
2: வணக்கம், என்னோட பேர் மனோஜ். என்னோட கனவு என்னன்னா, பசியில இருக்க மக்களுக்கு உதவி பண்ணணும்.
3: ஆசைகள் கனவாவதும், கனவு லட்சியமாவதும், லட்சியம் வாழ்க்கை வாழ்வதற்கான பிடிப்பினை தருவதற்கும்
4: கனவுகள் மெய்ப்பட வேண்டும். ஞாயிறு தோறும் பகல் 10 மணி முதல் 11 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில்.
5: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் வாகை சூடவா, வாகை சூடவா.
6: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில வாகை சூடவா நிகழ்ச்சியில் நினைஞ்சிருக்கீங்க பிரதீபா மற்றும் திவாகருடன்.
7: இன்னைக்கு நம்ம என்ன விளையாட்டு விளையாடுறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா,
6: அதாவது ஒரு எழுத்து எக்ஸ்ட்ரா
7: அப்படிங்கிற விளையாட்டு தான் விளையாண்டு இருக்கோம். இந்த விளையாட்டோட ரூல்ஸ் என்னன்னு தெரியுமா பிரதீபா? உங்களுக்கு தெரியுமா? தெரியுமா?
6: நான் கேம் யோசிச்சேனக்கே தெரியாம இருக்கும்.
7: எந்த விளையாட்டோட விதிமுறைகள் என்னன்னா, உங்ககிட்ட 2 எழுத்துல ஒரு வார்த்தையை சொல்லணும் அப்படின்னா, நீங்க 3 எழுத்துல ஒரு வார்த்தையை சொல்லணும். அதுவே நாங்க 3 எழுத்துல சொன்னா நீங்க 4 எழுத்துல சொல்லணும். இதுதான் அன்னைக்கான விளையாட்டோட விதிமுறைகள். இப்ப நம்ம கூட விளையாடுறதுக்காக ஒரு நேரடிஞ்சிருக்காரு, அவரு கூட விளையாண்டுருவோம். ஹலோ, வணக்கம்.
8: வணக்கம் வணக்கம் திபாகர், பிரதீபா.
7: வணக்கம் வணக்கம் அண்ணா, எப்படி இருக்கீங்க?
6: ஓகே ஓகே. நான் இன்னைக்கு நம்ம என்ன கேம் விளையாடுறோம் தெரியுமாண்ணா? உங்களுக்கான முதல் வார்த்தை விலை.
8: ஓகேண்ணா.
6: உங்களுக்கான இரண்டாவது வார்த்தை கூடை.
8: பதம்.
6: ஓகேண்ணா. உங்களுக்கான மூன்றாவது வார்த்தை மருந்து.
7: மக்களை தொடர்ந்து இணைந்திருங்கள் சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில். வாகை சுடுவா நிகழ்ச்சியில் அணிஞ்சிருக்கீங்க. இது வாக்கரேனுடன் உங்களுக்காக அச்சுவோட சூப்பரான ஒரு பாட்டு வந்துட்டே இருக்கு. பாட்டு கேட்டு வாங்க மக்களே.

எனக்குள்ள பாயும் ஆயுதமா காதல் அம்பு வீசுற பார்வையில அடிராஜா நான் எனக்கு எத்த குயின்னு நீதா காதல் பொருள் என்னை விழுத்தி புட்டா என் மனச தொழுத்தேன் உனக்கு.

0: துரித உணவுகளை உண்டு துன்பப்படுவதை தவிர்த்து நம் ஊரில் விளைந்த தானியங்களையும் பழங்களையும் உண்போம், இன்பமாய் வாழ்வோம்.
1: பொதுநலன் கருதி சோனா எஃப்எம் 107.8.
2: சோனா எஃப்எம் 107.8 அடுத்து வருவது
3: வாழ்வின் தொடக்கம் விவசாயம்.
4: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் வாகை சூடவா, வாகை சூடவா.
5: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் வாகை சுடுவார் நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு வந்தாச்சு மக்களே. இன்றைக்கி நம்ம வந்து ஒரு எழுத்து எக்ஸ்ட்ரா அப்படிங்கிற விளையாட்டு தான் விளையாண்டுட்டு இருக்கோம். இந்த விளையாட்டை கடைசி நேரம் நம்ம கூட விளையாடுறதுக்காக ஒரு அன்பான் நேர் வந்திருக்காரு, அவர் கூட இந்த விளையாட்டை விளையாண்டுருவோம். ஹலோ, வணக்கம்.
6: வணக்கம் வணக்கம், விளையாடுறங்க சார். நீங்க
5: ஐயா எப்படி இருக்கீங்க? உங்களுக்கான முதல் வார்த்தை தீ.
6: ஒரே எழுத்துங்களா?
5: ஆமா ஆமாங்க. அடுத்து கடை.
6: கடைங்களா?
5: ஆமாங்க.
6: உணவு.
5: உணவு சூப்பர். அடுத்து மரம்.
6: விடுதலை.
5: விடுதலை அருமை அருமை. சூப்பரா விளையாடுங்க, ரொம்ப நன்றிங்க ஐயா.
6: நன்றி வணக்கம்.
5: நன்றி வணக்கம். வெள்ளாறுலேருந்து ரங்கசாமி ஐயா கால் பண்ணி சூப்பராக வந்து விளையாண்டாரு. லேட்டாக வந்தாலும் லேட்டஸ்ட்டாக வந்து விளையாடுவேன், அற்புதமாக விளையாண்டார். ரொம்ப நன்றிங்க ஐயா. மக்களே ரொம்ப நன்றி, இன்றைக்கி கால் பண்ணி நிறைய நேர்களை வந்து இன்றைக்கி ஒரு வார்த்தை எக்ஸ்ட்ரா அப்படிங்கிற விளையாட்டை சூப்பராக உற்சாகமாக அற்புதமாக விளையாண்டீங்க. விளையாண்ட அனைத்து நல்ல உலகங்களுக்கும் நன்றி மற்றும் வாழ்த்துக்கள். இன்றைக்கி வாகை சுடுவா நிகழ்ச்சி பார்த்தீங்கன்னா கருத்துக்கள் ஏதாவது இருந்தது அப்படின்னா நீங்கள் சோனா எஃப்எம் 107.8 ஆன அதுக்கான வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் அனுப்பலாம். அனுப்ப வேண்டிய நம்பர் 9787-7078 அப்படிங்கிற நம்பருக்கு அனுப்பலாம் இல்லை கால் பண்ணி கூட சொல்லலாம். இந்த நிகழ்ச்சியிலிருந்து நாங்கள் ரெண்டு பேரும் கிளம்புறோம். உங்களிடமிருந்து விடைபெறுவது திவாகர் மற்றும்
7: பிரதீபா.
5: நன்றி மக்களே, டாட்டா மக்களே. பை பை
7: பை பை.

0: FM 107.8 வாழ்வின் தொடக்கம் விவசாயம். இன்னைக்கு நம்ம எதை பத்தி தெரிஞ்சுக்க போறோம் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, 60 ஏக்கர்ல அசத்தக்கூடிய திருப்பூர் விவசாயி என்ன மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம். இன்னைக்கு நவீன காலகட்டத்துல மனித குலத்தை அச்சுறுத்தக்கூடிய பெரும்பாலான நோய்களுக்கு ரசாயனம் கலந்த காய்கறிகளே முதன்மையான காரணியா அமைது. சந்தையில கிடைக்கக்கூடிய பெரும்பாலான உணவுப் பொருட்கள் செயற்கை உரங்களால விளைவிக்கப்படுறது. இந்த சூழல்ல நஞ்சு இல்லாத உணவை மக்களுக்கு வழங்கறதுக்கும் சீரழிஞ்சு வரக்கூடிய மண் வளத்தை காக்கவும் இயற்கை விவசாயம் மட்டுமே ஒரு தீர்வு அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட பண்ணை மூலமா நிரூபிச்சு காட்டியிருக்கிறாரு திருப்பூர் மாவட்டம் இடுவாய் கிராமத்தை சேர்ந்த விவசாயி முத்துக்குமார். திருப்பூர் சின்ன காளிப்பாளையம் சாலையில அமைஞ்சிருக்கக்கூடிய குறிச்சி இயற்கை பண்ணை கடந்த 4 ஆண்டுகளா இயற்கை விவசாயத்தின் முகவரியா செயல்பட்டு வருது. இங்க ரசாயன உரங்களுக்கு பதிலா மக்கிய உரம், மாட்டு சாணம், மாட்டு கோமியம், ஆட்டு புழுக்கை, மீன் கழிவு, நாட்டு சர்க்கரை மற்றும் பஞ்சகாவிய ஆகிய இயற்கை மூலப்பொருட்களை கொண்டே உரங்கள் தயாரிச்சு பயன்படுத்தப்படுதுங்க. 60 ஏக்கர் பரப்பளவுல தென்னை, வாழை, காய்கறிகள், பழங்கள், தேனி வளர்ப்பு மற்றும் நாட்டுக்கோழி வளர்ப்பு அப்படின்னு சொல்லிட்டு ஒருங்கிணைஞ்ச முறையில பண்ணை பராமரிக்கப்பட்டு வருது. தொடர்ந்து 1000 தென்னை மரங்களோட தலா 15,000 மலைவேம்பு மற்றும் சந்தன மரங்களும் வளர்க்கப்படுதுங்க. தென்னை மரங்களுக்கு இடைப்பட்ட வெற்று நிலத்தை வீணடிக்காம மிளகு மற்றும் ஏலக்காய் ஆகியவற்றை ஊடு பயிரா சாகுபடி செஞ்சு 1 ஏக்கர் நிலத்திலேயே 4 முதல் 5 ஏக்கருக்கான உற்பத்தியை பெறாங்க. பண்ணையில 5 ஏக்கர் பரப்பளவுல அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய 3 பண்ணை குட்டைகள் மூலமா மழைநீர் சேகரிக்கப்பட்டு 2-3 கிலோமீட்டர் சுற்றளவுக்கு நிலத்தடி நீர்மட்டம் உயர்த்தப்பட்டிருக்கு. கோடை காலங்கள்ல கிணறு மற்றும் போர்வெல் நீரை சேமிக்க தார்பாய் குட்டை அமைச்சு சொட்டு நீர் பாசனம் மூலமா சிக்கனமா பயன்படுத்தி வராங்க. பொருளாதார வெற்றின்னு சொல்லும் போது விளைவிக்கப்பட்ட பொருட்களை இடைத்தரகர்கள் இல்லாம நேரடியா நுகர்வோருக்கு கொண்டு சேர்க்கிறது இவரோட பொருளாதார வெற்றியின் முக்கிய ரகசியம்னு சொல்றாரு. வாரந்தோறும் வியாழக்கிழமை பிற்பகல் 2 மணி முதல் 6 மணி வரை பண்ணையிலேயே நேரடி சந்தை நடத்தப்படுது. இங்க விளைவிக்கக்கூடிய தக்காளி, வெங்காயம், செங்கீரை, மணத்தக்காளி, சப்போட்டா, மாம்பழம், நெல்லிக்காய் உள்ளிட்ட இயற்கை காய்கறிகளும் பழங்களும் விற்பனை செய்யப்படுது. இடுவாய், திருப்பூர், பல்லடம், அவிநாசி பகுதி மக்கள் நேரடியா வந்து வாங்கிட்டு போறதோட கோவை மற்றும் ஈரோடு நகரங்களுக்கு அன்றைய தினமே வீடுகளுக்கே போயிட்டு விநியோகமும் செய்யப்படுதுன்னு சொல்றாரு. இயற்கை முறையில விளையக்கூடிய காய்கறிகள், பழங்கள் மற்றும் தேங்காய் விற்பனை மூலமா மட்டுமே மாசத்துக்கு சராசரியா 3 லட்சம் ரூபாய் வரைக்கும் இவரு நிலையான வருமானம் ஈட்டி வராரு. இதெல்லாம் தாண்டி இதோட போயிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த தலைமுறைக்கு இவர் எடுத்துட்டு போறாரு. நிறைய மாணவர்கள் வந்து இவங்களோட பண்ணைய விசிட் பண்ணி வந்து பாக்குறாங்களாங்க. சரிங்க, அடுத்ததா உங்களுக்காக சூப்பரான 2 பாடல்கள் வந்துகிட்டே இருக்கு, வாங்க கேட்டுட்டு வந்துடலாம்.
1: வணக்கம், என் பேர் வந்து ஜெயமுருகன். நான் தமிழ்நாடு அறிவியல் இயக்கத்தினுடைய மாநில பொதுக்குழு உறுப்பினராக இருக்கேன். அதே போல் சேலம் ஊருக்காலை நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, நம்ம வீட்டில் எல்லாம் பயன்படுத்திட்டு இருப்பீங்க இல்லையா, அதாவது எவர் சில்வர் பாத்திரங்கள், அந்த ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பொருளை உற்பத்தி செய்யக்கூடிய சேலம் ஊருக்காலையில் தரக்கட்டுப்பாட்டு அலுவலராக பணியாற்றிருக்கிறேன். ஒரு நாம எல்லாம் சேர்ந்து ஒரு பாடல் எழுதுவோமா அப்படின்னு உட்காந்துபோது குழந்தைங்களாம் பாடலாம் அப்படின்னா காலையில் சிஸ்டர் சாப்பிட்டு வந்தாங்க, உணவு பற்றி தான் பாட்டாக இருக்கணும் அப்படின்னு சொல்லும்போது எல்லாரும் தோசை அம்மா தோசை இப்படி தான் சொல்லிட்டு இருந்தேன். அதை யோசிச்சேன், இட்லி பற்றி பாட்டு தெரியுமா அப்படின்னா இல்லை, இல்லைக்கு பாட்டெல்லாம் இருக்கிற மாதிரி தெரியல அப்படின்னு சரி நாம ஏன் எழுதக்கூடாது அப்படி உதிச்சு நான் எழுதின ஒரு பாட்டு தான். ஸோ இது நம்ம நேயர்களுக்காக இட்லி.

இட்லி இட்லி இளம் சூடான சுவையான இட்லி, இட்லி இட்லி இட்லி இளம் சூடான சுவையான இட்லி, நீர் ஆவியில் வேக வைக்கும் இட்லி, நீர் ஆவியில் வேக வைக்கும் இட்லி, முழு நிலாவை போல் இருக்கும் இட்லி, முழு நிலாவை போல் இருக்கும் இட்லி, இட்லி இட்லி இட்லி இட்லி இளம் சூடான சுவையான இட்லி. கார் அரிசியை உளுந்துடன் அரைச்சு அது ராவெல்லாம் ஈஸ்டால புளிச்சு, கார் அரிசியை உளுந்துடன் அரைச்சு அது ராவெல்லாம் ஈஸ்டால புளிச்சு, கிடைக்கும் மாவை நன்றாக கலக்கி, கிடைக்கும் மாவை நன்றாக கலக்கி, பானையில் இட்டு அவிச்சதிந்த இட்டவி இட்டலி, இட்லி இட்லி இட்லி இளம் சூடான சுவையான இட்லி. எல்லோர் உடம்புக்கும் நல்லதுங்க இட்லி, கெட்ட எண்ணெயில சுட்டதில்லை இட்லி, எல்லோர் உடம்புக்கும் நல்லதுங்க இட்லி, கெட்ட எண்ணெயில சுட்டதில்லை இட்லி, பல சத்துக்களும் நிறைஞ்சது இட்லி, பல சத்துக்களும் நிறைஞ்சது இட்லி, நல்ல சரி விகித உணவு இட்லி, நல்ல சரி விகித உணவு இட்லி, இட்லி இட்லி இட்லி இட்லி இளம் சூடான சுவையான இட்லி. தென்னகத்தின் சிறப்பான சிற்றுண்டி, இதை தின்ன பல விதமான சட்டினி, தென்னகத்தின் சிறப்பான சிற்றுண்டி, இதை தின்ன பல விதமான சட்டினி, அட இன்னும் கொஞ்சம் வேணும்னு தின்னலாம், அட இன்னும் கொஞ்சம் வேணும்னு தின்னலாம், இட்லி மீந்தாலும் உப்புமாவா பண்ணலாம், தின்னலாம் இட்லி இட்லி இட்லி இளம் சூடான சுவையா.

0: வணக்கம். என்னுடைய பேர் பிரியங்கா, ஜாகிரமாபுரத்திலிருந்து பேசுகிறேன். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி வாய்மையில்.
1: உங்கள் வயலில் மகசூல் அதிகரிக்க வேண்டுமா?
2: தி சென்னை பெஸ்டிசைட்,
1: தரமான விதைகள், உரங்கள், பூச்சிக்கொல்லி மருந்துகள் என அனைத்தும் ஒரே இடத்தில் கிடைக்கும்.
2: தி சென்னை பெஸ்டிசைட், 3 ரோடு அருகில், சேலம்.
1: தொடர்புக்கு 9994366030.
2: தி சென்னை பெஸ்டிசைட், விவசாயிகளின் நம்பிக்கையான தேர்வு.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் பேசும் பக்கங்கள்.
1: வணக்கம் அன்பான நேயர்களே, நாகராஜ் பேச வந்துட்டேங்க பேசும் பக்கங்களில். இன்னைக்கு எந்த புத்தகத்தை பத்தி நான் சொல்ல போறேன் அப்படின்னா, அமீஷ் அவர்களுடைய மெழுகாவின் அமரர்கள், ஆங்கிலத்தில் த இம்மார்டல்ஸ் ஆஃப் மெழுகா அப்படின்ற ஒரு புத்தகத்தை பத்தி தான் நான் வந்து சொல்ல போறேன். ரொம்ப ஃபேமஸான, நிறைய நபர்கள் பாசிட்டிவான ஃபீட்பேக்கை கொடுத்த ஒரு புத்தகம், படிக்கிறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும், எல்லாருமே படிங்க அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு புத்தகம் தான் இந்த புத்தகம். அதாவது இன்னைக்கு நாம வணங்குற கடவுள்கள், எக்ஸாம்பிள் சிவன், விஷ்ணு, அதுக்கப்புறம் இன்னும் நிறைய கடவுள்கள் இருக்காங்க இல்லைங்களா. ஸோ இந்த மாதிரி கடவுள்கள் நம்மளுடைய பூமியில் ஒரு முன்பொரு காலத்தில் வாழ்ந்திருந்தா எப்படி வாழ்ந்திருப்பாங்க, இப்படியும் வாழ்ந்திருக்கலாம் அப்படின்றத பற்றின ஒரு கதை தான் இந்த ஒரு கதை, மெழுகாவின் அமரர்கள். இன்னைக்கு உலகம் முழுக்க ஃபேமஸாக இருக்கக்கூடிய நம்மளுடைய சிவபெருமான் அவர்கள் ஒரு சாதாரண மனிதராக ஒரு இடத்துல வாழ்ந்தால் எப்படி இருக்கும் அப்படின்ற ஒரு கதை தான். இந்த புத்தகத்தில் வர முக்கியமான கதாபாத்திரங்கள் அப்சல்யூட்லி சிவன் அவர்கள் தான். ஸோ இந்த கதையில் கிமு 1900 அவர் வந்து ட்ரைப் பீப்புள்ஸோட தலைவனாக இருக்கிறார். அவருடைய ட்ரைபில் வாழக்கூடிய மக்கள் கைலாய மலை அடிவாரத்தில் வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. கைலாய மலை அப்படின்னா குளிர் பிரதேசம், அந்த குளிர் பிரதேசத்தில் எப்பயும் சண்டை நடந்துக்கிட்டே இருக்குது. இவங்களுக்கும் இன்னொரு ட்ரைப் பீப்புள்ஸுக்கும் வந்து இடையில் சண்டை நடந்துக்கிட்டே இருக்குது. இந்த சண்டை திரும்ப திரும்ப வந்துக்கிட்டே இருக்குது. இந்த சண்டையினால் நிறைய பேர் இறக்கவும் செய்கிறாங்க. அப்போ சிவன் என்ன நினைக்கிறார் அப்படின்னா, மக்களுக்கு, நம்மளுடைய மக்களுக்கு ஒரு பாதுகாப்பான இடம் கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்போ அந்த ஒரு டைமில் தான் நந்தி எல்லாருமே அறிமுகமாகறாங்க. அப்போ வந்து நந்தி வந்து சொல்கிறாங்க, இந்த மாதிரி நீங்கள் எங்களுடைய இடத்துக்கு வாங்க, உங்களுடைய மக்களோட பாதுகாப்பாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து சொல்கிறாங்க. சிவன், அதுக்கப்புறம் சிவன் கூட இருக்கிற மக்கள் எல்லாருமே அங்கே வந்து போகிறாங்க. அந்த ஒரு இடத்தோட பேர் தான் மெழுகா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். அங்கே போனால் கடுமையான வறட்சியெலாம் வந்து இருக்குது. அங்கே ஏற்கனவே சில மக்கள் வாழ்ந்துட்டுருக்குறாங்க. அவங்க வந்து சூரிய வம்சிகள் அப்படின்னு அழைக்கப்படுறாங்க. அவங்க வந்து தலைவனை தேடக்கூடியவங்களாக இருக்கிறாங்க. அதே மாதிரி அவங்க தலைவனாக இருக்கிறாங்க இல்லைங்களா, அவங்களுக்கு சில அடையாளங்கள்லாம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நினச்சிட்ருக்குறாங்க. ஸோ அந்த அடையாளங்கள் எல்லாமே சிவனுக்கு வந்து பொருந்தி போகுது. அதனால் சிவன் தான் தலைவன் அப்படின்னு சொல்லிட்டு ஏற்றுக்கிறாங்க. இப்போ இங்கே வாழ்ந்துட்டுருக்க சூரிய வம்சிகள், அவங்களுக்கு ஆப்போசிட் வந்து பார்த்திங்கன்னா சந்திர வம்சிகள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் இருக்காங்க. அவங்களுக்கும் இவங்களுக்கும் அப்பப்போ சண்டை வந்துக்கிட்டே இருக்கும். சூரிய வம்சிகள் கூட இருக்கிற சிவனுக்கு ஒரு கேள்வி வருது, நம்ம சரியான சைடில் இருக்கிறோமா, அதாவது நம்ம நாகர்களை, அதாவது சந்திர வம்சத்தினரை வந்து எதிர்க்கிறோம், இல்லை அதுதான் நமக்கான இடமா, இல்லை இதுதான் நமக்கான இடமா அப்படின்ற ஒரு கேள்வி வருது. ஸோ அந்த கேள்விக்கான விடையெல்லாம் அடுத்தடுத்த பாட்டில் வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ இந்த ஒரு நாவல் நீங்கள் வந்து வாங்கி படிக்கணும்னா கட்டாயமாக வந்து படிங்க, அமீஷ் அவர்களுடைய மெழுகாவின் அமரர்கள். நன்றி நேயர்களே.
0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் பேசும் பக்கங்கள்.

0: ஹே நிஷா, நீ ஒரு விஷயம் கேள்விப்பட்டியா?
1: இல்லையே, என்ன விஷயம்?
0: அது நம்ம சேலத்துல மாநில அளவிலான போட்டியெல்லாம் நடந்துச்சுல, அதுல நம்முடைய சேலத்தை சேர்ந்த ஒருத்தர் ஜெயிச்சு இப்போ தேசிய அளவிலான போட்டிக்கு போறாராம், தெரியுமா?
1: என்ன சொல்ற, அப்படியா?
0: ஆமா நிஷா, எவ்வளவு பெரிய விஷயம் இல்ல? நம்ம சேலத்துல பிறந்த ஒருத்தர் இப்போ தேசிய அளவிலான போட்டியில விளையாட போறாரு.
1: ஆமா வேலா, இது நம்ம சேலத்துக்கே பெருமை.
0: இதுக்காக அவங்களோட வாழ்க்கையில எவ்வளவு

0: கஷ்டப்பட்டிருப்பாங்கல்ல?
1: ஆமா ஆமா, அவருடைய வாழ்க்கையில ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கிறாரு. நிறைய அவமானங்களை பாத்துருக்காரு, நிறைய தடைகளை தாண்டிதான் இந்த இடத்துக்கே வந்திருக்கிறாரு.
0: அது எப்படி உனக்கு தெரியும்?
1: நான் தான் சோனா எஃப்எம் கேக்குறேனே, அதுல அவருடைய வாழ்க்கை கதைகளை பத்தி அவரே சொல்லியிருக்காரு.
0: என்னது, எஃப்எம்ல அவர் பேசியிருக்காரா?
2: சேலத்து மக்களின் வாழ்க்கை அனுபவங்களையும் வாழ்வில் வெற்றி பெற எடுத்த முயற்சிகள் அனைத்தையும் தெரிந்து கொள்ள சேலத்தின் முகங்கள் நிகழ்ச்சி. சேலத்தின் முகங்கள் நிகழ்ச்சி திங்கள் முதல் சனி வரை மதியம் 12 மணி முதல் 1 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
3: சோனா எஃப்எம் 107.8 வாழ்வின் தொடக்கம் விவசாயம்.
4: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில உங்க கூட பேசிட்டு இருக்கிறது நான் உங்க பத்மாவதிங்க. அடுத்ததா நம்ம என்ன தெரிஞ்சுக்க போறோம் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, சேலம் மாவட்டம் பனமரத்துப்பட்டி வட்டாரம் வேளாண் அறிவியல் நிலையத்துல உதவி பேராசிரியராக இருக்கக்கூடிய முனைவர் முல்லைமாறன் அவர்கள் என்ன சொல்ல போறாங்க அப்படின்னா, இப்ப மைக்ரோ கிரீன்ஸ் போடுறதுக்கு பாரம்பரிய விதைகளை நம்ம தேர்ந்தெடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. அது எந்த மாதிரி விதைகளை எல்லாம் நம்ம தேர்ந்தெடுக்கணும் அப்படின்றத கண்டிப்பா நம்மளுமே கேட்டு தெரிஞ்சுக்கலாம்.
5: அதே மாதிரி சீட் வந்து செலக்ட் பண்ணும்போது நாம சொல்ற வந்து பாரம்பரிய விதைகள், அதாவது அக்ரோ சென்டர்ல நீங்க வந்து வாங்காதீங்க. அதே அதுல என்ன பண்ணிருப்பாங்கன்னா, சீட் ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும். கார்பன் டாக்சைடு, அது மாதிரி பங்கி சைடு, பெஸ்டிசைடு, குளோரிபைரிபாஸ், இது மாதிரி சீட் ட்ரீட்மெண்ட் பண்ணிருப்பாங்க. அது மாதிரி வாங்க வேணாம். காய்கறி விதையா இருக்க முள்ளங்கி அது மாதிரி இருந்தாக்கா நீங்க பாரம்பரிய விதைகள் எங்கேயாச்சும் கிடைக்கணும், ஆன்லைன்ல கிடைக்குது, வாங்கிக்கலாம். அதே மாதிரி எங்க யூனிவர்சிட்டியில கிடைக்கிறது வந்து விவசாயிகளுக்கு தகுந்த மாதிரி நாங்கள் ட்ரீட்மெண்ட் பண்ணிருப்போம். சிஎன்ஏல அது நீங்க வந்து எங்க விவசாயத்துக்கு வேணா வாங்குங்க, இந்த மாதிரி நுண்ணிலைகளுக்கு வாங்க வேணும். ஒரு நாளைக்கு வந்து 2 முறை இல்லாட்டி 3 முறை நீங்க வந்து தண்ணி தெளிக்கலாம். இந்த இதுல அறுவடை செய்யணும்னு பாத்தீங்கன்னா 3 to 4 அங்குலம் இருக்கிற மாதிரி அந்த அதுல பாருங்க, கரெக்டா அந்த சீட் கோட் வந்து மேல இருக்கும். இதுதான் கரெக்டான உங்களுக்கு வந்து கரெக்டேஜ் ஹார்வெஸ்ட் பண்ணது. ஹார்வெஸ்ட் பண்ண என்ன பண்ணணும், நல்லா ஃபுல்லா 2-3 தடவை வாஷ் பண்ணிடணும். வாஷ் பண்ணிட்டு லாஸ்ட்ல பாருங்க அந்த பாக்கெட் வச்சிருப்போம் அந்த டப்பால, அது மாதிரி நீங்க வந்து பாக்ஸ்ல போட்டு வைக்கலாம். ஈவன் நீங்க இந்த மாதிரி ட்ரே யூஸ் பண்ணலாம், உங்களுக்கு எவ்வளவு நாளும் உங்களோட டிசைன் நீங்க வந்து பர்த்டேவுக்கு வந்து நீங்க வந்து பிரசென்ட் பண்ணலாம். ஒரு இந்த இது மாதிரி இருந்துச்சுன்னா இது வந்து வெசல் இதுல இருக்குன்னா, அதே மாதிரி சாப்பிட்டுட்டு போற அதே மாதிரி பாக்கு மட்டை இருக்கு பாத்தீங்களா, அதை யூஸ் பண்ணலாம். உங்களுக்கு பக்கெட் இருக்கு பாத்தீங்களா, பக்கெட்ல நீங்க பாதையை கட் பண்ணி யூஸ் பண்ணலாம், மக்கள் யூஸ் பண்ணலாம். உங்களுக்கு எது தேவையோ நீங்க வந்து யூஸ் பண்ணலாம். பட் வந்து என்ன இருக்கணும், டிரைனேஜ் ஹோல்ஸ் போடணும் ஓகேங்களா. அது லேயர் வந்து கம்மியா இருக்கும், அதிகமா இருக்கக்கூடாது, லேயர் கம்மியா இருக்கும், 2 to 3 inches தான் இருக்கும். அதுக்கடுத்தது வந்து நுண்கீரையினுடைய நன்மைகள் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதை தான் முக்கியமா சொல்லணும்னு பார்த்தேன். இது வந்து முக்கியமா பாத்தீங்கன்னா இதய நோய் உள்ளவங்களுக்கு ரொம்ப நல்லது. இதுல வந்து பாலிபினால் அதிகமா இருக்கும், அதே மாதிரி ஆன்டி ஆக்சிடென்ட் அதிகமா இருக்கும். இதனால வந்து கெட்ட கொலஸ்ட்ரால் எல்டிஎல் வந்து இது வந்து குறைக்கும்.
4: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில உங்க கூட பேசிட்டு இருக்கிறது நான் உங்க பத்மாவதிங்க. இப்ப நுண்கீரைகளோட நன்மைகள் என்ன, அதனுடைய வழிமுறைகள் எப்படி இருக்கும் அப்படின்றதையும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். சரிங்க, அடுத்ததா உங்களுக்காக சூப்பரான 2 பாடல்கள் வந்துகிட்டே இருக்கு, வாங்க கேட்டுட்டு வந்துடலாம்.

0: குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ்.
1: குட் மார்னிங் சார்.
0: ஸ்டூடெண்ட்ஸ், இன்னைக்கு சயின்ஸ்ல ஓசோன் லேயர் பத்தி தான் படிக்க போறோம். அப்படின்னா என்னன்னு தெரியுமா?
2: ஓசோன் லேயரா? தெரியாது சார்.
0: நம்ம பூமியை சுத்தி இருக்கக்கூடிய ஒரு பாதுகாப்பு கவசம் தான் ஓசோன் லேயர். சூரியன் கிட்ட இருந்து வர தீங்கு விளைவிக்கக்கூடிய யூவி கதிர்கள்ல இருந்து நம்ம

0: இயற்கையையும் பாதுகாக்குது. ஆனா இப்போ அது கொஞ்சம் கொஞ்சமா பலவீனமாகிட்டு இருக்கு.
1: அச்சச்சோ, அப்ப அதை எப்படி பாதுகாக்கிறது சார்?
0: அதுக்கு ஒரே ஒரு வழிதான் இருக்கு. சுற்றுச்சூழல் மாசுபாட்டை குறைக்கணும், தேவையில்லாத வாகன பயன்பாட்டை தவிர்த்து மின்சாரத்தை சிக்கனமா பயன்படுத்தி சுற்றுச்சூழலுக்கு உகந்த பொருட்களை பயன்படுத்தணும். இதை பண்ணாவே போதும், கண்டிப்பா நம்மளுடைய உலகத்தை நம்மளால பாதுகாக்க முடியும். புரிஞ்சதா?
2: புரிஞ்சது சார்.
3: ஓசோன் படலத்தை பாதுகாப்போம், பூமியையும் நம் எதிர்காலத்தையும் வளமாக மாற்றுவோம்.

0: எஃப்எம் 107.8 வாழ்வின் தொடக்கம் விவசாயம்.
1: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில உங்க கூட பேசிட்டு இருக்கிறது நான் உங்க பத்மாவதிங்க. அடுத்ததா நம்ம என்ன தெரிஞ்சுக்க போறோம் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, சேலம் மாவட்டம் அயோத்தியா பட்டணம் வட்டாரத்துல இருந்து அமுதவழி அக்கா என்ன சொல்ல போறாங்க அப்படின்னா, இப்ப மல்பெரி விவசாயத்துல அங்கூஸ் பத்தி சொல்ல போறாங்க. கண்டிப்பா இத நம்மளுமே கேட்டு தெரிஞ்சுக்கலாம்.
2: அதுக்கப்புறம் மறுபடியும் ப்ராசஸ் வந்து மறுபடியும் ஒன் டேக்கு அப்புறம் அது எல்லாம் வெளியே வரணும், தெரியும் நமக்கு. அந்த இடையில ஒரு நாள் வந்து சுண்ணாம்பு மறுபடியும் போடணும். போட்டு மறுபடியும் எல்லாம் அது வெளியே வந்ததுக்கப்புறம் அங்குஸ் மறுபடியும் கொடுக்கணும். அங்குஸ் கொடுத்து மறுபடியும் பார்த்தீங்கன்னா அடியறுப்புன்னு நாங்கள் சொல்லுவோம். லாஸ்ட்டாக கட் பண்ணுவோம், தலையை கட் பண்ணி போடுவோம். மறுபடியும் அது ஒரு 3 days அந்த ப்ராசஸ் நடக்கும். 3 days முடிஞ்சு மறுபடியும் சுண்ணாம்பு அங்குஸ் கொடுத்து மறுபடியும் பார்த்தீங்கன்னா 6 days கண்டினியூஸாக கொடுக்குற மாதிரி இருக்கும். அப்போ வந்து 9வது வேலை சொல்லுவோம் நாங்கள். அந்த 3 வேலையும் பார்த்தீங்கன்னா தலை நிறைய சாப்பிடும், எவ்வளோ வச்சாலும் சாப்பிட்றோம். அதுக்கப்புறம் 2 நாள் அப்புறம் தலையை குறைச்சிக்கும். 6வது நாள் பார்த்தீங்கன்னா தலையை குறைச்சிக்கும். 11வது வேலை சாப்பிட்டுட்டு 12வது வேலையெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா தரமான நம்ம சத்தான தலை கொடுத்தோம் அப்படின்னா கரெக்டாக 11வது வேலை முடிஞ்சு 12வது வேலையெல்லாம் கூடு ஸ்பின்னிங் போடுற ரொட்டேஷன் வந்து அதை ஆரம்பிச்சுக்கும், அதுவே ஆட்டோமேட்டிக்காக ஆரம்பிச்சுக்கும். அந்த மாதிரி பருவத்தில் வரும்போது நாங்கள் வந்து தலையை ஸ்டாப் பண்ணிடுவோம். ஸ்டாப் பண்ணிட்டு நாங்கள் வந்து தலை கம்மியாக வச்சு பரவலாக கம்மியாக வச்சு அதுக்கப்புறம் வலை இருக்கு, அதுக்கு நெட்ரிக்கான்னு சொல்லுவாங்க அது பேர், அதை வந்து வச்சு விட்ருவோம். இன்னொன்று பார்த்தீங்கன்னா இடையில வந்து நிறைய தொற்றுகள்லாம் வரும், இது வந்து யாரையும் உள்ளே விடக்கூடாது. அது வந்து தோல் வந்து ரொம்ப சென்சிட்டிவாக மீன்ஸ் இருக்கிறதுனால சீக்கிரமாக தாக்கும், எந்த ஒரு நோயுமே வந்து சீக்கிரமாக தாக்கும். அதனால வந்து நாங்கள் செட்டுக்குள்ளே யாரையும் உள்ளே விட மாட்டோம். நாங்கள் வேலை செய்கிறோம் அப்படின்னா நாங்கள் மட்டும்தான் செய்வோம். அப்படியே யாராச்சும் வேலைக்கு ஆள் வைக்கிறோம் அப்படின்னா தலை கட் பண்ணுறதுக்கு தூக்கிட்டு வந்து தரதுக்கு இதுக்கு மட்டும்தான் வைப்போம். உள்ள செட்டுக்குள்ளே நாங்கள் மட்டும்தான் தலை போடுவோம், யாரையும் அலோவ் பண்ண மாட்டோம். இதில் என்னென்னலாம் தொற்று வரும் அப்படின்னா, இதுக்கு வந்து ஊசி அப்படின்னு சொல்லுவாங்க, ஊசி நோயின்னு சொல்லுவாங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஈ இருக்கு இல்லைங்களா, ஈ வந்து கதவை ஓப்பன் பண்ணக்கூடாது, அடிக்கடி ஓப்பன் பண்ணி உள்ளே விடக்கூடாது. அது ஈ வந்து அதனுடைய அந்த பட்டுப்புழு வந்து வாசம் உள்ளே போணுச்சுன்னா அப்படின்னா அந்த புழுவுக்கு சென்டரில் வந்து ஊசி மாதிரி போட்டுரும். அதில் உக்காந்துச்சு அப்படின்னா ஊசி மாதிரி போட்டுச்சுன்னா அது ஒரு தடவை ஒரு புழுவை தாக்கிருச்சு அப்படின்னா அது வந்து 400 முட்டையை நம்ம பறிக்குமோ அந்த மாதிரி பறிச்சிச்சு அப்படின்னா அந்த பேட்ச் ஃபுல்லாகவே எங்களுக்கு லாஸ் ஆகிடும்.
1: நீங்க கேட்டுட்டு இருக்கிறது சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில உங்க கூட பேசிட்டு இருக்கிறது நான் உங்க பத்மாவதிங்க. இப்ப மல்பெரி விவசாயத்துல என்னென்ன நோய் தாக்குதல் ஏற்படும், அதுல ஈக்கள் வந்து என்ன மாதிரி பாதிப்பை ஏற்படுத்துது அப்படின்றதையும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். சரிங்க, அடுத்ததா உங்களுக்காக 2 பாடல்கள் வந்துகிட்டே இருக்கு, வாங்க கேட்டுட்டு வந்துடலாம்.
3: வயசுல இருந்தே அவனா எனக்கு உசுறு,

0: ஒரு ஜோக் சொல்லிட்டா சார்.
1: ரமேஷ், எனக்கு ஒரு டவுட்ரா. உனக்கு நீ தான் டவுட் வரல, என்ன டவுட்? உன்னை ஏன் ரமேஷ் ரமேஷ் எல்லாரும் கூப்பிடுறாங்கன்னு தெரியுமா?
2: தெரியலையே.
1: ஏன்? ஏன்னா உன் பேரு ரமேஷ்.
2: என்ன ஒரு புத்திசாலித்தனம்.

0: எஃப்எம் 107.8 வாழ்வின் தொடக்கம் விவசாயம்.
1: நம்ம என்ன தெரிஞ்சுக்க போறோம் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்துல காய்கறி பயிர்கள் துறையில் பேராசிரியராக இருக்கக்கூடிய பிரணீதா அவர்கள் என்ன சொல்ல போறாங்க அப்படின்னா, இப்ப செக்ரோமோனோஸ் அப்படின்ற கீரையில என்னென்ன சத்துக்கள் இருக்கு, அதுல இருக்கக்கூடிய வைட்டமின்கள் எவ்வளவு இருக்கு அப்படின்றத நம்ம கூட வந்து மேடம் பகிர்ந்துக்க போறாங்க. கண்டிப்பா இந்த பேர் வந்து உங்களுக்குமே புதுசா இருக்கலாம். சரிங்க, என்னன்றத கண்டிப்பா நம்மளுமே கேட்டு தெரிஞ்சுக்கலாம். நீங்க கேட்டுட்டு இருக்கிறது சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில. நான் பேசிட்டு இருக்கேன் பத்மாவதி.
2: ஒரு முக்கியமான கீரை அப்படின்னு பார்த்தோம்னா செக்ரமானிஸ் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய பல் உயிர் சத்து கீரை. செக்ரமானிஸ் அப்படின்னும் இதை வந்து அழைப்பாங்க. எதற்காக அதுக்கு பல் உயிர் சத்து கீரை அப்படின்னு பார்த்தோம்னா, ஒவ்வொரு கீரையிலும் ஒவ்வொரு சத்துக்கள் வந்து இருக்கும். அதற்காக தான் தினம் ஒரு கீரையும் சாப்பிட சொல்லிட்டு வர்றாங்க. இந்த கீரையை பொறுத்த வரைக்கும் அப்படின்னா, எல்லா விதமான சத்துக்களும் வந்து இந்த ஒரே கீரையில நமக்கு வந்து கிடைக்கக்கூடியது. வைட்டமின்கள் அதிக அளவுல வந்து இருக்குது. பொதுவாக பார்த்தோம்னாக்கா வைட்டமின் கே சத்து கூட இதுல வந்து நிறைஞ்சிருக்கு. அதனாலதான் இது வந்து பல் உயிர் சத்து, வைட்டமின்ங்கறத உயிர் சத்து சொல்லுவோம். பல் உயிர் சத்து கீரை அப்படின்னு இதுக்கு வந்து பேர் இருக்குது. இதுல இருக்கக்கூடிய முக்கியமான சத்துக்கள்ல வந்து பார்த்தோம் அப்படின்னாக்கா, பீட்டா கரோட்டின் அப்படிங்கிற சத்து, வைட்டமின் இ, வைட்டமின் சி, வைட்டமின் ஏ இருக்குது, தயமின், ரிபோஃப்ளோவின், அப்புறம் வந்து தாது உப்புக்கள்லான கால்சியம், இரும்பு, துத்தநாகம், இதெல்லாம் தவிர புரதச்சத்தும் அதிகப்படியாக நிறைஞ்சிருக்குது. எனவே இதுல வந்து அதிகப்படியான சத்து இருக்கிறதுனால தான் இது வந்து ஆங்கிலத்துல மல்டி விட்டமின் கிரீன் அப்படின்னு இன்னொரு பேரும் இதுக்கு வந்து சொல்றோம். இதோட இன்னொரு சிறப்பு என்னன்னு பார்த்தோம்னா, இந்த கீரையை நம்ம சமைச்சு சாப்பிட்டுட்டு வர்றதுனால இது வந்து தவசு கீரைன்னு கூட சில பேர் வந்து சில பகுதியில வந்து அழைக்கிறாங்க. இந்த குழந்தைங்களுக்கும் அப்புறம் வந்து குழந்தை பெற்ற தாய்மார்களுக்கும் பார்த்தீங்கன்னா, நிறைய குழந்தைங்களுக்கு வந்து ஒழுங்கா சாப்பிடாம இருக்கிறவங்களுக்குலாம் சத்து குறைபாடு அதிகமா இருக்கும். இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு வந்து என்ன பண்ணோம்னா, இந்த கீரையை வந்து நம்ம அதிகப்படியா உணவுல சேர்த்துட்டு வந்தோம் அப்படின்னா, அவங்களுக்கு ஏற்படக்கூடிய மால்நியூட்ரிஷன் சொல்லக்கூடிய சத்து பற்றாக்குறை வந்து முழுவதுமா நீக்கப்பட்டு அவங்க வந்து நல்ல ஒரு புத்துணர்ச்சியோட நல்ல எனர்ஜியா அவங்க வந்து செயல்படுவாங்க. அதற்காக இந்த கீரையை வந்து நம்ம வந்து சாப்பிட சொல்லி பரிந்துரைக்கிறோம். இதை எப்படி நம்ம வந்து இனப்பெருக்கம் செய்யலாம் அப்படின்னா, வெட்டுக்குச்சிகள், இது வந்து மற்ற கீரைகள் போல இந்த மரமாவோ அல்லது சிறுச்செடியாவோ வளராது. இதோட தண்டு பார்த்தோம்னா நம்ம சுண்டு விரல் அளவுக்கு தான் பருமன் இருக்கும். அதிகமா படர்ந்தும் வளராது. இது ஒரு 50 சென்டிமீட்டர், அதாவது 1.5 மீட்டர்ல இருந்து 1 மீட்டர் இந்த உயர அளவுலேயே தான் வளரும். இதை நட்டு வச்சு நம்ம வந்து 3-6 மாதம் அதோட வளர்ச்சியை பொறுத்து அதோட இலைகளை

0: வந்து நம்ம பறிச்சுக்கிட்டே வரலாம். இந்த இலைகளை வந்து நம்ம கீரையா வந்து உபயோகப்படுத்திட்டே வரலாம். இந்த இலைகளை பறிக்க பறிக்க அது புது கீரைகளை வந்து நமக்கு உருவாக்கி கொடுத்துட்டே இருக்கும். இதுவும் பல்லாண்டு வளர்க்கப்படக்கூடிய இன்னொரு முக்கியமான கீரை.
1: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில உங்க கூட பேசிட்டு இருக்கிறது நான் உங்க பத்மாவதிங்க. இதனுடைய தண்டு வந்து எந்த மாதிரி இருக்கும், இப்ப வளர்ச்சி வந்து எப்படி இருக்கு, நம்ம வந்து இந்த கீரைய எந்த மாதிரி எல்லாம் பயன்படுத்தலாம், என்ன நோய்களுக்கு இது வந்து மருந்தா இருக்கு அப்படின்ற எல்லாத்தையுமே தெரிஞ்சுக்கிட்டோம். சரிங்க, அடுத்ததா உங்களுக்காக சூப்பரான பாட்டு வந்துட்டே இருக்கு, வாங்க கேட்டுட்டு வந்துடலாம்.

0: ரசாயனம் கலந்த காற்று அடைத்த தின்பண்டங்கள் உண்பதை தவிர்ப்போம். இயற்கை காற்றில் செழித்து வளர்ந்த நம் பாரம்பரிய உணவுகளையே உண்போம். விவசாயம் காப்போம், உடல் நலம் பேணுவோம்.
1: பொதுநலன் கருதி சோனாயப்பம் 107.8.
2: ஹே கார்த்தி, உன் வாழ்க்கையிலே மறக்க முடியாத பயணம் போகணும்னு நினைச்சா எங்க போவ?
3: இமயமலைக்கு போகணும் அருணி. ஆனா உங்களெல்லாம் வச்சுக்கிட்டு எப்படிதான் போறதுன்னு தெரியல.
2: இப்போ இமயமலைக்கு போனா அங்க நீ எந்த இடத்த சுத்தி பார்க்கணும்னு ஆசைப்படுவ?
3: இப்ப எதுக்கு அருணி என்ன பார்த்து இப்படி எல்லாம் கேட்டுட்டு இருக்க?
2: இல்ல கார்த்தி, இப்படி எல்லாம் யோசிச்சு அத பத்தி நிறைய பேசணும்னு தோணுது.
3: அட, அதுக்குதான் நம்ம சோனா எஃப்எம்ல அழைப்பது யாரோ நிகழ்ச்சி இருக்கே.
0: வார இறுதியில் நீங்கள் மனம் விட்டு பேச, உங்கள் கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள அழைப்பது யாரோ நிகழ்ச்சி அனைத்து ஞாயிற்றுக்கிழமைகளிலும் காலை 11 மணி முதல் 12 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.

0: சோனா எஃப்எம் 107.8 அடுத்து வருவது
1: சேலத்தின் முகங்கள். சேலத்தின் முகங்கள்
2: சோனா எஃப்எம் 107.8 வாழ்வின் தொடக்கம் விவசாயம்.
3: முறையில கீழே கொட்டினத பார்த்த மக்கள் வந்து போட்டி போட்டுட்டு அள்ளிட்டு போயிருக்காங்க. தெலுங்கானா மாநிலத்துல இருக்கக்கூடிய பல மாவட்டங்கள்ல பரவலா பருவமழை பெஞ்சு வருது. இதனால அங்க இருக்கக்கூடிய குளம், குட்டைகள் மற்றும் நீர்நிலைகள் எல்லாமே நிரம்பி வழியுதுங்க. ஆறுகள்ல கடும் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டிருக்கனால கரையோர பகுதி பொதுமக்களுக்கு அரசு சார்பில் வெள்ள அபாய எச்சரிக்கையும் விடுக்கப்பட்டிருக்கு. இந்த நிலையில தெலுங்கானா மாநிலம் மஞ்சேரியல் மாவட்டத்துல இருக்கக்கூடிய சென்னூர் பகுதியில பலத்த மழை பெஞ்சிருக்கு. அங்க இருக்கக்கூடிய துப்பலா அனுமன் தெருவுல பொதுமக்கள் மழையில நனைஞ்சபடி போயிட்டு இருந்திருக்காங்க. அப்ப திடீர்னு வானத்துல இருந்து மழையோட சேர்ந்து நூற்றுக்கணக்கான மீன்களும் கீழே விழுந்திருக்கு. மழை நீரோட சேர்ந்து வானத்துல இருந்து மீன்கள் விசித்திரமான முறையில கீழே கொட்டினதை பார்த்த பொதுமக்கள் பெரும் ஆச்சரியமும் அதிர்ச்சியும் அடைஞ்சாங்க. இந்த தகவல் காட்டுத்தீ போல பரவனதுனால அந்த விசித்திர காட்சிய பாக்குறதுக்கு ஏராளமான பொதுமக்கள் அங்க வந்து வந்திருந்தாங்க. சாலை எங்கும் துள்ளி குதித்த மீன்களை அங்க இருந்த பொதுமக்கள் போட்டி போட்டுக்கிட்டு கைகளால அள்ளி பிடிச்சிருக்காங்க. ஒரு சிலர் தங்களோட குடைகளை தலைகீழா பிடிச்சு வானத்துல இருந்து விழுந்த மீன்களை சேகரிக்கவும் செஞ்சாங்க. இந்த வீடியோ பாத்தீங்க அப்படின்னா வைரலா ஆயிடுச்சு அப்படின்னு கூட சொல்லலாம். இது பத்தி அந்த பகுதி மக்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னா, பலத்த சூறாவளி காற்றோட கனமழை பெஞ்சதுனால பக்கத்துல இருக்கக்கூடிய குளங்கள்ல இருந்த மீன்கள் காட்டுல தூக்கி வீசப்பட்டு இங்க வந்து விழுந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஆனா ஒரு சிலரோ வானத்துல இருந்து நேரடியா மீன் மழையே பெஞ்சதா ஆச்சரியத்தோட சொல்றாங்க. இதுக்கு இடையில வானத்துல இருந்து மீன்கள் விழும் இந்த அரிய காட்சிய அங்க இருந்த இளைஞர்கள் சிலர் தங்களோட செல்போன்கள்ல வீடியோவா பதிவு செஞ்சிருக்காங்க. இந்த வீடியோக்கள் இப்ப வந்து பாத்தீங்க அப்படின்னா சமூக வலைத்தளங்கள்ல வெளியாகி ரொம்ப பரபரப்பை ஏற்படுத்தி வருதுன்னு சொல்லலாம். கடல், ஏரி அல்லது பெரிய குளங்களின் மேல பகுதி வழியா பலத்த சூறாவளி அல்லது சுழல் காற்று வீசுறப்ப அது தண்ணீரின் மீது ஒரு சக்தி வாய்ந்த உறிஞ்சு குழாய் போல செயல்படுது. இத நீர் சுழல் காற்று அப்படின்னு சொல்றாங்க. இந்த சுழல் காற்று தண்ணீரை மேல் நோக்கி உறிஞ்சிறப்ப அதுல நீந்தி கொண்டிருக்க கூடிய சின்ன ரக மீன்கள், தவளைகள், நண்டுகள் போன்ற உயிரினங்களும் தண்ணீரோட சேர்ந்து அசுர வேகத்துல வளிமண்டலத்தை நோக்கி மேலே இழுக்கப்படுது. அந்த மாதிரி உறிஞ்சப்பட்ட மீன்கள் புயல் மேகங்களின் அடியில இருக்கக்கூடிய மிக வலுவான மேல் நோக்கிய காற்று நீரோட்டத்தால பல கிலோமீட்டர் தூரத்துக்கு அப்பால காற்றுல அடித்து செல்லப்படுதுன்னு சொல்லலாம். மேகங்கள் குளிர்ந்து மழையா பெய்ய தொடங்குறப்ப அல்லது சுழல் காற்றின் வேகம் சட்டுன்னு குறையறப்ப காற்றில் மிதந்து கொண்டிருந்த மீன்களை காற்றால் தாங்கி பிடிக்க முடியறதில்லன்னு சொல்றாங்க. இதனால அது சாதாரண மழை துளிகளோட சேர்ந்து தரையில மீன் மழையா கீழே விழுது. எது எப்படி இருந்தாலும் இது ஒரு ஆச்சரியமான விஷயமா தாங்க தெரியுது. சரிங்க, அடுத்ததா உங்களுக்காக சூப்பரான பாட்டு வந்துட்டே இருக்கு. இதோட நான் கிளம்ப வேண்டிய நேரம் வந்துருச்சு. டாடா பை பை நேர்களே.

0: நம்மளுடைய நேர்கள் சார்பாகவும் தெரிவிச்சுக்கலாங்க. ஒவ்வொரு நாளும் நம்ம சேலத்தின் முகங்கள் நிகழ்ச்சியில புதிய புதிய முகங்களை அறிமுகப்படுத்திட்டே இருக்கோம். அந்த மாதிரி ஒரு தருணத்துல இன்றைய சேலத்தின் முகங்கள் நிகழ்ச்சியில யார் நம்ம கூட பேச போறாங்க அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, பிஎஸ்என்எல் ஆபீஸ்ல சூப்பரண்டா இருந்து ஓய்வு பெற்ற பிரசாத் ஐயா தான் நம்ம கூட வந்து பேச போறாங்க. அவங்களோட அனுபவங்களை நம்ம கூட பகிர்ந்துக்க போறாங்க. என்ன அப்படின்றத கண்டிப்பா நம்ம எல்லாருமே கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் ஐயா.
1: வணக்கம்
0: ஐயா. சொல்லுங்க ஐயா, உங்களை பத்தி சொல்லுங்க, உங்களோட அறிமுகம் என்ன, ஃபேமிலி பத்தி சொல்லுங்க ஐயா.
1: நான் வந்து ஒருங்கிணைந்த நாமக்கல் சேலம் என்று ஒருங்கிணைந்த சமயத்துல அந்த நாமக்கல் மாவட்டத்தில் புதுச்சித்திரம் அருகில் வந்து நவனி என்ற கிராமம் இருந்தது. அந்த கிராமத்தில் தான் நான் வந்து தொடக்க கல்வி பயின்றேன். சேலம் பொதுமலர் அலுவலகத்தில் வந்து வேலை கிடைச்ச பின்னாடி நான் வந்து எங்கள் அலுவலகத்துக்கு பக்கத்திலே ராஜராஜ நகர் அழகாபுரம் பெரியபுதூரில் வந்து ஒரு நிலத்தை வாங்கி அங்கேயே வீடு கட்டி கடந்த 38 வருஷமாக இங்கே தான் இருக்கேன். என்னுடைய இருப்பிடம் வந்து பார்த்திங்கன்னா அழகாபுரம் பெரியபுதூர், தற்போது குடியிருந்துட்டு வருகிறேன். தொடக்க கல்வி முடித்த உடனே உயர்நிலை பள்ளி வந்து புதுச்சத்திரம் அங்கே படித்தேன். பின்னாடி அங்கேருந்து மோகனூர் அரசு உயர்நிலை பள்ளியில் வந்து படித்தேன். பின்னாடி வந்து கல்லூரி படிப்புன்னு பார்த்திங்கன்னா நாமக்கல் அறிஞர் அண்ணா கலைக்கல்லூரி, அதில் வந்து பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி படித்தேன். இந்த படிப்பு முடிந்த உடனே 1981 பிஎன்டியில் வந்து செலக்ட் ஆனேன். அதில் வந்து டெலஃபோன் துறையில் தான் செலக்ட் ஆனேன். அந்த டெலஃபோன் டிபார்ட்மெண்ட்டில் செலக்ட் ஆன பின்னாடி பார்த்திங்கன்னா தொழிலாளர் ப்ராப்ளத்துக்காக நான் வந்து ஆரம்ப காலத்தில் நம்பராக இருந்தேன். பின்னாடி வந்து கிளை செயலராக, அப்புறம் மாவட்ட செயலராக, அப்புறம் மாவட்ட தலைவராக, ஜேசிஎம் ஸ்டாஃப் சைடு நம்பராக தொழிலாளர் நலனுக்காக சேவை புரிஞ்சிருக்கேன். அப்புறம் அதுக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா 31/1/2020 வந்து கிட்டத்தட்ட 100,000 பிஎஸ்என் தொழிலாளர்கள் வந்து விஆர்எஸ்ல வந்து அனுப்புனாங்க. இந்த விஆர்எஸ்க்கு அனுப்புறதுக்கான காரணம் பார்த்தீங்கன்னா புதிய தொழில்நுட்பத்தின் காரணமாக நாங்களாம் வந்து பழைய தொழில்நுட்பத்தில் வந்து செலக்ட் ஆனார்கள். அதனால வந்து புதிய தொழில்நுட்பத்தின் காரணமாக நாங்களாம் வந்து அதுக்கு வந்து ஃபிட் ஆகலை. அதனால என்ன பண்ணால் 100,000 எம்ப்ளாயிஸ் வந்து வெளியேற்றிட்டாங்க. அந்த 100,000 எம்ப்ளாயிஸ் வெளியேற்றினது தான் நானும் ஒருவன். எனக்கு வந்து மனைவி வந்து எஸ் விஜயலட்சுமி, அவங்களும் வந்து அரசு கல்வித்துறையில் வந்து பணியாற்றினாங்க. எங்களுக்கு வந்து ரெண்டு குழந்தைங்க, ரெண்டும் பசங்க தான். ஒரு பையன் வந்து என்பி ரூபேஷ் சர்மான்னு சொல்லிட்டு இன்னைக்கு வந்து மோகன்குமார் மலக மெடிக்கல் காலேஜில் வந்து அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸராக வந்து ஒர்க் பண்ணிட்டுருக்காரு. இன்னொரு பையன் வந்து பி ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங் படிச்சுட்டு இன்னைக்கு வந்து இன்டர்நேஷனல் கம்பெனி ஓலம் என்ற இன்டர்நேஷனல் கம்பெனியில் வந்து அசிஸ்டன்ட் ஜென்ரல் மேனேஜராக அங்கே சென்னையில் பணிபுரிஞ்சிட்ருக்காரு.
0: ரொம்ப அருமையாக வந்து உங்களோட அறிமுகத்தை வந்து சொன்னீங்கய்யா. சரிங்க, அடுத்ததா உங்களுக்காக ரெண்டு பாடல்கள் வந்துகிட்டே இருக்கு, வாங்க கேட்டுட்டு வந்துடலாம்.

0: சேலம் மக்களே, நமது சேலத்தில் மாபெரும் கட்டுமான பொருட்கள் கண்காட்சி. கிறிஸ்டல் ட்ரேட் ஃபேரின் கிறிஸ்டல் பில்ட் எக்ஸ்போ 2026.
1: கன்ஸ்ட்ரக்ஷன், ஹோம் அப்ளையன்சஸ் லேட்டஸ்ட் இனோவேஷன்ஸோட கட்டுமான துறை சம்பந்தப்பட்ட அனைத்தும் ஒரே இடத்தில். கிறிஸ்டல் பில்ட் எக்ஸ்போ
0: 4 செப்டம்பர் 25, 26, 27 மூன்று நாட்கள் மிக பிரம்மாண்டமாய். இடம் ரத்னவேல் ஜெயக்குமார் மண்டபம், ஓமலூர் மெயின் ரோட், சேலம்.

0: வணக்கம். நான் ராஜீவ். டால்மியா போர்டில் இருந்து நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி. வளமே வாழ்வு, வாழ்க வளமுடன்.
1: சோனா எஃப்எம் 107.8 நம்ம ஊரு நம்ம ஹிஸ்டரி.
2: சேலம் சோனா எஃப்எம் நேயர்களுக்கு வணக்கம். சேலம் வரலாற்று சங்கத்தின் பொதுச் செயலாளர் ஜே பர்னபாஸ் ஆகிய நான் இன்று வந்து உங்களுடன் பகிர்ந்து கொள்வதற்கு செரி ரோடு, அதாவது செரி சாலை என்ற ஒரு இந்த சாலை, நாம் அடிக்கடி கடந்து செல்கின்ற இந்த சாலை, சேலம் மாநகரின் முக்கியமான ஒரு பிரதான சாலை. இந்த சாலை இந்த பெயருக்கு என்ன காரணம், இந்த சாலையினுடைய வரலாறு, அதை பத்தி இன்னைக்கு நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம். அதாவது செரி ரோடு அப்படின்னு சொல்ற இந்த ரோடு வந்து எங்க இருந்து ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு சொன்னா, நம்ம அஸ்தம்பட்டி ரவுண்டானால இருந்து நம்ம பழைய பஸ் ஸ்டாண்ட் போற அந்த பாதையில நம்ம போகும்போது அஸ்தம்பட்டி, அப்புறமேட்டு குமாரசாம்பட்டி, குமாரசாம்பட்டி தாண்டோன்ன அரசு கலைக்கல்லூரி, அதையும் தாண்டோன்ன விஜயராகவாச்சாரியார் சுந்தர் லாட்ஜ், அந்த பகுதியெல்லாம் அப்படியே ஸ்ட்ரைட்டா இந்த பக்கம் அந்த சிலை, பாபா சாஹேப் அம்பேத்கருடைய சிலை, அந்த சிலையை தாண்டி இடதுபுறமாக போற சாலை, அந்த சாலை அப்படியே போகுது. அப்படியே போகும்போது சுகவனேஸ்வர் கோயில், அதை தாண்டி அங்க திருவள்ளுவர் சிலைக்கிட்ட போய் அந்த அந்த சாலை முடியுது. இவ்வளவு நீளமான இந்த ஒரு சாலை தான் இன்னைக்கு வந்து நம்ம செரி ரோடு அப்படின்னு அழைக்கப்படுகிறது. ஏன் இதுக்கு செரி ரோடுன்னு பேர் வந்தது அப்படின்னு சொல்லி நம்ம இப்ப வந்து ஆய்வு செய்யறோம், தெரிஞ்சுக்கிறோம். ஏன்னா இந்த சாலை வழியாக பல ஆண்டுகளாக பல நாட்களாக நம்ம வந்து பயணிக்கிறோம். ஆனாலும் இதுக்கு ஏன் செரி ரோடுன்னு பேர் வந்தது, இதனுடைய ஏன் செரினா என்ன அப்படின்ற ஒரு கேள்வி நம்ம மனசுக்குள்ள தோன்றி இருக்கும், தோன்றி இருக்காமலே கூட கடந்து சென்று இருக்கும்.

0: ஆனால் அதனுடைய உண்மையை இன்னைக்கு நம்ம ஆய்வு செய்கிறோம். ஏன் அப்படின்னு சொன்னால், இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சாலை இதற்கான பெயருக்கு அடிப்படை என்ன அப்படின்னு சொன்னால், ஜே டபிள்யூ செரி அப்படின்றவர் சேலம் மாவட்ட நீதிபதியாக சிவில் அண்ட் செஷன்ஸ் ஜட்ஜாக சேலத்தில் இருந்தவர். அதாவது வந்து 1857 1864 வரைக்கும் அவர் வந்து சேலம் மாவட்ட நீதிபதியாக சிவில் அண்ட் செஷன் ஜட்ஜாக இருந்தார். அப்போதான் அவர் வந்து முக்கியமான சில நீதித்துறை முன்னேற்றங்களை, நிறைய காரியங்களை, சேலம் மாவட்டத்துக்கு அடிப்படையான விஷயங்களை, இன்றைக்கும் நிலைத்து இருக்கிற விஷயங்களை அவர் செஞ்சார். அப்புறம் 1859 ஆக்டிங் கலெக்டராக சேலம் மாவட்டத்தில் இருந்தார் இந்த காலகட்டத்தில். இப்போ வந்து 1857 முதல் 1864 வரைக்கும் சேலம் மாவட்டத்தில் நீதிபதியாக அவர் இருக்கும்போது நீதி நிலைநாட்டுறதுக்கான அடிப்படை கட்டுமானங்களான நீதிமன்றங்கள், சார்பு நீதிமன்றங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சேலம் மாவட்டம் முழுமைக்குமான கட்டுமானங்களை எஸ்டாப்ளிஷ் பண்ணார். எஸ்டாப்ளிஷ் பண்ணி இந்த இடத்துல நம்ம, அதாவது பார்த்தீங்கன்னா நம்ம அந்த பழைய நீதிமன்றம் கட்டணும், அது வந்து ஒரு பெரிய ஓப்லாங் ஸ்ட்ரக்சர், ஒரு நீள்வட்ட வடிவத்தில் அதை அமைச்சிருப்பாங்க. அந்த கட்டடம் இவர் காலத்தில் தான் கட்டப்பட்டது, 1862 அப்போ தான் இவர் தான் அந்த காரியத்தெல்லாம் முன்ன நின்று செஞ்சிருக்கிறார். ஏன்னா அவர் காலத்தில் கட்டப்பட்டது தான் அந்த நீதிமன்றம், அந்த சேலம் மத்திய சிறை, இதெல்லாம் இவருடைய காலம்தான். 1862 தான் கட்டப்பட்டது. அவைகளின் சான்றாக, அவைகளின் சாட்சியாக இந்த பெயர் வந்து செரிரோடு என்று அழைக்கப்படுவதில் உண்மையிலே ஒரு பெருமையான விஷயம் தான். இது வந்து சேலத்தின் பெருமை என்று சொல்லலாம்.
1: சோனா FM 107.8 நம்ம ஊரு நம்ம ஹிஸ்டரி.

0: இன்றைய இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்புகள் அதிகமா இருக்கா குறைவாயிருக்கா?
1: இப்ப இருக்கக்கூடிய காலகட்டத்துல சாமானிய மக்களால அன்றாட வாழ்க்கைய சமாளிக்க முடியுமா? இது போன்ற சமூகத்தில் நடக்கக்கூடிய நிகழ்வுகள் பற்றிய உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள எட்டிக்கும் நம் குரல் நிகழ்ச்சி திங்கள் முதல் சனி வரை மதியம் 1 மணி முதல் 2 மணி வரை சோனா FM 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
2: சோனா FM 107.8 சமுதாய வானொலியில் சேலத்தின் முகங்கள். சேலத்தின் முகங்கள்.
3: நீங்க கேட்டுட்டு இருக்கிறது சோனா FM 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில. நான் பேசிட்டு இருக்கேன் பத்மாவதி. இன்றைய சேலத்தின் முகங்கள் நிகழ்ச்சியில நம்ம கூட வந்து சூப்பரண்டா இருந்து ஓய்வு பெற்ற பிரசாத் ஐயா தான் நம்ம கூட வந்து பேசிட்டு இருக்காங்க. ஐயா, இப்ப அடுத்ததான் வந்து பாத்தீங்க அப்படின்னா BSNL நீங்க வந்து வேலை செஞ்சப்ப அன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டம் எந்த மாதிரி இருந்துச்சு, அதே மாதிரி தொலை தொடர்பு துறை எப்படி இருந்துச்சுங்கய்யா, அதை பத்தி சொல்லுங்கய்யா.
4: நான் வந்து 1981 பணியில் சேர்ந்தபோது PNT என்ற துறை வந்து மத்திய அரசின் கீழ் ஒன்றாக இருந்தது. இந்த ஒன்றாக இருந்த துறை வந்து 1985 வந்து டிபார்ட்மெண்ட் ஆஃப் போஸ்டல் சர்வீஸ் என்றும் டிபார்ட்மெண்ட் ஆஃப் டெலிகம்யூனிகேஷன் என்று DOT என்று ரெண்டாக தனித்தனியாக பிரிஞ்சிச்சு. அக்காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா எல்லோருமே வந்து செய்திகளை வந்து ஒரு இடந்து இன்னொருத்தருக்கு அனுப்புறதுக்கு தபால்களை தான் பயன்படுத்தினாங்க. இந்த தபாலை வந்து ஒருத்தர் எழுதி போட்டாருன்னா அது போஸ்ட் ஆஃபீஸ் மூலம் அவருக்கு போய் சேரும். சேர்ந்த பின்னாடி அவர் என்ன பண்ணுவார், அதுக்கு பதில் கொடுப்பார். இந்த மாதிரி ரெண்டு பேர் வந்து செய்தியை வந்து பரிமாறிக்கொள்வதற்கு கிட்டத்தட்ட 1 வாரம் 10 நாள் கூட ஆகலாம் அந்த காலகட்டத்தில். இதை வந்து விரைவுபடுத்தி செய்வதற்காக தான் தந்தி வந்தது. தந்தியில் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா இந்த அவசரகால செய்தி இருக்குங்க, இறப்பு செய்திகள், மற்ற விரைவு அனுப்பக்கூடிய செய்திகள்லாம் தந்தியை வந்து பயன்படுத்தினாங்க. இந்த இது வந்து என்னன்னா இந்தியா முழுவதும் தபால் இலாக்கா மூலம் நெட்ஒர்க் மூலம் வந்து இணைக்கப்பட்டிருந்தது. இன்னொன்று பார்த்தீங்கன்னு சொன்னால் டெலஃபோன்லாம் வந்து இன்றைக்கி பார்க்குற மாதிரி கம்பிலா இன்றைக்கி மொபைல் வந்துருச்சு. அன்றைக்கி பார்த்தீங்கன்னா நாடு முழுவதும் டெலஃபோன் கம்பத்தை நட்டு அந்த டெலஃபோன் கம்பத்துலேருந்து 2 வயர் மூலம் ஒவ்வொரு வீட்டினுடைய வீட்டுக்கும் அந்த 2 வயர் போகும். இந்த மாதிரி வந்து இந்தியா நாடு முழுவதும் கம்பங்கள் நட்டு அந்த கம்பல் மூலம் வந்து வயர்களை இணைச்சு அப்படி தான் வந்து நெட்ஒர்க் போயிட்டு இருந்தது. இந்த வாஸ்ட் நெட்ஒர்க்கை வந்து பராமரிக்கிறதுக்கு கிட்டத்தட்ட 500,000 ஊழியர்களுக்கு மேலே அன்றைக்கி தேவைப்பட்டது. இந்த டெலஃபோனை யார் பயன்படுத்தினாங்கன்னு பார்த்தீங்கன்னா வசதி படைத்தவர்கள், அடுத்தது பார்த்தா வியாபாரிகள், அடுத்து தொழிற்சாலைகள், அரசு அலுவலகங்கள், மருத்துவமனைகள், தீயணைப்பு துறை போன்ற அவங்களுக்கு தான் இந்த டெலஃபோன் தேவைப்பட்டது. அப்போ இந்த டெலஃபோன் தேவைன்னு சொல்லிட்டு நாம் அப்ளை பண்ணுன்னு வச்சுங்க, உடனே கிடைச்சிடாது. அந்த இதை வந்து வெயிட்டிங் லிஸ்ட்டில் வந்து வச்சுருவாங்க. அதை கிடைப்பதற்கு வந்து 1 சில ஆண்டுகள், 1 வருஷம் 2 வருஷம் 3 வருஷம் 4 வருஷம் கூட காத்திருந்து தான் வந்து டெலஃபோன் வாங்கக்கூடிய நிலைமை எனக்கு இருந்தது.
3: ஐயா, இப்ப அதே போல இப்ப இன்னைக்கு இருக்கக்கூடிய தொலை தொடர்பு தொழில்நுட்ப வளர்ச்சியையும் நீங்க வேலை செஞ்சப்ப இருக்கக்கூடிய தொலை தொடர்பு தொழில்நுட்ப வளர்ச்சியும் எந்த மாதிரி இருந்துச்சுங்கய்யா, அதனுடைய வேறுபாடு எப்படி இருக்கும்?
4: நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நாடு முழுவதும் டெலபோன் கம்பங்களை நட்டுதான் வயர்கள் மூலம் வந்து டெலபோன் இணைக்கப்பட்டிருந்தது. இந்த உள்ளூர் தொலைபேசியிலிருந்து இன்னொருத்தர் வந்து பக்கத்து வீட்டுக்கு பேசினா கூட ஆபரேட்டர் தேவை இல்லாம உள்ளூர் கால் கூட பேச முடியாது. அதே மாதிரி வெளியூர் கால்கள், அதே மாதிரி வெளிநாட்டு வெளிநாடுகளுக்கு பேசக்கூடிய போது நிறைய அக்கச்சக்கமான ஃபால்ட் வரும், காத்தடிச்சா வந்து கம்பம் வந்துடும். அந்த ஃபால்ட் வந்து பராமரிக்கிறதுக்கு வந்து நிறைய லைன்மேன்கள் தேவைப்பட்டாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த லேண்ட்லைனில் வந்து இன்னைக்கு வந்து உள்ளூர், வெளியூர், அடுத்தது உலகம் முழுவதும் பேசக்கூடிய வசதி வந்த பின்னாடி இப்ப இது வந்து எல்லாம் பிக்சடு டெலிபோன் ஒரு இடத்துல வந்து நிலையா இருக்கும். இப்ப மூவிங் பர்சன் எப்படி பேசுறது என்ற ஒரு அடுத்த கட்ட தொழில்நுட்பம் வந்து வளர்ச்சி வந்தது, அதுதான் பேஜர். இப்ப பாருங்க, இப்ப டிவி செஞ்ச கூட வேலை, டைப்ரைட்டர் செஞ்ச வேலை, டேட் அண்ட் டைம் அதிகாரம் செஞ்ச வேலை, கம்ப்யூட்டர் செஞ்ச வேலை, அதே மாதிரி பேஜர் செஞ்ச வேலை, அதே மாதிரி லேண்ட்லைன் கூட வேலை, இத்தனையும் ஒரு கையெடுக்க ஸ்மார்ட் போன்ல வந்து வந்துருச்சு. இதுதான் நாங்க ஆரம்ப கட்டத்தில் வந்து பார்த்தா அந்த கம்பத்தை நட்டு ஒயர் போனதுக்கும் இன்னைக்கு கம்பில்லாத முறையில் வந்து இன்னைக்கு இத்தனை தொழில் நிறுவனத்தையும் ஒரு கையெடுக்க டெலிபோன்ல வந்துருச்சு. இதுதான் நாங்கள் அந்த வளர்ச்சி.
3: ரொம்ப அருமையா வந்து என்ன மாதிரி அதனுடைய வளர்ச்சி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னீங்க. கண்டிப்பா இந்த விஷயம் வந்து கேட்கக்கூடிய நேயர்களுக்குமே வந்து ஓ இவ்வளோ இருக்கா தொலை தொடர்புல அப்படின்னு சொல்லிட்டு ஆச்சரியத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு கூட சொல்லலாம். சரிங்க, அடுத்ததா உங்களுக்காக ரெண்டு பாடல்கள் வந்துகிட்டே இருக்கு, வாங்க கேட்டுட்டு வந்துடலாம்.

0: மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ்.
1: குட் மார்னிங் சார்.
0: ஸ்டூடெண்ட்ஸ், இன்னைக்கு சயின்ஸ்ல ஓசோன் லேயர் பத்தி தான் படிக்க போறோம். அப்படின்னா என்னன்னு தெரியுமா?
2: ஓசோன் லேயரா? தெரியாது சார்.
0: நம்ம பூமியை சுத்தி இருக்கக்கூடிய ஒரு பாதுகாப்பு கவசம் தான் ஓசோன் லேயர். சூரியன் கிட்ட இருந்து வர தீங்கு விளைவிக்கக்கூடிய யூவி கதிர்கள்ல இருந்து நம்மளையும் இயற்கையையும் பாதுகாக்குது. ஆனா இப்போ அது கொஞ்சம் கொஞ்சமா பலவீனமாகிட்டு இருக்கு.
2: அச்சச்சோ, அப்ப அதை எப்படி பாதுகாக்கிறது சார்?
0: அதுக்கு ஒரே ஒரு வழிதான் இருக்கு. சுற்றுச்சூழல் மாசுபாட்டை குறைக்கணும், தேவையில்லாத வாகன பயன்பாட்டை தவிர்த்து மின்சாரத்தை சிக்கனமா பயன்படுத்தி சுற்றுச்சூழலுக்கு உகந்த பொருட்களை பயன்படுத்தணும். இதை பண்ணாவே போதும், கண்டிப்பா

0: FM 107.8 சமுதாய வானொலியில் சேலத்தின் முகங்கள். சேலத்தின் முகங்கள்.
1: FM 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில நான் பேசிட்டு இருக்கேன் பத்மாவதி. இன்றைய சேலத்தின் முகங்கள் நிகழ்ச்சியில நம்ம கூட வந்து பிரசாத் ஐயா ரொம்ப அருமையா வந்து அவங்களோட அனுபவங்களை வந்து சொல்லிட்டே இருக்காங்க. ஐயா, இப்ப அதே போல இப்ப ஓய்வு பெற்றதுக்கு அப்புறமா எழுத்து துறையில ஈடுபடணும் அப்படின்ற ஆர்வம் உங்களுக்கு எப்படி வந்துச்சுங்கய்யா?
2: தற்போது நான் சொன்ன மாதிரி ஸ்மார்ட் போன்கள் வந்துச்சு. ஸ்மார்ட் போன்கள் வந்த பின்னாடி இந்த பழைய தொழில்நுட்பத்துல வந்து நாங்க எல்லாம் வேலைக்கு வந்தோம்ல, இப்படி வேலைக்கு வந்த 100,000 பேர் வந்து ஒரே நாளில் 31/1/2020 வந்து நாங்களாம் வெளியே வந்துட்டோம். இப்படி வெளியே வந்தது வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் டெலிஃபோனில் மட்டும் இல்லை, இந்த தொலைபேசி துறை இல்லாமல் இன்சூரன்ஸு பல பொதுத்துறை நிறுவனங்களிலும் விஆர்ஸ் மூலம் வந்து பல லட்சக்கான ஊழியர்கள் வெளியேற்றப்பட்டார்கள். இதுக்கு என்ன காரணம் சொல்லி பார்த்தீங்கன்னா 1991 நடைமுறைத்த புதிய பொருளாதார கொள்கையின் தாக்கம் என்னன்னு தெரிஞ்சுது. இந்த தாக்கம் தெரிஞ்ச பின்னாடி தான் இதை பற்றி ஆய்வு செய்யும் போது தான் நான் வந்து வெறும் கட்டுரையாக இருந்ததை விட ஏன் ஒரு வரலாற்று நூலாக எழுதக்கூடாது என்ற எண்ணம் எனக்கு தோன்றியது.
1: ஐயா, அதே போல இப்ப வந்து நீங்க எழுதின புத்தகத்தை பத்தியும் அதனுடைய மைய கருத்தை பத்தியும் சொல்லுங்க ஐயா.
2: இப்ப நான் வந்து ஆக்சுவலா இந்த புதிய பொருளாதார கொள்கையின் தாக்கத்தை பத்தி தான் எழுத தொடங்கினேன். அப்படி எழுதும் போது என்னாச்சுன்னா அந்த பகுதியை மட்டும் நான் வந்து ஆய்வு பண்ணி ஒரு முழுமையான வரலாறாக எழுத முடியாது என்பதை எழுதிய போதுதான் தெரிஞ்சது. அதுக்கு பின்னாடிதான் தொடக்க காலத்துல இருந்து வந்து இந்த சமுதாயத்துக்கு வந்து எப்படி கட்டமைக்கப்பட்டது, அன்னைக்கு இருக்கக்கூடிய அரசியல் எப்படி இருந்தது, அன்னைக்கு பொருளாதாரம் எப்படி இருக்கிறது என்பதை ஆய்வு செய்ய போதுதான் இதை வந்து வரலாற்றை வந்து மூணு பகுதியாக பிரிச்சு எழுதினேன். அந்த வரலாறுங்கிறது இன்னைக்கு வந்து பண்டைய காலத்தில் எழுதக்கூடிய வரலாறுகள்லாம் பார்த்தீங்கன்னா அன்னைக்கு கிடைச்ச எவிடன்ஸ், அன்னைக்கு இருக்கக்கூடிய தொல்வியல் துறையினுடைய அகலாய்வு பிரகாரமும் மானிடல் துறை பிரகாரம் தான் எல்லா வரலாறுகளும் எழுதப்பட்டது. இப்போ நான் எழுதப்பட்ட வரலாறுல பார்த்தீங்கன்னா அறிவியல் பூர்வமான மரபு சோதனை வந்து ஒன்று வந்துச்சு, டிஎன்ஏ சோதனை வந்த பின்னாடி இந்த வரலாற்றுகள் எல்லாம் மாற்றி எழுதப்பட வேண்டிய தேவைகள் இருந்தது. அந்த தேவையை உணர்ந்துதான் பண்டைய இந்தியா சமூக அரசியல் பொருளாதாரத்தின் தோற்றம் மற்றும் வளர்ச்சி என்ற பகுதி ஒன்று நூலை எழுதினேன். இதனுடைய மைய கருத்துன்னு பார்த்தீங்கன்னா அறிவியல் பூர்வமாக நடத்தப்பட்ட மரபணு மக்கள் வந்து நம்மகிட்ட வந்து 195 நாடுகள் இந்த உலகம் முழுவதும் பூமியினுடைய மேல்பரப்பில் வாழ்ந்துட்டு இருக்கோம். இந்த 195 நாடுகளிலையும் வந்து ஒரு சாம்பிள், நவீன மனிதர்களுடைய சாம்பிள் மரபணு சோதனை செய்து பார்த்த போது அனைவருக்கும் ஒரு பொதுவான மூதாதையர்கள் ஆப்பிரிக்கா
1: ரொம்ப சூப்பரா வந்து மைய கருத்தை வந்து நம்ம மக்களுக்கு வந்து நீங்க எடுத்து சொன்னீங்கயா. அடுத்ததா உங்களுக்காக பாட்டு வந்துட்டே இருக்கு. நீங்க கேட்டுட்டு இருக்கிறது சோனா FM 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி.

0: ஒரு ஜோக் சொல்லிட்டா சார்.
1: ரமேஷ், எனக்கு ஒரு டவுட்ரா. உனக்கு நீ தான் டவுட் வரல, என்ன டவுட்? உன்னை ஏன் ரமேஷ் ரமேஷ்னு எல்லாரும் கூப்பிடுறாங்கன்னு தெரியுமா?
2: தெரியலையே.
1: ஏன்? ஏன்னா உன் பேரு ரமேஷ்.
2: என்ன ஒரு புத்திசாலித்தனம்!

0: எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் சேலத்தின் முகங்கள், சேலத்தின் முகங்கள்.
1: வாசிக்கக்கூடிய வாசகர்களுக்கு நீங்க சொல்ல விரும்பக்கூடிய முக்கியமான செய்தி அப்படின்னா என்னங்கய்யா?
2: அறிவியல் தொழில்நுட்பத்தின் வளர்ச்சியின் காரணமா எல்லா துறையிலும் இன்னைக்கு வந்து பழைய தொழில்நுட்ப வேலை முறைகள் வந்து தொடர்ந்து மாற்றம் அடைஞ்சே வருகிறது. இந்த தொடர்ந்து மாற்றம் அடைஞ்சு வருவதனால பல ஊழியர்கள் வந்து வேலை இழப்புக்கு உள்ளாகிறார்கள். மாற்றங்களை கண்டு பயப்படாமல் புதிய தொழில்நுட்பங்களுக்கு ஏற்ப நம்மளை வந்து தொடர்ச்சியாக மேம்படுத்திக் கொள்ள வேண்டியது உள்ளது. தொடர்ந்து புதிய தொழில்நுட்பங்களை கற்றுக்கொண்டு வளர்ந்து வரும் தொழில்நுட்பங்களுக்கு ஏற்ப ஊழியர்கள் மாற வேண்டும். அப்போ தான் வந்து நம்மளுடைய வேலைகளை தக்க வைத்துக் கொள்ள முடியும். எங்கள் காலத்தில் வந்து நம்ம முன்னோர்கள் வாழ்ந்த காலத்தில் கிடைக்காத ஸ்மார்ட் போன்கள் வந்து இன்றைய இளைஞர் கையில் உள்ளது. இன்றைய டிஜிட்டல் உலகில் ஷார்ட்ஸு, ரீல்ஸு, வாட்ஸ்அப் போன்ற சமூக ஊடகங்கள் வழியாக அறகுறையான சமூக அரசியல் பொருளாதார கொள்கைகளே மிக எளிதாக சான்றுகள் ஆதாரங்கள் இன்றி பரப்பப்படுகின்றது. அரசியலை கற்றுக்கொள்ள தேர்வு செய்ய இதுவே போதும் என்று நினைக்கின்றனர். சான்றுகள் ஆதாரங்கள் கொண்ட சமூக அரசியல் பொருளாதார நூல்களை தேர்வு செய்து படிப்பதன் மூலம்தான் ஒரு அரசியல் கட்சியை தேர்வு செய்து அக்கட்சிக்கு வாக்களிக்க முடியும். அப்பொழுது தான் உண்மையான மக்கள் ஜனநாயகம் வளரும். ஒரு நல்ல புத்தகம் என்பதே அதை தேர்ந்தெடுக்கும் நபரின் ஆர்வம் முதல்ல தேவை, படிக்கணுங்கக்கூடிய ஆர்வம் தேவை. அப்போ எந்த தேவையின் அடிப்படையில் வந்து அந்த புக்கை வந்து நம்ம தேர்வு செய்கிறோம் என்பது அவரோட மனநிலை பொறுத்து அமையும். அந்த நூல்களின் முழு பயன் வந்து அப்போ தான் அவருக்கு போய் சேரும். நல்ல நூல்கள் வந்து நமக்கு எப்போதுமே வழிகாட்டியாக இருக்கும். ஒரு தெளிவான உறுதியான முடிவுகளை தடுமாற்றம் இல்லாமல் எடுக்க இந்த நூல்கள் வந்து அவங்களுக்கு வந்து நிச்சயம் உதவும் என்பதை நான் உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன்.
1: இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா புத்தகம் வாசிக்கிறது அப்படின்றது ரொம்ப குறைஞ்சி போச்சு அப்படின்னு கூட சொல்லலாம். ஏன்னா இன்னைக்கு எல்லாத்து கையிலுமே பார்த்தீங்க அப்படின்னா ஸ்மார்ட் போன் இருக்கு. அதுலேயே வந்து ஒரு சில தகவலை தெரிஞ்சுக்கிறாங்க. யாரா புக்கு எடுக்கிறது, படிக்கிறது, அதுக்கு டைம் அதிகமாகுது. இன்னைக்கு வந்து ஒரு 30 செகண்ட் இல்லைனா ஒரு 60 செகண்ட் ரீல்ஸ் பார்க்கறதுக்கு மட்டும்தான் உங்களுக்கு வந்து டைம் இருக்கு. அதனால புத்தகம் வாசிக்கிறதோட சிறப்பு என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஐயா வந்து ரொம்ப அருமையா வந்து சொல்லியிருந்தாங்க. சரிங்க, அடுத்ததா உங்களுக்காக சூப்பரான பாட்டு வந்துட்டே இருக்கு. வாங்க என்ன பாட்டுன்றத கேட்டுட்டு வந்துடலாம்.

0: மண்ணை காப்பது விவசாயி, நம் உடலை காப்பது பாரம்பரிய உணவு, இரண்டையும் காப்பது நம் கடமை.
1: பொதுநலன் கருதி சோனாயப்பம் 107.8.
2: சோனா எஃப்எம் 107.8 அடுத்து வருவது
3: எட்டு தீக்கும் நம் குரல்,
4: எட்டு தீக்கும் நம் குரல்.
5: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் சேலத்தின் முகங்கள், சேலத்தின் முகங்கள்.
6: வெறும் கடந்த காலத்தை மட்டும் பதிவு செய்வது அல்ல, அது வந்து பழைய சான்றுகள், அதனுடைய ஆதாரங்கள், அப்புறம் புதிய சான்றுகள் மற்றும் புதிய அறிவியல் தொழில்நுட்பத்தின் காரணமாக உருவாக்கப்பட்ட மரபணு சோதனை இருக்குங்களேன், இந்த சோதனைக்கு ஏற்ப வரலாறு மாற்றி எழுதப்பட வேண்டும். எப்படி வந்து மற்ற அறிவியல் துறையில் வந்து எப்படி வந்து புதிய தொழில்நுட்பங்கள் வருதோ அதுக்கு ஏற்ப வந்து வரலாறுகளும் புதுப்பிக்கப்பட வேண்டும். அந்த அடிப்படையில் வந்து பார்த்திங்கன்னா, மின்சாரம் வராத காலத்தில் நாங்களாம் மின்சாரம் வராத காலத்தில் கிராமத்தில் வாழ்ந்தவர்கள் நாங்கள். அப்படிப்பட்ட காலத்தில் வாழ்ந்த நாங்கள் இன்றைய கால அறிவியல் தொழில்நுட்ப வளர்ச்சியை உற்று நோக்கி இந்த பழைய காலத்துக்கு இந்த காலத்துக்கு இருக்கக்கூடிய வளர்ச்சிகள் ஒப்பீடு செய்து ஒரு வரலாற்று நூலாக எழுதி

0: அப்போ பார்த்தீங்கன்னா இந்த வரலாறு ஏன் தேவைன்னு பார்த்தீங்கன்னா, இன்று நாம் அனுபவிக்கும் சுதந்திரம் இருக்குல்ல, சுதந்திரம், பேச்சுரிமை, எழுத்துரிமை, கல்வி கற்கும் உரிமை, இடஒதுக்கீடு மற்றும் வேலையை தேர்ந்தெடுக்கும் உரிமைகள், சரிங்களா, இதெல்லாமே வந்து எவ்வளவு போராட்டங்களுக்கு பிறகு நமக்கு கிடைத்தன என்பதை இன்னைக்கு வந்து வளர்ந்து வரும் இன்னைக்குடைய இளைஞர்களுக்கு, அடுத்தடுத்த தலைமுறையினர்கள் வந்து அறிவதற்கு வரலாற்றுகள் வந்து எழுதப்பட வேண்டும். இன்னைக்கு ஷார்ட்ஸ், ரீல்ஸ் இந்த மாதிரி எல்லாம் இருக்கலாம் வந்து பார்த்தீங்கன்னா அது ஆதாரம் இல்லாமல் ரெக்கார்டு இல்லாமல் போயிடும். இப்போ எழுதப்பட்ட ஆவணங்கள் தான் வந்து பல தலைமுறைகளை கடந்தும் வந்து அது உயிரோட்டமாக இருக்கும். அதனால் வந்து வரலாறுகள் எழுதப்பட வேண்டும். புதிய புதிய வரலாற்று ஆய்வாளர்கள் வந்து வரணும். இப்போ ஓய்வு பெற்றவர்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, நீங்கள் வந்து என்ன வாழ்க்கை இதோடு முடிஞ்சிச்சுன்னு நினைக்காம, எப்போ வந்து ஒரு மனிதனுக்கு வந்து உணவு, உடை, இருக்க இடம் தேவையோ அது வந்து வாழ்நாள் முழுவதும் தேடுதல் இருக்கணும். இப்போ தேடியதை வந்து தக்க வைக்கணும். இப்போ இதுக்காக என்ன பண்ணுவோம், தொடர்ந்து ஓய்வு இல்லாமல் தான் உழைச்சாகணும். அப்போ ஓய்வு என்பது வந்து மனிதர்கள் வந்து பிறந்த எவருக்குமே வந்து ஓய்வு என்பது கிடையாது, அப் டு அவனுடைய இறக்கு வரை. அதனால என்ன சொல்றேன்னா, இந்த ஓய்வு பெற்றவர்கள் சும்மா இருக்காம அவருடைய கடந்த கால அனுபவங்கள் அதெல்லாம் வந்து கதைகளாக வரலாறாக பதிவுப்பட வேண்டும். அப்படி பதிவு பண்ணாதான் நான் வாழ்ந்த காலத்தில் வந்து நான் சரியாக வாழ்ந்திருக்கேன்னா, இல்லை இந்த நான் எனக்காக வாழ்ந்தனா, இல்லை இந்த சமுதாயத்துக்கும் சேர்த்து வாழ்ந்தனா அப்படின்ட்டு எழுதப்பட்ட ஆவணம் மூலம் தான் தெரியும். அதனால வந்து ஓய்வு பெற்றவர்கள் வந்து சும்மா இருக்க வேண்டாம், பல நூல்களை படிங்க, படித்த பின்னாடி உங்கள் அனுபவத்தையும் சேர்த்து ஒரு நூலாக எழுதுங்க என்பது தான் இந்த இதை வந்து இந்த சோனா எஃப்எம் மூலம் உங்களுக்கு வந்து நான் வந்து அறிவுரையாக உங்களுக்கு கூறுகிறேன். சோனா எஃப்எம் மூலம் எனக்கு பேட்டி எடுத்தது வந்து மனநிறைவு கொடுக்குது. இந்த பேட்டியின் மூலம் வந்து நான் கடந்த காலத்தில் வந்து கிராமத்தில் இருந்து படித்து வேலை கிடச்சி நகர்ப்புறத்துக்கு வந்து இன்றைக்கி வந்து எங்கள் சென்னை மாநகர வரைக்கும் போகக்கூடிய வளர்ச்சியை வந்து திரும்ப பார்க்கறதுக்கு இந்த சோனா எஃப்எம் மூலம் எனக்கு இந்த வாய்ப்பு கிடைச்சதுக்கு சோனா எஃப்எம் ஒளிபரப்பாளர்களுக்கு நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன்.
1: ரொம்ப அருமையா வந்து உங்களோட எதிர்கால நோக்கத்தை வந்து சொன்னீங்க ஐயா. இவ்வளோ நேரமா இன்றைய சேலத்தின் முகங்கள் நிகழ்ச்சியில எங்க கூட நிறைய அனுபவங்களை வந்து பகிர்ந்துகிட்டீங்க. கண்டிப்பா வந்து கேட்கக்கூடிய நேயர்களுக்கும் இது வந்து புது புது விஷயங்களா வந்து அவங்களுக்கு தெரியும் அப்படின்னு கூட சொல்லலாம். சரிங்க, இதோட நாங்க கிளம்ப வேண்டிய நேரம் வந்துருச்சு. டாடா பை பை நேயர்களே.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் 8 திக்கும் நம் குரல்.
1: வணக்கம் வணக்கம் வணக்கம் அன்பான நேயர்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நாகராஜ் பேச வந்துட்டேங்க. 8 திக்கும் நம் குரல் நிகழ்ச்சியில் இன்றைக்கி இந்த ஒரு மணி நேரத்தில் சூப்பரான ஒரு தலைப்பில் நான் வந்து உங்க கூட பேச போகிறேன். நீங்களும் கால் பண்ணி என் கூட வந்து பேச போகிறீங்க. என்ன தலைப்பு நாகராஜ் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதாவது வறுமை அப்படின்ற ஒரு விஷயம் வந்து இருக்கு. இந்த விஷயத்த ஒழிக்கணும் அப்படின்னு நினச்சா ஒருத்தருக்கு கல்வி உதவி வந்து பண்ணணுமா இல்லை பண உதவி வந்து பண்ணணுமா அப்படின்ற ஒரு தலைப்பு தான் இன்றைக்கி. அதாவது வறுமையை ஒழிக்கிறதுக்கு ஒரு முக்கியமான ஒரு விஷயம் கல்வியா இல்லை பண உதவியா. இப்போ எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அரசாங்கத்திலிருந்து, என்ஜிஓஸ்லேருந்து, சமூக ஆர்வலர்கள்லேருந்து, இல்லை கார்ப்பரேட் நிறுவனங்கள் வரைக்குமே மக்களுக்கு, வறுமையில் இருக்கக்கூடிய மக்களுக்கு வந்து உதவி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைப்பாங்க. அப்படி வந்து உதவி பண்ணுறவங்க இப்போ டைரெக்டாக வந்து பணமாக வந்து அவங்கக்கிட்ட கொடுக்கறது இன்னொரு விஷயம், ஏதாச்சும் பொருட்கள் வாங்கி தரது அது வந்து ஒரு விஷயம். இன்னொன்று, அங்கே இருக்கக்கூடிய படிக்கிற மாணவர்களுக்கு கல்வி உதவி பண்ணுறது இன்னொரு விஷயம். ஸோ இதில் எதில் எது வந்து பெஸ்ட் அப்படின்ற ஒரு விஷயத்தை பற்றி தான் இன்றைக்கி வந்து பேச போகிறோம். நேயர்கள், உங்களுடைய கருத்துக்களை நம்ம நிலை எண்ணுக்கு கால் பண்ணி நீங்கள் வந்து பகிர்ந்துக்கலாம். நம்ம நிலை எண் 9787770108. பொதுவாக நிறைய பேருக்கு வந்து ஒரு முக்கியமான கருத்து இருக்கும், அதாவது அந்த சமயத்தில் அவங்களுக்கு என்ன தேவைப்படுதோ அதை வந்து பண்ணி கொடுக்கறதுக்காக அவங்க வந்து எப்பயுமே உதவி பண்ணுறதுக்கு ஒரு பயங்கர இன்ட்ரெஸ்டடாக வந்திருப்பாங்க. ஏதாச்சும் ஒரு சின்ன ஒரு பாதிப்பு வந்தால் கூட அவங்களுக்கு வந்து உதவி பண்ணுவாங்க. இன்னொன்று வந்து, அவங்களுடைய ஃபுல் ஜென்ரேஷனுமே வந்து கல்வி மூலிமா வந்து மாற்றி அமைக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு வந்து ஸ்கூல் படிக்கிறதுலேருந்து, அப்புறம் காலேஜ் படிக்க வைக்கிறதுலேருந்து அந்த மாதிரி நிறைய முயற்சி வந்து எடுத்துகிட்ருப்பாங்க. நிறைய பேர் வந்து நினைக்கிற ஒரு விஷயம் வந்து கல்வி எல்லாத்தோட உயர்ந்தது அப்படின்னு நினைப்பாங்க. ஆனால் நிறைய பேர் வந்து கல்வி இல்லை, அந்த சமயத்தில் அவங்களுக்கு வந்து பண உதவி தான் தேவைப்படுது. ஸோ அதை வந்து ஹெல்ப் பண்ணால் அதுக்கப்புறம் ஃப்யூச்சரில் வந்து அவங்க நல்லா ஒரு கல்வியிலையும் சரி, இல்லை பொருளாதாரத்திலையும் சரி, இன்னும் வந்து ஒரு உயர்ந்த இடத்துக்கு வந்து போவாங்க அப்படின்ற ஒரு மைண்ட் செட்லையும் இருப்பாங்க. அப்படி தான் வந்து அரசாங்கமும் பார்த்திங்க அப்படின்னா இலவச கல்வி வந்து கொடுப்பாங்க. அதே மாதிரி அரசு பள்ளிகள், மாணவர்களுக்கு இலவச சீருடை, பாடப்புத்தகங்கள், மடிக்கடி, இதெல்லாம் வந்து கல்விக்கு உதவக்கூடிய வகையில் அவங்க வந்து தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அதே மாதிரி என்ஜிஓஸ், ரொம்ப பின்தங்கிய மாணவர்களுக்கு இலவசமாக டியூஷன், அதுக்கப்புறம் அவங்களுடைய கல்வி உதவித்தொகை, ஸ்காலர்ஷிப், அதுக்கப்புறம் அவங்க பயன்படுத்துகிற உபகரணங்கள் இதெல்லாம் வாங்கி தரது அதையும் வந்து பண்ணுவாங்க. சமூக ஆர்வலர்கள் கூட கல்விக்கு வந்து உதவுவாங்க. இதை தாண்டி மற்ற விஷயங்களுக்கும் உதவுவாங்க. ஸோ கல்வியா இல்லை பண உதவியா அப்படின்ற ஒரு தலைப்பில் தான் இன்றைக்கி வந்து நம்ம பேசிகிட்டு இருக்கோம். தொடர்ந்து பாடல்கள் வந்துக்கிட்டே இருக்குது. நேயர்கள், இந்த தலைப்பில் பேசணும்னு நினச்சிங்கன்னா நம்ம நிலையை எனக்கு கால் பண்ணி என் கூட வந்து பகிர்ந்துக்கலாம் உங்களுடைய கருத்துக்களை. நம்ம நிலையை 9787770108. இப்போ பாட்டு வந்துகிட்டே இருக்குது, பாட்டை கேட்டுருங்க.

0: உங்கள் வயலில் மகசூல் அதிகரிக்க வேண்டுமா?
1: தி சென்னை பெஸ்டிசைட்,
0: தரமான விதைகள், உரங்கள், பூச்சிக்கொல்லி மருந்துகள் என அனைத்தும் ஒரே இடத்தில் கிடைக்கும்.
1: தி சென்னை பெஸ்டிசைட், மூன்றோடு அருகில், சேலம்.
0: தொடர்புக்கு 9994366030.
1: தி சென்னை பெஸ்டிசைட், விவசாயிகளின் நம்பிக்கையான தேர்வு.

வணக்கம், என் பெயர் சி சிவதர்ஷினி, 5ஆம் வகுப்பு படிக்கிறேன். கேட்டுக்கொண்டிருப்பது சோனா எஃப்எம் 107.8, நம்ப மக்களின் குரல், சமுதாய அணுவி.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் பேசும் பக்கங்கள்.
1: வணக்கம் அன்பான நேயர்களே, நாகராஜ் பேச வந்துட்டேங்க. பேசும் பக்கங்களில் இன்னைக்கு எந்த புத்தகத்தை பற்றி நான் சொல்ல போகிறேன் அப்படின்னா, அமீஷ் அவர்களுடைய மெழுகாவின் அமரர்கள், ஆங்கிலத்தில் த இம்மார்டல்ஸ் ஆஃப் மெழுகா அப்படின்ற ஒரு புத்தகத்தை பற்றி தான் நான் வந்து சொல்ல போகிறேன். ரொம்ப ஃபேமஸான, நிறைய நபர்கள் பாசிட்டிவான ஃபீட்பேக்கை கொடுத்த ஒரு புத்தகம், படிக்கிறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும், எல்லாருமே படிங்க அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு புத்தகம் தான் இந்த புத்தகம். அதாவது இன்னைக்கு நாம் வணங்குற கடவுள்கள், எக்ஸாம்பிள் சிவன், விஷ்ணு, அதுக்கப்புறம் இன்னும் நிறைய கடவுள்கள் இருக்காங்க இல்லைங்களா. ஸோ இந்த மாதிரி கடவுள்கள் நம்மளுடைய பூமியில் ஒரு முன்பொரு காலத்தில் வாழ்ந்திருந்தால் எப்படி வாழ்ந்திருப்பாங்க, இப்படியும் வாழ்ந்திருக்கலாம் அப்படின்றத பற்றின ஒரு கதை தான் இந்த ஒரு கதை, மெழுகாவின் அமரர்கள். இன்னைக்கு உலகம் முழுக்க ஃபேமஸாக இருக்கக்கூடிய நம்மளுடைய சிவபெருமான் அவர்கள் ஒரு சாதாரண மனிதராக ஒரு இடத்துல வாழ்ந்தால் எப்படி இருக்கும் அப்படின்ற ஒரு கதை தான். இந்த புத்தகத்தில் வர முக்கியமான கதாபாத்திரங்கள் அப்சல்யூட்லி சிவன் அவர்கள் தான். ஸோ இந்த கதையில் கிமு 1900 அவர் வந்து ட்ரைப் பீப்புள்ஸோட தலைவனாக இருக்கிறார். அவருடைய ட்ரைபில் வாழக்கூடிய மக்கள் கைலாய மலை அடிவாரத்தில் வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. கைலாய மலை அப்படின்னா குளிர் பிரதேசம், அந்த குளிர் பிரதேசத்தில் எப்பயும் சண்டை நடந்துக்கிட்டே இருக்குது. இவங்களுக்கும் இன்னொரு ட்ரைப் பீப்புள்ஸ்க்கும் வந்து இடையில் சண்டை நடந்துக்கிட்டே இருக்குது. இந்த சண்டை திரும்ப திரும்ப வந்துக்கிட்டே இருக்குது. இந்த சண்டையினால் நிறைய பேர் இறக்கவும் செய்கிறாங்க. அப்போ சிவன் என்ன நினைக்கிறார் அப்படின்னா, மக்களுக்கு, நம்மளுடைய மக்களுக்கு ஒரு பாதுகாப்பான இடம் கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்போ அந்த ஒரு டைமில் தான் நந்தி எல்லாருமே அறிமுகமாகறாங்க. அப்போ வந்து நந்தி வந்து சொல்கிறாங்க, இந்த மாதிரி நீங்கள் எங்களுடைய இடத்துக்கு வாங்க, உங்களுடைய மக்களோட பாதுகாப்பாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து சொல்கிறாங்க. சிவன், அதுக்கப்புறம் சிவன் கூட இருக்கிற மக்கள் எல்லாருமே அங்கே வந்து போகிறாங்க. அந்த ஒரு இடத்தோட பேர் தான் மெழுகா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். அங்கே போனால் கடுமையான வறட்சியெலாம் வந்து இருக்குது. அங்கே ஏற்கனவே சில மக்கள் வாழ்ந்துட்டுருக்குறாங்க. அவங்க வந்து சூரிய வம்சிகள் அப்படின்னு அழைக்கப்படுறாங்க. அவங்க வந்து தலைவனை தேடக்கூடியவங்களாக இருக்கிறாங்க. அதே மாதிரி அவங்க தலைவனாக இருக்கிறாங்க இல்லைங்களா, அவங்களுக்கு சில அடையாளங்கள்லாம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நினச்சிட்ருக்குறாங்க. ஸோ அந்த அடையாளங்கள் எல்லாமே சிவனுக்கு வந்து பொருந்தி போகுது. அதனால் சிவன் தான் தலைவன் அப்படின்னு சொல்லிட்டு ஏற்றுக்கிறாங்க. இப்போ இங்கே வாழ்ந்துட்டுருக்க சூரிய வம்சிகள், அவங்களுக்கு ஆப்போசிட் வந்து பார்த்திங்கன்னா சந்திர வம்சிகள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் இருக்காங்க. அவங்களுக்கும் இவங்களுக்கும் அப்பப்போ சண்டை வந்துக்கிட்டே இருக்கும். சூரிய வம்சிகள் கூட இருக்கிற சிவனுக்கு ஒரு கேள்வி வருது, நம்ம சரியான சைடில் இருக்கிறோமா, அதாவது நம்ம நாகர்களை, அதாவது சந்திர வம்சத்தினரை வந்து எதிர்க்கிறோம், இல்லை அதுதான் நமக்கான இடமா, இல்லை இதுதான் நமக்கான இடமா அப்படின்ற ஒரு கேள்வி வருது. ஸோ அந்த கேள்விக்கான விடையெல்லாம் அடுத்தடுத்த பாட்டில் வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ இந்த ஒரு நாவல் நீங்கள் வந்து வாங்கி படிக்கணும்னா கட்டாயமாக வந்து படிங்க, அமீஷ் அவர்களுடைய மெழுகாவின் அமரர்கள். நன்றி நேயர்களே.
0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் பேசும் பக்கங்கள்.
2: அப்பா சாமி, கை கால் எல்லாம் ஒரே வலியா இருக்கே.
3: என்ன பாட்டி, ஏதோ புலம்பிக்கிட்டே இருக்க?
2: வாமா கண்ணு, உன்ன மாதிரி சின்ன பிள்ளையா இருந்தா கூட பரவாயில்ல, இந்த வயசான காலத்துல கை கால் எல்லாம் ஒரே வலியா இருக்குது.
3: அட பாட்டி, இதுக்கா புலம்பிட்டு இருக்க? கத்தால, பூண்டு, மஞ்சள் இதெல்லாம் ஒன்னா சேர்த்து நல்லா அரைச்சு கை கால்ல எந்த இடத்துல வலி இருக்கோ அங்க பூசு, தானா சரியா போயிடும்.
2: என்னடி அம்மா இது அதிசயம், அந்த காலத்து பெரிய மனுஷி எனக்கே இதெல்லாம் தெரியல, உனக்கு எப்படிதான் இதெல்லாம் தெரியுது?
4: தகவல்களையும் தெரிந்து கொள்ள என்றும் நலமுடன் நிகழ்ச்சி திங்கள் முதல் சனி வரை மதியம் 2 மணி முதல் 3 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
5: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் 8 திக்கும் நம் குரல்.
1: 8 திக்கும் நம் குரல் நிகழ்ச்சியில் நாகராஜ் பேசிகிட்டு இருக்கேங்க. நீங்கள் கேட்டுட்டு இருக்கிறது சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி. இன்றைக்கி ஒரு சூப்பரான தலைப்பில் நேயர்கள் கூட நம்ம வந்து பேசிகிட்டு இருக்கிறோம். என்ன தலைப்பு அப்படின்னா, கல்வியா இல்லை பண உதவியா? இப்போ எக்ஸாம்பிள் வந்து அரசாங்கமும் சரி மற்ற என்ஜிஓஸும் சரி, அதாவது வறுமையில் இருக்கக்கூடிய மக்களுக்கு உதவி பண்ணணும் அப்படின்னு நினைப்பாங்க. ஸோ அதனால் அந்த பண உதவியெலாம் வந்து பண்ணுவாங்க, நிறைய பேர் கல்வி உதவியும் பண்ணுவாங்க. ஸோ எது பெஸ்ட்டு, இப்போ ஒரு பண உதவியாக அவங்களுக்கு பண்ணுறதா இல்லை கல்வி உதவி பெஸ்ட்டாக இருக்குமா? அதாவது பொதுவாகவே வந்து சொல்லுவாங்க, அதாவது ஒரு பண உதவி பண்ணனா அவங்களுடைய கஷ்டம் முடிகிற வரைக்கும் அந்த பணம் வந்து இருக்கும், ஆனால் அவங்க படிப்புக்கு ஹெல்ப் பண்ணால் ஒரு அவங்களுடைய ஜென்ரேஷனுக்கே அது வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்லாம் வந்து சொல்லுவாங்க. ஸோ நிறைய கருத்துக்களை நம்ம வந்து பார்த்துருப்போம். நேயர்கள் அவங்களுடைய மனசில் என்ன நினைக்கிறாங்க, அவங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படின்றதையும் தெரிஞ்சுக்கலாம். நம்ம கூட ஒரு நேயர் அணிஞ்சிருக்கிறாங்க. வணக்கம் அண்ணா.
6: வணக்கம் வணக்கம். நாகராஜ், ராஜேஷ் கண்ணா ஃப்ரம் காட்டமங்கலம். நல்லா இருக்கீங்களா
1: அண்ணா? ரொம்ப நல்லா இருக்கேங்கண்ணா. நீங்கள் எப்படிண்ணா
6: இருக்கீங்க? எனக்கு என்ன எப்பயும் போல ஜாலி தான், அப்படி தான்.
1: ஹாப்பி ஹாப்பி, சூப்பருங்கண்ணா.
6: என்ன பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கல்வி தாங்க.
1: சரிங்கண்ணா.
6: ஆமா கல்வி தாங்க. ஏன்னா கல்வி ஒரு ஒருத்தர்கிட்ட இருந்துச்சுன்னா அது வந்து அவருக்கு லைஃப் லாங் வரைக்குமே கூட வரும். ஏன்னா அவருக்கு அந்த வறுமைங்கிற பேச்சுக்கே இடம் இருக்காது. சில டைம்

0: எடுத்து பாத்தீங்கன்னா பணம் இருந்துச்சுன்னா அது ஒரு குறிப்பிட்ட டைம் வரைக்கும் தான், ஆனா கல்வி தான் எப்பயுமே பெஸ்ட் என்னை பொறுத்த வரைக்கும்.
1: கண்டிப்பா கண்டிப்பாங்க. அதாவது
0: கல்வி கல்வி தான் முதல்ல எப்பயுமே.
1: அதாவது பண உதவியோட இது எந்த அளவுக்குனா ரொம்ப முக்கியமா இருக்கு. ஸோ எப்படி வந்து பயன் கிடைக்கும் இந்த கல்வினால?
0: கல்வி போனா கற்றோருக்கு எங்கும் செல்லும் இடம் சிறப்புங்கிற மாரி கல்வி இருந்துச்சுன்னா எந்த நிலையிலும் எப்படி வேணாலும் பொழைச்சிக்கலாம், ஏதோ ஒரு வேலை ஒன்று பண்ணி பொழைச்சிக்கலாம்.
1: கண்டிப்பா கண்டிப்பாங்க. அதனால கல்வி தான் பெஸ்ட் அப்படின்னு சொல்றீங்க. உங்களுடைய கருத்துக்களுக்கும் ரொம்ப
0: நன்றிங்கண்ணா.
1: ரொம்ப நன்றிங்கண்ணா. ராஜேஷ் கண்ணாண்ணா நாட்டமங்கலத்திலிருந்து நம்ம கூட வந்து பகிர்ந்துக்கிட்டாங்க. பண உதவி பண்ணால் ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் அவங்களுக்கு வந்து அந்த பணம் ஹெல்ப்பாக இருக்கும். ஆனால் அந்த கற்றோருக்கு செல்லும் இடமெல்லாம் சிறப்புங்கிற மாதிரி அந்த கல்வி எப்பயுமே அவங்களுக்கு வந்து பயனுள்ளதாக இருக்கும். ஏதாவது ஒரு விஷயம் பண்ணி அவங்க வந்து அந்த கல்வியினால் அவங்களுக்கு வந்து ஒரு நல்ல வேலை கிடைக்கலாம், நல்ல ஒரு அந்தஸ்து கிடைக்கலாம் அப்படின்றத வந்து பகிர்ந்துருந்தாங்க. தொடர்ந்து நிறைய விஷயங்கள் பேசலாம். நம்ம நேயர்களும் வந்து கால் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. அதாவது இன்றைக்கி ஒரு குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஒருத்தருக்கு கல்வி உதவி பண்ணும்போது, ஸோ அவர் வந்து ஒரு கல்வியினால் ஒரு வேலைக்கு வந்து போகும்போது அது அவங்களுடைய ஜென்ரேஷனுக்கே வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதில் பண உதவி பெஸ்ட். இப்போ பண உதவி பண்ணால் அவங்களுக்கு அந்த சமயத்தில் என்ன தேவை இருக்கோ அதை வந்து நிறைவேற்றிக்குவாங்க. அப்படின்னா வறுமைக்கு வறுமையை ஒழிக்கிறதுக்கு கல்வி உதவியா இல்லை பண உதவியா அப்படின்ற ஒரு தலைப்பில் தான் பேசிகிட்டு இருக்கோம். நேயர்களும் பேசிகிட்டு இருக்கிறாங்க. இப்போ பாட்டு கேட்டு வந்திருக்கேன், நிறைய விஷயங்கள் பேசலாம்.

0: குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ்.
1: குட் மார்னிங் சார்.
0: ஸ்டூடெண்ட்ஸ், இன்னைக்கு சயின்ஸ்ல ஓசோன் லேயர் பத்தி தான் படிக்க போறோம். அப்படின்னா என்னன்னு தெரியுமா?
2: ஓசோன் லேயரா? தெரியாது சார்.
0: நம்ம பூமியை சுத்தி இருக்கக்கூடிய ஒரு பாதுகாப்பு கவசம் தான் ஓசோன் லேயர். சூரியன் கிட்ட இருந்து வர தீங்கு விளைவிக்கக்கூடிய யூவி கதிர்கள்ல இருந்து நம்மளையும் இயற்கையையும் பாதுகாக்குது. ஆனா இப்போ அது கொஞ்சம் கொஞ்சமா பலவீனம் ஆகிட்டு இருக்கு.
2: அச்சச்சோ, அப்ப அதை எப்படி பாதுகாக்கிறது சார்?
0: அதுக்கு ஒரே ஒரு வழிதான் இருக்கு. சுற்றுச்சூழல் மாசுபாட்டை குறைக்கணும், தேவை

0: இல்லாத வாகன பயன்பாட்டை தவிர்த்து மின்சாரத்தை சிக்கனமா பயன்படுத்தி சுற்றுச்சூழலுக்கு உகந்த பொருட்களை பயன்படுத்தணும். இத பண்ணாவே போதும், கண்டிப்பா நம்மளுடைய உலகத்தை நம்மளால பாதுகாக்க முடியும். புரிஞ்சதா?
1: புரிஞ்சது சார்.
2: ஓசோன் படலத்தை பாதுகாப்போம், பூமியையும் நம் எதிர்காலத்தையும் வளமாக மாற்றுவோம்.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் 8 திக்கும் நம் குரல்.
1: எட்டுத்திக்கும் நம் குரல் நிகழ்ச்சியில் நாகராஜ் பேசிகிட்டு இருக்கேங்க. இன்றைக்கி அரசாங்கமும் சரி, என்ஜிஓஸ், மற்ற சமூக ஆர்வலர்கள், அவங்க எல்லாருமே இன்றைக்கி உதவி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு வறுமையில் இருக்கக்கூடிய ஃபேமிலிக்கு உதவி பண்ணுவாங்க. ஸோ அது சம்மந்தமாக தான் இன்றைக்கி தலைப்பும் கூட. ஸோ அவங்களுக்கு பண உதவியும் பண்ணுவாங்க, அவங்கள படிக்கவும் வைப்பாங்க. இப்போ எக்ஸாம்பிள் வந்து பெண் கல்விக்கு முக்கியத்துவம் கொடுத்து அவங்க ஃபேமிலியில் பெண்கள் படிச்சுட்டு இருந்தால் அவங்களுடைய கல்விக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. ஸ்கில் டெவலப்மெண்ட், ஓரளவுக்கு வந்து அவங்க படித்து முடிச்சதுக்கப்புறம் அவங்களுடைய ஸ்கில்லை வளர்த்துக்கிறதுக்காக ஸோ அதுக்கும் ஸ்பான்சர் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் வந்து நிறைய இடங்களில் பணம் கொடுப்பாங்க, அதுக்கப்புறம் வீடு கட்டி கொடுப்பாங்க, அதுக்கப்புறம் அவங்களுடைய ஃபேமிலிக்கு அந்த பொருட்கள்லாம் வாங்கி கொடுக்கறது. ஸோ இந்த மாதிரி உதவிகள்லாம் கூட பண்ணுவாங்க. ஸோ எது பெஸ்ட், ஒருத்தருக்கு பண உதவி பண்ணுறதா இல்லை அவங்க ஃபேமிலியில் யாராவது படிக்க வைக்கிறதா, எது பெஸ்ட்டாக இருக்கும்? வறுமையை ஒழிக்க பண உதவியா இல்லை கல்வியா அப்படின்ற தலைப்பில் தான் பேசிகிட்டு இருக்கோம். நம்ம கூட வந்து ஒரு நேயர் இணைஞ்சிருக்கிறாங்க. வணக்கம் அண்ணா.
2: வணக்கம். சோனா பண்பலையின் தொகுப்பாளர் நாகராஜ் அவர்களுக்கும் நாங்கள் நேயர்களுக்கும் நண்பர்கள் வணக்கத்துடன் திருப்பூர் மாவட்டம் மோர் ஆதவன்.
1: அண்ணா சொல்லுங்க அண்ணா.
2: சமூக ஆர்வலர்கள் உதவி செய்யறவங்க, அதெல்லாம் பண உதவி பண்றவங்க இருக்காங்க. இப்ப அருமைகளுக்கு குடும்ப, அதை விட மெயினா முக்கியமான என்னன்னா பண உதவி செஞ்சுட்டு செய்யற அரசாங்கமோ தன்னார்வலர் பண்ணா கூட அவங்க வேற எதிர்கட்சி செலவு செய்யறதுக்கு செய்யணும்னு நினைக்கிறேன். அதோட மெயினானது எப்படின்னு கேட்டீங்கன்னா, வறுமையில் வாழ்ற குடும்பத்தில் இருக்கிறாங்களே, ஒரு மாணவனும் பொண்ணா பையனா யாரும் ஒருத்தருக்கு கல்வி உதவியே கொடுப்பாங்க அரசாங்கம். மத்திய அரசும் தமிழ்நாடு அரசும் செஞ்சுக்கிட்டு
1: இருக்கிறாங்கல்ல,
2: கல்வி உதவி, கல்வி உதவியே கொடுக்கறது முதன்மையா நல்லது. கல்வி உதவி தான் வந்து இந்த ஒரு மாணவர்கள் பொண்ணுக்கோ பையனுக்கோ அந்த குடும்பத்துல வேலைக்கு நல்ல வந்து அவங்களுக்கு இது வந்து நல்ல உதவியா இருக்கு. பண உதவி நான் வந்து அரசு செய்யறது சரி வராது அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன். அதுவும் வந்து பண உதவி செஞ்சுதான் அவனு வறுமையில் இருக்கிறாங்க இல்லையா, அத அந்த இதுல மத்திய மாநில அரசுகளுக்கு உண்டானதெல்லாம் சம்பந்தமா அதுக்கு உண்டான தன்னார்வ உதவி பண்ணா அவங்க அதுல வாங்குவாங்க. ஆனா மெயினா வந்து எப்படின்னா குடும்பத்துல கல்வி உதவியா அவங்களுக்கு பண உதவி வந்து நேரடியா இல்லாம தனிப்பட்ட முறையில் அவங்களுக்கு கல்வி உதவி ஏதாவது பண்ணி அவங்க குடும்பத்துல ஒருத்தருக்கு வந்து நிச்சயமா நல்லா படிச்சு நல்ல முன்னிலைக்கு வந்து வேலையை வாங்கி அரசு இதுன்னு அரசு வேலையோ தனியார் வேலை நல்ல வேலையோ வர்ற அளவுக்கு அவங்களுக்கு உதவி செய்யணும். அது நிச்சயமா அரசியல் செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. பண உதவிய நான் மறுப்பதற்கு இல்லைங்க, ஆனா கல்வி உதவி தான் வந்து ஒரு மாணவன் ஒரு மாணவனையோ மாணவியோ வந்து அந்த குடும்பத்துக்கு உதவ முறையில இது உதவ முடியும் அரசாங்கம்.
1: கண்டிப்பா கண்டிப்பா
2: இருக்கிறாங்க. மிக்க நன்றிங்க நாகராஜ்.
1: நன்றி நன்றி அண்ணா உங்களுடைய கருத்துக்களுக்கு. அண்ணா வந்து பண உதவியும் வந்து பெஸ்ட் தான், இருந்தாலும் அதை விட கல்வி உதவியும் ரொம்ப ரொம்ப சிறந்தது அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய கருத்துக்களை பகிர்ந்துக்கிட்டாங்க. தொடர்ந்து நேயர்கள் நம்ம கூட பேசிட்டு இருக்கிறாங்க. இப்போ பாட்டு வந்துட்டே இருக்கு, பாட்டை கேட்டு வந்துருங்க.

0: இந்த வீக்கெண்ட்ல ஒரு ஃபீல் குட்டான மூவி பார்க்கலாம்னு இருக்கேன். ஏதாவது ஒன்னு சொல்லேன்.
1: சொல்றேன், நோட் பண்ணிக்கோ.
2: நண்பா, என் ஃபேவரட் ஆக்டரோட படம் எப்பதான் ரிலீஸ் ஆகும்? எந்த அப்டேட்டுமே வர மாட்டேங்குது. உனக்கு தெரிஞ்சு ஏதாவது அப்டேட் வந்திருக்குதா?
1: இருக்கு, எல்லாமே இருக்கு, சொல்றேன்.
2: ஹே ராஜ், எப்படிடா எப்படி?
3: மச்சான், படத்துல இருந்து படம் போடுற தியேட்டர் வரைக்கும் ஆல் டீடைல்ஸ் ஐ நோ.
0: ஹே, எப்படி சினிமா பத்தி எல்லாமே தெரிஞ்சு வச்சிருக்க?
3: யாருக்குமே தெரியாத ஒரு விஷயம் உன்கிட்ட மட்டும் சொல்றேன். ஞாயிற்றுக்கிழமை சோனா எஃப்எம் 107.8 டியூன் பண்ணினா உனக்கே தெரியும்.
4: புது படங்களோட ரிலீஸ், மூவியோட அப்டேட்ஸ், தியேட்டருக்கான ஹிஸ்டரி வரைக்கும் எல்லாமே தெரிஞ்சுக்க கேளுங்க சினி சினி சினிமா. வாரம் தோறும் ஞாயிற்றுக்கிழமை காலை 9 மணி முதல் 10 மணி வரை சோனா எஃப்எம் 107.8, நம்ம மக்களின் குரல், சமுதாய வானொலியில்.
0: ஒரு ஜோக் சொல்லிட்டா சார்?
5: மூணுக்கு அப்புறம் நாலு, நான் சொல்றத கேளு.
6: என்ன ரமேஷ், சம்மந்தமே இல்லாம பேசுனுங்கிற?
5: சரி, சம்மந்தமே இல்லாம ஒரு கேள்வி கேக்குறேன், பதில் சொல்ல முடியுமோ?
6: அப்படி என்ன கேட்க போற? கேளு பாக்கலாம்.
5: பிறந்த குழந்தையோட பல்லு என்ன கலர் இருக்கு தெரியுமா?
6: இதுல என்ன மச்சா சந்தேகம், வெள்ளை கலர் தான்.
5: ஹே ஃபூல், பிறந்த குழந்தைக்கு எப்படிமே பல்லு இருக்கும்?
7: இஸ் இட்

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் எட்டு திக்கும் நம் குரல்.
1: எட்டு திக்கும் நம் குரல் நிகழ்ச்சியில நாகராஜ் பேசிட்டு இருக்கேங்க. வறுமையை ஒழிக்க ஒருத்தருக்கு பண உதவி செய்யலாமா இல்லை கல்வி உதவி செய்யலாமா அப்படின்ற ஒரு தலைப்பில் தான் இன்றைக்கி வந்து பேசிகிட்டு இருக்கோம். நம்ம நேயர்களும் கால் பண்ணி பேசிகிட்டே இருக்கிறாங்க. இப்போ இன்னொரு நேயர் இணைஞ்சிருக்கிறாங்க. அண்ணா வணக்கம். அண்ணா
2: வணக்கம். நாகராஜ், நான் வேலூர் மாவட்டம் கட்படியில் இருந்து சந்திரசேகர். எப்படி இருக்கீங்க
1: அண்ணா? ரொம்ப நல்லா இருக்குங்கண்ணா. நீங்கள் எப்படி நான் இருக்கீங்க?
2: நானும் ரொம்ப நல்லா இருக்கேன் நாகராஜ்.
1: சரிங்கண்ணா, சரிங்கண்ணா.
2: என்ன பொறுத்த வரைக்கும் கல்வி அப்படிங்கிற ஒரு விஷயம்தான் வறுமையை ஒழிக்கிறதுக்கு முதல் விஷயமா நம்ம கொடுக்கணும். காசு அப்படிங்கறத கொடுத்தோம் அப்படின்னா அதனால எந்த பிரயோஜனமும் இல்ல. அந்த பர்டிகுலர் சிச்சுவேஷன் அப்படிங்கறத சமாளிக்கிறதுக்கு தான் ஒரு வாய்ப்பு அப்படிங்கிறது இருக்கும். வேற அந்த வறுமையை ஒழிப்பதற்கு ஒருத்தருக்கு முழுக்க நம்ம கல்வி கொடுத்து கற்க வச்சோம் அப்படின்னா அவருக்கு அந்த ஒரு பணம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த ஈட்டுவதற்கான ஒரு விஷயத்த சூத்திரத்தை நம்ம அவங்களுக்கு கிஃப்டா கொடுக்கறோம்னு அர்த்தம். சொல்லுவாங்க, மீன் பிடிக்க தெரியலன்னா மீன் பிடிக்கிறதுக்கு கத்து கொடுக்கணுமே தவிர்த்து மீன் அவங்க கிட்ட கொடுத்து காசை கொடுத்து இருந்தா வச்சுக்கோப்பா அப்படின்னு சொல்றது அப்படிங்கறது உகந்தது இல்லைன்னு. அதே போலதான் வறுமை அப்படிங்கிற ஒரு விஷயத்த ஒழிப்பதற்கு கல்வி அப்படிங்கறது கொடுக்கணும். அதாவது நம்ம கற்க முடியாதவர்களுக்கு எப்படி கல்வி அப்படிங்கிற ஒரு விஷயத்த கொடுத்தோம்னா அவங்க புரிஞ்சு அதை கற்கும்படி இருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு சூத்திரம் அப்படிங்கறதெல்லாம் தெரிஞ்சுக்கணும். அதனால கல்வி கொடுக்கப்பவர்கள் தெய்வத்திற்கு ஒப்பானவர்கள் அப்படின்ட்டு நான் சொல்லுவேன். அதனால கல்வியே சிறந்த ஒரு அரணாகவும் இருக்கு. அதனால வறுமையை ஒழிப்பதற்கு சிறப்பா கல்வி அப்படிங்கிற ஒரு விஷயம் தான் கொடுக்கணும். அதுதான் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்மை அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் பயக்கும் அப்படின்ட்டு நான் ஃபீல் பண்றேன் நகராஜ்.
1: கண்டிப்பா கண்டிப்பா. நான் உங்களுடைய கருத்துக்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றிங்கண்ணா.

0: மிக்க மகிழ்ச்சி, நன்றி நகராஜ்.
1: கல்வி வந்து சிறந்தது, பண உதவியோட கல்வி வந்து சிறந்தது அப்படின்னு சொல்லிட்டு அண்ணா பகிர்ந்துக்கிட்டாங்க. தொடர்ந்து பாடல்கள் வந்துகிட்டே இருக்கு, பாடல்களை தொடர்ந்து நேயர்கள் கூட நம்ம வந்து பேசிகிட்டே இருக்கலாம். இப்போ பாட்டை கேட்டுருங்க. திண்டுக்கல் தேவதை அப்படின்ற ஒரு பாடல் தான் வந்துகிட்டு இருக்கு, பாட்டை கேட்டுருங்க.

0: நம் ஊரில் விளைந்த பழங்களையே அதிகம் உண்போம். பருவநிலைக்கேற்ற சத்துக்களோடு வாழ்வோம்.
1: பொதுநலன் கருதி சோனா FM 107.8.

0: சோனா எஃப்எம் 107.8 அடுத்து வருவது
1: என்றும் நலமுடன்
2: என்றும் நலமுடன்.
0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் 8 திக்கும் நம் குரல்.
3: 8 திக்கும் நம் குரல் நிகழ்ச்சியில் நாகராஜ் பேசிகிட்டு இருக்கேங்க. நம்ம நிகழ்ச்சியோட இறுதி பகுதிக்கு வந்தாச்சு. இன்றைக்கி நேயர்கள் எல்லாருமே கால் பண்ணி அவங்களுடைய கருத்துக்கள், அதாவது வறுமையை ஒழிக்கிறதுக்கு நாம் வந்து ஹெல்ப் பண்ணுறோம் அப்படின்னா பண உதவியாக பண்ணலாமா, இல்லை கல்வி உதவியாக பண்ணலாமா, அவங்க ஃபேமிலியில் யாரையாச்சும் வந்து நல்லா படிக்க வச்சு ஸோ அது மூலயமா வந்து ஹெல்ப் பண்ணலாமா, எது பெஸ்ட் அப்படின்ற ஒரு தலைப்பில் தான் வந்து பேசிகிட்டு இருக்கோம். எது பெஸ்ட்டுன்றதை தாண்டி எது வந்து உண்மையிலே வந்து வறுமையை ஒழிக்கும், நம்ம நேயர்கள் எல்லாருமே அவங்களுடைய கருத்துக்களை வந்து பகிர்ந்துக்கிட்டாங்க. கல்வி தான் எல்லாத்த விட, அதாவது நார்மலாக பண்ணுற பண உதவியை விட அவங்க ஃபேமிலியில் யாராச்சும் நம்ம வந்து படிக்கிறதுக்கு வந்து, பொதுவாகவே படிக்க முடியாமல் நிறைய பேர் வந்து வேலைக்கு போகிறது இன்றைக்கி இருக்கிற சூழ்நிலையெல்லாம் நிறைய நம்ம பார்த்துட்ருக்குறோம். அது குறிப்பாக ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு முன்னாடிலாம் பெண்கள் வந்து படிக்கிறதே வந்து ரொம்ப, அவங்க காலேஜ்லாம் வந்து படிக்கிறதே ரொம்ப ரேராக வந்து இருந்தது. ஆனால் இன்றைக்கி அப்படி இல்லை, டோட்டலாக மாறிடுச்சு. ஆனாலும் இன்றைக்கி வறுமை காரணமாக படிப்பை விட்டுட்டு வேலைக்கு போகிற ஒரு சூழலும் வந்து இருக்குது. ஸோ தொடர்ந்து நம்ம கூட ஒரு நேயர் வந்து இணைஞ்சிருக்கிறாங்க. வணக்கம் அண்ணா.
4: வணக்கம். வணக்கம் தம்பி, நான் குறைக்கிட்டிருந்து கஸ்தூரி பேசுகிறேன்.
3: கஸ்தூரி அண்ணா வணக்கம். வணக்கம் அண்ணா, சொல்லுங்கண்ணா.
4: நல்லா இருக்கீங்களா?
3: ரொம்ப நல்லா இருக்குங்க.
4: நீங்க
3: எப்படி இருக்கீங்க?
4: அதாவதுங்க, வறுமையை ஒழிக்கிறதுக்கு கல்வியா பணமானு கேட்டுக்கிறீங்க.
3: ஆமாங்கண்ணா, எந்த உதவி வந்து பண்ணலாம்?
4: பணம் உதவி, பணம் இல்லை அப்படின்னா எதுவுமே நடக்காதுங்க. பணம் உதவிய வேணும், ஆனா இருந்தாலும் பணத்தை மட்டும் வச்சு ஒரு வறுமை ஒழிக்கிறது அப்படிங்கறது முடியாதுங்க. பணம் வந்து செலவாயிரும். கல்வியை கற்க கூட முதல் ஆரம்பத்துல பணம் தான் வேணுங்க. இருந்தாலும் கல்வி வந்து கல்வி வந்து, அதாவது கேடில் விழுச்செல்வம் கல்வி ஒருவருக்கு மாடல்ல மற்றவையின் சொன்ன மாதிரிங்க, இது கேடில்லாத செல்வம் கல்வி. ஒருத்தருக்கு கல்வி கட்டி கொடுத்த அப்படின்னா அவங்களால அவங்க வந்து பல பேர்த்துக்கு அதை கட்டி கொடுக்கக்கூடிய ஒரு உங்களும் இருக்குதுங்க. ஆனா பணம் அப்படிங்கறது அது சீக்கிரமா அது கரைஞ்சு போகக்கூடிய ஒரு பொருள்,
3: உடனே கரைஞ்சு போயிரும்.
4: கல்வியை வச்சு ஒரு தொழில் செய்யலாம்ங்க. பல ஒருத்தர் வந்து பல பேர்த்துக்கு வேலை கொடுக்கலாம். இந்த கல்வியை வச்சு எல்லாம் செய்யலாம். கல்விதான் முக்கியம்னு நான் சொல்றேங்க.
3: கண்டிப்பா
4: பணம் பணம் தற்காலிகமா ஒவ்வொரு வறுமைகளை தீர்க்குங்க.
3: கண்டிப்பா கண்டிப்பா.
4: பாரதியார் கூட சொன்னாருங்க, என்னமோ எத்தனையோ பேருக்கு இது கர்மங்கள் இதெல்லாம் செய்யறத விட, கோயில்களை கட்டுறத விட ஒருத்த ஒரு ஏழைக்கு கல்வி செல்வம் கொடுத்தீங்கன்னா போதும் அப்படின்னு பாரதியார் கூட ஒரு பாட்டுல பாடிட்டாருங்க.
3: உண்மையில உண்மையிலேங்கண்ணா.
4: அதனால கல்வி செல்வம் பிரயாண செல்வம், வெள்ளத்தால் போகாது, வெந்த நாளால் வேகாது, கொள்ளத்தாலும் எவராலும் முடியாது, கொடுத்தாலும் நிறை ஒழிய குறைபடாது.
3: உண்மை
4: கல்வி செல்வங்க.
3: உண்மையிலேங்க. நன்றி நன்றி அண்ணா.
4: நன்றி நன்றி.
3: ஆனால் வந்து சூப்பராக வந்து திருக்குறளோட பகிர்ந்துக்கிட்டாங்க. இந்த அதாவது பணத்தை வந்து அழிச்சிடலாம், அதாவது அழிஞ்சு போயிடும் ஒரு குறிப்பிட்ட காலத்தில், அது வந்து எல்லாம் செலவு பண்ணி முடிச்சிருவாங்க. ஸோ கல்வி அப்படின்றது பர்மனன்ட், நிரந்தரம், அதை வந்து யாராலையுமே இது பண்ண முடியாது அப்படின்ற ஒரு கருத்தை வந்து அண்ணா பகிர்ந்துருந்தாங்க. இன்றைக்கி கால் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. கல்வி ரொம்ப உயர்ந்தது அப்படின்றதே வந்து நம்ம சொல்லலாம். ஏன்னா எல்லாருமே கால் பண்ண எல்லாருமே இந்த கல்வியை மட்டும்தான் சொன்னாங்க. தொடர்ந்து பாடல் வந்துகிட்டே இருக்குது. இந்த பாடலை தொடர்ந்து நானும் கிளம்புறேன். மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை பாய் பாய் நேயர்களே. நன்றி நேயர்களே. பாட்டை கேட்டுருங்க.

0: FM 107.8 சமுதாய வானொலியில் என்றும் நலமுடன்.
1: எல்லாருக்கும் வணக்கங்க. நாகராஜ் பேச வந்துட்டேங்க. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சோனா FM 107.8 என்றும் நலமுடன் நிகழ்ச்சி. தினமும் ஆரோக்கியத்தை பற்றி நிறைய விஷயங்கள் பேசிகிட்டே இருப்போம். ஹெல்த்து அப்படின்றது சாதாரண விஷயம் கிடையாதுங்க. இந்த ஹெல்த்தை, அதாவது ரஜினிகாந்த், சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் இப்போ ஒரு ரீசண்டாக ஒரு குறிப்பிட்ட மாதங்களுக்கு முன்னாடி ஒரு மேடையில் வந்து சொன்ன ஒரு விஷயம், உடம்பை நாம் தண்டிக்கலை அப்படின்னா உடம்பு நம்மளை தண்டிச்சிரும் அப்படின்னு. இது சூப்பரான ஒரு விஷயங்க. அதாவது தினைக்கும் ஒர்க் அவுட் பண்ணுறவங்க பார்த்திங்கன்னா அது ரொம்ப சிரமமாக இருக்கும். அந்த வெயிட்லாம் தூக்கிட்டு அந்த ஒர்க் அவுட் பண்ணுறதும் சரி, இல்லை நடக்கிறதும் சரி. ஸோ அதெல்லாம் உடம்பை தண்டிக்கிறது, எக்ஸசைஸ் பண்ணுறது, அதே நேரத்தில் வாக்கிங் ஜாக்கிங் அதெல்லாம் போகிறது ரொம்ப டயர்டாகும் இல்லைங்களா, உடம்பு ரொம்ப டயர்டாகும். ஸோ அதெல்லாம் உடம்பை தண்டிக்கிறது. இப்படி நாம் ஒர்க் அவுட் பண்ணி ஜாக்கிங் போயிட்டு இல்லாட்டி ஃபாஸ்டிங் இருந்து உடம்பை தண்டிக்கலை அப்படின்னா ஃப்யூச்சரில் உடம்பு நம்மளை தண்டிச்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தார். உண்மையிலே இது வந்து ஒரு பெரிய விஷயம் அப்படின்னு வந்து

சொல்லலாம். ஸோ நம்ம ப்ராப்பராக ஒவ்வொரு நாள்லையும் சரியான எக்ஸசைஸ், அதே மாதிரி ஒரு குறிப்பிட்ட மாதங்களுக்கு ஒரு முறை ஃபாஸ்டிங், இல்லை மாதத்திற்கு ஒரு முறை மருத்துவருடைய ஆலோசனைப்படி ஃபாஸ்டிங். ஃபாஸ்டிங் அப்படின்றது நம்ம வந்து தண்ணி மட்டும் குடிச்சிட்டும் இருக்கலாம் ஒரு குறிப்பிட்ட மணி நேரங்கள், 16 மணி நேரம் அப்படின்றது, அதுவும் மருத்துவரோட ஆலோசனைப்படி தான் இருக்கணும். சில ஹெல்த் இஷ்யூ இருக்கிறவங்க, ப்ரெக்னென்ட் லேடிஸ், அதுக்கப்புறம் குழந்தைகள், அவங்களாம் வந்து இந்த ஃபாஸ்டிங்லாம் ட்ரை பண்ணக்கூடாது. மற்றபடி நார்மல் ஹெல்த்தோடு இருக்கிறவங்க மருத்துவருடைய ஆலோசனைப்படி ஒரு குறிப்பிட்ட நாட்களுக்கு ஒரு முறை ஃபாஸ்டிங் இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லலாம். ஸோ அதுலேயும் வந்து நம்மளுடைய உடம்பு வந்து அப்படியே கம்ப்ளீட்டாக ஹீல் ஆகும். அதே நேரத்தில் தினமும் ஒர்க் அவுட் பண்ணும்போது நம்மளுடைய உடல் உறுப்புகள் எல்லாமே நல்லா இயங்கும். இதை தாண்டி ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு நம்ம பண்ண வேண்டியது நல்ல உணவுகள், ஹோட்டல் சாப்பாடை தவிர்த்துட்டு வீட்டில் இருக்கக்கூடிய உணவுகள், அதை வீட்டில் செய்யக்கூடிய உணவுகளை நம்ம சாப்பிட்றது இன்னும் ரொம்ப நல்லது. கண்டிப்பாக இந்த ஒரு விஷயத்தை எல்லாருமே ஃபாலோ பண்ணுங்கள். தொடர்ந்து இன்றைக்கும் ஆரோக்கியத்தை பற்றி நிறைய விஷயங்கள் நம்ம பேசிகிட்டே இருக்கலாம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சோனாயப்பம் 107.8 என்றும் நலமுடன் நிகழ்ச்சி. இப்போ பாட்டை கேட்டுருங்க.

0: நிறுவேன் என்று நினைத்தாயோ?
1: சேலம் மக்களே, நமது சேலத்தில் மாபெரும் கட்டுமான பொருட்கள் கண்காட்சி. கிறிஸ்டல் ட்ரேட் ஃபேரின் கிறிஸ்டல் பில்ட் எக்ஸ்போ 2026.
2: கன்ஸ்ட்ரக்ஷன், ஹோம் அப்ளையன்சஸ், லேட்டஸ்ட் இனோவேஷன்ஸோட கட்டுமான துறை சம்பந்தப்பட்ட அனைத்தும் ஒரே இடத்தில், கிறிஸ்டல் பில்ட் எக்ஸ்போ.
1: 4 செப்டம்பர் 25, 26, 27, 3 நாட்கள் மிக பிரம்மாண்டமாய். இடம் திரு ரத்னவேல் ஜெயக்குமார் மண்டபம், ஓமலூர் மெயின் ரோட், சேலம்.

0: எஃப்எம் 107.8 நம்ம ஊரு நம்ம ஹிஸ்டரி.
1: சேலம் சோனா எஃப்எம் நேயர்களுக்கு வணக்கம். சேலம் வரலாற்று சங்கத்தின் பொதுச் செயலாளர் ஜே பர்னபாஸ் ஆகிய நான் இன்று வந்து உங்களுடன் பகிர்ந்து கொள்வதற்கு செரி ரோடு, அதாவது செரி சாலை என்ற ஒரு இந்த சாலை, நாம் அடிக்கடி கடந்து செல்கின்ற இந்த சாலை, சேலம் மாநகரின் முக்கியமான ஒரு பிரதான சாலை. இந்த சாலை இந்த பெயருக்கு என்ன காரணம், இந்த சாலையினுடைய வரலாறு, அதை பத்தி இன்னைக்கு நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம். அதாவது செரி ரோடு அப்படின்னு சொல்ற இந்த ரோடு வந்து எங்க இருந்து ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு சொன்னா, நம்ம அஸ்தம்பட்டி ரவுண்டானால இருந்து நம்ம பழைய பஸ் ஸ்டாண்ட் போற அந்த பாதையில நம்ம போகும்போது அஸ்தம்பட்டி, அப்புறமேட்டு குமரசாம்பட்டி, குமரசாம்பட்டி தாண்டோன்ன அரசு கலைக்கல்லூரி, அதையும் தாண்டோன்ன விஜயராகவாச்சாரியார் சுந்தர் லாட்ஜ், அந்த பகுதியெல்லாம் அப்படியே ஸ்ட்ரைட்டா இந்த பக்கம் அந்த சிலை, பாபா சாஹேப் அம்பேத்கருடைய சிலை, அந்த சிலையை தாண்டி இடதுபுறமாக போற சாலை, அந்த சாலை அப்படியே போகுது. அப்படியே போகும்போது சுகவனேஸ்வர் கோயில், அதை தாண்டி நாங்கள் திருவள்ளுவர் சிலைக்கிட்ட போய் அந்த அந்த சாலை முடியுது. இவ்வளோ நீளமான இந்த ஒரு சாலை தான் இன்னைக்கு வந்து நம்ம செரி ரோடு அப்படின்னு அழைக்கப்படுகிறது. ஏன் இதுக்கு செரி ரோடுன்னு பேர் வந்தது அப்படின்னு சொல்லி நம்ம இப்போ வந்து ஆய்வு செய்யறோம், தெரிஞ்சுக்கிறோம். ஏன்னா இந்த சாலை வழியாக பல ஆண்டுகளாக பல நாட்களாக நம்ம வந்து பயணிக்கிறோம். ஆனாலும் இதுக்கு ஏன் செரி ரோடுன்னு பேர் வந்தது, இதனுடைய ஏன் செரினா என்ன அப்படின்ற ஒரு கேள்வி நம்ம மனசுக்குள்ள தோன்றியிருக்கும், தோன்றி இருக்காமலே கூட கடந்து சென்று இருக்கும். ஆனா அதனுடைய உண்மையை இன்னைக்கு நம்ம ஆய்வு செய்யறோம். ஏன் அப்படின்னு சொன்னா, இதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த சாலை இதற்கான பெயருக்கு அடிப்படை என்ன அப்படின்னு சொன்னா, ஜே டபிள்யூ செரி அப்படின்றவரு சேலம் மாவட்ட நீதிபதியாக சிவில் அண்ட் செஷன்ஸ் ஜட்ஜா சேலத்துல இருந்தவர். அதாவது வந்து 1857 வருஷத்திலிருந்து 1864 வருஷம் வரைக்கும் அவர் வந்து சேலம் மாவட்ட நீதிபதியாக சிவில் அண்ட் செஷன் ஜட்ஜா இருந்தார். அப்போதான் அவர் வந்து முக்கியமான சில நீதித்துறை முன்னேற்றங்களை, நிறைய காரியங்களை, சேலம் மாவட்டத்துக்கு அடிப்படையான விஷயங்களை, இன்னைக்கும் நிலைத்து இருக்கிற விஷயங்களை அவர் செஞ்சார். அப்புறம் 1859 ஆக்டிங் கலெக்டரா சேலம் மாவட்டத்தில் இருந்தார் இந்த காலகட்டத்தில். இப்போ வந்து 1857 முதல் 1864 வரைக்கும் சேலம் மாவட்டத்தில் நீதிபதியாக அவர் இருக்கும்போது நீதி நிலைநாட்டுறதுக்கான அடிப்படை கட்டுமானங்களான நீதிமன்றங்கள், சார்பு நீதிமன்றங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சேலம் மாவட்டம் முழுமைக்குமான கட்டுமானங்களை எஸ்டாப்ளிஷ் பண்ணார். எஸ்டாப்ளிஷ் பண்ணி இந்த இடத்துல நம்ம, அதாவது பார்த்தீங்கன்னா நம்ம அந்த பழைய நீதிமன்றம் கட்டடம், அது வந்து ஒரு ஒரு பெரிய ஓப்லாங் ஸ்ட்ரக்சர், ஒரு நீள்வட்ட வடிவத்தில் அதை அமைச்சிருப்பாங்க. அந்த கட்டடம் இவர் காலத்தில் தான் கட்டப்பட்டது, 1862 அப்போ தான் இவர் தான் அந்த காரியத்தெல்லாம் முன்ன நின்று செஞ்சிருக்கிறார். ஏன்னா அவர் காலத்தில் கட்டப்பட்டது தான் அந்த நீதிமன்றம், அந்த சேலம் மத்திய சிறை, இதெல்லாம் இவருடைய காலம்தான். 1862 தான் கட்டப்பட்டது அவை. அவைகளின் சான்றாக, அவைகளின் சாட்சியாக இந்த பெயர் வந்து செரி ரோடு என்று அழைக்கப்படுவதில் உண்மையிலே ஒரு பெருமையான விஷயம் தான். இது வந்து சேலத்தின் பெரும்

0: 么远的时候
1: சோனா எஃப்எம் 107.8 நம்ம ஊரு நம்ம ஹிஸ்டரி.
2: வணக்கம், என்னோட பேர் சாந்தி. நான் இங்கே ஜாகிர் பெரிய மோட்டோரில் இருக்கோம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி. நன்றி.
3: என்ன கார்த்தி, எப்பயுமே போனும் கையுமா இருப்ப, இப்ப சும்மா இருக்க?
4: அது என் போனை பார்த்தாலே டென்ஷன் ஆகுதா? அதான்.
3: என்னாச்சு, போன் ஸ்லோவா இருக்கா, இல்ல மெமரி ஃபுல்லா இருக்கா, இல்ல சார்ஜ் தான் இல்லையா?
4: நீ சொன்ன எல்லாமே இருக்கு.
3: ஒன்னும் பிரச்சனை இல்ல, டேட்டா அண்ட் வைஃபை ஆஃப் பண்ணிடு, பேக்ரவுண்ட் ஆப்ஸ் எல்லாம் க்ளோஸ் பண்ணிடு, பிரைட்னஸ் கம்மி பண்ணிடு, அப்புறம் பாரு நீ வீட்டுக்கு போற வரைக்கும் சார்ஜ் தாங்கும்.
4: ஏய் சூப்பர், இப்படி இவ்வளவு விஷயம் தெரிஞ்சு வச்சிருக்க.
3: நான் தான் சோனா எஃப்எம்ல டெக் குரு நிகழ்ச்சி கேக்குறேனே, அதுல டெக்னாலஜி சம்பந்தப்பட்ட எல்லா விஷயங்களும் சொல்றாங்க.
5: திங்கள் முதல் சனி வரை பிற்பகல் 3 மணி முதல் 4 மணி வரை டெக் குரு நிகழ்ச்சி.
6: டெக் குரு நிகழ்ச்சி
5: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் என்றும் நலமுடன்.
1: என்றும் நலமுடன் நிகழ்ச்சியில நாகராஜ் பேசிட்டு இருக்கங்க. உங்க கூட இந்த நேரத்துல நம்ம கூட மருத்துவர் இணைவாங்க. சித்த மருத்துவர் தங்கதுரை ஐயா இணைஞ்சிருக்கிறாரு. ஐயா வணக்கம். ஐயா ஐயா, இன்னைக்கு காலகட்டத்தில், அதாவது ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு முன்னாடி, அந்த வயதானவர்களுக்கு தான் மூட்டு வலி அந்த மாதிரி பிரச்சனைகள் வந்து இருக்கும், அதனால ரொம்ப சிரமப்படுவாங்க. ஆனால் இன்னைக்கு இருக்கிற யங்ஸ்டருக்கு கூட அந்த மூட்டு வலி, உடல் வலி இதெல்லாம் வந்து வருதுங்கய்யா. ஸோ இதற்கு காரணம் வந்து என்னங்கய்யா?
2: இல்லை, பொதுவாக பார்த்தீங்கன்னா ஊட்டச்சத்து மருந்துகளை பற்றின விழிப்புணர்வு எல்லாருக்குமே இல்லை. ஒரே வகையான உணவு முறைகள் இருக்கிறோம். இப்போ எனக்கு வந்து விட்டமின் சி, கால்சியம் சத்து வேணும், அதுக்கு நான் பிரித்து பிரித்து பார்த்து எதாவது சாப்பிட்றேன்னா, எனக்கு பிரிக்கிறது எல்லாமே பிரியாணி தான் அப்படி இருக்கும்போது, அதில் ரைட்டாக அதில் ஒரு புரதம் கிடைக்குது, எனக்கு கால்சியம் வேணுமே, அப்போது கால்சியம் சத்து எதில் இருக்குது? அந்த காலத்தில் அப்படி பிரித்து சாப்பிடலை, அப்படி என்னென்ன பார்த்தாவா சாப்பிட்டாங்க, இல்லவே இல்லையே. அப்போ தானியங்களையும் பயறு வகைகளையும் நாம் பயன்படுத்தக்கூடிய நேரத்தில் எல்லா சத்துக்களும் அவங்களுக்கு கிடைச்சிது. இன்னொன்று பார்த்திங்கன்னா, அவங்க குடித்த குடிநீர், ஏன்னா நம்ம ஊர்கள் அத்தனையுமே கிராமம் சூழ்ந்து தான் இருந்தது. அப்போது ஒரு போர் வாட்டர் தான் எல்லாருக்குமே கிடைக்கும். ஒரு மலையை குடைஞ்சி போர் போடும் பொழுது அதில் அத்தனை மினரல்ஸும் அந்த வாட்டரில், நீரில் இருந்தது. அந்த சத்துக்கள் எல்லாமே அவங்களுக்கு எலும்புக்கு தேவையான சத்துக்கள், மூட்டுக்கு தேவையான சத்துக்கள், ஜவ்வு படலத்துக்கு தேவையான சத்துக்கள்லாம் கிடைச்சிது. இன்னைக்கு ஆஸ்டியோபோரோசிஸ்னு சொல்லக்கூடிய எலும்பு பலவீனமான நோய் வந்து பெருகிட்டு வருது. ஏன்னா சுண்ணாம்பு சத்து இல்லை. அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா வெத்தலை பாக்கு போடுவாங்க இல்லையா, இன்னைக்கு எத்தனை பேர் போடுறாங்க? ரேராக இருக்குது. அப்போ வெத்தலை பாட்டம் ஏதோ தாத்தா பாட்டிக்கான கலாச்சாரம்னு நினைக்கிறாங்க. அந்த வெத்தலையில் இருக்கிற சுண்ணாம்பு தான் கால்சியம். அப்போ அத்தனை பேருமே போடலாமா? தாராளமாக போடலாம். அது வந்து இந்த தாம்பூலம் தரிக்கும் விதினே சித்த மருத்துவத்தில் சொல்லப்பட்டிருக்கு. இப்போ இளம் வயதினருக்கு அந்த வாய்வு அடிப்படையில் கூட, வாய்வு எப்படி வந்துடும், மலச்சிக்கல் காரணமாக வாய்வு ஏற்பட்டு அந்த வாய்வு முதுகுத்தண்டை பாதிக்கும் பொழுது அதனாலையும் வழி வரலாம். பலகீனத்தினால மட்டும் இல்லை, காற்று, ஏர், கேஸ். அந்த கேஸ் வந்ததுக்கு காரணம் என்ன அப்படின்னா மலச்சிக்கல். ஏன் மலச்சிக்கல் வந்தது? இப்போ நார் சத்தான உணவு அதிகமாக சாப்பிடலை. நாலொன்றுக்கு இருவேளை மலம் கழிக்கணுங்கிற நாலேஜும் அவருக்கு இல்லை, அதனால் அதை பெருசாக அவர் கண்டுக்கவே இல்லை. அப்படிங்கும் பொழுது இந்த மாதிரி வலிகள்லாம் வரத்தானே செய்யும்.
1: கண்டிப்பாக கண்டிப்பாங்க. ஏன் எந்த ரீசன்னால் இந்த மூட்டு வலி அப்படின்ற பிரச்சனை யங்ஸ்டருக்கே வருது அப்படின்னு சொல்லிட்டு பகிர்ந்துக்கிட்டீங்க. கண்டிப்பாக இந்த ஒரு விஷயங்கள், ஐயா சொன்ன விஷயங்களை எல்லாருமே ஃபாலோ பண்ணுங்கள். இப்போ பாட்டு வந்துகிட்டே இருக்குது, பாட்டை கேட்டுருங்க.

0: குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ்.
1: குட் மார்னிங் சார்.
0: ஸ்டூடெண்ட்ஸ், இன்னைக்கு சயின்ஸ்ல ஓசோன் லேயர் பத்தி தான் படிக்க போறோம். அப்படின்னா என்னன்னு தெரியுமா?
2: ஓசோன் லேயரா? தெரியாது சார்.
0: நம்ம பூமியை சுத்தி இருக்கக்கூடிய ஒரு பாதுகாப்பு கவசம் தான் ஓசோன் லேயர். சூரியன் கிட்ட இருந்து வர தீங்கு விளைவிக்கக்கூடிய யூவி கதிர்கள்ல இருந்து நம்மளையும் இயற்கையையும் பாதுகாக்குது. ஆனா இப்போ அது கொஞ்சம் கொஞ்சமா பலவீனம் ஆகிட்டு இருக்கு.
2: அச்சச்சோ, அப்ப அதை எப்படி பாதுகாக்கிறது சார்?
0: அதுக்கு ஒரே ஒரு வழிதான் இருக்கு. சுற்றுச்சூழல் மாசுபாட்டை குறைக்கணும், தேவையில்லாத வாகன பயன்பாட்டை தவிர்த்து மின்சாரத்தை சிக்கனமா பயன்படுத்தி சுற்றுச்சூழலுக்கு உகந்த பொருட்களை பயன்படுத்தணும். இதை பண்ணாவே போதும், கண்டிப்பா நம்மளுடைய உலகத்தை நம்மளால பாதுகாக்க முடியும். புரிஞ்சதா?
1: புரிஞ்சது சார்.
3: ஓசோன் படலத்தை பாதுகாப்போம், பூமியையும் நம் எதிர்காலத்தையும் வளமாக மாற்றுவோம்.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் என்றும் நலமுடன்.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சோனா எஃப்எம் 107.8 என்றும் நலமுடன் நிகழ்ச்சிங்க. நாகராஜ் பேசிட்டு இருக்கங்க. ஆரோக்கியமான பல விஷயங்களை நம்ம நிகழ்ச்சி பற்றின ஃபீட்பேக் உங்களுக்கு இருந்தது அப்படின்னா மறக்காம நம்ம நிலை எனக்கு அனுப்புங்க. இன்னைக்கு காலகட்டத்தில் இந்த ஏஐயோட பயன்பாடு ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது. நம்மளுடைய மென்டல் ஹெல்த் பற்றி பேசக்கூடிய ஒரு நேரம் தான் இந்த நேரம். ஏஐ அப்படின்ற ஒரு விஷயம் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படின்னு வந்து சொன்னோம். இது நம்மளுடைய மன

காலத்தை ரொம்ப ரொம்ப பாதிக்குது, அதை தாண்டி நம்மளுடைய பிரெயினோட ஆரோக்கியத்தை பாதிக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த பிரெயினோட ஆரோக்கியத்தை பாதிக்காமல் ஏஐ எப்படி நம்ம வந்து பயன்படுத்துறது அப்படின்ற சில விஷயங்களை உங்க கூட பகிர்ந்துக்கிறேன். அதாவது புத்தகங்களை தொடர்ந்து வாசிக்கிற பழக்கத்தை நம்ம வந்து வச்சுக்கணுமா? ஸோ இப்படி நம்ம ஏதாவது ஒரு புத்தகங்களை தொடர்ந்து படிச்சுக்கிட்டே இருந்தோம், தினைக்கு ஒவ்வொரு பேஜ் கூட படிச்சுக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா ஸோ நம்மளுடைய பிரெயின் வந்து ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கும். இதை தாண்டி ரெண்டாவது விஷயம், சில புதிர்கள் அதுக்கப்புறம் மூளைக்கான விளையாட்டுகள்லாம் இருக்கும், நியூஸ் பேப்பர்லாம் இருக்கும், சின்ன சின்ன எம்டி பாக்ஸில் அந்த ஒரு நம்பரை வந்து ஃபில் பண்ணுற மாதிரி வந்து இருக்கும். ஸோ இந்த ஒரு விஷயமும் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம். அதே மாதிரி ரொம்ப ரொம்ப ஈஸியான கணக்குகள் கூட நம்ம வந்து கால்குலேட்டர் தான் வந்து பயன்படுத்துவோம். அதே மாதிரி ஏஐ வந்ததுக்கப்புறம் என்ன ஒரு அசாத்தியமான கணக்குகள், ரொம்ப ஈஸியான கணக்குகள், ஒரு சின்ன ஒரு தகவல் நம்ம போய் சர்ச் பண்ணி எடுக்கிறது கூட ஏஐ பயன்படுத்திக்கிறோம். ஸோ இதனால் நம்மளுடைய பிரெயினோட ஹெல்த் வந்து பாதிக்கப்படுது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அதே மாதிரி நிறைய விஷயங்கள்லாம் நம்ம வந்து எழுதுவோம், முன்ன இப்போ ஏதாவது ஒரு தகவல் வந்து நம்மளை எழுத சொல்கிறாங்க அப்படின்னா நாமளே யோசித்து ஒரு ஒரு பேராகிராஃப் ரெண்டு பேராகிராஃப் எழுதுவோம். ஆனால் இன்றைக்கி ஏஐ வந்ததுக்கப்புறம் அதில் போட்டு எடுத்தால் வந்துடும். ஸோ அந்த மாதிரி இல்லாமல் சில விஷயங்களை நாம்ளே எழுதி பார்க்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுவுமே பிரெயினோட ஆரோக்கியத்தை இம்ப்ரூவ் பண்ணும். அதே மாதிரி ஏஐ வழங்கக்கூடிய தகவல்களை எப்பயுமே வந்து நம்ம சரிபார்த்து பயன்படுத்தணும். ஏன்னா 100% அது கரெக்டாக இருக்குமா அப்படின்னா இருக்காது. அதுவுமே வந்து அது சரிபார்க்கறதுக்கு வந்து நம்மளுடைய பிரெயினை வந்து பயன்படுத்தணும். குழந்தைகள்கிட்ட ஏஐயை வந்து அறிமுகப்படுத்தக்கூடாது. அவங்க வந்து அந்த சின்ன வயசில் அவங்களே யோசித்து அந்த ஒரு சில விஷயங்களை பண்ணும்போது அவங்களுடைய பிரெயினோட ஹெல்த் இம்ப்ரூவ்மெண்ட் ஆகும். ஸோ இந்த ஒரு விஷயங்கள்லாம் எல்லாருமே ஃபாலோ பண்ணுங்கள். இது பிரெயினோட ஹெல்த்துக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம். இந்த ஒரு விஷயத்தை தொடர்ந்து இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டுடைய 2 பாடல்கள் தாங்க வந்துக்கிட்டே இருக்குது. பாடல்களை கேட்டுருங்க. பாடல்களை தொடர்ந்து நிறைய விஷயங்கள் பேசலாம். நீங்கள் கேட்டுட்ருக்கிறது சோனா எஃப்எம் 107.8 என்றும் நலமுடன் நிகழ்ச்சி.

0: ஒரு ஜோக் சொல்லிட்டா சார்.
1: மூணுக்கு அப்புறம் நாலு, நான் சொல்றத கேளு.
2: என்ன ரமேஷ், சம்மந்தமே இல்லாம பேசினுங்கிற?
1: சரி, சம்மந்தமே இல்லாம ஒரு கேள்வி கேக்குறேன், பதில் சொல்ல முடியுமா? நல்ல,
2: அப்படி என்ன கேட்க போற? கேளு பாக்கலாம்.
1: பிறந்த குழந்தையோட பல்லு என்ன கலர் இருக்கு தெரியுமா?
2: இதுல என்ன மச்சா சந்தேகம், வெள்ளை கலர் தான்.
1: ஹே ஃபூல், பிறந்த குழந்தைக்கு எப்படிமே பல்லு இருக்கும்?

0: வணக்கம். என்னோட பேர் தாமோதரன். என்னோட கனவு என்னன்னு கேட்டீங்கன்னா, முடிஞ்ச அளவுக்கு லாங் டிராவல் பண்ணணும், போற வழியில இல்லாத மக்களுக்கு உதவணும்.
1: வணக்கம், என்னோட பேரு பிரியங்கா. என்னோட கனவு என்னன்னா, நான் சம்பாதிக்கிற பணத்தை ஏழை மக்களுக்கு பகிர்ந்து கொடுக்கணும்.
2: வணக்கம், என்னோட பேர் மனோஜ். என்னோட கனவு என்னன்னா, பசியில இருக்க மக்களுக்கு உதவி பண்ணணும்.
3: ஆசைகள் கனவாவதும், கனவுகள் லட்சியமாவதும், லட்சியம் வாழ்க்கை வாழ்வதற்கான பிடிப்பினை தருவதற்கும்.
4: கனவுகள் மெய்ப்பட ஞாயிறுதோறும் பிற்பகல் 3 மணி முதல் 4 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
5: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் என்றும் நலமுடன்.
6: என்றும் நலமுட நிகழ்ச்சியில் நாகராஜ் பேசிகிட்டு இருக்கேங்க. ஆரோக்கியமான பல விஷயங்களை இந்த நேரத்தில் மூத்தோரின் ஆரோக்கிய முத்துக்களில் நம்ம பழைய வீட்டு வைத்திய முறைகள், நாட்டு வைத்திய முறைகள், பாட்டி வைத்திய முறைகள், அதுக்கப்புறம் உணவு முறைகள் பற்றி நிறைய விஷயங்கள் பேசுவோம். அதே மாதிரி சளி அப்படின்ற ஒரு பிரச்சனை வந்து இருக்குது. ஸோ இதற்கு வந்து நிறைய முறைகள்லாம் ஃபாலோ பண்ணுவாங்க. அதை தாண்டி நிறைய பேருக்கு அடிக்கடி சளி பிடிச்சிட்டே இருக்கும். ஸோ அது எந்த ரீசன்னு தெரியாது. ஸோ குழந்தைகளை தாண்டி பெரியவங்களுக்கு கூட அடிக்கடி சளி பிடிச்சிக்கிட்டே இருக்கும். ஸோ இதற்கு என்னென்ன காரணங்கள் இருக்கலாம் அப்படின்னா, ஒன்று நோய் சக்தி ரொம்ப கம்மியாக இருந்தாலும் இந்த சளி அப்படின்றது அடிக்கடி வந்து வரலாம். அதே மாதிரி வைரஸ் தொற்றுகள்னாலையும் பருவநிலை மாற்றங்கள்னாலையும் வரலாம். ஆனால் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாக இருந்துச்சுன்னா இந்த ஒரு பிரச்சனை வந்து அடிக்கடி வராது. அதே மாதிரி ஒரு ஒவ்வாமை அலர்ஜி நமக்கு வந்து சேராது அப்படின்னா, அதாவது அலர்ஜி இருந்துச்சுன்னா இந்த தூசு புகை அதற்கப்புறம் ஸ்மெல்ஸ்னால இந்த காரணங்கள்னால சளி வந்து பிடிக்கலாம். அதே மாதிரி நிறைய பேருக்கு சைனஸ் வந்து இருக்குது அப்படின்னாலும் அந்த சளி பிரச்சனை அடிக்கடி வந்துருக்கும். அதே மாதிரி வந்து தொடர்ந்து அந்த குளிர்ச்சியான பொருட்களை அதிகமாக பயன்படுத்திகிட்டே இருக்கிறவங்களுக்கு அந்த சளி வந்து அதிகமாக பிடிக்கலாம். ஸோ இந்த ரீசன்ஸ்லாம் வந்துருக்கு. இதற்கு நிறைய வைத்திய முறைகள்லாம் வந்து இருந்தால் கூட இப்போ நம்ம வந்து ஈஸியான முறையெல்லாம் நிறைய ஃபாலோ பண்ணால் கூட, அதாவது போனது டாக்டர்கிட்ட மாத்திரை வாங்கி முடிஞ்சிடுறோம். ஆனால் ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு முன்னாடி ஃபாலோ பண்ணிகிட்டு இருந்த ஒரு முறைகள், துளசி, இஞ்சி கஷாயம், நீராவி பிடிக்கிறது, மஞ்சள் கலந்த சூடான பால், வைட்டமின் சி நிறைஞ்ச உணவுகள் எடுத்துக்கிறது, ஸோ இதெல்லாம் வந்து ரொம்ப ஒரு பெஸ்ட் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அப்படி நம்ம கூட மூத்தோரின் ஆரோக்கிய முத்துக்களில் ஏற்காட்டிலிருந்து ஒரு அக்கா இணைஞ்சிருக்கிறாங்க. அக்கா வணக்கம். அக்கா, அக்கா சளிக்கு எந்த மாதிரியான வைத்திய முறைகளை ஃபாலோ பண்ணுவீங்க அக்கா நீங்கள்?
7: சளிக்கு வந்து நல்லா வரக்க துணியை வறுத்து நல்லா கொதிக்கிற தண்ணியில் போட்டு இஞ்சி தட்டி போட்டு சக்கரை பாதி சக்கரை போட்டு நல்லா சளிக்கு நமக்கு எந்த அளவுக்கு சுடு தண்ணி பொறுக்குமோ அந்த அளவுக்கு குடித்து சளியை பொக்கிக்கணும். இரும்பல் இருந்துச்சுன்னா அந்த தண்ணியை நல்லா தூக்கி அண்ணா அந்த தொண்டையில் தொண்டைக்குழியில் படுற மாதிரி நம்ம அந்த சுடு தண்ணியை அந்த காய்ச்சி வச்ச கொத்தமல்லி தண்ணியை வறுத்து வரக்க துணி குடிச்சோமா இருமல் நின்றோம். இதுதான் மெடிசன்.
6: கண்டிப்பாங்கக்கா. அதாவது சளி அப்படின்ற ஒரு பிரச்சனைக்கு வீட்லேயே எப்படி அது வந்து சளியை குணப்படுத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு அக்கா வந்து பகிர்ந்துருந்தாங்க. தொடர்ந்து பாடல்கள் வந்துக்கிட்டே இருக்குது, பாடல்களை கேட்டுருங்க. ஆரோக்கியத்தை பற்றி நிறைய விஷயங்கள் பேசிகிட்டே இருக்கலாம். நம்ம நிகழ்ச்சியை கேட்டு எப்படி ஆரோக்கியமாக இருங்க, பாட்டை கேட்டுருங்க.

0: நம் மண்ணில் விளைந்த காய்கறி, பழங்கள், கீரைகள் ஆகியவற்றை உண்பதன் மூலமும் பயன்படுத்துவதன் மூலமும் உடல் ஆரோக்கியம் பெருகுவதுடன் விவசாயம் வளர்ச்சியடையும், விவசாயிகளின் பொருளாதாரம் உயரும்.
1: பொதுநலன் கருதி சோனா FM 107.8.

0: சோனா எஃப்எம் 107.8 அடுத்து வருவது
1: டெக் குரு. சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் என்றும் நலமுடன்.
2: நம்ம நிகழ்ச்சியோட இறுதி பகுதிக்கு வந்தாச்சுங்க. இன்னைக்கு இந்த நேரத்தில் எந்த ஒரு விஷயத்தை பற்றி நம்ம பேசுவோம் அப்படின்னா, அதாவது பாரம்பரிய உணவு முறை பற்றி தாங்க சொல்லுவோம். திருவள்ளுவர் சொல்லக்கூடிய ஒரு விஷயம், அவருடைய அந்த குறளை உதாரணத்துக்கு எடுத்தோம் அப்படின்னா, மருந்தென வேண்டாவாம் யாக்கைக்கு அருந்தியது அற்றது போற்றி ஊனின். இந்த குரலுக்கான அர்த்தம் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம், இல்லை நிறைய பேருக்கு வந்து இது வந்து ஆரோக்கியத்துக்கான குரல்னு தெரியும், ஆனால் இதற்கான விளக்கம் வந்து தெரியாது அப்படின்னு கூட வந்து இருக்கலாம். ஸோ இதற்கு சரியான ஒரு அர்த்தம் என்ன அப்படின்னா, அதாவது நாம் சாப்பிட்ட உணவு அது செரிமானமாகிட்டது அப்படின்றதுக்கு அப்புறம் திரும்ப நமக்கு வந்து பசி எடுக்கும் இல்லைங்களா. ஸோ அப்படி பசி எடுத்ததுக்கு அப்புறம் தான் அடுத்த வேளை உணவை நம்ம சாப்பிடணும். இப்போ வந்து பசிக்கலை, அது செரிமானமாகலைன்னா நமக்கு வந்து பசிக்கவும் செய்யாது. அதுவும் பசி எடுத்த உடனே சாப்பிடக்கூடாது, நல்லா பசி எடுக்கும்போது, ரொம்ப நல்லா எடுக்கும்போது தான் சாப்பிடணும். இப்போ இதிலேருந்து என்ன ஒரு விஷயம் நமக்கு வந்து புரியுதுன்னா, பசி எடுக்காமல் நம்ம சாப்பிடும்போது அந்த ஏற்கனவே இருக்கிற உணவு செரிமானமாகலை அப்படின்ற ஒரு அர்த்தம். ஸோ திருவள்ளுவர் சொன்ன மாதிரி நல்லா சாப்பிட்டு அந்த சாப்பாடு செரிமானமானதுக்கப்புறம், அதுக்கப்புறம் பசி எடுத்ததுக்கப்புறம் சாப்பிட்டோம் அப்படின்னா, நம்ம உடலுக்கு மருந்து அப்படின்றதே தேவையில்லை, அந்த உணவே மருந்தாக ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. ஸோ நம்ம பாரம்பரிய வழக்கத்தில் பார்த்திங்க அப்படின்னா, இந்த ஒரு முறையை தான் ஃபாலோ பண்ணிகிட்டு இருந்தாங்க. ரொம்ப கம்மியான சாப்பாடு, அதிகமான உடல் உழைப்பு அவங்களுக்கு வந்து இருந்தது. ஸோ அதனால் எந்த ஒரு நோயுமே நம்மளுடைய தாத்தா பாட்டிக்கெல்லாம் அதிகமாக வரல, இன்னைக்கு வரைக்குமே ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கிறாங்க அப்படின்னு வந்து சொல்லலாம். ஸோ நம்மளும் நம்ம தாத்தா பாட்டி ஃபாலோ பண்ணிட்டு இருந்த உணவு முறைகள், களி கம்மஞ்சோறு அதெல்லாம் சாப்பிட்டு இருந்தோம். அதை ரெகுலராக டெய்லி சாப்பிடல, எல்லா நேரத்துலையும் சாப்பிடல அப்படின்னாலும், ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் ஒரு நேரம் உணவு அந்த மாதிரி பாரம்பரிய உணவு எடுத்துக்கிட்டால் கூட போதும், இல்லாட்டி வீக்லி ஒரு நாளைக்கு பாரம்பரிய உணவு எடுத்துக்கிட்டால் கூட போதும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாங்க. ஸோ கட்டாயமாக எந்த ஒரு விஷயத்தை வந்து ஃபாலோ பண்ணுங்கள். அதே மாதிரி நீங்கள் உங்களுடைய உணவுக்கு எந்த அளவுக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுத்துட்ருக்கிறீங்க, நீங்கள் எந்த மாதிரியான ஆரோக்கியமான முறைகளை ஃபாலோ பண்ணிகிட்ருக்கிறீங்க அப்படின்னு சில விஷயங்கள் நம்ம நிலையனுக்கு நீங்கள் வந்து மெசேஜ் பண்ணலாம். நம்ம நிலையன் 9787707 தொடர்ந்து இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டுடைய ஒரு பாடல் தாங்க வந்துக்கிட்டே இருக்குது, பாடலை கேட்டுருங்க. அதே மாதிரி இந்த பாடல் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனாலும் நீங்கள் வந்து இந்த பாடலுக்கு ஓட் பண்ணலாம். நீங்கள் ஓட் பண்ணுற பாடல் வீக்கெண்டில் டாப் 10 ஷோவில் இடம் பெறும். வீக்கெண்டில் ஞாயிற்றுக்கிழமையும் உங்களுக்கு பிடிச்ச அந்த பாடலை வந்து நீங்கள் கேட்கலாம். இப்போ பாட்டை கேட்டுருங்க.

இதுபோல் இதுவரை இந்த அழகை யாரும் காணலையே. தடுமாறி போய் நின்றேன் பெண்ணே, உன் நடை அழகை கண்டு வியக்கிறேன், தயங்குகிறேன், மயங்குகிறேன்.

சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் டெக் குரு. சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் டெக் குரு நிகழ்ச்சி கேட்க போறீங்க மக்களே. அடுத்த ஒரு மணி நேரம் திவாகர் உங்ககிட்ட பேசிட்டு சொல்றதுக்காக நிறைய சுவாரஸ்யமான டெக்னாலஜி சார்ந்த விஷயங்கள்லாம் கொண்டு வந்திருக்கேன். இந்த டெக்னாலஜி சார்ந்த விஷயங்கள்லாம் என்னென்ன மாதிரி திவாகர் டெக் குருல சொல்ல போறீங்க அப்படிங்கறத டெக் குரு நிகழ்ச்சி புதுசா கேட்கறவங்களுக்கு ஒரு சந்தேகம் இருக்கும். சரி, பொதுவாகவே டெக் குரு நிகழ்ச்சியில நான் என்னென்ன மாதிரியான விஷயங்கள் சொல்லுவேன் அப்படிங்கிறத சொல்லிட்டு அதுக்கப்புறம் நிகழ்ச்சிக்குள்ள போயிடலாமா? நீங்க இப்ப இருக்க டிஜிட்டல் வேர்ல்டுல என்னென்ன மாதிரியான ஏஐ வெப்சைட் வந்திருக்கு அப்படிங்கறத பத்தி தெரிஞ்சுக்கலாம். அது மட்டும் இல்லாம உங்களோட ஸ்மார்ட் போனை நீங்க ஸ்மார்ட்டா யூஸ் பண்றீங்களா? அப்படி இல்லை அப்படின்னா நிறைய ஸ்மார்ட் போன் ட்ரிக்ஸும் டிப்ஸும் இந்த டெக் குரு நிகழ்ச்சியில நான் சொல்லுவேன்.

அது மட்டும் கிடையாது, இப்போ இருக்க டிஜிட்டல் மார்க்கெட்டில் என்னென்ன மாதிரியான புது புது ஸ்மார்ட் கேஜெட்ஸ் வந்திருக்கு அப்படிங்கிற மாதிரியும், நீங்கள் டே டு டே லைஃப்பில் ஒரு சில ஆப்லாம் யூஸ் பண்ணியிருப்பீங்க, அந்த ஆப்போட டாப் டு டேட் அப்டேட் என்ன இருக்குது அப்படிங்கிறத பற்றியும், இப்போ இருக்க இந்த டிஜிட்டல் வேர்ல்டில் நாம் எப்படி சேஃபாக இருக்கணும், இந்த ஆன்லைன் மோசடிகள்லேருந்து நம்மளை எப்படி தற்காத்து கொள்ளணும் அப்படிங்கிற மாதிரி சுவாரஸ்யமான விஷயமும், உங்களோட ஸ்மார்ட் கேஜெட்டை எப்படி அழகாக மெயின்டைன் பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி சூப்பரான விஷயமும் நீங்கள் டெக் குரு நிகழ்ச்சியில் திவாகர் என் கூட கேட்கலாம். இந்த மாதிரி பல சுவாரஸ்யமான விஷயங்கள் இன்றைக்கு உங்களுக்காக காத்துக்கிட்டே இருக்க மக்களே, இதை எல்லாமே தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா தொடர்ந்து இணைந்திருங்கள் சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் டெக் குரு நிகழ்ச்சியில் திவாகர் என் கூட. இதனை தொடர்ந்து டெக் குரு நிகழ்ச்சியில் அடுத்து திவாகர் என் கூட என்ன கேட்க போறீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு சூப்பரான செமையான ஸ்மார்ட் போன் ட்ரிக் தான் உங்ககிட்ட நான் சொல்ல போறேன். நீங்க ஒரு ஓப்போ போன் வச்சிருக்கீங்க, உங்களுக்கு போட்டோ எடுக்கிறது ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா, இப்ப நான் சொல்றேன் இந்த ட்ரிக் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதனால் நான் சொல்கிறத நல்ல கவனமாக கேட்டுக்கோங்க. இந்த ட்ரிக்கு ஓப்போ ஃபோன் அண்டு ரியல்மி மொபைல்லாம் வச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய ஒரு சமையான ட்ரிக் தான் அது. அதாவது நீங்கள் அதிகமாக ஃபோட்டோ எடுப்பீங்க அப்படிங்கிறப்ப உங்களோட கேமராவோட செட்டிங்ஸை கொஞ்சம் லைட்டாக மாற்றி வச்சிங்கன்னா உங்கள் ஃபோட்டோட கிளாரிட்டிலாம் வேறு லெவலில் இருக்கும். இதுக்கு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, உங்கள் ஓப்போ ஃபோனில் இருக்க கேமரா ஓப்பன் பண்ணிக்கோங்க. ரியல்மி ஃபோனில் வச்சுருந்தாலும் ஓகே தான், ரியல்மி இல்லை ஓப்போ மொபைலில் இருக்க கேமரா ஓப்பன் பண்ணிவிட்டு மேலே பார்த்தீங்கன்னா டாப் ரைட் கார்னரில் மூணு கோடு இருக்கும். அந்த கோட்டை தொட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ஆஸ்பெக்ட் ரேஷியோ வரும், டைமர் வரும், அதுக்கப்புறம் ஹை ரெசல்யூஷன், ஆட்டோ ஹெச்டிஆர் அந்த மாதிரியான ஒரு சில ஆப்ஷன்லாம் வரும். அதில் ஆட்டோ ஹெச்டிஆர் அப்படிங்கிற அந்த ஒரு ஆப்ஷனை ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. அந்த ஆப்ஷன் ஆன் பண்ணி வைக்கிறதுனால என்ன ஆகும்னா, நீங்கள் எப்படியாவது ஃபோட்டோ எடுக்கிறீங்க அப்படிங்கிறப்ப உங்கள் ஃபோட்டோ நீங்கள் ஹெச்டிஆர் மேனுவலாக ஒவ்வொரு டைமும் செலக்ட் பண்ணணும்னு அவசியம் கிடையாது, ஆட்டோமேட்டிக்காகவே அது செலக்ட் ஆகிடும். ஃபோட்டோவுமே பார்க்கறதுக்கு கொஞ்சம் நல்லா கிளாரிட்டியாக இருக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா செட்டிங்ஸ்குள்ளே போய்க்கோங்க. செட்டிங்ஸ்குள்ளே போனதுக்கப்புறம் அங்கேயுமே நிறைய ஆப்ஷன் இருக்கும், அப்படியே கீழே தள்ளிக்கிட்டே வந்தீங்கன்னா ஃபார்மட்ஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அந்த ஒரு ஃபார்மேட் அப்படிங்கிற ஆப்ஷனாக ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணதுக்கப்புறமா அங்கே ஒரே ஒரு பட்டன் தான் இருக்கும், அதையும் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. இதை ஆன் பண்ணி வைக்கிறதுனால என்ன ஆகும் அப்படின்னா, உங்களோட ஃபோட்டோ இல்லை வீடியோ எடுக்கிறீங்கன்னா ஹை எஃபிஷியன்சியாக இன்னும் நல்ல கிளாரிட்டியாக இருக்கிற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் அப்படியே பின்னாடி வந்துட்டு அங்கே பார்த்தீங்கன்னா ப்ரிசர்வ் செட்டிங்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதில் மொத்தமாக உங்களுக்கு வந்து 6 ஆப்ஷன் இல்லை 5 ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அதில் இருக்க எல்லாத்தையுமே ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. இதில் என்னென்ன இருக்குன்னா ஷூட்டிங் மோடு, ஸ்டைல்ஸ் அண்ட் எஃபெக்ட், கிரியேட்டிவ் எஃபெக்ட்ஸ், ப்ரோ செட்டிங்ஸ், லைவ் ஃபோட்டோ, இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன் இருக்கும். அதில் உங்களுக்கு எது வேணுமோ அதை நீங்கள் பார்த்து கூட ஆன் பண்ணி வச்சுக்கலாம், இல்லை 5 ஆன் பண்ணி வச்சுக்கலாம். முக்கியமாக அந்த லைவ் ஃபோட்டோ அப்படிங்கிறது ஐஃபோனில் மட்டுமே இருந்த ஒரு சில ஃபீச்சர்ஸ் அது, ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா எல்லா ஆண்ட்ராய்டு மொபைலுமே கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. என் வாட்ஸ்அப்பில் கூட உங்களால் லைவ் ஃபோட்டோவை அனுப்புகிற மாதிரி பண்ணிக்க முடியும். இந்த ஒரு சூப்பரான விஷயத்தை உங்கள் ஓப்போ மொபைலில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள்கிட்ட ஓப்போ மொபைல் இல்லைனாலும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது ஓப்போ இல்லை ரியல்மி மொபைல் வச்சுருந்தாங்கன்னா அவங்ககிட்ட இதெல்லாம் சொல்லுங்கள், கண்டிப்பாக அவங்களுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ தொடர்ந்து இணைந்திருங்கள் சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில். டெக் குரு நிகழ்ச்சியில் இணைஞ்சிருக்கீங்க திவாகரனுடன். உங்களுக்காக அருமையான பாடல் வந்துகிட்டே இருக்கு, இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டோட பாட்டை கேட்டு வாங்க மக்களே.

0: நான் வீழ்வேன் என்று நினைத்தாயோ?
1: என் பேர் விகாஸ், ராசிபுரம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சோனா எஃப்எம் 107.8, நம்ம மக்களின் குரல், சமுதாய வானொலி. அன்பேசியும்

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் பேசும் பக்கங்கள்.
1: வணக்கம் அன்பான நேயர்களே, நாகராஜ் பேச வந்துட்டேங்க பேசும் பக்கங்களில். இன்னைக்கு எந்த புத்தகத்தை பற்றி நான் சொல்ல போகிறேன் அப்படின்னா, அமீஷ் அவர்களுடைய மெழுகாவின் அமரர்கள், ஆங்கிலத்தில் த இம்மார்டல்ஸ் ஆஃப் மெழுகா அப்படின்ற ஒரு புத்தகத்தை பற்றி தான் நான் வந்து சொல்ல போகிறேன். ரொம்ப ஃபேமஸான, நிறைய நபர்கள் பாசிட்டிவான ஃபீட்பேக்கை கொடுத்த ஒரு புத்தகம், படிக்கிறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும், எல்லாருமே படிங்க அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு புத்தகம் தான் இந்த புத்தகம். அதாவது இன்னைக்கு நாம் வணங்குற கடவுள்கள், எக்ஸாம்பிள் சிவன் விஷ்ணு, அதுக்கப்புறம் இன்னும் நிறைய கடவுள்கள் இருக்காங்க இல்லைங்களா. ஸோ இந்த மாதிரி கடவுள்கள் நம்மளுடைய பூமியில் ஒரு முன்பொரு காலத்தில் வாழ்ந்திருந்தால் எப்படி வாழ்ந்திருப்பாங்க, இப்படியும் வாழ்ந்திருக்கலாம் அப்படின்றத பற்றின ஒரு கதை தான் இந்த ஒரு கதை, மெழுகாவின் அமரர்கள். இன்னைக்கு உலகம் முழுக்க ஃபேமஸாக இருக்கக்கூடிய நம்மளுடைய சிவபெருமான் அவர்கள் ஒரு சாதாரண மனிதராக ஒரு இடத்துல வாழ்ந்தால் எப்படி இருக்கும் அப்படின்ற ஒரு கதை தான். இந்த புத்தகத்தில் வர முக்கியமான கதாபாத்திரங்கள் அப்சல்யூட்லி சிவன் அவர்கள் தான். ஸோ இந்த கதையில் கிமு 1900 அவர் வந்து ட்ரைப் பீப்புள்ஸோட தலைவனாக இருக்கிறார். அவருடைய ட்ரைபில் வாழக்கூடிய மக்கள் கைலாய மலை அடிவாரத்தில் வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. கைலாய மலை அப்படின்னா குளிர் பிரதேசம், அந்த குளிர் பிரதேசத்தில் எப்பயும் சண்டை நடந்துக்கிட்டே இருக்குது. இவங்களுக்கும் இன்னொரு ட்ரைப் பீப்புள்ஸ்க்கும் வந்து இடையில் சண்டை நடந்துக்கிட்டே இருக்குது. இந்த சண்டை திரும்ப திரும்ப வந்துக்கிட்டே இருக்குது. இந்த சண்டையினால் நிறைய பேர் இறக்கவும் செய்கிறாங்க. அப்போ சிவன் என்ன நினைக்கிறார் அப்படின்னா, மக்களுக்கு, நம்மளுடைய மக்களுக்கு ஒரு பாதுகாப்பான இடம் கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்போ அந்த ஒரு டைமில் தான் நந்தி எல்லாருமே அறிமுகமாகறாங்க. அப்போ வந்து நந்தி வந்து சொல்கிறாங்க, இந்த மாதிரி நீங்கள் எங்களுடைய இடத்துக்கு வாங்க, உங்களுடைய மக்களோட பாதுகாப்பாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து சொல்கிறாங்க. சிவன், அதுக்கப்புறம் சிவன் கூட இருக்கிற மக்கள் எல்லாருமே அங்கே வந்து போகிறாங்க. அந்த ஒரு இடத்தோட பேர் தான் மெழுகா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். அங்கே போனால் கடுமையான வறட்சியெலாம் வந்து இருக்குது. அங்கே ஏற்கனவே சில மக்கள் வாழ்ந்துட்டுருக்குறாங்க. அவங்க வந்து சூரிய வம்சிகள் அப்படின்னு அழைக்கப்படுறாங்க. அவங்க வந்து தலைவனை தேடக்கூடியவங்களாக இருக்கிறாங்க. அதே மாதிரி அவங்க தலைவனாக இருக்கிறாங்க இல்லைங்களா, அவங்களுக்கு சில அடையாளங்கள்லாம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நினச்சிட்ருக்குறாங்க. ஸோ அந்த அடையாளங்கள் எல்லாமே சிவனுக்கு வந்து பொருந்தி போகுது. அதனால் சிவன் தான் தலைவன் அப்படின்னு சொல்லிட்டு ஏற்றுக்கிறாங்க. இப்போ இங்கே வாழ்ந்துட்டுருக்க சூரிய வம்சிகள், அவங்களுக்கு ஆப்போசிட் வந்து பார்த்திங்கன்னா சந்திர வம்சிகள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் இருக்காங்க. அவங்களுக்கும் இவங்களுக்கும் அப்பப்போ சண்டை வந்துக்கிட்டே இருக்கும். சூரிய வம்சிகள் கூட இருக்கிற சிவனுக்கு ஒரு கேள்வி வருது, நம்ம சரியான சைடில் இருக்கிறோமா, அதாவது நம்ம நாகர்களை, அதாவது சந்திர வம்சத்தினரை வந்து எதிர்க்கிறோம், இல்லை அதுதான் நமக்கான இடமா, இல்லை இதுதான் நமக்கான இடமா அப்படின்ற ஒரு கேள்வி வருது. ஸோ அந்த கேள்விக்கான விடையெல்லாம் அடுத்தடுத்த பாட்டில் வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ இந்த ஒரு நாவல் நீங்கள் வந்து வாங்கி படிக்கணும்னா கட்டாயமாக வந்து படிங்க, அமீஷ் அவர்களுடைய மெழுகாவின் அமரர்கள். நன்றி நேயர்களே.
0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் பேசும் பக்கங்கள்.
2: திங்கள் முதல் சனி வரை மாலை 4 மணி முதல் 6 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
3: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் டெக் குரு. கருத்துக்கள் முடிவு செய்வோம். அதனால

சொல்ற விஷயங்கள்ல ஏதாவது கருத்துக்கள் இருந்தது அப்படின்னா மறக்காம அனுப்புங்க மக்களே. இதனைத் தொடர்ந்து இப்ப சூப்பரான பாட்டு கேட்டிருப்பீங்க. நம்ம சோனா எஃப்எம்ல நிறைய இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டோட பாடல்கள்லாம் நீங்க கேட்கலாம். எல்லா பாடலுமே கண்டிப்பா பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அதுல பிரத்யேகமா ஏதோ ஒரு பாடல் பிடிச்சிருக்கு அப்படின்னா அந்த பாடலோட கருத்துக்களையும் நீங்க அனுப்பலாம். நீங்க அனுப்புற கருத்துக்களை வச்சுதான் வார இறுதியில் வர டாப் 10 மியூசிக்ல எந்த பாட்டு எங்க இடம் பெறும் அப்படிங்கறத முடிவு பண்ணுவோம். அதனால கருத்துக்கள் ஏதாவது இருந்தது அப்படின்னா மறக்காம அனுப்புங்க. நான் அப்ப சொல்ற நம்பருக்கு 9787701 அப்படிங்கிற நம்பருக்கு தான் அனுப்பணும். இன்னொரு டைம் நம்பர் சொல்றேன், 9787701 அப்படிங்கிற நம்பருக்கு உங்களோட கருத்துக்கள் அனுப்புங்க. இதை தொடர்ந்து டெக்குரன் கிஜில் அடுத்து திவாகர் என் கூட என்ன கேட்க போறீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு சமையான ஸ்மார்ட் கேஜெட் மார்க்கெட்ல என்ன இருக்கு அப்படிங்கிறத பத்தி தான் சொல்ல போறேன். இன்னைக்கு வந்து நான் உங்ககிட்ட சொல்றதுக்காக ஒரு சூப்பரான ஒரு ப்ளூடூத் ஏர்பட்ஸ் தான் கொண்டு வந்திருக்கேன். இந்த ஏர்பட்ஸ் வந்து எந்த நிறுவனத்திட்ட இருந்து வந்திருக்கிற ஏர்பட்ஸ் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ட்ரூக் அப்படிங்கிற ஒரு சூப்பரான நிறுவனத்துக்கிட்ட இருந்து வந்திருக்க ஒரு அருமையான ஏர்பட்ஸ் தான் அது. இந்த ட்ரூக் அப்படிங்கிற ஏர்பட்ஸ் வந்து புதுசாக லான்ச் பண்ணியிருக்காங்க போல. இது பார்க்கறதுக்கும் ரொம்பவே சூப்பராக இருக்குது, அதுவும் இல்லாமல் ரொம்பவே பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக இருக்குது. நீங்கள் ஒரு 600 ரூபாய்க்குள்ள 599 நீங்கள் ஒரு நல்ல ஏர்பட்ஸ் வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த ஏர்பட்ஸை ட்ரை பண்ணலாம். தற்போதைய விலையாக வந்து இந்த ஏர்பட்ஸ் 599 ரூபாயாக இருக்குது. சரி, இந்த ஏர்பட்ஸில் என்னென்ன ஃபியூச்சர்ஸ் இருக்குது அப்படிங்கிறத பார்த்துடலாமா. இந்த ஏர்பட்ஸில் நீங்கள் ஒரு டைம் சார்ஜ் பண்ணிங்கனாலே போதும், உங்களுக்கு 70 மணி நேரம் வரைக்கும் நீங்கள் பாட்டோ இல்லை இந்த ஏர்பட்ஸையோ யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. 70 மணி நேரம் யூஸ் பண்ணிக்கலாம் இந்த ஏர்பட்ஸ் ஒரு டைம் நீங்கள் சார்ஜ் பண்ணிங்கன்னா. அதுக்கப்புறம் 40 மில்லி செகண்ட் வரைக்கும் உங்களுக்கு அல்ட்ரா லோ லேட்டன்சி இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த ப்ளூடூத் டிவைஸை நம்ம கனெக்ட் பண்ணுறப்ப யூஸ்வலாகவே அங்கே லேட்டன்சி அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும். அந்த லேட்டன்சி இதில் ரொம்பவே கம்மியாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது லேட்டன்சி கம்மியாக இருக்கிறதுனால என்ன யூஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் ஏதோ ஒரு கேம் விளையாடுறீங்க அப்படிங்கிறப்ப உங்களுக்கு அது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதில் வந்து 10mm டைனமிக் டிரைவர்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க, அதனால சவுண்ட் வைஸ் கேட்குறப்ப சூப்பராகவே இருக்கும். இதில் டூயல் இஎன்சி மைக் இருக்குது, என்வாயன்மெண்ட் நாய்ஸ் கேன்சலேஷனோட 2 மைக் கொடுத்துருக்காங்க. அதனால் நீங்கள் ஏதாவது ஒரு விஷயம் கேட்குறீங்க அப்படிங்கிறப்ப நீங்கள் இந்த ஹெட்ஃபோன்ஸில் நல்லா கேட்டுக்கலாம். ஏதாவது ஒரு விஷயம் கேட்குறீங்க அப்படிங்கிறது எப்படின்னா, நீங்கள் ஒரு ரோட்டோரமாக நடந்து போயிட்டுருக்கீங்க, ஏதோ ஒரு பஸ்ஸில் இருக்கீங்க, ஏதோ ஒரு பப்ளிக் பிளேஸில் இருக்கப்ப சுற்றி இருக்க நாய்ஸ் வந்து உங்களை டிஸ்டர்ப் பண்ணாமல் இதில் இருக்க சவுண்டு உங்களுக்கு தெளிவாக கேட்குற மாதிரி அந்த இது உங்களுக்கு செயல்படும். இதில் வந்து IPX5 வாட்டர் ரெசிஸ்டன்ட் கொடுத்துருக்காங்க, அதனால் தண்ணி துகள்கள் அதாவது ஸ்ப்ளாஷு இல்லை வேர்வை இந்த மாதிரி துளிகள்லாம் பட்டாலும் எதுவும் ஆகாது. இதில் 5.4 ப்ளூடூத் வெர்ஷன் கொடுத்துருக்கிறதுனால ஒரு சூப்பராக உங்களால் பேர் பண்ணி டக்குன்னு யூஸ் பண்ணிக்க முடியும். இதோட டிசைன் வைஸ் பார்த்தீங்கனாலும் ஒரு நல்ல டிசைனில் கொடுத்துருக்காங்க. இதை தாண்டி இதில் வந்து சுப்ரீம் பேஸு, ஏஏசி, எஸ்பிசி, கோடெக் சப்போர்ட்டடு இந்த மாதிரி நிறைய எக்ஸ்ட்ரா ஃபியூச்சர்ஸ்லாம் இருக்குது. பேஸ் வைஸ் உங்களுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் ஒரு 10 நிமிஷம் நீங்கள் சார்ஜ் போட்டிங்கனாலே போதும், 10 மணி நேரம் வரைக்கும் இதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி ஒரு சூப்பரான ரேப்பிட் சார்ஜ் பேட்டரி கொடுத்துருக்காங்க. இப்போ நான் சொன்ன இந்த ஃபியூச்சர்ஸ்லாம் வச்சு நீங்கள் இந்த ஒரு இயர்பட்ஸ் வாங்கணும்னு நினைக்கிறீங்க, அதுவும் ஒரு 600 ரூபாய்க்குள்ளே வாங்கணுன்னா இந்த இயர்பட்ஸை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த இயர்பட்ஸ் ஆன்லைன்லேயே அவைலபிளாக இருக்குது. இதுக்கு பேர் வந்து ட்ரூக், TRUKE அப்படிங்கிறது தான் இந்த இயர்பட்ஸோட பெயர். வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள் மக்களே. இப்போ தொடர்ந்து இணைந்தீர்கள் சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில். டெக்குரு நிகழ்ச்சியில் இது வாக்கரையும் கூட உங்களுக்காக சமையான ஒரு பாட்டு ஒன்று வந்துகிட்டே இருக்குது, பாட்டு கேட்டுவாங்க. இன்னும் நம்ம நிறைய சுவாரஸ்யமான விஷயங்கள் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத கேட்டலாம்.

0: குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ்.
1: குட் மார்னிங் சார்.
0: ஸ்டூடெண்ட்ஸ், இன்னைக்கு சயின்ஸ்ல ஓசோன் லேயர் பத்தி தான் படிக்க போறோம். அப்படின்னா என்னன்னு தெரியுமா?
2: ஓசோன் லேயரா? தெரியாது சார்.
0: நம்ம பூமியை சுத்தி இருக்கக்கூடிய ஒரு பாதுகாப்பு கவசம் தான் ஓசோன் லேயர். சூரியன் கிட்ட இருந்து வர தீங்கு விளைவிக்கக்கூடிய யூவி கதிர்கள்ல இருந்து நம்மளையும் இயற்கையையும் பாதுகாக்குது. ஆனா இப்போ அது கொஞ்சம் கொஞ்சமா பலவீனம் ஆகிட்டு இருக்கு.
2: அச்சச்சோ, அப்ப அதை எப்படி பாதுகாக்கிறது சார்?
0: அதுக்கு ஒரே ஒரு வழிதான் இருக்கு. சுற்றுச்சூழல் மாசுபாட்டை குறைக்கணும், தேவையில்லாத வாகன பயன்பாட்டை தவிர்த்து மின்சாரத்தை சிக்கனமா பயன்படுத்தி சுற்றுச்சூழலுக்கு உகந்த பொருட்களை பயன்படுத்தணும். இதை பண்ணாவே போதும், கண்டிப்பா நம்மளுடைய உலகத்தை நம்மளால பாதுகாக்க முடியும். புரிஞ்சதா?
1: புரிஞ்சது சார்.
3: ஓசோன் படலத்தை பாதுகாப்போம், பூமியையும் நம் எதிர்காலத்தையும் வளமாக மாற்றுவோம்.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் டெக் குரு.
1: நிகழ்ச்சி இது வாக்கறேன் கூட இன்னைக்கு டெக்குரு நிகழ்ச்சியில நிறைய

சுவாரஸ்யமான விஷயங்கள் கேட்டுட்டே இருக்கீங்க, எல்லாமே உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும் நம்புறேன். டெக்குரு நிகழ்ச்சி பத்தின கருத்துக்கள் ஏதாவது இருந்தா நீங்க சோனா எஃப்எம் வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பலாம். அது எப்படி அப்படின்னு கேட்டீங்கன்னா, நான் சொல்றேன்ல ஒரு சில விஷயங்கள் டெக்குரு நிகழ்ச்சியில, அது உங்களுக்கு பிடிச்சிருக்கு, புரிஞ்சிருக்கு, உபயோகமா இருக்கு, இது ஒர்க் அவுட் ஆகுது ஆகல அப்படிங்கிற மாதிரி எந்த கருத்துக்களா இருந்தாலும் நீங்க அனுப்பலாம். இருந்தது அப்படின்னா மறக்காம அனுப்புங்க. இப்ப தொடர்ந்து இணைந்திருங்கள் சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில். டெக்குரு நிகழ்ச்சியில ஒரு சூப்பரான பாட்டு ஒன்று கேட்டிருப்பீங்க, கண்டிப்பா அந்த பாட்டு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம டெக்குரு நிகழ்ச்சியில இந்த மாதிரி நிறைய பாடல்கள் ஒலிபரப்பிட்டு இருக்கோம். இந்த மாதிரி பாடல்கள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா உங்களோட கருத்துக்களை நீங்கள் சோனா எஃப்எம் வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பலாம். அனுப்ப வேண்டிய நம்பர் 9787707 அப்படிங்கிற நம்பருக்கு தான் அனுப்பணும். இன்னொரு டைம் நம்பர் சொல்கிறேன், 9787701078 அப்படிங்கிற நம்பருக்கு அனுப்புங்க. இதனைத் தொடர்ந்து இப்போ டெக்குரு நிகழ்ச்சியில் அடுத்து திவாகர் என் கூட என்ன கேட்க போகிறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு முக்கியமான விஷயம் தான் சொல்ல போகிறேன். ஏஐ உலகத்தில், அதாவது இப்போ நம்ம வந்து நிறைய ஏஐ ஆப் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம், இந்த ஏஐ உலகத்தில் நாம் முன்னெச்சரிக்கையாக இருக்க வேண்டிய விஷயங்கள் பற்றி தான் சொல்ல போகிறேன். இதை பற்றி ஃபுல்லாக தெரிஞ்சுக்கணும்னா தொடர்ந்து இணைந்திருங்கள் சோனா எஃப்எம் 107.8 டெக்குரு நிகழ்ச்சியில் இது வாக்கறேன் கூட. இந்த ஏஐ அப்படிங்கிறது நாளுக்கு நாள் வேகமாக வளர்ந்துக்கிட்டே இருக்கு. நம்ம டெக்குரு நிகழ்ச்சியிலே நிறைய ஏஐ வெப்சைட்லாம் சொல்லியிருப்போம். என்ன தான் ஏஐ வந்து பயங்கரமாக வளர்ந்துட்டு இருந்தாலும் இதில் நிறைய சாதகங்கள் பாதகங்கள் இருக்குது. இதில் நிறைய பாசிட்டிவும் இருக்குது, நெகட்டிவும் இருக்குது. பாசிட்டிவ் தான் நம்ம எல்லாருமே பார்த்துட்டு இருக்கோம், நெகட்டிவ் பார்க்கறது இல்லை, ஆனால் தெரிஞ்சு வச்சுக்கிறது நல்லது. இந்த ஏஐ அப்படிங்கிற வெப்சைட்டில் இப்போ ரீசெண்டாக ட்ரெண்டிங்காக போயிட்டு இருந்த இந்த கிப்லி ஸ்டைலை வச்சு தான் நான் இப்போ சொல்ல போகிறேன். இந்த கிப்லி ஸ்டைல் அப்படிங்கிறது ஒரு ஓவர் நைட்டில் ட்ரெண்ட் ஆனிச்சு. நிறைய பேர் வந்து இந்த கிப்லி ஸ்டைலை யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இப்படி ஓவர் நைட்டில் எல்லாரும் டக்குன்னு யூஸ் பண்ணுறதுனால சாட் ஜிபிடியோட நிறுவனத்திலேயே நிறைய சவால்களை சந்திச்சாங்க. நிறைய லோடு அதிகமாக ஆகுது, நிறைய பேர் வந்து ரெக்வஸ்ட் கொடுக்குறீங்க, கொஞ்சம் பொறுங்க, எங்கள் எம்ப்ளாயிஸ்லாம் தூங்கணும் அப்படிங்கிற மாதிரி அவங்களுக்கு ரெஸ்டே இல்லாத மாதிரி இதுக்காக ஒர்க் பண்ணிட்டு இருந்ததாகவும் சொன்னார் இந்த சாட் ஜிபிடியோட சிஇஓ சாம். அவர் சொன்னார் அப்படிங்கிறதுக்காக நான் சொல்ல கிடையாது, இது நம்ம பண்ணாமல் இருக்கிறது நமக்கு ரொம்பவே நல்லது அப்படின்னு சொல்கிறேன். நம்மளோட பர்சனல் டீட்டெயில்ஸை நம்ம சாட் பாட்டுக்கிட்ட கொடுக்கறது, அதாவது சாட் ஜிபிடி ஆகட்டும், இல்லை ஜெமினி ஆகட்டும், இல்லை வேறு ஏதாவது ஒரு கிராக் ஆகட்டும், மெட்டா ஏஐ ஆகட்டும், இந்த மாதிரி நம்மளோட பர்சனல் இன்ஃபர்மேஷனை அங்கே அனுப்புறதுனால அது நாளடைவில் எங்கேயாவது ஒரு இடத்துல மிஸ்யூஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இப்போ நீங்கள் ஒவ்வொரு விஷயமும் சாட் ஜிபிடியில் கேட்கறது, சாட் ஜிபிடி போய் அதோட மெமரியில் சேவ் பண்ணிக்கோ. மெமரியில் சேவ் பண்ணிக்கிறப்ப நாலு பின்னா உங்களுக்கு ஏதாவது இதுக்கு ரிலேட்டடான டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அது கரெக்டாக அது எடுத்து கொடுக்கும். இது நல்ல விஷயம் தான், ஆனால் எந்த அளவுக்கு நல்ல விஷயம்னா எல்லாத்துக்குமே ஒரு லிமிட் இருக்குது. நீங்கள் உங்களோட பர்சனல் டீட்டெயில்ஸ் லைக் உங்களோட பேங்க் அக்கௌண்ட்டு, இல்லை உங்களோட அட்ரஸ்ஸு, இல்லை உங்களோட ஃப்ரெண்ட்ஸோட ஃபோன் நம்பர்ஸு, இல்லை ஃப்ரெண்ட்ஸோட இமேஜஸ், இந்த மாதிரியான விஷயங்கள் நீங்கள் சாட் ஜிபிடியில் ஷேர் பண்ணுறதுனால நாலு பின்னா அதனால் ஏதோ ஒரு பிரச்சனைகள் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதனால் சாட் ஜிபிடியாகவே இருந்தாலும் இல்லை வேறு எந்த ஒரு வெப்சைட்டாக இருந்தாலும் நீங்கள் எல்லாத்துலேயுமே லிமிட்டாக யூஸ் பண்ண பழகிக்கோங்க. எல்லாத்துக்குமே நீங்கள் சாட் ஜிபிடியை தேடி போக ஆரம்பிச்சிங்கன்னா அதுக்கப்புறம் சின்ன சின்ன விஷயத்துக்கும் நீங்கள் டிபெண்ட் பண்ண ஆரம்பிச்சிருவீங்க. நீங்கள் உங்களோட பேங்க் அக்கௌண்ட்ஸ், உங்களோட ஓடிபிஸ், இந்த மாதிரி பர்சனல் இன்ஃபர்மேஷனை இந்த மாதிரி ஏஐ வெப்சைட்டில் ஷேர் பண்ணாமல் இருக்கிறது ரொம்பவே நல்லது. அதே மாதிரி நீங்கள் இதை யூஸ் பண்ணுறீங்க, சாட் ஜிபிடி மாதிரியான ஏஐ வெப்சைட்லாம் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா சின்ன சின்ன மாதிரியான விஷயங்களுக்கு, இந்த கிராமர் கரெக்ஷனுக்கோ, இல்லை ஏதோ ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காகவோ, இல்லை ஒரு இமெயிலை டிராஃப்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காகவோ நீங்கள் இதை கேட்டுக்கலாம். மற்றபடி நீங்கள் எல்லா டைமும் இந்த மாதிரி டீட்டெயில்ஸ்லாம் கொடுக்கறதுனால இது நாளடைவில் உங்களுக்கு பிரச்சனை வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதனால் ஜாக்கிரதையாக யூஸ் பண்ணுங்கள். இப்போ நான் சொன்ன விஷயம் கண்டிப்பாக உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். புரிஞ்சிருந்தால் ட்ரை பண்ணுங்கள் மக்களே. இப்போ தொடர்ந்து இணைந்திருங்கள் சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில். டெக்குரு நிகழ்ச்சியில் இது வாக்கறேன் கூட உங்களுக்காக அருமையான பாட்டு ஒன்று வந்துட்டு இருக்கு, பாட்டு கேட்டுவாங்க, இன்னும் நம்ம நிறைய விஷயங்கள் கேட்கலாம்.

0: ஒரு ஜோக் சொல்லிட்டா சார்.
1: மூணுக்கு அப்புறம் நாலு நான் சொல்றத கேளு.
2: என்ன ரமேஷ் சம்மந்தமே இல்லாம பேசுனுங்கிற?
1: சரி, சம்மந்தமே இல்லாம ஒரு கேள்வி கேக்குறேன், பதில் சொல்ல முடியுமா? நல்ல
2: அப்படி என்ன கேட்க போற? கேளு பாக்கலாம்.
1: பிறந்த குழந்தையோட பல்லு என்ன கலர் இருக்கு தெரியுமா?
2: இதுல என்ன மச்சா சந்தேகம், வெள்ளை கலர் தான்.
1: ஹே ஃபூல், பிறந்த குழந்தைக்கு எப்படி மேன் பல்லு இருக்கும்?
3: இஸ் இட்

0: ஹே கார்த்தி, உன் வாழ்க்கையிலே மறக்க முடியாத பயணம் போகணும்னு நினைச்சா எங்க போவ?
1: இமயமலைக்கு போகணும் அருணி. ஆனா உங்களை எல்லாம் வச்சுக்கிட்டு எப்படிதான் போறதுன்னு தெரியல.
0: இப்போ இமயமலைக்கு போனா அங்க நீ எந்த இடத்த சுத்தி பாக்கணும்னு ஆசைப்படுவ?
1: இப்ப எதுக்கு அருணி என்ன பார்த்து இப்படி எல்லாம் கேட்டுட்டு இருக்க?
0: இல்ல கார்த்தி, இப்படி எல்லாம் யோசிச்சு அத பத்தி நிறைய பேசணும்னு தோணுது.
1: அட, அதுக்குதான் நம்ம சோனா எஃப்எம்ல அழைப்பது யாரோ நிகழ்ச்சி இருக்கே.
2: வார இறுதியில் நீங்கள் மனம் விட்டு பேச உங்கள் கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள அழைப்பது யாரோ நிகழ்ச்சி அனைத்து ஞாயிற்றுக்கிழமைகளிலும் காலை 11 மணி முதல் 12 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.

0: ஆரோக்கியம் தரும் உள்ளூர் உணவு பாரம்பரியத்தின் அடையாளம். விவசாயம் காப்போம், உள்ளூர் உணவே உண்போம்.
1: பொதுநலன் கருதி சோனாயப்பம் 107.8
2: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் டெக் குரு.
3: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் டெக் குரு நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க. திவாகர் உங்க கூட பேசிட்டே தொழில்நுட்பம் சார்ந்த விஷயங்கள் பத்தி சொல்லிட்டு இருக்கேன். இப்பதான் ஒரு சூப்பரான பாட்டு கேட்டு வந்திருப்பீங்க, கண்டிப்பா அந்த பாட்டு உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம சோனா எஃப்எம்ல இந்த மாதிரி நிறைய பாடல்கள் ஒளிபரப்பிட்டு இருக்கோம், எல்லா பாடலுக்குமே உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அதுல ஏதாவது ஸ்பெசிஃபிக்கா குறிப்பா இந்த பாட்டு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு திவாகர், இந்த பாட்டுல வரிகள் தாறுமாறா இருக்கு, இந்த பாட்டுல இசை சூப்பரா இருக்கு, அப்படி பண்ணிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி ஏதாவது கருத்துக்கள் இருந்தது அப்படின்னா நீங்க சோனா எஃப்எம் வாட்ஸ்அப் நம்பர் அனுப்பலாம். நீங்க அனுப்புற கருத்துக்களை வச்சு நாங்க வார இறுதியில் வர டாப் 10 மியூசிக்ல எந்த பாட்டு எங்க இடம் பெறும் அப்படிங்கறத முடிவு பண்ணுவோம். சரி, எந்த நம்பருக்கு அனுப்புறது திவாகர் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்ப நான் சொல்ற இந்த நம்பருக்கு அனுப்புங்க. 9787-107.8 அப்படிங்கிற நம்பருக்கு இன்னொரு டைம் நம்பர் சொல்றேன், 9787-107.8 அப்படிங்கிற நம்பருக்கு நீங்க உங்களோட கருத்துக்களை அனுப்பலாம். இதனை தொடர்ந்து டெக் குரு நிகழ்ச்சியில் அடுத்தது வாக்கர் என் கூட என்ன கேட்க போறீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, ரொம்பவே ஒரு முக்கியமான விஷயம் தான் சொல்ல போறேன். முக்கியமான விஷயம் அப்படிங்கிறதுனா நீங்க மெயின்டெனன்ஸ் டிப்ஸ் நினைக்காதீங்க, இந்த நேரத்தில் பொதுவாக அதுதான் சொல்லுவாங்கிறதுனால. அதை தவிர்த்து எப்படி ஆன்லைன்ல நம்ம ஏன் பண்றது அப்படிங்கறத பத்தி தான் சொல்ல போறேன். ஐயோ திவாகர் நீங்களும் வந்து இந்த இன்வெஸ்ட்மெண்ட் இதுல இறங்கிட்டீங்களா அப்படின்லாம் கேட்காதீங்க, அந்த மாதிரிலாம் கிடையாது. நீங்க ஆன்லைன்ல ஏன் பண்றதுக்கு நிறைய ஜெனியூனான வழிகள் இருக்கு. ஆனா இப்ப இருக்க இந்த டிஜிட்டல் வேர்ல்டுல இதுலயே ஆன்லைன்ல நிறைய ஸ்கேம்ஸ் நடக்குது. ஏன் பண்றதை வச்சுமே நிறைய ஸ்கேம்ஸ் நடக்குது. பார்ட் டைம் ஜாப் வாங்கி தரேன்னு சொல்லிட்டு ஸ்கேம் நடக்குது, அதுக்கப்புறம் இதுல இன்வெஸ்ட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு ஸ்கேம் நடக்குது, இந்த கேம் விளையாண்டிங்கன்னா உங்களுக்கு இது வரும் அப்படிங்கிற ஸ்கேம் நடக்குது, இந்த மாதிரி நிறைய ஸ்கேம் நடக்குது. இந்த மாதிரி ஸ்கேம்லாம் இல்லாம இது வரைக்குமே ஆன்லைன்ல ஜெனியூனா சம்பாரிச்சிட்டு இருக்க நிறைய பேர் கிரியேட்டர்ஸோட ஒரு வழி தான் இப்ப நான் உங்களுக்கு சொல்ல போறேன். இதை பத்தி ஃபுல்லா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா தொடர்ந்து இணைந்திருங்கள் சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் டெக்குரு நிகழ்ச்சியில் திவாகரன் கூட. இன்னைக்கு ஆன்லைன்ல ஏர்ன் பண்றதுக்கு நான் சொல்ல போற ஆப் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா இன்ஸ்டாகிராம். இன்ஸ்டாகிராம்ல நம்ம நிறைய பேர் வந்து ரீல்ஸ் பாக்குறதுக்கும் இல்ல வீடியோஸ் பாக்குறதுக்கு போஸ்ட் பாக்குறதுக்கு தான் யூஸ் பண்ணிட்டு இருந்திருப்போம். அதே மாதிரி ஒரு சில பேர் வந்து ரீல்ஸ் அப்லோட் பண்றதுக்கு, ஸ்டோரி போடுறதுக்கு, சாப்பிட்றத வீடியோ எடுத்து போடுறதுக்கு, இந்த மாதிரியான விஷயங்கள் தான் அப்லோட் பண்ணி நம்ம என்ஜாய் பண்ணிட்டு இருப்போம். ஆனா இதை தாண்டி இதில் சம்பாதிக்க முடியும் அப்படிங்கிறது நிறைய பேருக்கு தெரியாது. அது எப்படி அப்படிங்கறத பத்தி தான் சொல்ல போறேன். இன்ஸ்டாகிராம் இப்ப நல்ல ஒரு நல்ல ட்ரெண்டிங்கா போயிட்டு இருக்க டைம்ல நிறைய பேர் வந்து கண்டென்ட் கிரியேட் பண்ணி அதில் போட ஆரம்பிச்சாங்க. கண்டென்ட் கிரியேஷன் அப்படிங்கிறது இன்ஸ்டாகிராமில் ரொம்பவே ஒரு முக்கியமான விஷயம். அதுவும் முக்கியமாக நீங்கள் இன்ஸ்டாகிராமில் ஏன் பண்ணணும்னு நினைக்கிறது கண்டென்ட் கிரியேஷன் ரொம்பவே முக்கியமான விஷயம். கண்டென்ட் கிரியேஷனில் எனக்கு சுத்தமாக வராது வாக்கர், நான் எப்படி போய் அதெல்லாம் பண்ணுறது அப்படின்னு நீங்கள் நினைக்காதீங்க. உங்களுக்கே தெரியாமல் உங்களுக்குள்ளே ஒரு திறமை இருக்கும். நீங்கள் உங்களுக்கே தெரியாமல் ஒரு சில விஷயங்களாக பண்ணிகிட்டு இருப்பீங்க, ஆனால் அது வெளியிலிருந்து மற்றவங்க பார்க்குறப்ப ஆச்சரியமாக இருக்கும், இது எப்படி நீ பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு. அதெல்லாம் வந்து நீங்கள் கண்டென்ட் கிரியேஷனாக மாற்றி அதை வச்சு பண்ணலாம். இப்போ உதாரணத்துக்கு உங்களுக்கு சமைக்கிறத பிடிக்கும் அப்படின்னு சொன்னீங்கன்னா, சமைக்கிறத வச்சு நீங்கள் குக்கிங் இன்ஸ்டாகிராம் பேஜ் ஆரம்பித்து அதில் ரெகுலராக வீடியோஸ் போடலாம். இல்லை வேறு ஏதாவது ஒரு விஷயம் நீங்கள் என்ன மாதிரி டெக் நாலேஜ் இருக்க ஒரு பர்சன்

வந்தீங்கன்னா டெக் கண்டென்ட் அப்லோட் பண்ணி போடலாம். இல்லை காமெடி உங்களுக்கு நல்லா வரும், ஹியூமர் எனக்கு நல்லா வரும் துவாக்கர் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ஹியூமரான கண்டென்ட் எடுத்து போடலாம். இப்படி கண்டென்ட் எடுத்து போட்டு அதில் உங்களால் ஏர்ன் பண்ணிக்க முடியும். இன்ஸ்டாகிராமில் சப்ஸ்கிரைப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அதாவது நீங்கள் ஒரு கண்டென்ட் கிரியேட்டராக இருக்கீங்க அப்படிங்கிறப்ப உங்களோட கண்டென்ட் அவங்க பார்க்கணும் அப்படின்னா உங்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி அவங்க பார்த்துக்கலாம். இப்போ நீங்கள் ஒரு குக்கிங் வீடியோ சேனல் வச்சுருக்கீங்க அப்படிங்கிறப்ப நீங்கள் ஒரு 4-5 வீடியோ மட்டும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் பார்க்க முடியும் அப்படின்னு சொல்லி நீங்கள் 4-5 வீடியோ சப்ஸ்கிரைப் மோடில் போட்டுவிட்டு அந்த சப்ஸ்கிரைப் பண்ணுறதுக்கு ஒரு அமௌண்ட் வச்சிங்க அப்படின்னா அவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களோட வீடியோஸை பார்ப்பாங்க. இந்த மாதிரியான ஆப்ஷன்லாம் இருக்குது. இதை பற்றி ஃபுல்லாக தெரிஞ்சுக்கணுன்னா சோனா எஃப்எம் நம்பருக்கு நீங்கள் ஒரு மெசேஜ் அனுப்புங்க. அதுக்கப்புறம் நான் அடுத்த டெக்குரு நிகழ்ச்சியில் வரும் காலங்களில் டெக்குரு நிகழ்ச்சியில் இன்ஸ்டாகிராமில் எப்படி இதெல்லாம் யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி சொல்கிறேன். இப்போ தொடர்ந்து இணைந்திருங்கள் சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில். டெக்குரு நிகழ்ச்சியில் திவாகரையும் கூட இன்னைக்கு டெக்குரு நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு வந்தாச்சு. நிறைய சுவாரஸ்யமான விஷயங்கள்லாம் கேட்டிருப்பீங்க, எல்லாமே உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் நினைக்கிற மக்களே. டெக்குரு நிகழ்ச்சி பற்றின கருத்துக்கள் ஏதாவது இருந்ததுன்னா சோனா எஃப்எம் வாட்ஸ்அப் நம்பரான 9787707 அப்படிங்கிற நம்பருக்கு அனுப்புங்க. இதோட நான் கிளம்புறேன். உங்களிடமிருந்து விடைபெறுவது திவாகர் ஃப்ரம் டெக் குரு. வாழ்க தமிழ், வளர்க டெக்னாலஜி. நன்றி மக்களே.

சோனா எஃப்எம் கேட்டுட்டு இருக்க நம்ம மக்கள் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? எப்பயும் போல நான் இங்க சூப்பராக இருக்கேன். அதாவது இந்த வீக்கெண்ட்லாம் முடிஞ்சு விநாயகர் சதுர்த்தி செலிப்ரேஷன்லாம் முடிஞ்சு எல்லாரும் திரும்ப சந்தோஷமா ஸ்கூலு காலேஜ் ஆஃபீஸ்லாம் போயிட்டு ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணியிருப்பீங்கன்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். இன்னும் நிறைய சில பேர்லாம் வந்து ஒர்க்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கே கிளம்பிட்டு இருப்பீங்க. ஸோ இப்படி இருக்கிற இந்த டைமில் உங்ககிட்ட சொல்றதுக்காக நிறைய ட்ரெண்டிங்கான விஷயங்கள்லாம் எடுத்து வச்சிருக்கேன். இன்றைக்கும் ஏகப்பட்ட ட்ரெண்டிங்கான வைரலான விஷயங்கள்லாம் இருக்குங்க. நம்மளை சுற்றி ஏகப்பட்ட விஷயங்கள் சமூக வலைத்தளங்களில் சம பேச பொருளாக போயிட்டு இருக்கு. ஸோ இன்னைக்கு என்னென்ன விஷயங்கள்லாம் சமூக வலைத்தளங்களில் சம பேச பொருளாக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அப்படியே வந்து கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி இன்னைக்கு இது வாலிப வயசு நிகழ்ச்சியில் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்க போறேன். என்ன கேள்வி அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா, உங்க வாழ்க்கையிலேயே ரொம்ப ரொம்ப ரொம்ப ரொம்ப போரிங்கான ஒரு விஷயம்னா எதை சொல்வீங்க அப்படின்றது தான் இன்னைக்கு இது வாலிப வயசு நிகழ்ச்சியில் கேள்வியாகவே வந்து இருக்கு. ஸோ இதை பற்றி நீங்கள் என்கிட்ட ஷேர் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறீங்கன்னா டக்குன்னு ஃபோன் எடுங்க, கால் பண்ணுங்க. சோனா எஃப்எம்மோட 9787770 அப்படின்னு இந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி சொல்லுங்கள் என்னென்ன விஷயங்கள்லாம் சொல்ல போகிறீங்க அப்படின்றத கேட்க நான் இங்கே பயங்கரமாக வெயிட் பண்ணிட்டுருக்கேன். ஸோ அது மட்டும் இல்லாமல் நேற்று வந்து விநாயகர் சதுர்த்தி பயங்கர சீரும் சிறப்புமாக நடந்திருந்தது இல்லை. விநாயகர் சதுர்த்தினாவே நிறைய விஷயங்கள்லாம் வந்து நடக்கும், செம்ம ஃபன்னான விஷயங்கள்லாம் வந்து நடக்கும். நம்ம சேலம்லேயுமே நிறைய இடங்களில் பயங்கரமான விநாயகர் சிலைகள்லாம் வச்சுருந்தாங்க. இன்னும் ஒரு சில இடங்கள்லாம் விநாயகர் சிலைகள்லாம் வைக்கும் போது என்னங்கடா விநாயகர் வச்சு ஃபோட்டோஷூட்லாம் பண்ணிருக்கிறீங்க அப்படின்ற மாதிரி தான் வந்து இருந்தது. அந்த நம்ம ஃபேவரட்டான ஹீரோஸ்லாம் ஒரு சில ஃபோட்டோஷூட் பண்ணும்போது ஒரு சில போஸ்டில் வந்துருப்பாங்கள்ல, அந்த மாதிரியான விநாயகர்கள்லாம் நிறைய இடத்துல வச்சுருந்தாங்க. அதெல்லாம் நம்மளால் பார்க்க முடிஞ்சுது. ஸோ என்னையை பிரமிக்க வச்ச ஒரு விநாயகர் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, நேற்று சென்னையில் குளத்தூர் சைடில் ஒரு விநாயகர் வந்து வச்சுருந்தாங்க. அந்த விநாயகர் எப்படி வச்சுருந்தாங்க அப்படின்னா, ஃபுல் அண்ட் ஃபுல் அந்த ரூபா நோட்டுகள் இருக்குல்ல அதை வச்சு மட்டுமே விநாயகர் வச்சுருந்தாங்க. அதெல்லாம் பார்க்க அவ்வளோ சூப்பராக வந்துருந்தது. எப்படிங்க இப்படிலாம் வந்து கிரியேட் பண்ணி விநாயகர் வச்சுருந்தீங்க அப்படின்ற மாதிரி தாங்க வந்துருந்தது. ஸோ இன்றைக்கி இது வாலிப வயசு நிகழ்ச்சியில் நம்ம நிறைய விஷயங்களாக வந்து பேசலாம். உங்ககிட்ட சொல்கிறதுக்காக இன்னும் எக்கச்சக்கமான விஷயங்களை எடுத்து வச்சுருக்கேன். அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்டிருக்கேன். என்ன கேள்வி அப்படின்னா, உங்கள் வாழ்க்கையில் ரொம்ப போரிங்கான விஷயம் என்ன அப்படின்றத என்கிட்ட வந்து சொல்லுங்கள், நானுமே வந்து தெரிஞ்சுக்கிறேன். இப்போது சூப்பராக நான் ரெண்டு இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டோட சாங் பேக் டு பேக்கில் வந்துட்டுருக்கேங்க, கேட்டு வந்துருக்கேன்.

0: சேலம் மக்களே, நமது சேலத்தில் மாபெரும் கட்டுமான பொருட்கள் கண்காட்சி. கிறிஸ்டல் ட்ரேட் ஃபேரின் கிறிஸ்டல் பில்ட் எக்ஸ்போ 2026.
1: கன்ஸ்ட்ரக்ஷன், ஹோம் அப்ளையன்சஸ், லேட்டஸ்ட் இன்னோவேஷன்ஸோட கட்டுமான துறை சம்பந்தப்பட்ட அனைத்தும் ஒரே இடத்தில். கிறிஸ்டல் பில்ட் எக்ஸ்போ
0: 4 செப்டம்பர் 25, 26, 27, 3 நாட்கள் மிக பிரம்மாண்டமாய். இடம் ரத்னவேல் ஜெயக்குமார் மண்டபம், ஓமலூர் மெயின் ரோட், சேலம்.

0: உங்கள் வயலில் மகசூல் அதிகரிக்க வேண்டுமா?
1: தி சென்னை பெஸ்டிசைட்,
0: தரமான விதைகள், உரங்கள், பூச்சிக்கொல்லி மருந்துகள் என அனைத்தும் ஒரே இடத்தில் கிடைக்கும்.
1: தி சென்னை பெஸ்டிசைட்.

0: ரோடு அருகில் சேலம்.
1: தொடர்புக்கு 9994366030.
0: தி சென்னை பெஸ்டிசைட், விவசாயிகளின் நம்பிக்கையான தேர்வு.

0: எஃப்எம் 107.8 நம்ம ஊரு நம்ம ஹிஸ்டரி.
1: சேலம் சோனா எஃப்எம் நேயர்களுக்கு வணக்கம். சேலம் வரலாற்று சங்கத்தின் பொதுச் செயலாளர் ஜே பர்னபாஸ் ஆகிய நான் இன்று வந்து உங்களுடன் பகிர்ந்து கொள்வதற்கு செரி ரோடு, அதாவது செரி சாலை என்ற ஒரு இந்த சாலை, நாம் அடிக்கடி கடந்து செல்கின்ற இந்த சாலை, சேலம் மாநகரின் முக்கியமான ஒரு பிரதான சாலை. இந்த சாலை இந்த பெயருக்கு என்ன காரணம், இந்த சாலையினுடைய வரலாறு, அதை பத்தி இன்னைக்கு நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம். அதாவது செரி ரோடு அப்படின்னு சொல்ற இந்த ரோடு வந்து எங்க இருந்து ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு சொன்னா, நம்ம அஸ்தம்பட்டி ரவுண்டானால இருந்து நம்ம பழைய பஸ் ஸ்டாண்ட் போற அந்த பாதையில நம்ம போகும்போது அஸ்தம்பட்டி, அப்புறமேட்டு குமரசாம்பட்டி தாண்டோன்னு அரசு கலைக்கல்லூரி, அதையும் தாண்டோன்னு விஜயராகவாச்சாரியார் சுந்தர் லாட்ஜ் அந்த பகுதியெல்லாம் அப்படியே ஸ்ட்ரைட்டா இந்த பக்கம் அந்த சிலை, பாபா சாஹேப் அம்பேத்கருடைய சிலை, அந்த சிலையை தாண்டி இடதுபுறமாக போற சாலை, அந்த சாலை

0: அப்படியே போகுது. அப்படியே போகும்போது சுகவனேஸ்வர் கோயில், அதை தாண்டி நாங்கள் திருவள்ளுவர் சிலைக்கிட்ட போய் அந்த அந்த சாலை முடியுது. இவ்வளோ நீளமான இந்த ஒரு சாலை தான் இன்னைக்கு வந்து நம்ம செரி ரோடு அப்படின்னு அழைக்கப்படுகிறது. ஏன் இதுக்கு செரி ரோடுன்னு பேர் வந்தது அப்படின்னு சொல்லி நம்ம இப்போ வந்து ஆய்வு செய்யறோம், தெரிஞ்சுக்கிறோம். ஏன்னா இந்த சாலை வழியாக பல ஆண்டுகளாக பல நாட்களாக நம்ம வந்து பயணிக்கிறோம். ஆனாலும் இதுக்கு ஏன் செரி ரோடுன்னு பேர் வந்தது, இதனுடைய ஏன் செரினா என்ன அப்படின்ற ஒரு கேள்வி நம்ம மனசுக்குள்ள தோன்றியிருக்கும், தோன்றி இருக்காமலே கூட கடந்து சென்று இருக்கும். ஆனா அதனுடைய உண்மையை இன்னைக்கு நம்ம ஆய்வு செய்யறோம். ஏன் அப்படின்னு சொன்னா, இதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த சாலை இதற்கான பெயருக்கு அடிப்படை என்ன அப்படின்னு சொன்னா, ஜே டபிள்யூ செரி அப்படின்றவர் சேலம் மாவட்ட நீதிபதியாக சிவில் அண்ட் செஷன்ஸ் ஜட்ஜா சேலத்துல இருந்தவர். அதாவது வந்து 1857 வருஷத்திலிருந்து 1864 வருஷம் வரைக்கும் அவர் வந்து சேலம் மாவட்ட நீதிபதியாக சிவில் அண்ட் செஷன் ஜட்ஜா இருந்தார். அப்போதான் அவர் வந்து முக்கியமான சில நீதித்துறை முன்னேற்றங்களை, நிறைய காரியங்களை, சேலம் மாவட்டத்துக்கு அடிப்படையான விஷயங்களை, இன்னைக்கும் நிலைத்து இருக்கிற விஷயங்களை அவர் செஞ்சார். அப்புறம் 1859 ஆக்டிங் கலெக்டரா சேலம் மாவட்டத்தில் இருந்தாரு இந்த காலகட்டத்தில். இப்போ வந்து 1857 முதல் 1864 வரைக்கும் சேலம் மாவட்டத்தில் நீதிபதியாக அவர் இருக்கும்போது நீதி நிலைநாட்டுறதுக்கான அடிப்படை கட்டுமானங்களான நீதிமன்றங்கள், சார்பு நீதிமன்றங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சேலம் மாவட்டம் முழுமைக்குமான கட்டுமானங்களை எஸ்டாப்ளிஷ் பண்ணார். எஸ்டாப்ளிஷ் பண்ணி இந்த இடத்துல நம்ம, அதாவது பார்த்தீங்கன்னா நம்ம அந்த பழைய நீதிமன்றம் கட்டணம், அது வந்து ஒரு ஒரு பெரிய ஓப்லாங் ஸ்ட்ரக்சர், ஒரு நீள்வட்ட வடிவத்தில் அதை அமைச்சிருப்பாங்க. அந்த கட்டடம் இவர் காலத்தில் தான் கட்டப்பட்டது, 1862 அப்போ தான் இவர் தான் அந்த காரியத்தெல்லாம் முன்ன நின்று செஞ்சிருக்கிறார். ஏன்னா அவர் காலத்தில் கட்டப்பட்டது தான் அந்த நீதிமன்றம், அந்த சேலம் மத்திய சிறை, இதெல்லாம் இவருடைய காலம்தான். 1862 தான் கட்டப்பட்டது அவை. அவைகளின் சான்றாக, அவைகளின் சாட்சியாக இந்த பெயர் வந்து செரி ரோடு என்று அழைக்கப்படுவதில் உண்மையிலே ஒரு பெருமையான விஷயம் தான். இது வந்து சேலத்தின் பெருமை என்று சொல்லலாம்.
1: சோனா எஃப்எம் 107.8 நம்ம ஊரு நம்ம ஹிஸ்டரி. It's Sona FM. It's Sona FM. It's Sona FM. Give it.
2: அவர்களின் சிறப்புகள் பற்றியும் தெரிந்து கொள்ள லேசா லேசா நிகழ்ச்சி திங்கள் முதல் சனி வரை மாலை 6 முதல் 7 வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
3: ஹலோ, எங்கடி இருக்க?
4: ஆன் தி வேடி, உன் பர்த்டேக்கு கேக் வாங்கிட்டு வந்துகிட்டே இருக்கேன்.
3: எது, கேக் வாங்கிட்டியா?
4: அதான் வாங்க போறேன், வாங்கிட்டு வந்துருவேன்.
3: சரி சரி, சீக்கிரம் வா.
4: ஓகே அண்ணா, நம்ம ஃப்ரெண்டுக்கு பர்த்டே, தரமா ஒரு 1 கிலோ கேக் பார்சல் பண்ணுங்கண்ணா.
5: 1 கிலோ கேக் தானே, பேக் பண்ணிடுவோம். சரி, கேக்ல என்ன எழுதுறது?
4: அப்படி கேளுங்க, ஹாப்பி பர்த்டே சுவாதின்னு போடுங்கண்ணா.
5: ஓ அப்படியா, கொஞ்சம் கூட மாறாம அப்படியே போட்டுடலாம். ஒரு 5 நிமிஷம் மட்டும் வெயிட் பண்ணுமா? ஆ இந்தாமா, கேக் ரெடி ஆயிடுச்சு, வாங்கிக்கோ.
4: ஹே சுவாதி, வந்துட்டேன்டி.
3: அப்பாடா, ஒரு வழியா வந்துட்டியா? சரி கேக்குங்க,
4: இங்கதான் இருக்கு. அதுக்கு முன்னாடி ஹாப்பி பர்த்டே சுவாதி.
3: தேங்க்யூ சோ மச் டி. சரி சரி, கேக் ஓபன் பண்ணு, நம்ம போட்டோ எடுத்து ஸ்டோரி போடலாம்.
4: இதோ ஓபன் பண்றேன், நல்லா இருக்கான்னு பாரு.
3: என்னடி இது, ஹாப்பி பர்த்டே சுவாத்தின்னு போடுங்க அண்ணான்னு போட்டு வச்சிருக்கீங்க. யாரு பார்த்த வேலைடி இது?
5: ஓ அப்படியா, கொஞ்சம் கூட மாறாம அப்படியே போட்டுடலாம், அப்படியே போட்டுடலாம்.
2: சோனா எஃப்எம் 107.8
4: இது வாலிப வயசு.
6: என்ன இது வாலிப வயசு?
7: நம்ம வாழ்க்கையில் எல்லாரும் கண்டிப்பாக இந்த ஒரு விஷயத்தை ஃபீல் பண்ணியிருப்பீங்க. என்ன அப்படின்னா, அந்த காலையில் எந்திரிச்ச உடனே என்னடா இது, பேசாமல் லீவ் போட்டுடலாமா, பேசாமல் காலேஜுக்கு போக முடியும்.

இல்லாமா பேசாம வேலைக்கு லீவு சொல்லிடலாமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பயங்கரமா யோசிப்போம். என்னை கேட்டா காலையில எந்திரிச்சு ஆபீஸ் கிளம்புறது, காலேஜ் கிளம்புறது, ஸ்கூல் கிளம்புறதுதான் என்னை பொறுத்த வரைக்கும் பயங்கர போரிங்கான ஒரு விஷயமா வந்திருக்கும். ஸோ நீங்களும் சொல்லுங்க, உங்க வாழ்க்கையில ரொம்ப ரொம்ப போரிங்கான ஒரு விஷயம்னா என்ன அப்படின்றதான் இன்னைக்கு இது வாலிப வயசு நிகழ்ச்சியில கேள்வியா வந்து கேட்டிருக்கேன். ஸோ உங்களோட போரிங்கான விஷயத்த என்கிட்ட வந்து சொல்லுங்க, நானுமே வந்து கேட்டு தெரிஞ்சுக்கிறேன். சோனா எஃப்எம்ஓட 9787 7078 அப்படின்னு இந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி உங்களோட ரொம்ப ரொம்ப போரிங்கான விஷயம் என்ன உங்கள் வாழ்க்கையில் அப்படின்றத என்கிட்ட வந்து சொல்லுங்கள், நம்ம அப்படியே வந்து பேசலாம். சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் இது வாலிப வயசு நிகழ்ச்சியிலிருந்து உங்களோட குரு நான் பேசிகிட்ருக்கேன். அதாவது நம்ம சேலமில் கிளைமேட் அப்படின்றது மாறி மாறி மாறி மாறி வந்துட்டுருக்கு. ஒரு வாரம் பார்த்தா வெயில் அடிக்குது, இன்னொரு வாரம் பார்த்தா அப்படியே மழை பெஞ்சிட்ருக்கு. ஸோ நேற்று முந்தா நேரத்தில் நம்ம சேலமில் அங்கங்கே ஒரு சில இடங்களில் மழையெல்லாம் வந்து பெஞ்சிருந்தது. நேற்று கூட சேலம்ல நிறைய இடங்கள்ல மழையெல்லாம் பெஞ்சிருந்ததுங்க. ஸோ இந்த நிலையில வானிலை மையம் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, சேலமை தாண்டி நீலகிரி, கோவை, ஈரோடு, கிருஷ்ணகிரி, தருமபுரி, வேலூர், திருப்பத்தூர், ராணிப்பேட்டை அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாவட்டங்கள்லாம் மழை பெய்யறதுக்கான வாய்ப்புகள்லாம் நிறையவே இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் வெளியெல்லாம் போறீங்க அப்படின்னா எப்பயும் சொல்ற மாதிரி நம்மளோட சேஃப்டி தான் முக்கியம். ஸோ நீங்கள் வெளியெல்லாம் போறீங்க அப்படின்னா கொஞ்சம் பார்த்து பத்திரமா சேஃபாக போயிட்டு வாங்க. பைக்கில் போறவங்க கண்டிப்பாக ஹெல்மெட்டு ரெயின் கோட்லாம் போட்டு போங்க. வாக்கிங்கில் போறவங்க கண்டிப்பாக கொடையெல்லாம் எடுத்துகிட்டு போங்க. என்னதான் இருந்தாலும் நம்மளோட சேஃப்டி அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா வந்து இருக்குல்ல. ஸோ அதே மாதிரி சேலத்தில் ஒரு புது விஷயத்தை வந்து பண்ணியிருக்காங்க. என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, சேலம் மண்டலத்தில் இப்போ வந்து புதுசாக டவுன் பஸ்லாம் இருக்கிருக்காங்க, புதிய கலரில் வந்து விட்டுருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 25 பஸ்ஸை விட்டுருக்காங்க. ஸோ கண்டிப்பாக நிறையா பயணிகளுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ உங்கள் ஏரியாவுக்கு புது பஸ்லாம் வந்துதா இல்லையா அப்படின்றத என்கிட்ட வந்து சொல்லுங்கள். நாம் இன்னும் இது வாலிப வயசு நிகழ்ச்சியில் நிறைய பேசலாம், ஆனால் அதுக்கு முன்னாடி சூப்பரான ரெண்டு இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டோட சாங்லாம் வந்துக்கிட்டே இருக்குங்க. கேட்டு வந்துருங்க, தொடர்ந்து கேளுங்க. சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் இது வாலிப வயசு நிகழ்ச்சியிலிருந்து உங்களோட குரு நான் பேசிட்டு இருக்கேன்.

0: குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ்.
1: குட் மார்னிங் சார்.
0: ஸ்டூடெண்ட்ஸ், இன்னைக்கு சயின்ஸ்ல ஓசோன் லேயர் பத்தி தான் படிக்க போறோம். அப்படின்னா என்னன்னு தெரியுமா?
2: ஓசோன் லேயரா? தெரியாது சார்.
0: நம்ம பூமியை சுத்தி இருக்கக்கூடிய ஒரு பாதுகாப்பு கவசம் தான் ஓசோன் லேயர். சூரியன் கிட்ட இருந்து வர தீங்கு விளைவிக்கக்கூடிய யூவி கதிர்கள்ல இருந்து நம்மளையும் இயற்கையையும் பாதுகாக்குது. ஆனா இப்போ அது கொஞ்சம் கொஞ்சமா பலவீனம் ஆகிட்டு இருக்கு.
2: அச்சச்சோ, அப்ப அதை எப்படி பாதுகாக்கிறது சார்?
0: அதுக்கு ஒரே ஒரு வழிதான் இருக்கு. சுற்றுச்சூழல் மாசுபாட்டை குறைக்கணும், தேவையில்லாத வாகன பயன்பாட்டை தவிர்த்து மின்சாரத்தை சிக்கனமா பயன்படுத்தி சுற்றுச்சூழலுக்கு உகந்த பொருட்களை பயன்படுத்தணும். இதை பண்ணாவே போதும், கண்டிப்பா நம்மளுடைய உலகத்தை நம்மளால பாதுகாக்க முடியும். புரிஞ்சதா?
1: புரிஞ்சது சார்.
3: ஓசோன் படலத்தை பாதுகாப்போம், பூமியையும் நம் எதிர்காலத்தையும் வளமாக மாற்றுவோம்.

இது வாலிப வயசு நிகழ்ச்சியிலிருந்து உங்களோட குரு நான் பேசிகிட்டு இருக்கேன். இப்போது நம்ம வாழ்க்கையில் ஒரு சில விஷயங்கள்லாம் பயங்கர போரிங்காக வந்திருக்கும். ஒரு சிலருக்கு வந்து காலையில் எந்திரிச்ச உடனே எக்ஸசைஸ் பண்ணுறது அப்படின்றது ரொம்ப ரொம்ப போரிங்காக வந்திருக்கும். இல்லைனா ஒரு சிலருக்கு அந்த டெய்லி ருட்டீனில் சாப்பிடுவாங்கள்ல அதில் வந்து செம போரிங்காக வந்திருக்கும். ஒரு சிலருக்கு ட்ராவல் பண்ணுறதே பயங்கர போரிங்காக வந்திருக்கும். ஸோ நீங்கள் சொல்லுங்கள், உங்கள் வாழ்க்கையில் ரொம்ப ரொம்ப போரிங்கான ஒரு விஷயம் உங்களுக்கு இருக்குது அப்படின்னா அது என்ன அப்படின்றது தான் இன்றைக்கி இது வாலிப வயசு நிகழ்ச்சியில் கேள்வியே வந்து இருக்குது. ஸோ இதை பற்றி நீங்கள் என்கிட்ட ஷேர் பண்ணிடணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறீங்கன்னா டக்குன்னு ஃபோன் எடுங்க, கால் பண்ணுங்கள். சோனா எஃப்எம்மோட 9787 707 அப்படின்னு இந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி சொல்லுங்கள் என்னென்ன விஷயங்கள்லாம் சொல்ல போகிறீங்க அப்படின்றத கேட்க நான் இங்கே பயங்கர ஆர்வமாக வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். இப்போது விநாயகர் சதுர்த்திலாம் நேற்று வந்து பயங்கரமாக செலிப்ரேட் பண்ணியிருந்தாங்க. இன்னும் ஒரு சில இடங்களில் ரெண்டு மூணு நாள்லாம் பயங்கரமாக செலிப்ரேட்லாம் பண்ணுவாங்க. விநாயகர் சதுர்த்தி சிலைலாம் வச்சா ஒரு சில பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அந்த சிலைக்கு டெய்லி பூஜை போட்டு சாப்பாடு அன்னதானலாம் வந்து வழங்குவாங்க. திருப்பத்தூரில் ஒரு இளைஞர் என்ன பண்ணிட்டுருக்கிறாரு அப்படின்னா அவர் வீட்டில் குட்டியாக ஒரு விநாயகர் சிலையை வந்து வச்சுருக்கிறாரு. அதை வச்சுக்கிட்டு அவர் கம்மன் இல்லாமல் என்ன பண்ணிருக்கிறாரு, அவர் வெளியே பைக்கில் வந்து பக்கத்தூருக்கு போவார் இல்லைன்னா கடையில் ஏதாவது பொருட்கள் வாங்க போவார்ல, அப்போ போகும்போதெல்லாம் அந்த விநாயகர் சிலையை கூட ஸ்கூட்டியில் வச்சுக்கிட்டே அவர் பாட்டுக்கு போயிட்டு இருந்திருக்கிறாரு. ஸோ அதெல்லாம் பார்க்க அவ்வளோ சூப்பராக அவ்வளோ வேடிக்கையாக வந்துருந்தது. எதுக்கு சார் இப்படி வந்து வச்சுட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் பார்த்து கேட்கும்போது அவர் என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னா, இந்த பாருங்கள் இந்த விநாயகர் சிலை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, எப்படி இருந்தாலும் கரைக்கு தான் போகிறோம், கரைக்கிற வரைக்கும் என் கூடியே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு விஷயத்தை அவர் வந்து பண்ணிட்டுருக்கிறாரு. ஸோ அந்த ஒரு வீடியோ அப்படின்றது இன்றைக்கி சமூக வலைத்தளங்களில் சம பேச்சு பொருளாக போயிட்டுருக்கு. ஸோ இதே மாதிரி உங்ககிட்ட சொல்கிறதுக்காக இன்னும் நிறைய ட்ரெண்டிங்கான விஷயங்கள் எடுத்து வச்சிருக்கேன். என்ன ஏது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அப்படியே வந்து கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஆனால் அதுக்கு முன்னாடி சூப்பரான இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டோட சாங்லாம் பேக் டு பேக்கில் வந்துக்கிட்டே இருக்குங்க, கேட்டு வந்துருங்க, தொடர்ந்து கேளுங்க. சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் இது வாலிப வயசு நிகழ்ச்சியிலிருந்து உங்களோட குரு நான் பேசிகிட்டு இருக்கேன்.

0: யாரோ இந்த கிராமத்தில் வளர்ந்த பையன், இதெல்லாம் நமக்குள்ள செட் ஆகுமா?
1: அதெல்லாம் ஆகும்.

0: ஒரு ஜோக் சொல்லிட்டா சார்.
1: மூணுக்கு அப்புறம் நாலு நான் சொல்றத கேளு.
2: என்ன ரமேஷ் சம்மந்தமே இல்லாம பேசுனுங்கிற?
1: சரி சம்மந்தமே இல்லாம ஒரு கேள்வி கேக்குறேன், பதில் சொல்ல முடியுமா? நல்ல
2: அப்படி என்ன கேட்க போற கேளு பாக்கலாம்.
1: பிறந்த குழந்தையோட பல்லு என்ன கலர் இருக்கு தெரியுமா?
2: இதுல என்ன மச்சா சந்தேகம், வெள்ளை கலர் தான்.
1: ஹே ஃபூல், பிறந்த குழந்தைக்கு எப்படிமே பல்லு இருக்கும்?

0: இந்த வீக்கெண்ட்ல ஒரு ஃபீல் குட்ான மூவி பார்க்கலாம்னு இருக்கேன். ஏதாவது ஒன்னு சொல்லேன்.
1: சொல்றேன், நோட் பண்ணிக்கோ.
2: நண்பா, என் ஃபேவரட் ஆக்டரோட படம் எப்பதான் ரிலீஸ் ஆகும்? எந்த அப்டேட்டுமே வர மாட்டேங்குது. உனக்கு தெரிஞ்சு ஏதாவது அப்டேட் வந்திருக்குதா?
1: இருக்கு, எல்லாமே இருக்கு. சொல்றேன்.
2: ஹே ராஜ், எப்படிடா, எப்படி
3: மச்சான்? படத்துல இருந்து படம் போடுற தியேட்டர் வரைக்கும் ஆல் டீடைல்ஸ் ஐ நோ.
0: ஹே, எப்படி சினிமா பத்தி எல்லாமே தெரிஞ்சு வச்சிருக்க?
3: யாருக்குமே தெரியாத ஒரு விஷயம் உன்கிட்ட மட்டும் சொல்றேன். ஞாயிற்றுக்கிழமை சோனா எஃப்எம் 107.8 டியூன் பண்ணினா உனக்கே தெரியும்.
4: புது படங்களோட ரிலீஸ், மூவியோட அப்டேட்ஸ், தியேட்டருக்கான ஹிஸ்டரி வரைக்கும் எல்லாமே தெரிஞ்சுக்க கேளுங்க சினி சினி சினிமா. வாரந்தோறும் ஞாயிற்றுக்கிழமை காலை 9 மணி முதல் 10 மணி வரை சோனா எஃப்எம் 107.8, நம்ம மக்களின் குரல், சமுதாய வானொலியில்.
2: சோனா எஃப்எம் 107.8
5: இது வாலிப வயசு.
6: என்ன இது வாலிப வயசு?
2: இது வாலிப வயசு நிகழ்ச்சியிலிருந்து உங்களோட குரு நான் பேசிட்டு இருக்கேன். ஸோ இன்னைக்கு இது வாலிப வயசு நிகழ்ச்சியில் உங்ககிட்ட என்ன கேள்வி கேட்டிருக்கேன் அப்படின்னா, உங்களுக்கு ரொம்ப ரொம்ப போர் அடிக்கக்கூடிய ஒரு விஷயம் என்ன சொல்வீங்க அப்படின்றது தான் இன்னைக்கு இது வாலிப வயசு நிகழ்ச்சியில் கேள்வியவே வந்து இருக்கு. ஸோ இப்போ நம்ம கூட ஒரு நேயர் பேச போறாரு. ஸோ அவருக்கு அவர் என்ன விஷயம் போர் அடிக்குது அப்படின்றத நம்ம அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாமா? ஹலோ, வணக்கம்.
7: வணக்கம். இது வாலிப வயசு குரு அவர்களுக்கு, நமது நேயர்களுக்கும் மாலை வணக்கத்துதான். திருப்பூர் மாவட்டம் மோனூர் ஆதவன்.
2: மாலை வணக்கம் ஆதவன்னா, எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நலமா இருக்காங்க, நீங்க எப்படி இருக்கீங்க? சூப்பர் சூப்பர்.
7: குரு, உண்மையை நான் சொல்ல போறேன், நான் சொல்றது கூட அப்பவே வள்ளுவர் சொல்லி வச்சிருக்காரு, பிறனில் விளையாமை அப்படின்னு சொல்லிங்க. என்னங்க 15 பிறனில் விளையாமை அதிகாரம், அந்த விளக்கம் என்னன்னா, அடுத்தவரின் மனைவி விரும்பாமை என்ற ஒழுக்க பொன்பாட்டின் இன்றியமையாமையை சொல்வதுதான் பிறனில் விளையாமைங்க.
2: என்னங்க
7: அதுல 146வது குறள் சொல்றாரு,
2: பழைய
7: பாவம் அச்சம் பழியன நான்கும் இரவாம் இறப்பான் கண் அப்படிங்கறது அந்த குறளுங்க.
2: என்னங்க
7: பிறன் மணியை சேர்பவனுக்கு பழைய பாவம் அச்சம் பழி ஆகிய நான்கும் அவனை விட்டு நீங்காது நிலைத்திருக்கும் அப்படிங்கிறது அதனுடைய கருத்துங்க.
2: என்னங்க
7: அது, அடுத்த மனைவி வந்துக்கிட்டு அவங்களே ஒரு குடும்பமா இருந்து அவங்க எவ்வளவு பிரச்சனை சந்திக்கிறாங்க நமக்கே தெரியும், வள்ளுவர் அந்த காலத்துல தெரிஞ்சு வச்சிருக்கிறாரு. அதுதான் நமக்கு கொடுத்துருக்காரு. அது அவங்க இப்ப வீட்டுக்காரில இப்ப அவங்களை எல்லாம் கூப்பிட்டு தியேட்டருக்கு போக அப்படி இப்படி நான் பாக்குறதுல எல்லாம் பார்த்தா இருக்கிறவங்களே இந்த காலத்துல நான் நிறைய பாக்குறேன். முதல் காலத்துல எல்லாம் அப்படி இல்லைங்க குரு.
2: என்னங்க
7: அப்படி அது போய் இது பண்ண முதல்ல அது பெருமையா நண்பர்கிட்ட அப்படி எல்லாம் சொன்னேன். அவங்க வீட்டுல எல்லாம் சுத்தின, அங்க போனேன், இங்க போனேன், சினிமாவுக்கு போனேன், டூர் போன

0: அப்படின்னு சொல்றாங்க பாருங்க. அந்த சொல்லி தீர்த்திக்கிறவங்கள பார்த்தாங்க குரு, அவளுக்கு பகை போக வச்சு பழி நாளும் இல்லாம இல்லாம பண்ணிக்கிட்டு இருக்காங்களே, எனக்கு பெரிய போர் அடிக்குது, நிறைய அளவேற பெருமையா சொல்றாங்க. அதனால எல்லாம் செய்யக்கூடாது, குடும்பம் அவங்க குடும்பமும் கெட்டு போயிட்டு அவங்க குடும்பம் இது பண்ணி எத்தனை பிரச்சனைங்க இல்லைங்களா. அதை விட்டு எவ்வளவோ நல்ல நல்ல செயல்கள்லாம் இருக்குது, அதை செய்யணும். செஞ்சுட்டு இது செஞ்சுட்டு இது பெருமையா பேசுறீங்களா அவங்கள கிட்ட. எனக்கு மகா போர் ரொம்ப ரொம்ப போர் அடிக்கும் குரு. அது நான் சொல்லல, வள்ளுவர் சொன்னபடி நடந்துக்கணும், அதுதான் நான் சொல்ல வர்றேங்க.
1: அவங்க
0: அந்த போர் அடிக்கிற செயல் செய்யவே கூடாது, அது செய்யறவங்களுக்கு அப்படி என்னைக்கும் நான் சொன்ன அந்த எல்லாம் வந்துருமே இல்லைங்களா. அது தெரியாம இப்படி பண்றாங்களேன்னு எனக்கு சங்கடமா இருக்கு, போர் அடிக்குது அந்த பேச்சுகளை கேட்ட. இவ்வளவுதான் குரு. வள்ளுவர் நான் சொல்ல, வள்ளுவர் அப்படின்ற காலத்திலேயே எப்போ எழுத்தாணி கொண்டு எழுதி கரு சொல்லிக்காரு பாத்தீங்களா. அதன்படி மத்தவங்க குடும்பத்தை கெடுக்காம நல்லபடியா வாழணுங்க. பெருமையை பேசுற போது எனக்கு பயங்கரமா போர் அடிக்கும் குரு. நேரடியே சொல்லி சரிங்க நன்றிங்க. கருத்துகள் பொருளையும் அதன் கருத்தையும் வழிபடுத்தி அதுபடி
1: உங்க வாழ்க்கையில இந்த ஒரு விஷயம் தாப்பா எனக்கு ரொம்ப போர் அடிக்குது அப்படின்னா நீங்க எதை சொல்வீங்க அப்படின்றத என்கிட்ட வந்து சொல்லுங்க, நானுமே வந்து தெரிஞ்சுக்கிறேன். சோனா எஃப்எம்ஓட 9787701078 அப்படின்னு இந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி சொல்லுங்கள். ஸோ இப்போது சூப்பரான இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டோட சாங்லாம் வந்துக்கிட்டே இருக்கீங்க, கேட்டு வந்துடுங்க. நாம இன்னும் இது வாலிப வயசு நிகழ்ச்சியில் நிறைய பேசலாம்.

0: நம் மண்ணின் மனமே நம் ஆரோக்கியத்தின் ரகசியம். நம் ஊர் விளைச்சல் நம் விவசாயிகளின் நலம் தரும் வளர்ச்சி.
1: பொதுநலன் கருதி சோனா FM 107.8.

இப்போ நம்ம சேலத்தில் ஒரு சில இடங்களில் மழை வந்துட்டுருக்கு, ஒரு சில இடங்களில் மழை வர மாதிரி இருக்குது, காற்றுலாம் அடிச்சிட்ருக்கு. நீங்கள் வெளியெலாம் கொஞ்சம் போகிறீங்க அப்படின்னா கொஞ்சம் பார்த்து சேஃபாக போயிட்டு வாங்க. சேஃப்டிக்காக முன்னாடி சொன்ன மாதிரி கூட ரெயின் கோட்லாம் எடுத்துகிட்டு போங்க, ஏன்னா நம்மளோட சேஃப்டி ரொம்ப முக்கியம் இல்லை. ஸோ இப்போ வந்துட்டுருக்க மழை மாதிரியே இன்னும் நிறைய ட்ரெண்டிங்கான விஷயங்கள்லாம் உங்களுக்காக பேலன்ஸ் வச்சுருக்கேங்க. என்னென்ன அப்படின்றத நம்ம அப்படியே வந்து கேட்டு தெரிஞ்சுக்கலாமா? சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் இது வாலிப வயசு நிகழ்ச்சியிலிருந்து உங்களோட குரு நான் பேசிகிட்டு இருக்கேன். அதாவது நம்மள நிறைய பேர் நிறைய டைமில் ட்ரெயினில் ட்ராவல் பண்ணுவோம், இல்லை ட்ரெயினில் ட்ராவல் பண்ணியிருப்போம். ஸோ அப்படி ட்ரெயினில் ட்ராவல் பண்ணுறீங்க அப்படின்னா இனிமேட்டு நீங்கள் சாப்பாடு ட்ரெயினில் நல்லாவே இல்லைன்னு சொல்லவே முடியாதுங்க. ஸோ அதுக்கு ஒரு விஷயத்தை ரயில்வே அவங்க வந்து பார்த்தீங்கன்னா சூப்பரான ஒரு விஷயத்தை கண்டுபிடிச்சிருக்கிறாங்க, அதாவது இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறாங்க. ஸோ என்ன பண்ண போகிறாங்க அப்படின்றத நம்ம அப்படியே வந்து தெரிவிச்சுக்கலாம். இப்போது அந்த ரயில்வேஸ் சமைப்பாங்கல்ல ஒரு சில இடங்களில், அப்படி சமைக்கிற இடங்களில் கேமரா வந்து வைக்க போகிறாங்களாம். அதாவது நார்மல் கேமரா கிடையாது, ஏஐ கேமராவை வைக்க போகிறாங்க. சரி, இந்த ஏஐ கேமரா என்ன பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறீங்களா? இப்போது அந்த உணவுலாம் தயாரிக்கிறாங்கள, அந்த உணவு தயாரிக்கிறதுல அந்த பேக்கிங் எப்படி ஹேண்டில் பண்ணுறாங்க, எந்த அளவுக்கு சுகாதாரமாக இருக்கிறாங்க அப்படின்ற மாதிரி தொடர்ந்து கண்காணிச்சுட்டே இருக்குமா அந்த ஏஐ கேமரா. அந்த இடத்துல யாராவது தப்பு பண்ணுறாங்க அப்படின்னா டக்குன்னு அந்த சம்மந்தப்பட்ட அதிகாரிகள்கிட்ட அந்த தகவலை அந்த ஏஐ கேமராலேருந்து கண்டிப்பாக ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்க முடியும், அது வந்து காட்டி கொடுத்துரும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இதோட முக்கிய நோக்கம் என்ன அப்படின்னா ட்ரெயினில் ட்ராவல் பண்ணுறாங்கல்ல பயணிகள், அவங்களுக்கு கொடுக்குற அந்த உணவில் ரொம்ப ரொம்ப பாதுகாப்பு இருக்கணும். ஸோ அவங்களோட அந்த ஒரு விஷயத்தை பாதுகாப்பாக உறுதி செய்யணும், அதை வந்து நாங்கள் இது பண்ணுறதுக்காக இந்த ஒரு விஷயத்தை நாங்கள் வச்சுருக்கிறோம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இது எந்த அளவுக்கு சூப்பராக இருக்கும், என்னென்ன விஷயங்கள்லாம் மாறப்போகுது அப்படின்றத நம்ம அப்படியே வந்து வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ நாம் இன்னும் இது வாலிப வயசு நிகழ்ச்சியில் நிறைய விஷயங்கள்லாம் வந்து பேசலாம். உங்ககிட்ட சொல்கிறதுக்காக இன்னும் எக்கச்சக்கமான ட்ரெண்டிங்கான வேறலான விஷயங்கள்லாம் எடுத்து வச்சுருக்கேங்க. ஸோ என்ன ஏது அப்படின் சொல்லிட்டு நம்ம அப்படியே வந்து கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஆனால் அதுக்கு முன்னாடி சூப்பரான இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டோட சாங்லாம் வந்துக்கிட்டே இருக்கீங்க, கேட்டு வந்துடுங்க.

ஹாய் வணக்கம், என் பேர் ஆர்கே தரன். இப்போ நீங்கள் கேட்க போகிற சாங் உறவு ஆல்பம்ல இருந்து ஏன். இந்த சாங் உங்களுக்கு பிடிச்சிருந்தா சோனா எஃப்எம் வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களோட ஃபீட்பேக்கை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ அண்ட் ஹேவ் எ நைஸ் டே.

0: சோனா எஃப்எம் 107.8
1: இது வாலிப வயசு.
2: என்ன இது வாலிப வயசு?
3: இது வாலிப வயசு நிகழ்ச்சியிலிருந்து உங்களோட குரு நான் பேசிட்டு இருக்கேன். ஸோ இன்னைக்கு இது வாலிப வயசு நிகழ்ச்சியில் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்டிருக்கேன். என்ன கேள்வி அப்படின்னா, உங்களுக்கு எந்த விஷயம் உங்கள் லைஃப்பில் ரொம்ப ரொம்ப ரொம்ப போர் அடிக்குது அப்படின்றது தான் இன்னைக்கு இது வாலிப வயசு நிகழ்ச்சியில் கேள்வியவே வந்து இருக்கு. ஸோ இதை பற்றி பேசுறதுக்காக நம்ம கூட ஒரு நெய்யர் இணைஞ்சிருக்கிறாங்க. ஸோ அவங்களுக்கு அவங்களோட வாழ்க்கையில் எந்த விஷயம் ரொம்ப போர் அடிக்குது அப்படின்றத நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாமா? ஹலோ, வணக்கம்.
4: வணக்கம்.
3: வணக்கம்.
4: எனக்கு சும்மாவே இருக்க இருந்தா தூக்கம் வந்துடும். தூக்கங்காவே போறேன். எவ்வளவு நேரம் தான் சும்மா உட்காந்துட்டு இருக்க முடியும்? அப்புறம் பாட்டு
3: கேட்பேன்.
4: பாட்டு கேட்டானா ஒரு நாளே இருந்ததா கூட நாள் போறதே தெரியாது.
3: ஓகே ஓகே.
4: அந்த ஸ்டேஷன் திருப்பி திருப்பி திருப்பி டிரான்சிஸ்டர் இத எங்க இருந்து ஸ்டேஷன் எல்லாம் கண்டுபிடிச்சிருவேன்.
3: ஓகே ஓகே ஓகே.
4: அதெல்லாம் தமிழ்ல இப்ப வருது என்ன ஏதுன்னு இப்படிதான் நான் ஒவ்வொரு ஸ்டேஷனும் கண்டுபிடிச்சேன்.
3: ஓகே ஓகே. இதெல்லாம் பண்ணாம இருந்தா உங்களுக்கு போர் அடிக்கும்.
4: ஆமா, ரேடியோ ரேடியோ கேட்டனாவே போர் அடிக்காது.
3: ஓகே ஓகே.
4: நல்ல இன்ட்ரெஸ்டா போயிடும். அப்புறம் கதை புக்குகள்லாம் படிச்சேன்னா சிறுவர் மலர் இந்த மாதிரி கதைகள்தான். அந்த விக்ரமாதித்தன் கதை புக்கு எங்க வீட்டுல இருக்கு. பழங்காலத்து அப்படியே பேப்பரே மஞ்சளா ஆயிப்போச்சு. அந்த புக்கு இருக்குது, அத நான் படிப்பேன். தொட்டமா கிழிகிற மாதிரி இருக்கும், அதனால லேசா எடுத்து எடுத்து எடுத்து படிப்பேன். அப்புறம் அறிஞர்கள் புக்கு படிப்பேன். இப்போ பார்வைகள் குறைந்து விட்டது, மங்கி விட்டது, குறையில மங்கி விட்டது. அதுல வந்து துணிகளை
3: தைப்பேன்.
4: படிக்கிற வேலை கொஞ்சம் குறைஞ்சிருச்சு. இருந்தாலும் சூரிய வெளிச்சம் கருத்துல உட்காந்து சில முக்கியமானதெல்லாம் படிக்க வேண்டியது இருந்தா எடுத்து
3: படிப்பேன்.
4: டாக்குமெண்ட்ஸ் ஏதாவது வீட்டு பத்திரம் அது இதெல்லாம் ஏதாவது பார்க்கணும்னா சூரிய வெளிச்சத்தெல்லாம் உட்காந்து பார்ப்பேன்.
3: ஓகே ஓகே.
4: ஏன்னா அதை படிக்க படிக்க புதுசா படிக்கிற மாதிரிதான் இருக்கும், அதனால அதை பார்த்துட்டு இருப்பேன். ஆனா எனக்கு போர் அடிச்சுட்டு சும்மா இருந்தேன் அப்படிங்கிற வார்த்தை வந்து எனக்கு அகராதியிலே கிடையாது.
3: சூப்பர் சூப்பர்.
4: இப்ப இவ்வளவு வயசுக்கும் துணியாவது தைச்சிட்டு இருப்பேன். அந்த ஊட்டி நோல் கோக்கிற ஒரு மிஷின் ஆட்டம் ஒண்ணு இருக்குது, அதுல போட்டா ஊட்டி நோல் அதே கொத்திக்கும்.
3: ஓகே ஓகே.
4: அந்த மாதிரி வாங்கி போட்டுப்பேன். இல்லாட்டி பேர குழந்தைங்க இருக்கும்போது நூல் கோத்துங்கன்னு சொல்லி செஞ்சிட்டு இருப்பேன்.
3: எதிர்பார்க்கவே இல்ல இவ்வளவு விஷயங்கள் சொல்லுவீங்க அப்படின்னு ரொம்ப நன்றி கால் பண்ணி சொன்னதுக்கு.
4: கதை புக்கு நல்லா இருக்கு, சிறுகதைகள், குழந்தைகள் கதைகள், அப்புறம் ஜோசிய புக்கு கதைகள், அப்புறம் காயத்ரி ஜபம் அந்த புக்கு எல்லாம் படிப்பேன்.
3: எந்திரிக்கிறதுக்கு
4: அதுக்குள்ளே
3: அதேதான் தாழகாப்பட்டிலிருந்து ருக்மணி அம்மா கால் பண்ணிருந்தாங்க. அவங்களுக்கு என்னென்ன விஷயங்கள்லாம் வந்து போர் அடிக்கும், என்னென்ன விஷயங்கள்லாம் வந்து பண்ணாமல் இருந்தால் போர் அடிக்கும் அப்படின்றத நம்ம கிட்ட அவ்வளோ அழகாக வந்து ஷேர் பண்ணிட்டாங்க. ஸோ நீங்களும் வந்து கால் பண்ணி சொல்லுங்க, உங்களுக்கு உங்கள் வாழ்க்கையில் எந்தெந்த விஷயங்கள்லாம் ரொம்ப போரிங்காக இருக்கு அப்படின்றத என்கிட்ட வந்து சொல்லுங்க, நானுமே வந்து தெரிஞ்சுக்கிறேன். ஸோ இப்போ சூப்பரான பாட்டு வந்துட்டு இருக்கீங்க, கேட்டு வந்துருங்க.
5: யாரா அங்க? ஏய் ஏவன்டா பாரு லோக்கல் பாய். யார்?

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் பேசும் பக்கங்கள்.
1: வணக்கம் அன்பான நேயர்களே, நாகராஜ் பேச வந்துட்டேங்க. பேசும் பக்கங்களில் இன்னைக்கு எந்த புத்தகத்தை பற்றி நான் சொல்ல போகிறேன் அப்படின்னா, அமீஷ் அவர்களுடைய மெழுகாவின் அமரர்கள், ஆங்கிலத்தில் த இம்மார்டல்ஸ் ஆஃப் மெழுகா அப்படின்ற ஒரு புத்தகத்தை பற்றி தான் நான் வந்து சொல்ல போகிறேன். ரொம்ப ஃபேமஸான, நிறைய நபர்கள் பாசிட்டிவான ஃபீட்பேக்கை கொடுத்த ஒரு புத்தகம், படிக்கிறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும், எல்லாருமே படிங்க அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு புத்தகம் தான் இந்த புத்தகம். அதாவது இன்னைக்கு நாம் வணங்குற கடவுள்கள், எக்ஸாம்பிள் சிவன், விஷ்ணு, அதுக்கப்புறம் இன்னும் நிறைய கடவுள்கள் இருக்காங்க இல்லைங்களா. ஸோ இந்த மாதிரி கடவுள்கள் நம்மளுடைய பூமியில் ஒரு முன்பொரு காலத்தில் வாழ்ந்திருந்தா எப்படி வாழ்ந்திருப்பாங்க, இப்படியும் வாழ்ந்திருக்கலாம் அப்படின்றத பற்றின ஒரு கதை தான் இந்த ஒரு கதை, மெழுகாவின் அமரர்கள். இன்னைக்கு உலகம் முழுக்க ஃபேமஸாக இருக்கக்கூடிய நம்மளுடைய சிவபெருமான் அவர்கள் ஒரு சாதாரண மனிதராக ஒரு இடத்துல வாழ்ந்தால் எப்படி இருக்கும் அப்படின்ற ஒரு கதை தான். இந்த புத்தகத்தில் வர முக்கியமான கதாபாத்திரங்கள் அப்சல்யூட்லி சிவன் அவர்கள் தான். ஸோ இந்த கதையில் கிமு 1900 அவர் வந்து ட்ரைப் பீப்புள்ஸோட தலைவனாக இருக்கிறார். அவருடைய ட்ரைபில் வாழக்கூடிய மக்கள் கைலாய மலை அடிவாரத்தில் வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. கைலாய மலை அப்படின்னா குளிர் பிரதேசம், அந்த குளிர் பிரதேசத்தில் எப்பயும் சண்டை நடந்துக்கிட்டே இருக்குது. இவங்களுக்கும் இன்னொரு ட்ரைப் பீப்புள்ஸ்க்கும் வந்து இடையில் சண்டை நடந்துக்கிட்டே இருக்குது. இந்த சண்டை திரும்ப திரும்ப வந்துக்கிட்டே இருக்குது. இந்த சண்டையினால் நிறைய பேர் இறக்கவும் செய்கிறாங்க. அப்போ சிவன் என்ன நினைக்கிறார் அப்படின்னா, மக்களுக்கு, நம்மளுடைய மக்களுக்கு ஒரு பாதுகாப்பான இடம் கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்போ அந்த ஒரு டைமில் தான் நந்தி எல்லாருமே அறிமுகமாகறாங்க. அப்போ வந்து நந்தி வந்து சொல்கிறாங்க, இந்த மாதிரி நீங்கள் எங்களோட இடத்துக்கு வாங்க, உங்களுடைய மக்களோட பாதுகாப்பாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து சொல்கிறாங்க. சிவன், அதுக்கப்புறம் சிவன் கூட இருக்கிற மக்கள் எல்லாருமே அங்கே வந்து போகிறாங்க. அந்த ஒரு இடத்தோட பேர் தான் மெழுகா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். அங்கே போனால் கடுமையான வறட்சியெலாம் வந்து இருக்குது. அங்கே ஏற்கனவே சில மக்கள் வாழ்ந்துட்டுருக்குறாங்க. அவங்க வந்து சூரிய வம்சிகள் அப்படின்னு அழைக்கப்படுறாங்க. அவங்க வந்து தலைவனை தேடக்கூடியவங்களாக இருக்கிறாங்க. அதே மாதிரி அவங்க தலைவனாக இருக்கிறாங்க இல்லைங்களா, அவங்களுக்கு சில அடையாளங்கள்லாம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நினச்சிட்ருக்குறாங்க. ஸோ அந்த அடையாளங்கள் எல்லாமே சிவனுக்கு வந்து பொருந்தி போகுது. அதனால் சிவன் தான் தலைவன் அப்படின்னு சொல்லிட்டு ஏற்றுக்கிறாங்க. இப்போ இங்கே வாழ்ந்துட்டுருக்க சூரிய வம்சிகள், அவங்களுக்கு ஆப்போசிட் வந்து பார்த்தீங்கன்னா சந்திர வம்சிகள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் இருக்காங்க. அவங்களுக்கும் இவங்களுக்கும் அப்பப்போ சண்டை வந்துக்கிட்டே இருக்கும். சூரிய வம்சிகள் கூட இருக்கிற சிவனுக்கு ஒரு கேள்வி வருது, நம்ம சரியான சைடில் இருக்கிறோமா, அதாவது நம்ம நாகர்கள், அதாவது சந்திர வம்சத்தினரை வந்து எதிர்க்கிறோம், இல்லை அதுதான் நமக்கான இடமா, இல்லை இதுதான் நமக்கான இடமா அப்படின்ற ஒரு கேள்வி வருது. ஸோ அந்த கேள்விக்கான விடையெல்லாம் அடுத்தடுத்த பாட்டில் வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ இந்த ஒரு நாவல் நீங்கள் வந்து வாங்கி படிக்கணும்னா கட்டாயமாக வந்து படிங்க, அமீஷ் அவர்களுடைய மெழுகாவின் அமரர்கள். நன்றி நேயர்களே.
0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் பேசும் பக்கங்கள்.

0: சோனா எஃப்எம் 107.8
1: இது வாலிப வயசு.
2: என்ன இது வாலிப வயசு?
0: இது வாலிப வயசு நிகழ்ச்சியிலிருந்து உங்களோட குரு நான் பேசிட்டு இருக்கேன். ஸோ இன்றைக்கி இது வாலிப வயசு நிகழ்ச்சியில் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்டிருக்கேன். என்ன கேள்வி அப்படின்னா, உங்கள் வாழ்க்கையில் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ரொம்ப போர் அடிக்கிற ஒரு விஷயம்னா எது அப்படின்றது தான் இன்றைக்கி இது வாலிப வயசு நிகழ்ச்சியில் கேள்வியாகவே வந்து இருக்குது. ஸோ இதை பற்றி பேசுறதுக்காக நம்ம கூட ஒரு நெய்யர் இணைஞ்சிருக்கிறாரு. ஸோ அவரோட லைஃப்பில் அவருக்கு எந்த விஷயம் ரொம்ப போர் அடிக்குது அப்படின்றத நம்ம அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாமா? ஹலோ, வணக்கம்.
3: வணக்கம், நான் வேலூர் மாவட்டம் கட்பாடியில் இருந்து சந்திரசேகர்.
0: சந்திரசேகர் அண்ணா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா?
3: ரொம்ப ரொம்ப சூப்பரா ஹாப்பியா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க?
0: சூப்பரா இருக்கேனா. விநாயகர் சதுர்த்தி செலிப்ரேஷன் எல்லாம் எப்படி போனுச்சு?
3: எனக்கு ரொம்ப ரொம்ப சூப்பரா போனுச்சு. உங்களுக்கு எப்படி போச்சு?
0: சூப்பரா சூப்பரா போனுச்சுனா ரொம்ப போர் அடிக்கும்.
3: வந்து யூஷுவலா இந்த வெஜிடபிள் பர்ச்சேஸ் பண்றது, பால் பர்ச்சேஸ் பண்றது, வெளியில போய் இந்த கிராசரி ஐட்டம்ஸ் வாங்குறது ரொம்ப போர் அடிக்குது. அப்புறமா ரெண்டாவது டிராவல் எனக்கு ரொம்ப போர் அடிக்குது. பெங்களூர்ல இருந்து வேலூர், திரும்பி வேலூர்ல இருந்து பெங்களூரு வார வாரம் போறது
0: ஒரு
3: கட்டமா இருக்கும். ஆமா, ஒரு ஒரு வாரத்துக்கே நான் டிராவல்ல அவ்வளவு நேரம் அப்படிங்கறது சில பேருமே பெங்களூர்ல இருந்து ஆபீஸ் போறது இன்னும் தூரம். டிராவல் அப்படிங்கிற ஒரு விஷயம் ரொம்ப போர். சில பேர் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும் பாருங்க, பட் ஒன்ஸ் இன் அ வைல் ஓகே, பட் வார வாரம் தினம் தினம் அப்படிங்கறது, அதுவும் ஒரு நாளைக்கு 3 மணி நேரம் 4 மணி நேரம் டிராவல் நான் பாத்துக்கோங்க எவ்வளவு இருக்கும்.
0: அது கண்டிப்பா ரொம்ப போர் அடிக்கும் நினைக்கிறேன். எப்படிதான் டிராவல் பண்றீங்கன்னு
3: தெரியலண்ணா. அதுதான் உண்மையாலுமே, காலையில சாலிடா 1.5 மணி நேரம், நைட்டு 1.5 மணி நேரம், கிட்டத்தட்ட 3 மணி நேரம் பெங்களூர் டிராபிக்ல டிராவல் பண்ணது அப்படிங்கறது. வண்டி நான் ஓட்டுறது இல்ல, அதனாலதான் நான் பஸ்ல பொதுவா போயிட்டு வரேன். போர் அடிக்காம இருக்கணும் அப்படின்ட்டு தான் எஃப்எம்ல பாட்டு அப்படிங்கிற விஷயத்த கேட்டுட்டு வருவேன். இருந்தாலும் வேற வழி இல்லையே, நம்ம செஞ்சே ஆகணுமே அப்படின்ட்டு. அதோட ஹைலைட் என்னன்னா, பெங்களூர்ல இருந்து வேலூருக்கு கிட்டத்தட்ட 6 hours ஆகும். யோசிச்சு பாருங்க எவ்வளவு கஷ்டம் அப்படின்னு. அதெல்லாம் எனக்கு ரொம்ப ரொம்ப போர் அடிக்கக்கூடிய ஒரு விஷயம், பட் இருந்தாலும் காலத்தின் கட்டாயம் செய்ய வேண்டியது.
0: நினைச்சு பாக்கவே பயங்கர கஷ்டமா தானே இருக்கு. ரொம்ப நன்றி நான் கால் பண்ணி சொன்னதுக்கு.
3: வேலூர்ல
0: இருந்து அவரோட லைஃப்ல எது ரொம்ப போரிங்கா இருந்துக்குது அப்படின்றத நம்ம கிட்ட ஷேர் பண்ணி

நிஜமாலுமே அந்த 6 மணி நேரம் 7 மணி நேரம்லாம் டிராவல் பண்ணுறது அந்த ஒரு கொடுமை இருக்கே, அதுவும் டிராஃபிக்லாம் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், சொல்லவே வேணாம். ஸோ நீங்களும் வந்து சொல்லுங்கள் உங்கள் லைஃப்பில் எந்த விஷயம் உங்களுக்கு ரொம்ப போர் அடிக்குது அப்படின்றத என்கிட்ட வந்து சொல்லுங்கள், நானுமே வந்து தெரிஞ்சுக்கிறேன். ஸோ இப்போது சூப்பரான இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டோட சாங்லாம் வந்துக்கிட்டே இருக்குங்க, கேட்டு வந்துருங்க.

0: குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ்.
1: குட் மார்னிங் சார்.
0: ஸ்டூடெண்ட்ஸ், இன்னைக்கு சயின்ஸ்ல ஓசோன் லேயர் பத்தி தான் படிக்க போறோம். அப்படின்னா என்னன்னு தெரியுமா?
2: ஓசோன் லேயரா? தெரியாது சார்.
0: நம்ம பூமியை சுத்தி இருக்கக்கூடிய ஒரு பாதுகாப்பு கவசம் தான் ஓசோன் லேயர். சூரியன் கிட்ட இருந்து வர தீங்கு விளைவிக்கக்கூடிய யூவி கதிர்கள்ல இருந்து நம்மளையும் இயற்கையையும் பாதுகாக்குது. ஆனா இப்போ அது கொஞ்சம் கொஞ்சமா பலவீனம் ஆகிட்டு இருக்கு.
2: அச்சச்சோ, அப்ப அதை எப்படி பாதுகாக்கிறது சார்?
0: அதுக்கு ஒரே ஒரு வழிதான் இருக்கு. சுற்றுச்சூழல் மாசுபாட்டை குறைக்கணும், தேவையில்லாத வாகன பயன்பாட்டை தவிர்த்து மின்சாரத்தை சிக்கனமா பயன்படுத்தி சுற்றுச்சூழலுக்கு உகந்த பொருட்களை பயன்படுத்தணும். இத பண்ணாவே போதும், கண்டிப்பா நம்மளுடைய உலகத்தை நம்மளால பாதுகாக்க முடியும். புரிஞ்சதா?
1: புரிஞ்சது சார்.
3: ஓசோன் படலத்தை பாதுகாப்போம், பூமியையும் நம் எதிர்காலத்தையும் வளமாக மாற்றுவோம்.

0: ஹலோ, எங்கடி இருக்க?
1: ஆண்டி வேடி, உன் பர்த்டேக்கு கேக் வாங்கிட்டு வந்துகிட்டே இருக்கேன்.
0: எது கேக் வாங்கிட்டியா?
1: இதான் வாங்க போறேன், வாங்கிட்டு வந்துருவேன்.
0: சரி சரி, சீக்கிரம் வா.
1: ஓகே அண்ணா, நம்ம ஃப்ரெண்டுக்கு பர்த்டே, தரமா ஒரு 1 கிலோ கேக் பார்சல் பண்ணுங்கண்ணா.
2: 1 கிலோ கேக் தானே, பேக் பண்ணிடுவோம். சரி, கேக்ல என்ன எழுதுறது?
1: அப்படி கேளுங்க, ஹாப்பி பர்த்டே ஸ்வாதின்னு போடுங்கண்ணா.
2: ஓ அப்படியா, கொஞ்சம் கூட மாறாம அப்படியே போட்டுடலாம். ஒரு 5 நிமிஷம் மட்டும் வெயிட் பண்ணுமா? ஆ இந்தாமா, கேக் ரெடி ஆயிடுச்சு, வாங்கிக்கோ.
1: ஹே ஸ்வாதி, வந்துட்டேன்டி.
0: அப்பாடா, ஒரு வழியா வந்துட்டியா? சரி கேக்குங்க,
1: இங்கதான் இருக்கு. அதுக்கு முன்னாடி ஹாப்பி பர்த்டே ஸ்வாதி.
0: தேங்க்யூ சோ மச் டி. சரி சரி, கேக் ஓபன் பண்ணு, நம்ம போட்டோ எடுத்து ஸ்டோரி போடலாம்.
1: தோ ஓபன் பண்றேன், நல்லா இருக்கான்னு பாரு.
0: என்னடி இது, ஹாப்பி பர்த்டே ஸ்வாதின்னு போடுங்க அண்ணான்னு போட்டு வச்சிருக்கீங்க. யாரு பார்த்த வேலைடி இது?
2: ஓ அப்படியா, கொஞ்சம் கூட மாறாம அப்படியே போட்டலாம், அப்படியே போட்டலாம்.
3: அம்மா, நான் ஆசைப்பட்ட மாதிரியே இப்போ ஸ்டேட் பிளேயர் ஆயிட்டமா?
1: ஏய் ஸ்ரீ, சூப்பர், இது சந்தோஷமான விஷயம் தானே?
3: இல்லம்மா, நேஷ்

0: லெவல் மேட்ச் அப்படிங்கிறப்போ என்னால் முடியுமா, என் உடம்பு எனக்கு ஒத்துழைக்குமான்னு தெரில, அதான் போகலாமா வேணாமான்னு யோசிச்சுட்டு இருக்கேன்.
1: இங்கே பாரு ஸ்ரீ, ஒரு பொண்ணு நினச்சா எதையும் சாதிக்க முடியும். உன்னால் முடியும்னு ஃபர்ஸ்ட் நீ நம்பு, தைரியமாக போய் மேட்ச்சில் கலந்துக்கோ.
2: நாட்டின் சாதனை பெண்கள் பற்றி மட்டுமல்லாமல் நம் வீட்டின் சாதனை பெண்களை பற்றியும் அவர்களின் சிறப்புகள் பற்றியும் தெரிந்து கொள்ள லேசா லேசா நிகழ்ச்சி திங்கள் முதல் சனி வரை மாலை 6 மணி முதல் 7 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில். சோனா எஃப்எம் 107.8
3: இது வாலிப வயசு.
4: என்ன இது வாலிப வயசு?
5: இது வாலிப வயசு நிகழ்ச்சியில் இருந்து உங்களோட குரு நான் பேசிட்டு இருக்கேன். ஸோ இன்னைக்கு இது வாலிப வயசு நிகழ்ச்சியில் உங்ககிட்ட என்ன கேள்வி கேட்டிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, உங்க லைஃப்ல எந்த விஷயம் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப போர் அடிக்கும் அப்படின்றது தாங்க இன்னைக்கு இது வாலிப வயசு நிகழ்ச்சியில கேள்வியாகவே வந்திருக்கு. ஸோ இதை பத்தி நம்ம கூட பேசுறதுக்காக ஒரு நேயர் இணைஞ்சிருக்கிறாரு. ஸோ அவரோட வாழ்க்கையில அவருக்கு என்ன விஷயம் ரொம்ப போர் அடிக்கும் அப்படின்றத நம்ம அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாமா? ஹலோ, வணக்கம்.
6: வணக்கம், நான் தண்ணீர்லிருந்து பழக்கடை தாமோதரம் பேசுறேன். என்னுடைய அனைத்து சகோதர சகோதரருக்கும் இனிய மாலை வணக்கம்.
5: மாலை வணக்கம் அண்ணா, எப்படி இருக்கீங்க?
6: அருமையா இருக்கிறேன், எந்த குறைபாடும் இல்லாம. என்னுடைய சகோதரர் எப்படி இருக்கீங்க?
5: சூப்பரா இருக்கிறேண்ணா.
6: பாத்தீங்கன்னாக்கா சின்ன பொருள் அப்பா பேசிட்டு இருப்பாரு, நானு அப்பா அக்கா மூணு பேர் தான். அப்ப யாருன்னா வந்தா அப்பா கேப்பாங்க, உனக்கு போர் அடிக்கிறியா அப்படின்னு. அவங்க பேச்செல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் அப்பா கிட்ட கேப்பேன், அப்பா போர் அடிக்கிறதுன்னா என்ன தப்பா அப்படி. அதாவது இப்போ நீ சின்ன பையன், உனக்கு என்ன விளையாடிட்டு எல்லாருக்கிட்டையும் விளையாடி வந்தவன சாப்பிட்டு பள்ளிக்கூடம் போயிட்டு வந்து தூங்குற, உனக்கு எதுவும் சரியா வளர வளரதா உனக்கு. நீ தனிமையில இருக்கிறப்போ உனக்கு எதுவுமே யாரும் இருக்க மாட்டாங்க. அந்த நேரத்துலதான் நம்ம மனசு ரொம்ப வருத்தப்படும். அந்த நேரத்துல போர் அடிக்குது அப்படின்னு வெறுப்பு தட்டுதுன்னு. அந்த நேரத்துல நீ என்ன செய்யணும் தெரியுமா? என்னப்பா செய்யணும்? ஒரு பொம்மையை எடுத்துக்கணும். அந்த பொம்மையை எப்படி செய்தாங்க, ஏத மர பொம்மையா இருக்கணும். அதுதான் வந்து அச்சு இல்லாதது, கையில செதுக்க கூடியது. அவங்களுடைய திறமையை நீ உணர்வா. உங்களுடைய மனசுல எந்த பாரமா இருந்தாலும் அந்த மரத்துல செய்யக்கூடிய பொம்மைகளை பாத்தீங்கன்னாக்கா கை கால் கண் வயிறு தலை எல்லாமே செய்திருப்பாங்க. அது எப்படி அந்த திறமையை நீ பாக்குறப்போ உங்களுடைய மனசுல எந்த விருப்பம் இருக்காது. இப்படியும் மனிதர்கள் இருக்காங்க செய்யறதுக்கு அப்படின்னு சொன்னார் அப்பா. நான் வளர வளரதான் தெரிஞ்சுக்கிட்டேன். இந்த புக்கு படிக்கிறது அதெல்லாம் படிச்சு உங்களை மாதிரி படிச்சவங்க போட சொல்லும், அது ஜெராக்ஸ் எடுத்து கொடுப்பேன், சிக்னல்ல போய் கொடுப்பேன். இந்த பெல்ட் போட்டு போறதுனால சார்ல என்ன நன்மை இருக்கு அப்படின்னு அவங்கட்டு நான் கொடுத்துடா அப்படி இருக்கும் சொல்ல. அந்த வெறுப்புன்றது நம்ம கிட்ட நெருங்குவ நெருங்குவாது. ஏன்னா 4 பேருக்கு நம்ம நல்லது செய்யறோம் இல்லையா, அப்போ அந்த நல்லது செய்யற மனசு நல்லா இருக்கும். இது நல்ல தகவல் நாளைக்கு ஒரு சொல்லும். இந்த கருத்து நன்றி நன்றி
5: நன்றி நன்றி ரொம்ப நன்றி. சென்னையிலேருந்து நம்ம தாமோதரி அண்ணா கால் பண்ணியிருந்தாரு. கால் பண்ணி அவரோட கருத்துக்களை ரொம்ப சூப்பராக அழகாக ஷேர் பண்ணிக்கிட்டாரு. ஸோ இன்னும் கொஞ்ச நேரம் தான் இருக்கு. ஸோ நீங்களும் கால் பண்ணி சொல்லுங்கள் உங்கள் வாழ்க்கையில் உங்களுக்கு எந்த விஷயம் ரொம்ப போர் அடிக்கும் அப்படின்றத என்கிட்ட வந்து சொல்லுங்கள், நானுமே வந்து தெரிஞ்சுக்கிறேன். ஸோ இப்போ சூப்பரான இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டோட சாங்லாம் பேக் டு பேக்கில் வந்துக்கிட்டே இருக்கீங்க, கேட்டு வந்துடுங்க. நாம இன்னும் இது வாலிப வயசு நிகழ்ச்சியில் நிறைய பேசலாம்.

0: ஒரு ஜோக் சொல்லிட்டா சார்.
1: மூணுக்கு அப்புறம் நாலு, நான் சொல்றதை கேளு.
2: என்ன ரமேஷ் சம்மந்தமே இல்லாம பேசினுங்கிற?
1: சரி, சம்மந்தமே இல்லாம ஒரு கேள்வி கேக்குறேன், பதில் சொல்ல முடியுமா? நல்ல,
2: அப்படி என்ன கேட்க போற? கேளு பாக்கலாம்.
1: பிறந்த குழந்தையோட பல்லு என்ன கலர் இருக்கு தெரியுமா?
2: இதுல என்ன மச்சா சந்தேகம், வெள்ளை கலர் தான்.
1: ஹே ஃபூல், பிறந்த குழந்தைக்கு எப்படிமே பல்லு இருக்கும்?
3: ஈஸி.

0: இந்த வீக்கெண்ட்ல ஒரு ஃபீல் குட்டான மூவி பார்க்கலாம்னு இருக்கேன். ஏதாவது ஒன்னு சொல்லேன்.
1: சொல்றேன், நோட் பண்ணிக்கோ.
2: நண்பா, என் ஃபேவரட் டாக்டரோட படம் எப்பதான் ரிலீஸ் ஆகும்? எந்த அப்டேட்டுமே வர மாட்டேங்குது. உனக்கு தெரிஞ்சு ஏதாவது அப்டேட் வந்திருக்குதா?
1: இருக்கு, எல்லாமே இருக்கு. சொல்றேன்.
2: ஏ ராஜ், எப்படிடா எப்படி?
1: மச்சான், படத்துல இருந்து படம் போடுற தியேட்டர் வரைக்கும் ஆல் டீடைல்ஸ் ஐ நோ.
0: ஏய், எப்படி சினிமா பத்தி எல்லாமே தெரிஞ்சு வச்சிருக்க?
1: யாருக்குமே தெரியாத ஒரு விஷயம் உன்கிட்ட மட்டும் சொல்றேன். ஞாயிற்றுக்கிழமை சோனா எஃப்எம் 107.8 டியூன் பண்ணினா உனக்கே தெரியும்.
0: புது படங்களோட ரிலீஸ், மூவியோட அப்டேட்ஸ், தியேட்டருக்கான ஹிஸ்டரி வரைக்கும் எல்லாமே தெரிஞ்சுக்க கேளுங்க சினி சினி சினிமா. வாரம் தோறும் ஞாயிற்றுக்கிழமை காலை 9 மணி முதல் 10 மணி வரை சோனா எஃப்எம் 107.8, நம்ம மக்களின் குரல், சமுதாய வானொலியில்.
2: சோனா எஃப்எம் 107.8
3: இது வாலிப வயசு.
4: என்ன இது வாலிப வயசு?
5: நம்ம இது வாலிப வயசு நிகழ்ச்சியில் இவ்வளோ நேரம் நிறைய ட்ரெண்டிங்கான விஷயங்கள்லாம் வந்து பேசணும். அதெல்லாம் தாண்டி மக்களும் அவங்களோட கருத்துக்களை இன்னைக்கு கேட்ட கேள்விக்கு அவ்வளோ அழகாக ஷேர் பண்ணியிருந்தாங்க. ஸோ இப்போது என்ன பேச போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, சோஷியல் மீடியா கிரியேட்டர்ஸ் வந்துருக்கிறாங்கல்ல, சுவை டாக்ஸ் இந்த டீம் கூட தான் நம்ம வந்து பேச போகிறோம். நம்ம அப்பாஸ் பிரதர், அதுக்கப்புறமா நம்ம பாஷா பிரதர், இவங்க ரெண்டு பேரும் இணைஞ்சிருக்கிறாங்க. ஸோ இவங்களோட சோஷியல் மீடியா ஜேர்னி அப்படின்றது ரொம்ப ரொம்ப இன்ஸ்பைரிங்காக வந்திருக்கும். ஸோ நிறைய விஷயங்கள் இன்றைக்கி அவங்க ஷேர் பண்ண காத்துட்ருக்காங்க. என்னென்ன அப்படின்றத நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாமா? ப்ரோ, நாம் தொடர்ந்து உங்களோட சோஷியல் மீடியா எக்ஸ்பீரியன்ஸை பேசிட்டு வந்துட்டுருக்கோம். நீங்களும் நிறைய விஷயங்கள்லாம் ஷேர் பண்ணிட்டு வந்துட்டுருக்கீங்க. நீங்கள் லாஸ்ட்டாக பேசும்போது நெகட்டிவிட்டிஸை எப்படி ஓவர் கம் பண்ணலாம், எந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நெகட்டிவிட்டிஸில் வரும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருந்தீங்க. இப்போ ஒரு சில டைமில் நமக்கு அது லைவாக வந்து நம்ம ஃபீல் பண்ணியிருப்போம். ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு லைவாக நடந்த ஏதாவது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கா? அப்படி இருந்தது அப்படின்னா அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்களேன், நம்ம அப்படியே வந்து தெரிஞ்சிக்கலாம்.
6: சொன்னீங்களா அந்த செவாபரில் அந்த தோசை கடை, அது பக்கத்து சந்தையில் ஒரு கம்பங்குள் கடை இருக்கும். அந்த கடைக்கு நான் வீடியோ போட்டு அதனால வியூஸ் போச்சு. என்ன பண்ணாங்க, அந்த கடையோட ஓனரோட சொந்தக்காரங்க இருக்காங்கல்ல,
7: அவங்களே பண்ணுறாங்க.
8: உங்களுக்கும் தெரியும், உங்க கடைக்கிட்ட ஒரு தனி ஆடியன்ஸ் இருக்கு, தனியா வராங்க. நீங்க எதுக்கு பயப்படுறீங்க? யார் என்ன சொல்லிட்டு போட்டோம், சரி இல்ல அது பண்றான் இது பண்றான்ட்டு. அவன் சொல்றனால உங்களுக்கு எதுவும் லாஸ் ஆக போறது கிடையாது. வர கஸ்டமர் வரதான் போறாங்க, உங்களுக்குன்னு ஒரு லாயல் கஸ்டமர் இருப்பாங்க, அதெல்லாம் காது எடுத்துக்காங்க. அப்படி நான் சொன்னதுனே அவனையும் ஒத்துக்கிட்டான். ஆமாம் ப்ரோ, நீங்க சொன்னது கரெக்ட் தான், நாம ஏன் அவன் சொன்னனால நாம ஏன் டிலீட் பண்ணோம். அதுவும் ஒரு 300K நினைக்கிறேன் அது வீடியோ. ஸோ அவனுக்கு இருக்கட்டும் ப்ரோ அப்படின்ட்டான்.
6: சொல்றவன் சொல்லிட்டே தான் இருப்பான், அதெல்லாம் எடுத்துக்கூடாது, நம்ம
8: வேலையை பார்த்துட்டே இருக்கணும்.
5: நீங்க சொன்னதுக்கு அப்புறம் தான் வந்து தெரியுது இந்தந்த வழிகள்லாம் நெகட்டிவிட்டிஸ்லாம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு. நீங்க லாஸ்ட்டாக சொல்லும்போது ஒரு விஷயம் சூப்பராக சொல்லியிருந்தீங்க. என்ன அப்படின்னா, இப்போ பேசுறவங்க பேசிட்டு தான் இருப்பாங்க, நாம நம்ம ஒர்க்கை பார்த்துட்டு போனோம் அப்படின்னா நமக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தீங்களே, கண்டிப்பாக அந்த பாயிண்ட் எல்லாரும் வந்து எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னா வேற லெவலில் வந்திருக்கும். ஸோ புதுசாக வர சோஷியல் மீடியா கிரியேட்டர்ஸ் இதை நீங்கள் கண்டிப்பாக வந்து நோட் பண்ணிக்கோங்க. நெகட்டிவிட்டி சொல்கிறவங்க கண்டிப்பாக நெகட்டிவாக பேசிட்டு தான் இருப்பாங்க. ஸோ அதுக்கெலாம் நீங்கள் ரியாக்ட் ஆகாமல் உங்களோட ஒர்க் ஃப்ளோவை நீங்கள் கண்டினியூ பண்ணுங்கள், அது வேற லெவலில் வந்திருக்கும். ஸோ நாம இன்னும் இது வாலிப வயசு நிகழ்ச்சியில் நிறைய விஷயங்கள்லாம் வந்து பேசலாம். நம்ம சுவை டாக்ஸ் டீம் நம்மளோட இணைஞ்சிருக்கிறாங்க, அவங்களோட சோஷியல் மீடியா ஜேர்னி அப்படின்றது ரொம்ப ரொம்ப சூப்பராக வந்து இருக்கும். ஸோ அவங்களோட

இருந்து நம்ம நிறைய விஷயங்களா வந்து கேட்கலாம். ஆனா அதுக்கு முன்னாடி சூப்பரான இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டோட சாங் வந்துட்டு இருக்குங்க, கேட்டு வந்துருங்க.

0: நம் ஊரில் விளையும் சிறு தானியங்களையே அதிகம் விளைவிப்போம். அத்தானியங்களையே அன்றாட உணவாக எடுத்துக்கொள்வோம். ஆரோக்கியமாக வாழ்வோம்.
1: பொதுநலன் கருதி சோனாயப்பம் 107.8
2: சோனாயப்பம் 107.8 அடுத்து வருவது
3: லேசா லேசா
4: லேசா லேசா

0: நம்ம இது வாலிப வயசு நிகழ்ச்சியோட இறுதி பகுதிக்கு வந்துட்டோம் அப்படின்னே வந்து சொல்லலாம். ஸோ இவ்வளோ நேரம் நிறைய விஷயங்கள்லாம் வந்து பேசணும், இன்னும் ஒரு சில விஷயங்கள் நம்ம வந்து பேசலாம். நம்ம கூட பேசுறதுக்காக சோஷியல் மீடியா கிரியேட்டரான சுவை டாக்ஸ் இந்த பேஜ்க்கான டீம் நம்மளோட இணைஞ்சிருக்கிறாங்க. ஸோ என்னென்ன விஷயங்கள்லாம் சொல்ல போகிறாங்க அப்படின்றத நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாமா? ப்ரோ, லாஸ்ட்டாக பேசும்போது நம்ம அந்த நெகட்டிவிட்டி ஹேண்டிலிங் பற்றி பேசணும். நீங்களும் சூப்பரான விளக்கங்கள்லாம் வந்து கொடுத்துருந்தீங்க. ஸோ அந்த நெகட்டிவிட்டிஸ்லாம் உங்களுக்கு ஸ்ப்ரெட் பண்ணுறாங்கல்ல, அவங்களுக்கு உங்கள் சைட்லேருந்து நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க?
1: ரிவெஞ்ச் எடுக்கணும்ட்டு யோசிக்கக்கூடாது, நம்ம டைம் தான் வேஸ்ட்டு. அந்த டைமில் நம்ம வேறு ஏதாவது ஒர்க் பண்ணிட்டு போயிடலாம், ரெண்டு நிமிஷம் சாட்டிஸ்ஃபை தான் அது. உங்களுக்கு நான் ரிவெஞ்ச் எடுத்தனா அது ரெண்டு நிமிஷம் சாட்டிஸ்ஃபை, பா ரிவெஞ்ச் எடுத்துட்டோம்டான்ட்டு. அதே நம்ம அதை ஸ்கிப் பண்ணிட்டு நம்ம மன்னிச்சு விட்டோன்னா அவனுக்கு வந்துடும் கில்ட்டினஸ், அது என்னடா நம்ம இவ்வளோ சொல்லியும் அவன் எதுவும் கண்டுக்காம ஸ்கிப் பண்ணிட்டு போயிட்டானேன்ட்டு அவன் மாறி நம்மளுக்கு வந்துடுவான், ஃபேஸ் அவனே வந்துடுவான்.
0: கண்டிப்பாக ரிவெஞ்ச்லாம் எடுக்காமல் நம்ம பாட்டுக்கு நம்ம வேலையை பார்த்துட்டு இருந்தோம் அப்படின்னா அதுக்கான ரிஃப்ளெக்ஷன் கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க, சூப்பர் ப்ரோ. அதே மாதிரி இப்போது நெகட்டிவிட்டிஸ்லாம் வருது அப்படின்னா ஒரு சில பேர் ஓவர் கம் பண்ணி வந்துடுவாங்க, ஆனால் புதுசாக வர சோஷியல் மீடியா கிரியேட்டர்ஸ்லாம் வந்து ஸ்ட்ரகிள் ஆகுவாங்க, அதில் வந்து ஓவர் கம் பண்ணி வர முடியாது. ஸோ அப்படி இருக்கிறவங்களுக்கு நீங்கள் என்ன சொல்கிறீங்க?
1: அது பெருசாகவே எடுத்துக்கக்கூடாது. எல்லா தொழிலையும் டிசப்பாயின்மெண்ட் இருக்கும், பேட் கமெண்ட்ஸ் இருக்கும், பேட் ரிவ்யூஸ் இருக்கும். பெரிய பெரிய ரெஸ்டாரண்ட் எடுத்தாலே ஏதோ டிசப்பாயின்மெண்ட் இருக்கும், லேட் சர்விங் இருக்கும், சர்வரோட ப்ராப்ளம் இருக்கும். ஸோ அங்கே அவங்களோட தப்புனால நம்ம பேரை நம்மக்கு எடுத்துக்கூடாது. அது ஸ்கிப் பண்ணிட்டு இன்னும் பெட்டராக என்ன பண்ண முடியும், அவங்கள எப்படி நம்ம ஆடியன்ஸாக கன்வெர்ட் பண்ணணும், அதில் ஃபோக்கஸ் பண்ணோன்னா அந்த ஆட்டோமேட்டிக்காக அந்த நெகட்டிவிட்டியே இருக்காது.
0: சூப்பர் சூப்பர் ப்ரோ. இப்போது நெகட்டிவிட்டிஸ் எப்படி ஹேண்டில் பண்ணலாம், அதுலேருந்து எப்படி நம்ம ரியாக்ட் ஆகாமல் இருக்கலாம், எப்படி ஓவர் கம் பண்ணி வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள்லாம் சொல்லியிருந்தீங்க, கேட்க சூப்பராக வந்திருக்கு. ஸோ புதுசாக வர சோஷியல் மீடியா கிரியேட்டர்ஸ்க்கும் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நானும் வந்து நினைக்கிறேன் பிரதர். இது வாலிப வயச நிகழ்ச்சியில் நம்ம நிறைய ட்ரெண்டிங்கான விஷயங்கள்லாம் வந்து பேசணும். அதெல்லாம் தாண்டி இன்றைக்கி உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்டிருந்தேன், என்ன கேள்வி அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, அதாவது உங்கள் லைஃப்பில் உங்களுக்கு எந்த விஷயம் ரொம்ப போர் அடிக்குது அப்படின்றது தான் இன்றைக்கான கேள்வியாக வந்து இருந்தது. ஸோ இதை கேட்டுட்டு நம்ம கூட யாரெல்லாம் பேசியிருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, திருப்பூர்லேருந்து ஆதவன் அண்ணா, அதுக்கப்புறமா தாதகாப்பட்டியிலேருந்து ருக்மணி அம்மாள், அதுக்கப்புறம் வேலூர்லேருந்து சந்திரசேகர் அண்ணா, அதுக்கப்புறம் சென்னையிலேருந்து தாமோதர் அண்ணா, இவங்கெல்லாம் கால் பண்ணி அவங்களோட லைஃப்பில் எந்தெந்த விஷயங்கள் ரொம்ப போர் அடிக்குது அப்படின்றத நம்மக்கிட்ட வந்து ஷேர் பண்ணிக்கிட்டாங்க. கேட்க அவ்வளோ சூப்பராக வந்து இருந்தது. இன்னைக்கு இது வாலிப வயசு நிகழ்ச்சி அவ்வளோ சூப்பராக போனுச்சுங்க. ஸோ இங்கிருந்து இப்போ நான் கிளம்ப வேண்டிய நேரம் வந்தாச்சு, அதனால நான் உங்ககிட்ட டாடா பாபாய் சொல்லிட்டு கிளம்புறேன். ஸோ அடுத்த இது வாலிப வயசு நிகழ்ச்சியில் இன்னும் நிறைய ட்ரெண்டிங்கான விஷயங்களோட வேற ஒரு சுவாரஸ்யமான தலைப்போட உங்களை வந்து மீட் பண்ணுறேன். ஸோ நம்ம சேலத்தில் மழைலாம் வர மாதிரி இருக்கு, ஸோ வெளியெல்லாம் போறீங்க அப்படின்னா எப்பயும் சொல்ற மாதிரி வந்து பார்த்து சேஃபாக போயிட்டு வாங்க. அடுத்த இது வாலிப வயசு நிகழ்ச்சியில் மீட் பண்ணலாமா? பாய்.

கண்ணுக்குள்ள பாயும் ஆயுதமா காதல் அம்பு வீசுற பார்வையில அடிராஜா நானா எனக்கு எத்த குயின் நீதா காதல் பொருள் என்னை வெளுத்தி புட்டா என் மனச தொழுத்தேன்னு.

0: லேசா லேசா
1: லேசா லேசா
0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில்
2: தன் உழைப்பில் உதிர்க்கும் ஒரு துளி வியர்வை அடுத்தவரின் தயவை நாடாத 1000 மடங்கு சுதந்திரத்தை தரும். அதாவது சொந்த காலில் நின்று உழைச்சி சம்பாதிக்கக்கூடிய பணம் தான் ஒரு பொண்ணுக்கு உண்மையான சுயமரியாதையும் எந்த ஒரு சூழலிலும் தன்னோட முடிவுகளை தானே சுயமாக எடுக்கக்கூடிய அசைக்க முடியாத தன்னம்பிக்கையை வழங்க ஆரம்பிக்குது. ஆனால் அந்த சுதந்திரம் அப்படின்றது பெண்கள் மத்தியில் இருக்கா அப்படின்னு கேட்டால் அதுதான் இன்னைக்கு நிகழ்ச்சியில் ஒரு கேள்வியாக இருக்கு. அதுக்கு தான் இன்னைக்கு நிகழ்ச்சியில் உங்கள் எல்லாருக்கிட்டையும் ஒரு கேள்வி கேட்கலான் இருக்கேன். அதுக்கு முன்னாடி கேட்டுட்ருக்கீங்க எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் லேசா லேசா நிகழ்ச்சியில் உங்களோட பேச வந்திருக்கிறது நான் ராஜ்குமார் குடும்பம் நல்ல வசதியா தான் இருக்கு, அதுக்கப்புறம் எதுக்கு ஒரு பொண்ணு கஷ்டப்பட்டு வேலைக்கு போய் சம்பாதிக்கணும் அப்படின்ற ஒரு கேள்வி அதிகமாக வர ஆரம்பிக்குது. இன்னைக்கு பல வீடுகளில் கேட்கப்படக்கூடிய ஒரு கேள்வியாகவும் இருக்க ஆரம்பிக்குது. ஆனால் பணம்ன்றது வெறும் பசியை போக்குறதுக்காகவோ இல்லை வீட்டு செலவுல பார்த்துக்கொள்றதுக்காகவோ மட்டும் இருக்கும் அப்படின்றத நினைக்கவே கூடாது. ஆனால் ஒரு பொண்ணு தன்னோட சொந்த காலில் நின்று சம்பாதிக்கிறது அப்படின்றது வெறும் பண பரிவர்த்தனை அப்படின்றது கிடையாது. அது அவங்களுடைய சுயமரியாதை, சமத்துவம், தனி உரிமை இதை சார்ந்த விஷயமா இருக்க ஆரம்பிக்குது. தான் கையில சொந்தமாக வருமானம் இல்லாத ஒரு பொண்ணு தான் பெற்றோர்கிட்ட ஒரு சின்ன பரிசு வாங்கணும் அப்படின்ற ஒரு எண்ணம் அவங்களுக்கு இருக்க ஆரம்பிக்கும். தன்னோட விருப்பப்படி தனக்கு தேவையான ஒரு பொருளை வாங்க முடியாத ஒரு நிலை அப்படின்னு இருக்க ஆரம்பிக்கும். அதுக்காக மற்றவர்கள்கிட்ட கையேந்த வேண்டிய சூழ்நிலை அப்படின்னு இருக்க ஆரம்பிக்கும். இதுக்கு இவ்வளோ செலவாகுமா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்க ஆரம்பிக்கும். இதெல்லாம் எதுக்கு அப்படின்ற ஒரு கேள்வி வர ஆரம்பிக்கும். எல்லா விஷயத்துக்கும் கணக்கு போட்டு சொல்ல ஆரம்பிப்பாங்க. இந்த மாதிரி கட்டாயத்துக்குள்ள தள்ளப்படுவாங்க பெண்கள். அந்த இடத்துல அவங்க சுயமா மெல்ல மெல்ல சம்பாதிக்க ஆரம்பிச்சாங்க அப்படின்னா எப்படி இருப்பாங்க? அவங்க சம்பாதிச்ச காசுல அவங்களுக்கு பிடிச்ச பொருளை வாங்கிக்கிறதுக்கான ஒரு சுதந்திரம் அப்படின்னு கிடைக்க ஆரம்பிக்கும். குடும்பத்துக்கு ஏதாவது ஒரு பொருளை வாங்கி கொடுக்க ஆரம்பிப்பாங்க. குடும்பத்துக்கு ரொம்ப சப்போர்ட்டிவா இருக்க ஆரம்பிப்பாங்க. இந்த மாதிரி எல்லாம் ஒரு பொண்ணு தன்னோட குடும்பத்துக்காக ரொம்ப சப்போர்ட்டிவா இருக்கிறதையும் தாண்டி தன்னோட சொந்த உழைப்புல 1 ரூபாய் சம்பாதிச்சாலும் அவங்க மனசுல வரக்கூடிய நிம்மதி இருக்கு இல்லையா, அது ரொம்ப கிடைச்ச ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். அந்த தன்னம்பிக்கை, சுயமரியாதை, தனி உரிமை இது எல்லாமே தான் ஒரு பெண்ணினுடைய வாழ்க்கையில ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அதை பத்தி தான் இன்னைக்கு நிகழ்ச்சியில ஒரு கேள்வியாகவும் உங்க எல்லாருக்கிட்டையும் வச்சிருக்கேன். என்ன கேள்வி அப்படின்னா, ஒரு பொண்ணு சொந்த காலில் நின்று சம்பாதிக்கிறது அப்படின்றது எந்த அளவுக்கு முக்கியம் அப்படின்றதான் இன்னைக்கு நிகழ்ச்சியினுடைய கேள்வி. இந்த கேள்விக்கு 9787707 என்ற நம்பருக்கு கால் பண்ணி அப்படி இல்லைன்னா வாட்ஸ்அப்பில் கூட உங்களுடைய கருத்துக்களை உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் என்ன நினைக்கிறாங்க அப்படின்றத பற்றி தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் வந்து கால் பண்ணி சொல்லலாம். இன்னும் நிறைய விஷயங்கள் லேசா லேசா நிகழ்ச்சியில் இருக்குது, அதெல்லாத்தையும் நான் அடுத்தடுத்து பகிர்ந்துக்கிறேன். அதுக்கு முன்னாடி இப்போ உங்களுக்காக பாடல் வந்துட்டு இருக்க நேரலே கேட்டுட்டு வாங்க. தொடர்ந்து லேசா லேசா நிகழ்ச்சியில் நான் ராஜ்குமார் உங்கள் கூட பேசுகிறேன்.

0: என்னுடைய பெயர் தில்லைநாதன். என்னுடைய ஊர் மேட்டூர். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி. வாழ்க வளமுடன். ஜெய்ஹிந்த்.
1: சோனா எஃப்எம் 107.8 நம்ம ஊரு நம்ம ஹிஸ்டரி.
2: சேலம் சோனா எஃப்எம் நேயர்களுக்கு வணக்கம். சேலம் வரலாற்று சங்கத்தின் பொதுச் செயலாளர் ஜே பர்னபாஸ் ஆகிய நான் இன்று வந்து உங்களுடன் பகிர்ந்து கொள்வதற்கு செரி ரோடு, அதாவது செரி சாலை என்ற ஒரு இந்த சாலை, நாம் அடிக்கடி கடந்து செல்கின்ற இந்த சாலை, சேலம் மாநகரின் முக்கியமான ஒரு பிரதான சாலை. இந்த சாலை இந்த பெயருக்கு என்ன காரணம், இந்த சாலையினுடைய வரலாறு, அதை பத்தி இன்னைக்கு நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம். அதாவது செரி ரோடு அப்படின்னு சொல்ற இந்த ரோடு வந்து எங்க இருந்து ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு சொன்னா, நம்ம அஸ்தம்பட்டி ரவுண்டானால இருந்து நம்ம பழைய பஸ் ஸ்டாண்ட் போற அந்த பாதையில நம்ம போகும்போது அஸ்தம்பட்டி, அப்புறமேட்டு குமாரசாம்பட்டி, குமாரசாம்பட்டி தாண்டோன்ன அரசு கலைக்கல்லூரி, அதையும் தாண்டோன்ன விஜயராகவாச்சாரியார் சுந்தர் லாட்ஜ், அந்த பகுதியெல்லாம் அப்படியே ஸ்ட்ரைட்டா இந்த பக்கம் அந்த சிலை, பாபா சாஹேப் அம்பேத்கருடைய சிலை, அந்த சிலையை தாண்டி இடதுபுறமாக போற சாலை, அந்த சாலை அப்படியே போகுது. அப்படியே போகும்போது சுகவனேஸ்வரர் கோயில், அதை தாண்டி அங்க திருவள்ளுவர் சிலைக்கிட்ட போய் அந்த அந்த சாலை முடியுது. இவ்வளவு நீளமான இந்த ஒரு சாலை தான் இன்னைக்கு வந்து நம்ம செரி ரோடு அப்படின்னு அழைக்கப்படுகிறது. ஏன் இதுக்கு செரி ரோடுன்னு பேர் வந்தது அப்படின்னு சொல்லி நம்ம இப்போ வந்து ஆய்வு செய்யறோம், தெரிஞ்சுக்கிறோம். ஏன்னா இந்த சாலை வழியாக பல ஆண்டுகளாக பல நாட்களாக நம்ம வந்து பயணிக்கிறோம். ஆனாலும் இதுக்கு ஏன் செரி ரோடுன்னு பேர் வந்தது, இதனுடைய ஏன் செரினா என்ன அப்படின்ற ஒரு கேள்வி நம்ம மனசுக்குள்ள தோன்றியிருக்கும், தோன்றி இருக்காமலே கூட கடந்து சென்று இருக்கும். ஆனா அதனுடைய உண்மையை இன்னைக்கு நம்ம ஆய்வு செய்யறோம். ஏன் அப்படின்னு சொன்னா, இதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த சாலை இதற்கான பெயருக்கு அடிப்படை என்ன அப்படின்னு சொன்னா, ஜே டபிள்யூ செரி அப்படின்றவர் சேலம் மாவட்ட நீதிபதியாக சிவில் அண்ட் செஷன்ஸ் ஜட்ஜா சேலத்துல இருந்தவர். அதாவது வந்து 1857 வருஷத்துல இருந்து 1864 வருஷம் வரைக்கும் அவர் வந்து சேலம் மாவட்ட நீதிபதியாக சிவில் அண்ட் செஷன் ஜட்ஜா இருந்தார். அப்போதான் அவர் வந்து முக்கியமான சில நீதித்துறை முன்னேற்றங்களை, நிறைய காரியங்களை, சேலம் மாவட்டத்துக்கு அடிப்படையான விஷயங்களை, இன்னைக்கும் நிலைத்திருக்கிற விஷயங்களை அவர் செஞ்சார். அப்புறம் 1859 ஆக்டிங் கலெக்டரா சேலம் மாவட்டத்தில் இருந்தாரு இந்த காலகட்டத்தில். இப்போ வந்து 1857 முதல் 1864 வரைக்கும் சேலம் மாவட்டத்தில் நீதிபதியாக அவர் இருக்கும்போது நீதி நிலைநாட்டுறதுக்கான அடிப்படை கட்டுமானங்களான நீதிமன்றங்கள், சார்பு நீதிமன்றங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சேலம் மாவட்டம் முழுமைக்குமான கட்டுமானங்களை எஸ்டாப்ளிஷ் பண்ணார். எஸ்டாப்ளிஷ் பண்ணி இந்த இடத்துல நம்ம, அதாவது பார்த்தீங்கன்னா நம்ம அந்த பழைய நீதிமன்றம் கட்டணம், அது வந்து ஒரு ஒரு பெரிய ஓப்லாங் ஸ்ட்ரக்சர், ஒரு

0: வட்ட வடிவத்துல அதை அமைச்சிருப்பாங்க. அந்த கட்டடம் இவர் காலத்துல தான் கட்டப்பட்டது, 1862 அப்பதான் இவர் தான் அந்த காரியத்தெல்லாம் முன்ன நின்று செஞ்சிருக்கிறார். ஏன்னா அவர் காலத்துல கட்டப்பட்டது தான் அந்த நீதிமன்றம், அந்த சேலம் மத்திய சிறை, இதெல்லாம் இவருடைய காலம்தான். 1862 தான் கட்டப்பட்டது அவை. அவைகளின் சான்றாக, அவைகளின் சாட்சியாக இந்த பெயர் வந்து செரி ரோடு என்று அழைக்கப்படுவதில் உண்மையிலே ஒரு பெருமையான விஷயம் தான். இது வந்து சேலத்தின் பெருமை என்று சொல்லலாம்.
1: சோனா FM 107.8 நம்ம ஊரு நம்ம ஹிஸ்டரி.

0: ஹே குட்டீஸ், எல்லாரும் ரெடியா? சக்கலக்கு குட்டீஸ் வந்தாச்சு. நம்ம ஷோல என்னென்னலாம் இருக்குன்னு தெரியுமா?
1: அப்படின்னா சோய் கலந்த சத்தான சாப்பாடு பத்தி எல்லாம் சொல்லுவீங்களா?
0: அதுவும் சொல்லுவனே. டேஸ்டியா, யம்மியா, ஸ்பைசியா இருக்கக்கூடிய ரெசிபி எல்லாமே சொல்லுவேன்.
1: ஆஹா, அப்ப விளையாட்டு கேம்ஸையும் சொல்லுங்க.
0: சொல்றேன், உங்களுக்கே தெரியாத பழைய விளையாட்டுகள், சின்ன சின்ன கதைகளோட ஃபன்னா இருக்கும்.
1: சரி, என் ஹெல்த் பாத்துக்கிறதுக்கு டாக்டர் எல்லாம் வருவாங்களா?
2: சமுதாய வானொலியில்
3: பிறவியிலிருந்தே காது கேட்காத குறைபாடு அப்படின்னு ஒன்று இருக்குது. அது எல்லாத்தையும் தாண்டி சர்வதேச கோல்ஃப் களத்தில் சரித்திரம் படைச்சிருக்கக்கூடிய ஒரு சாதனை பெண் பற்றி தான் இன்றைக்கி நிகழ்ச்சியில் அவங்க எல்லாருக்கிட்டையும் பகிர்ந்துக்கலான் இருக்கேன். ஸோ கேட்டுட்ருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில். லேசா லேசா நிகழ்ச்சியில் அவங்களோட பேசிகிட்டு இருக்கிறது நான் ராஜ்குமார் நேரிலையும். ஹரியானா மாநிலத்தில் ஜாஜர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஊரை சேர்ந்தவங்க தான் தீஷா தாக்கர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பெண். இவங்க பிறவியிலிருந்தே தீவிர காது கேளாத குறைபாடோட தான் பிறக்க ஆரம்பிக்கிறாங்க. இவங்களுடைய தந்தை வந்து ராணுவ அதிகாரியா இருக்கிறாரு. அவங்களுடைய தந்தையோட கைட்ல 7 வயசுல இருந்தே என்ன பண்றாங்கன்னா கோல்ஃப் வந்து விளையாட ஆரம்பிக்கிறாங்க. இவங்க வந்து இடது கை வீராங்கனையா வந்து கோல்ஃப் அப்படின்றது விளையாடிருக்காங்க. ஆரம்பத்துல இருந்தே மாற்றுத்திறனாளிகளுக்கான போட்டியில அந்த போட்டிகள்ல நின்று விடாம வழக்கமான பொது பிரிவு இருக்கு இல்லையா, அந்த வீராங்கனைகளை கூட மோத ஆரம்பிக்கிறாங்க. சர்வதேச அரங்குல இந்தியாவுடைய தேசிய கொடியை உயர்த்தணும் அப்படின்ற ஒரே ஒரு லட்சியத்தோட இவங்க வந்து களமிறங்க ஆரம்பிக்கிறாங்க. ஆனா அந்த நேரத்துலதான் இவங்களுடைய வாழ்க்கையில சவால்கள் அப்படின்னு வர ஆரம்பிக்குது. என்ன மாதிரியான சவால்கள் அப்படின்னு உலகின் தலை சிறந்த ஆரோக்கியமான வீராங்கனைகள் கூட எதிர்த்து போராடுறது அப்படின்றது எக்கச்சக்கமான சவால்களா இருந்திருக்கு. வாரம் தோறும் வெவ்வேறு நாடுகளுக்கு பயணம் செய்ய வேண்டிய ஒரு விளையாட்டா இருக்க ஆரம்பிக்குது. கடுமையா மனசையும் உடலையும் வந்து அழுத்தங்களுக்கு உள்ளாக ஆரம்பிச்சிருக்கு. ஆனா அந்த நேரத்துல அவங்களுக்குள்ள இந்த துணிச்சல் இதை எல்லாத்தையும் உடைச்செறிஞ்சி சரித்திரம் படைக்கிறதுக்கான ஒரு காரணமா மாறி இருக்கு. காது கேளாதோருக்கான தொடர்ல 2017 வெள்ளி பதக்கம் வெல்ல ஆரம்பிக்கிறாங்க. தொடர்ந்து 2021 தங்க பதக்கமும் வென்று அசத்திருக்காங்க. 2019 தன்னோட 18வது வயசுல தென்னாப்பிரிக்க மகளிர் ஓப்பனை வென்று லேடிஸ் ஐரோப்பிய டூர் பட்டத்தை கைப்பற்றிய மிக இளம் வயது இந்திய வீராங்கனை அப்படின்ற ஒரு மிகப்பெரிய வரலாற்று சாதனையுமே வந்து படைக்க ஆரம்பிக்கிறாங்க. தொடர்ந்து 2023 செக் லேடிஸ் ஓபன் பட்டத்தையும் தட்டி தூக்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்லலாம். ஒரே நேரத்துல காது கேளாதோர் போட்டிகள்லயும் வழக்கமான உலக ஒலிம்பிக் போட்டிகள்லயும் இது இரண்டிலுமே பங்கேற்ற உலகின் ஒரே கோல்ஃப் வீராங்கனையா இவங்க வந்து இருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்லலாம். இதுதான் உலக வரலாற்றுல ஒரு பெண் இருக்கக்கூடிய ஒரு சாதனையா இருக்க ஆரம்பிக்குது. இப்படிப்பட்ட இந்த தன்னிகரற்ற சர்வதேச சாதனையை அங்கீகரிக்கிற விதமா இந்திய அரசு விளையாட்டுத் துறையில மிக உயரிய விருதா இருக்கக்கூடிய அர்ஜுனா விருது வழங்கி கௌரவிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லலாம். சோ இந்த உலகத்துல பலவீனம் அப்படின்றது ஒண்ணு கிடையவே கிடையாது. பெண்கள் நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க அப்படின்னு போது உங்களுடைய வாழ்க்கையிலுமே இது உங்களுடைய பலவீனம் அப்படின்னு சொல்லி உங்க கிட்ட சொல்றாங்க அப்படின்னா அதையே பலமா மாத்த ஆரம்பிச்சீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களால உலகத்தரம் வாய்ந்த ஒரு சாதனையாளரா மாற முடியும் அப்படின்றத தீக்ஷா அவங்களுடைய வாழ்க்கையில இருந்து ப்ரூவ் பண்ணிருக்காங்க. சோ நீங்களும் உங்களுடைய வாழ்க்கையில பெண்கள் கேட்டுட்டு இருக்கீங்க அப்படின்னு போது பெண்களுக்காக நிகழ்ச்சியை கேட்டு

இருக்கக்கூடிய ஆண்களுமே மறக்காம உங்க வீட்டில் இருக்கக்கூடிய பெண்களை அடுத்தடுத்து முன்னேற வைப்பீங்க நான் நிகழ்ச்சியின் மூலமா கேட்டுக்கிறேன். இதே மாதிரி இன்னும் நிறைய விஷயங்கள் லேச லேச நிகழ்ச்சியில் இருக்கு, அது எல்லாத்தையும் நான் அடுத்தடுத்து பகிர்ந்துக்கிறேன். அதுக்கு முன்னாடி இப்போ உங்களுக்காக பாடல் வந்துட்டு இருக்க நேரிலே கேட்டுட்டு வாங்க, தொடர்ந்து லேசா லேசா நிகழ்ச்சியில நான் ராஜ்குமார் உங்க கூட பேசுறேன்.

0: குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ்.
1: குட் மார்னிங் சார்.
0: ஸ்டூடெண்ட்ஸ், இன்னைக்கு சயின்ஸ்ல ஓசோன் லேயர் பத்தி தான் படிக்க போறோம். அப்படின்னா என்னன்னு தெரியுமா?
2: ஓசோன் லேயரா? தெரியாது சார்.
0: நம்ம பூமியை சுத்தி இருக்கக்கூடிய ஒரு பாதுகாப்பு கவசம் தான் ஓசோன் லேயர். சூரியன் கிட்ட இருந்து வர தீங்கு விளைவிக்கக்கூடிய யூவி கதிர்கள்ல இருந்து நம்மளையும் இயற்கையையும் பாதுகாக்குது. ஆனா இப்போ அது கொஞ்சம் கொஞ்சமா பலவீனமாகிட்டு இருக்கு.
2: அச்சச்சோ, அப்ப அதை எப்படி பாதுகாக்கிறது சார்?
0: அதுக்கு ஒரே ஒரு வழிதான் இருக்கு. சுற்றுச்சூழல் மாசுபாட்டை குறைக்கணும், தேவையில்லாத வாகன பயன்பாட்டை தவிர்த்து மின்சாரத்தை சிக்கனமா பயன்படுத்தி சுற்றுச்சூழலுக்கு உகந்த பொருட்களை பயன்படுத்தணும். இத பண்ணாவே போதும், கண்டிப்பா நம்மளுடைய உலகத்தை நம்மளால பாதுகாக்க முடியும். புரிஞ்சதா?
1: புரிஞ்சது சார்.
3: ஓசோன் படலத்தை பாதுகாப்போம், பூமியையும் நம் எதிர்காலத்தையும் வளமாக மாற்றுவோம்.

0: லேசா லேசா
1: லேசா லேசா
0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில்
2: இருக்கீங்க. சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில லேசா லேசா நிகழ்ச்சியில உங்களோட பேசிட்டு இருக்கிறது நான் ராஜ்குமார் நேரலி. இன்னைக்கு லேசா லேசா நிகழ்ச்சியில நான் அடுத்ததா என்ன சொல்ல போறேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் ஒரு 40 வயசு கடந்து இருக்கக்கூடிய அம்மாக்களா இருக்கலாம், இல்ல பாட்டிகள்லாம் இருக்காங்க 60 வயசு கடந்து இருக்காங்க அப்படின் அவங்களுக்கு அவங்களுடைய அன்றாட வாழ்க்கையில பல விதமான சவால்கள் ஏற்பட ஆரம்பிக்குது. அதுல ஒண்ணு என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த மூட்டு ஒரு பிரச்சனை தான். மூட்டு வலி, குதியங்கால் வலி அப்படின்னு சொல்லிட்டு எக்கச்சக்கமான பிரச்சனைகள் அவங்களுக்கு இருக்க ஆரம்பிக்குது இல்லையா. இது எல்லாத்தையும் வந்து கேர் பண்ணிக்கிறது அப்படின்றது பெண்களுடைய அன்றாட வாழ்க்கையில ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா இருக்க ஆரம்பிக்குது. அதுக்கு இன்னைக்கு நான் வந்து ஒரு முக்கியமான விஷயத்தை பத்தி சொல்லலாம் இருக்கேன். என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, மூட்டுகளுக்கு உயவு தரக்கூடிய உணவுகளை பத்தி தான் நான் சொல்லலாம் இருக்கேன். நம்ம ஊர்ல யதார்த்தமா சாப்பிடக்கூடிய உணவுகள் அது எல்லாமே இருக்கு. அதெல்லாத்தையும் சாப்பிடறது மூலியமா எந்தவித பிரச்சனைகளும் வந்து அதிகமா இருக்காது. சோ அதை பத்தி தான் நான் பகிர்ந்துலான் இருக்கேன். முதலாவதா வந்து மூட்டுகளுக்கு இடையே இருக்கக்கூடிய அந்த பசைத்தன்மையை மீட்டெடுக்கிறதுக்கு நம்ம ஊர் வேலியில இருக்கக்கூடிய வேலி பயிர்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த பிரண்டை, அது வந்து ஒரு மிகச்சிறந்த உணவுன்னு சொல்லலாம். வாரம் ஒரு முறை பிரண்ட துவையில செஞ்சு சாப்பிடறது மூலியமா எலும்புகளுக்கு உறுதி அப்படின்றது கிடைக்க ஆரம்பிக்கும். அதே மாதிரி இரண்டு வெண்டைக்காய் இருக்கு இல்லையா, அந்த இரண்டு வெண்டைக்காயை எடுத்து நைட்ல வந்து நல்லா கட் பண்ணி தண்ணியில ஊற வச்சுட்டு காலையில அந்த தண்ணியை, அந்த வலுவழுப்பான தண்ணியை எடுத்து குடிக்கிறது மூலியமா மூட்டுகளுடைய உராய்வு இருக்கு இல்லையா, அந்த உராய்வை தணிக்கக்கூடிய பாரம்பரிய மூலிகையா வந்து பயன்பட்டு இருக்கு. இந்த மாதிரி எல்லாமே நம்ம கண்டிப்பா பெண்கள் கேட்டுட்டு இருக்கீங்க அப்படின் போது ட்ரை பண்ண ஆரம்பிக்கலாம். அதுக்கப்புறமேட்டு வந்து வாரத்துக்கு 2 நாட்கள் வந்து இந்த முடகத்தான் கீரை இருக்கு இல்லையா, அந்த கீரையை வந்து தோசையாவோ இல்லைன்னா ரசமாவோ வச்சு சாப்பிட்றது மூலியமா மூட்டுகளில் தங்கியிருக்கக்கூடிய யூரிக் அமில உப்பு இருக்கு இல்லையா, அதை கரைச்சி வெளியேற்றதுக்கான ஒரு வாய்ப்பாக வந்து கொடுக்குது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி மீன் சாப்பிடாத பெண்கள் நிறைய பேர் வந்து வெஜ்ஜு தான் நான் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. மீன் சாப்பிட்றீங்க அப்படின்னா அதுவுமே ஒமேகா 3 அப்படின்றது கிடைக்க ஆரம்பிக்கும். மீன் சாப்பிடாத பெண்கள் இருக்காங்க அப்படின் போது ஆலி விதைகளை லேசாக வறுத்து அதை பொடியாக்கி தினமும் பாலில் ஒரு டியூஸ்பூன் வந்து நீங்கள் போட்டு இல்லை பாலில் இல்லை மோரில் நீங்கள் கலந்து குடிக்கிறது மூலியமா மூட்டு வீக்கத்தை வந்து கட்டுப்படுத்துது அப்படின்றதையும் சொல்லலாம். இதுக்கு வந்து ஒரு ஆய்வு குறிப்பு நடத்தியிருக்காங்க. பிரிட்டிஷ் ஊட்டச்சத்து மருத்துவ இதழ் வந்து ஒரு ஆய்வு வந்து நடத்தியதுல அந்த ஆய்வு குறிப்பில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஆலி விதைகள் அதுக்கப்புறம் கீரைகளை தொடர்ந்து உணவுல சேர்த்துக்கக்கூடிய பெண்களுக்கு வந்து மூட்டுகளில் ஏற்பட்டிருக்கக்கூடிய நாள்பட்ட வீக்கமா இருக்கட்டும் அந்த வலியா இருக்கட்டும் இதெல்லாம் 30% வரைக்கும் குறைஞ்சிருக்கு அப்படின்றத இந்த ஆய்வு குறிப்பில் வந்து நிரூபிச்சிருக்காங்க. அப்போ பெண்கள் நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க அப்படின்னு போது உங்களுடைய அன்றாட வாழ்க்கையில இன்னைக்கு நான் சொல்லியிருக்கக்கூடிய விஷயங்கள் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, மூட்டுகளுக்கு இடையே இருக்கக்கூடிய அந்த பசைத்தன்மை மீட்டெடுக்கிறதுக்கு வந்து பிரண்டை இருக்கு இல்லையா, பிரண்டை துவையல் இதெல்லாம் சாப்பிட ஆரம்பிக்கலாம் அப்படின்றத சொல்லியிருக்கேன். அதுக்கப்புறம் வெண்டைக்காயை நறுக்கி நைட்ல ஊற வச்சுட்டு காலையில வந்து அந்த தண்ணியை குடிக்க ஆரம்பிக்கலாம். அதுக்கப்புறமேட்டு வந்து வாரத்துக்கு 2 நாள் வந்து முடக்கத்தான் கீரைய தோசையாவோ இல்ல ரசமாவோ வந்து வச்சு சாப்பிடறது மூலியமா யூரிக் அமில உப்புகளை வந்து கரைக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்க ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் மீன் சாப்பிடாம இருக்கக்கூடிய பெண்கள் வந்து ஆலி விதைகளை வந்து நல்லா வறுத்து மோர்ல வந்து கலந்து குடிக்கிறது மூலியமா உங்களுக்கு பெனிஃபிட் அப்படின்றது கிடைக்க ஆரம்பிக்கும் அப்படின்றத சொல்லியிருக்கேன். இந்த மாதிரியான வழிமுறைகள் எல்லாத்தையும் பெண்கள் அன்றாட வாழ்க்கையில நீங்க ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மூட்டு வலி இருக்கு இல்லையா அந்த பிரச்சனை வந்து சரியாயிடும் அப்படின்னு நான் நிகழ்ச்சியின் மூலமா கேட்டுக்கிறேன். இதே மாதிரி இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்க ஆரம்பிக்குது. பெண்கள் நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க அப்படின்னு போது உங்களுக்கு உங்க வீட்டில் இருக்கக்கூடிய பெண்களுக்காக நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க அப்படின்னு போது அவங்களுக்கு மூட்டு வலி பிரச்சனைலாம் இருக்கு அப்படின்னு போது அதை சரி பண்றதுக்கு அவங்க என்ன பண்றாங்க, ஆங்கில மருந்துகள்லாம் எடுத்துக்கிறாங்களா இல்லையா அப்படின்றத பத்தி மறக்காம 9787701078 என்ற நம்பருக்கு கால் பண்ணி உங்களுடைய கருத்துக்களை தெரிவிக்கலாம். நேர்களே, இப்போ அடுத்தடுத்து உங்களுக்காக பேக் டு பேக்ல 2 சாங்ஸ் வந்துட்டு இருக்கு, கேட்டுடுவாங்க. தொடர்ந்து லேசா லேசா நிகழ்ச்சியில நான் ராஜ்குமார் உங்க கூட பேசுறேன்.

0: ஒரு ஜோக் சொல்லிட்டா சார்.
1: மூணுக்கு அப்புறம் நாலு, நான் சொல்றத கேளு.
2: என்ன ரமேஷ், சம்மந்தமே இல்லாம பேசுனுங்கிற?
1: சரி, சம்மந்தமே இல்லாம ஒரு கேள்வி கேக்குறேன், பதில் சொல்ல முடியுமா?
2: அப்படி என்ன கேட்க போற? கேளு பாக்கலாம்.
1: பிறந்த குழந்தையோட பல்லு என்ன கலர் இருக்கு தெரியுமா?
2: இதுல என்ன மச்சா சந்தேகம், வெள்ளை கலர் தான்.
1: ஹே ஃபூல், பிறந்த குழந்தைக்கு எப்படிமே பல்லு இருக்கும்?
3: இஸ் இட்

0: என்ன கிரி, காலையில ஒரு டிப் டாப்பா கிளம்பிட்ட, இன்லாம் பண்ணிட்டு போற?
1: அது ஒண்ணும் இல்ல கார்த்தி, இன்டர்வியூ அட்டன் பண்ண போறேன்.
0: இன்டர்வியூக்கா? அங்க இன்டர்வியூ நடக்குதுன்னு உனக்கு எப்படி தெரியும்?
1: அட, நம்ம சோனா எஃப்எம் கேட்டுதான் தெரிஞ்சுக்கிட்டேன்.
2: நீங்க காத்துக்கிட்டு இருக்க உங்க கெரியரை மாத்த போற அரசு மற்றும் தனியார் வேலை வாய்ப்பு தகவல்கள், தமிழ்நாட்டுல நடக்கக்கூடிய முக்கியமான நிகழ்வுகள், மத்திய மாநில அரசின் நலத்திட்டங்கள், நம்ம ஊரு தகவல்கள், களத்துல இறங்கி கலக்கிற விளையாட்டு தகவல்கள்னு நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்க கேளுங்க. நேற்று இன்று நாளை ஞாயிறு தோறும் காலை 7 மணி முதல் 8 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
3: லேசா லேசா
4: லேசா லேசா
3: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில்
5: கேட்டுட்டு இருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில.

0: ஸோ அதுக்கு என்ன காரணம், அவங்க ஏன் வந்து ஒரு எக்ஸசைஸாக இருக்கட்டும் யோகாவாக இருக்கட்டும் எந்த ஒரு விஷயமும் பண்ணாமல் இருக்கிறதுக்கு காரணம்?
1: காரணம்னு பார்த்தீங்கன்னா ஒன்றும் இல்லை, நம்மளையும் தாண்டி நம்ம ஃபேமிலி முக்கியம்னு நினைக்கிறது தான் காரணம் நான் நினைக்கிறேன். ஏன்னா குழந்தைய பார்க்கணும், ஃபேமிலி பார்க்கணும், இந்த வேலை செய்யணும், மாமனாருக்கு செய்யணும், மாமியாருக்கு செய்யணும், வீட்டில் இதெல்லாம் நீட் அந்த மாதிரி நீட் பண்ணி வைக்கணும், இந்த வேலை செய்யணும்னு சொல்லிட்டு டோட்டலாக ஃபேமிலிக்கே அவங்க ரொம்ப டெடிக்கேட்டடாக ஒர்க் பண்ணுறாங்க. நம்மள அப்புறம் பார்த்துக்கலாம்னு நினைக்கிற விஷயம் தான் வந்து தப்பு நான் நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் அவங்க ஸ்ட்ராங்காக இருக்கணும், அவங்களுக்கு என்னென்ன தேவைகளோ அதை பண்ணிட்டு தான் மீதி வந்து பண்ணால் ரொம்ப நல்லா இருக்கும்.
0: ஓகேக்கா, அப்போ பெண்கள் ஆஃப்டர் மேரேஜ்க்கு அப்புறம் அவங்களுடைய வாழ்க்கையில எப்படி இருக்கணும்? இப்போ நீங்க வந்து சந்தோஷமா இருக்கீங்க, உங்களுக்கு பிடிச்ச விஷயத்த பண்றீங்க, ஃபேமிலி சைடில் சப்போர்ட் இருக்கு, பெண்கள் எல்லாரும் என்ன பண்ணணும்?
1: ஆக்சுவலி ஒவ்வொரு பெண்களுக்குமே அவங்க பிசிக்கல் ஹெல்த்தை தாண்டி மென்டல் ஹெல்த் ரொம்ப முக்கியம். அதுக்காக அவங்களுக்கு என்ன பிடிக்கும், ஒரு மெடிடேஷன் பண்ணலாம், மீ டைம்னு ஒதுக்கிக்கலாம், அவங்கள பத்தின விஷயத்த ஒரு ஜேர்னல்ல மெயின்டைன் பண்ணி அவங்க தனியா வச்சு அவங்களோட பிளஸ் மைனஸ் அவங்க தெரிஞ்சுக்கலாம். ஸோ பிசிக்கல் ஹெல்த்துக்கு எந்த அளவுக்கு கான்சென்ட்ரேட் பண்றோமோ அதே மாதிரி மென்டல் ஹெல்த் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒவ்வொரு பெண்ணுமே வந்து அவங்க ஸ்ட்ராங்கா இருந்தா மட்டும்தான் அவங்க குழந்தைங்க அவங்களோட ஃபேமிலியை வந்து அவங்க வந்து ஒரு ஸ்ட்ராங்கா இருந்தாதான் அவங்களோட குழந்தைங்க வந்து நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் வந்து ஸ்ட்ராங்கா இருக்க முடியும். ஸோ அவங்கள எந்த அளவுக்கு அவங்க பார்த்துக்கணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் அவங்கள தான் பார்த்துக்கணும்னு நான் சொல்றேன். ஏன்னா மென்டல் ஹெல்த் வந்து ரொம்ப முக்கியம், அதே மாதிரி ஃபினான்சியல் ஸ்ட்ராங் வந்து முக்கியம் நான் நினைக்கிறேன்.
0: முதலாவதா வந்து மனதளவில் பெண்கள் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்க ஆரம்பிக்கணும். அந்த ஸ்ட்ராங்கா இருக்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னா எந்த ஒரு இடத்துலயும் குடும்பத்தை ரொம்ப பாதுகாப்பா பாத்துக்கக்கூடியவங்களா பெண்கள் இருக்க ஆரம்பிப்பாங்க. அதே மாதிரி ஃபினான்சியலா இண்டிபெண்டா இருக்க ஆரம்பிக்கணும். ஒரு பெண்ணுக்கு ஃபினான்சியலா இண்டிபெண்டா இருக்கிறது அப்படின்றது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் சின்னதா ஒரு கடைக்கு மளிகை கடைக்கு போய் ஜாமானம் வாங்குறோம் அப்படின் போது அந்த நேரத்தில் எக்கச்சக்கமான செலவுகள் அப்படின்னு ஆக ஆரம்பிக்கும். ஸோ அதை சமாளிக்கணும் அப்படின்னா கண்டிப்பா பெண்கள் அன்றாட வாழ்க்கையில ஏதாவது ஒரு வேலைக்கு போறதா இருக்கட்டும், இல்லை வீட்டிலேருந்தே பிசினஸ் பண்றதா இருக்கட்டும், இது ரெண்டுமே ரொம்ப முக்கியம். ஃபினான்சியலா பெண்கள் இண்டிபெண்டா இருக்க ஆரம்பிச்சாதான் எந்த ஒரு இடத்துலயுமே வந்து அவங்களுக்கு பிடிச்ச விஷயத்த வாங்குறதா இருக்கட்டும் குடும்பத்துக்கு ஓரளவுக்கு சப்போர்ட்டிவா இருக்கிறதுக்கு ரொம்ப முடியும்னு நினைக்கிறேன். ஸோ உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படின்றதையும் மறக்காம சோனா எஃப்எம் நம்பரான 9787701078 நம்பருக்கு கால் பண்ணி உங்களுடைய கருத்துக்களை தெரிவிக்கலாம். நேயர்களே, இப்போ உங்களுக்காக பாடல் வந்துட்டு இருக்கு, கேரிடு வாங்க. தொடர்ந்து லேசா லேசா நிகழ்ச்சியில நான் ராஜ்குமார் பேசுறேன்.

0: வண்ண வண்ண உணவுகளையும் இனிப்புகளையும் தவிர்த்து நம் ஊரில் விளைந்த பருப்பு, எள், சிறு தானியங்களில் இனிப்பு வகைகளை செய்து உண்போம். ஊட்டச்சத்துடன் வாழ்வோம்.
1: பொதுநலன் கருதி சோனாயப்பம் 107.8

0: சோனா எஃப்எம் 107.8 அடுத்து வருவது.
1: ஷக்கலக்க குட்டீஸ், ஷக்கலக்க குட்டீஸ்.
2: லேசா லேசா
3: லேசா லேசா
2: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில்.
4: பாடலுக்கு பிறகு நிகழ்ச்சியில உங்களோட பேசிட்டு இருக்கிறது நான் ராஜ்குமார். நீங்க கேட்டுட்டு இருக்கிறது லேசா லேசா நிகழ்ச்சி நேயலி. இன்னைக்கு லேசா லேசா நிகழ்ச்சியில கண்ணம்மா பகுதியில் நம்ம கூட யார் பேசிட்டு இருக்காங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, லலிதா மேம் தான் இன்னைக்கு நம்ம கூட லேசா லேசா நிகழ்ச்சியில கண்ணம்மா பகுதியில பேசிட்டு இருக்காங்க. லலிதா மேம் யாரு, என்ன பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம சேலம்ல தயா இன்ஸ்ட்ரக்டரா இருக்காங்க. அவங்க கிட்ட தான் இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில தொடர்ந்து பேச போறோம். மேம், நீங்க சொல்லிருந்தீங்க இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் பெண்கள் எல்லாருக்கும் மீ டைம் அப்படின்றது ரொம்ப முக்கியம், அந்த மீ டைம் அப்படின்றது வேணும்ன்ற சொல்லிருந்தீங்க. அப்போ மீ டைம்னா என்ன, மீ டைம் எதுக்காக பெண்களுக்கு வேணும் மேம்,
5: என்ன பெனிஃபிட்டா இருக்கும் அப்படின்னா, அவங்க பிசிக்கலா மட்டும் ஸ்ட்ராங்கா இல்லாம மென்டலி ஸ்ட்ராங்கா இருப்பாங்க, ஃபினான்ஷியலி ஸ்ட்ராங்கா இருப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கான டைமை ஒதுக்கும் போதுதான் அவங்களோட பிளஸ் மைனஸ் தெரியும். ஒரு மெடிடேஷன் பண்ணும் போதோ, ஒரு ஜேர்னல் மெயின்டைன் பண்ணும் போதோ, இல்ல வெளியே போகும்போது நிறைய விஷயம் லேர்ன் பண்ணும் போதுதான் அவங்களோட பிளஸ் மைனஸ் அவங்களுக்கு தெரியும். அப்பதான் வந்து மீ டைம்ல வந்து நம்மளே வந்து உணர்வோம் நம்மளுக்கு என்ன தேவை, பிசிக்கலா நம்ம எப்படி இருக்கணும், மென்டலி எப்படி இருக்கணும், எது நம்மளோட பிளஸ் மைனஸ், ஃபினான்ஷியலா நம்ம எப்படி ஆகணும், நம்ம எப்படி இருக்கணும் அப்படின்ற அந்த ட்ரீம்க்கான டைம் தான் மீ டைம்னு நினைக்கிறேன். ஸோ அந்த டைமை கரெக்டாக யூட்டிலைஸ் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கான பாத், அதாவது நம்மளோட சோல் பர்பஸ்ன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த பர்பஸ் வந்து கண்டிப்பாக அந்த மீ டைம்ல தான் நம்ம உணர முடியும். ஸோ அதுக்காக தான் நம்ம சொல்லுவோம், காலையில் எழுந்த உடனே ஒரு 1 hour உங்களுக்காக ஒரு வீட்லேயே வந்து யோகா பண்ணுங்க, மெடிடேஷன் பண்ணுங்க, இந்த மாதிரிலாம் சொல்றோம் இல்லையா. ஸோ இது வந்து அந்த மீ டைம் கண்டிப்பாக வேணும்.
4: ஸோ ஒவ்வொரு பெண்ணுக்குமே இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் அவங்கள பற்றி அவங்களே சிந்திக்கிறதுக்கு அந்த மீ டைம் அப்படின்றது தேவை. ஏன்னா ஒவ்வொரு நாளுமே வந்து பெண்கள் பல விதமான சவால்களை நீங்கள் கடந்துகிட்டு இருக்கீங்க. அந்த சவால்களில் நீங்கள் கற்றுக்கிட்ட விஷயங்கள் என்ன, நீங்கள் புதுசாக ஒரு விஷயத்த வந்து கிரியேட் பண்ணணும், புதுசாக ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும், புதுசாக உங்களுக்கு ஒரு ஐடியா இருக்கு, வீட்டை வந்து வடிவமைக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணம் உங்கள் எல்லாருக்கும் இருக்க ஆரம்பிக்கும். ஆனால் அந்த ஐடியாக்கள் எல்லாத்தையுமே வந்து ஒரே இடத்துல குவிச்சு ஒரு 10 minutes நீங்கள் யோசிக்க ஆரம்பிச்சு எப்படி பண்ணால் கரெக்டாக இருக்கும், குடும்பத்தில் சின்ன சின்ன சண்டைகள் இருக்குது அப்படின்னு போது அதை சரி பண்ணுறதுக்கு என்ன பண்ணும் அப்படின்னு நீங்கள் ஒரு 10 minutes தனியாக உட்காந்து உங்களுக்கு பிடிச்ச நேரத்தில் புக் படிக்கிறதா இருக்கட்டும், இல்லை செல்ஃபாக இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணிக்க வேண்டிய விஷயங்கள், இது எல்லாமே பண்ணும்போது தான் உங்களுக்கு நீங்கள் யாருன்னு தெரிய ஆரம்பிக்கும். உங்களுக்கான நேரம் அப்படின்றது அந்த நேரத்தில் தேவைப்படுது இல்லையா. ஸோ அதை வந்து எல்லாரும் கடைபிடிக்கணும் அப்படின்றதா மேம் சொல்லியிருக்காங்க. ஸோ அதுதான் வந்து எல்லாரும் கடைபிடிக்கணும் அப்படின்றத வந்து மேம் சொல்லியிருக்காங்க. இதே மாதிரி நிகழ்ச்சி கேட்டுக்கூடிய பெண்கள், உங்களுடைய அன்றாட வாழ்க்கையில் நீங்கள் மூழ்கிருக்கீங்க, குடும்பத்தை பார்த்துக்கணும், குடும்பத்தில் இருக்கக்கூடிய எல்லா வேலைகளையும் செய்ய ஆரம்பிக்கணும், அடுத்தடுத்து செலவுகள் இருக்குது அப்படின்னா அதை எப்படி சமாளிக்கிறது அப்படின்னு சொல்லி எக்கச்சக்கமான வேலைகளை குடும்பத்தை தூணாக தாங்கக்கூடியவங்களா பெண்கள் நீங்கள் இருக்கீங்க. ஆனால் உங்களை பற்றி எனக்காவது நீங்கள் திங்க் பண்ணியிருக்கீங்களா, கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். கண்டிப்பாக இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் வேலைக்கு போகக்கூடிய பெண்களும் வேலைக்கும்

போக ஆரம்பிக்கிறாங்க, வீட்டுக்கு வந்து வீட்டில் இருக்கக்கூடிய வேலைகளையும் பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. ஸோ எல்லா இடத்துலையுமே பெண்கள் வந்து எல்லா வேலைகளையும் செஞ்சுட்டு இருக்கக்கூடியவங்க. நீங்கள் உங்களுக்கான ஒரு 10 நிமிஷம் எடுத்துக்கிட்டு அதில் உங்களுக்கு பிடிச்ச யோகாவாக இருக்கட்டும், எக்ஸசைஸாக இருக்கட்டும், உங்களுக்கு பிடிச்ச புக்கை படிக்கிறதா இருக்கட்டும், பாட்டு கேட்கறதா இருக்கட்டும், உங்களை பற்றி எழுதுறதா இருக்கட்டும், இது எல்லாமே தொடர ஆரம்பிச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த நேரத்தில் உங்களுக்கு நீங்கள் யார் அப்படின்ற ஒரு அடையாளம் கிடைக்க ஆரம்பிக்கும். அது மூலிமா வெளியில் வேலைக்கு போகணும் அப்படின்ற ஒரு எண்ணம் இருக்காமல் வீட்டிலேருந்தே உங்களால் பிஸ்னஸ் பண்ணுறதா இருக்கட்டும், ஏதாவது ஒரு ஐடியாவை கிரியேட் பண்ண முடியும் அப்படின்றத நான் நிகழ்ச்சியின் மூலமாக உங்கள் எல்லாருக்கும் தெரிவிச்சுக்கிறேன். லலிதா மேம், இவ்வளோ நேரம் எங்கள் கூட நிகழ்ச்சியில் பேசியிருந்தீங்க, ரொம்பவே நன்றி மேம். நேர்களை, நானுமே இப்போ நிகழ்ச்சியிலேருந்து விடைபெற வேண்டிய நேரம் வந்தாச்சு. அதனால் இன்னைக்கு லேசா நிகழ்ச்சியிலேருந்து விடைபெற்றுட்டு அடுத்த ஒரு நிகழ்ச்சியில் உங்கள் எல்லாரையும் வந்து சந்திக்கிறாத வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் ராஜ்குமார் ஃபம் லேசா நிகழ்ச்சி நேர்களை.

0: வாரத்தில் சக்கலக்க குட்டி.
1: நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில சக்கலக்க குட்டீஸ் நிகழ்ச்சியிலிருந்து பேச வந்துட்டேன். நான் ஸ்ரீஹரிணி. ஸோ இன்னைக்கு நிகழ்ச்சியை நம்ம சீரும் சிறப்புமா ஸ்டார்ட் பண்ணிடலாமா? அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன கதையோட ஸ்டார்ட் பண்ணிடலாம். எப்பயுமே குழந்தைங்களுக்கு கதை அப்படின்னா

0: ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அதனால் ஒரு குட்டி மாரல் ஸ்டோரியோட இன்னைக்கு நிகழ்ச்சியை நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம். இந்த கதையோட பேர் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, தந்திரமான நரி. இதுதான் இந்த கதையோட பேர். ஒரு பெரிய காட்டில் நரி ஒன்று இருந்துச்சு. ஸோ அந்த நரி வந்து பயங்கர தந்திரமாக இருக்கும், எல்லாத்துலேயும் செம்ம உசாராக இருக்கும். யார் எது சொன்னாலும் பெருசாக கேட்டுக்கவும் கேட்டுக்காது, யார் கூடயும் ஃப்ரெண்ட்ஸாகவும் இருக்காது. ஸோ ஒரு நாள் என்ன ஆச்சுன்னா, நரி வந்து எப்பயுமே சாப்பிட்றதுக்காக ஒரு இடத்துக்கு போகும். அந்த இடத்துல எப்பயுமே அதுக்கு வந்து சாப்பாடு கிடச்சிட்டே இருக்கும். ஆனால் அன்னைக்கு போகும்போது அதுக்கு சாப்பாடு கிடைக்கவே இல்லை. என்ன பண்ணுறதுனே தெரியாமல் ரொம்ப கன்ஃபியூஷன்லேயும் பசிலையும் அப்படியே அதோட வீட்டுக்கு திரும்பி வந்துச்சு. வீட்டுக்கு வந்து பார்த்தா வீட்லேயும் சாப்பிட்றதுக்கு எதுவுமே இல்லை. அதனால் ரொம்ப சோகத்தில் அப்படியே கொஞ்சம் ஆற்று பக்கமாக நடந்து போச்சு. அப்போ மற்ற மிருகங்கள் எல்லாரும் அங்கே பார்ட்டி பண்ணிட்டு இருந்தாங்க. எல்லா சாப்பாடு, எல்லா பழங்கள், எல்லா வெஜிடபிள்ஸ் எல்லாத்தையும் வச்சு பார்ட்டி பண்ணிட்டு இருந்தாங்க. அப்போ நிறைய கூப்பிடுவாங்கன்னு நிறைய வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணிச்சு. ஆனால் அங்கே யாருமே கூப்பிடல. ஏன்னா நிறையோ பயங்கர தந்திரமானது, அதனால பெருசாக யாருமே அதை வந்து ஃப்ரெண்டாக சேர்த்துக்கவே மாட்டாங்க. ஆனால் அங்கே இருந்த எலிஃபேண்ட் மட்டும் என்ன பண்ணுச்சுன்னா, நம்ம நிறைய சேர்த்துக்கலாம், ஏன்னா அதுவும் தனியாக தானே இருக்குது அப்படின்னு சொன்னிச்சு. ஸோ அதனால் எல்லாருமே வந்து சரி ஓகே சேர்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி நிறைய சேர்த்துக்கிட்டாங்க. அப்புறமேட்டு நிறையும் எல்லாருக்குடியும் மிங்கிள் ஆகி ஜாலியாக பேசி ஃப்ரெண்டாக ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இந்த கதையோட அர்த்தம் என்னென்னா, எப்பயுமே நம்ம தனியாக இருக்கிறது நம்மளோட பலம் அப்படின்னு நினைக்கக்கூடாது. அது நம்மளோட பெரிய பலவீனம். ஏன்னா ஒரு கூட்டமாக இருந்தோம் அப்படின்னா தான் நம்மளை யாராலையும் எதுவும் பண்ண முடியாது. யூனிட்டி இஸ் ஸ்ட்ரென்த். இதுதான் இந்த கதையோட அர்த்தம். ஓகேவா குட்டீஸ்? சரி ஓகே, இன்னைக்கு நம்ம கூட பேசுறதுக்காக ஒரு ராக் ஸ்டார் வந்திருக்காரு இல்லையா, அவர் கூட பேசலாம். வணக்கம்.
1: ஹலோ.
0: ஹாய், உங்க நேம்? சாய் விஸ்வா. என்ன ஸ்டாண்டர்ட் படிக்கிறீங்க?
1: கேஜி.
0: ஓகே, எந்த ஸ்கூல்ல படிக்கிறீங்க?
1: வீடா ஸ்கூல்.
0: சூப்பர். ஸ்கூல்ல உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ்லாம் இருக்காங்களா? யார் யாரெல்லாம் அது?
1: ஹன்னிகா, வர்ணிகா, தியஸ்வர்ணிகா, விஷ்ணு, தன்விகா.
0: பாரா, இத்தனை ஃப்ரெண்ட்ஸ் வச்சிருக்கீங்க. சரி, நீங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஒண்ணா சேர்ந்து கேம்ஸ்லாம் விளையாடுவீங்களா ஸ்கூல்ல? என்னென்ன கேம்ஸ்லாம் விளையாடுவீங்க?
1: கண்ணாடி வளையல், ஸ்டோன் பேப்பர்.
0: ஓகே ஓகே. சரி, ஸ்கூல்ல உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஃபேவரட்டான சப்ஜெக்ட்னா என்னது?
1: இங்கிலீஷ்.
0: இங்கிலீஷ். ஓகே. சரி ஓகே, தொடர்ச்சியா இதே மாதிரி இன்னும் நிறைய விஷயங்கள் நம்ம சாய் விஸ்வா கூட பேசலாம். ஸ்டே டியூன்டா இருங்க. சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில ஷகலக்க குட்டீஸ் நிகழ்ச்சி தான் ஸ்ரீயர்ணி கூட. இப்போ பேக் டு பேக்ல ரெண்டு சூப்பரான இண்டிபெண்ட் ஆர்டிஸ்டோட பாடல்கள் வந்துகிட்டே இருக்கு. பாடலை கேட்டு வந்துருங்க. தொடர்ந்து நிகழ்ச்சியில இதே மாதிரி இன்னும் நிறைய விஷயங்கள் பேசலாம்.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் பேசும் பக்கங்கள்.
1: வணக்கம் அன்பான நேயர்களே, நாகராஜ் பேச வந்துட்டேங்க பேசும் பக்கங்களில். இன்னைக்கு எந்த புத்தகத்தை பற்றி நான் சொல்ல போகிறேன் அப்படின்னா, அமீஷ் அவர்களுடைய மெழுகாவின் அமரர்கள், ஆங்கிலத்தில் த இம்மார்டல்ஸ் ஆஃப் மெழுகா அப்படின்ற ஒரு புத்தகத்தை பற்றி தான் நான் வந்து சொல்ல போகிறேன். ரொம்ப ஃபேமஸான, நிறைய நபர்கள் பாசிட்டிவான ஃபீட்பேக்கை கொடுத்த ஒரு புத்தகம், படிக்கிறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும், எல்லாருமே படிங்க அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு புத்தகம் தான் இந்த புத்தகம். அதாவது, இன்னைக்கு நாம் வணங்குற கடவுள்கள், எக்ஸாம்பிள் சிவன், விஷ்ணு, அதுக்கப்புறம் இன்னும் நிறைய கடவுள்கள் இருக்காங்க இல்லைங்களா. ஸோ இந்த மாதிரி கடவுள்கள் நம்மளுடைய பூமியில் ஒரு முன்பொரு காலத்தில் வாழ்ந்திருந்தா எப்படி வாழ்ந்திருப்பாங்க, இப்படியும் வாழ்ந்திருக்கலாம் அப்படின்றத பற்றின ஒரு கதை தான் இந்த ஒரு கதை, மெழுகாவின் அமரர்கள். இன்னைக்கு உலகம் முழுக்க ஃபேமஸாக இருக்கக்கூடிய நம்மளுடைய சிவபெருமான் அவர்கள் ஒரு சாதாரண மனிதராக ஒரு இடத்துல வாழ்ந்தால் எப்படி இருக்கும் அப்படின்ற ஒரு கதை தான். இந்த புத்தகத்தில் வர முக்கியமான கதாபாத்திரங்கள் அப்சலூட்லி சிவன் அவர்கள் தான். ஸோ இந்த கதையில் கிமு 1900 அவர் வந்து ட்ரைப் பீப்புள்ஸோட தலைவனாக இருக்கிறார். அவருடைய ட்ரைபில் வாழக்கூடிய மக்கள் கைலாய மலை அடிவாரத்தில் வாழ்ந்துட்டுருக்கிறாங்க. கைலாய மலை அப்படின்னா குளிர் பிரதேசம், அந்த குளிர் பிரதேசத்தில் எப்பயும் சண்டை நடந்துக்கிட்டே இருக்குது. இவங்களுக்கும் இன்னொரு ட்ரைப் பீப்புள்ஸ்க்கும் வந்து இடையில் சண்டை நடந்துக்கிட்டே இருக்குது. இந்த சண்டை திரும்ப திரும்ப வந்துக்கிட்டே இருக்குது. இந்த சண்டையினால் நிறைய பேர் இறக்கவும் செய்கிறாங்க. அப்போ சிவன் என்ன நினைக்கிறார் அப்படின்னா, மக்களுக்கு, நம்மளுடைய மக்களுக்கு ஒரு பாதுகாப்பான இடம் கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்போ அந்த ஒரு டைமில் தான் நந்தி எல்லாருமே அறிமுகமாகறாங்க. அப்போ வந்து நந்தி வந்து சொல்கிறாங்க, இந்த மாதிரி நீங்கள் எங்களுடைய இடத்துக்கு வாங்க, உங்களுடைய மக்களோட பாதுகாப்பாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து சொல்கிறாங்க. சிவன், அதுக்கப்புறம் சிவன் கூட இருக்கிற மக்கள் எல்லாருமே அங்கே வந்து போகிறாங்க. அந்த ஒரு இடத்தோட பேர் தான் மெழுகா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். அங்கே போனால் கடுமையான வறட்சியெலாம் வந்து இருக்குது. அங்கே ஏற்கனவே சில மக்கள் வாழ்ந்துட்டுருக்குறாங்க. அவங்க வந்து சூரிய வம்சிகள் அப்படின்னு அழைக்கப்படுறாங்க. அவங்க வந்து தலைவனை தேடக்கூடியவங்களாக இருக்கிறாங்க. அதே மாதிரி அவங்க தலைவனாக இருக்கிறாங்க இல்லைங்களா, அவங்களுக்கு சில அடையாளங்கள்லாம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நினச்சிட்டு இருக்கிறாங்க. ஸோ அந்த அடையாளங்கள் எல்லாமே சிவனுக்கு வந்து பொருந்தி போகுது. அதனால சிவன் தான் தலைவன் அப்படின்னு சொல்லிட்டு ஏற்றுக்கிறாங்க. இப்போ இங்கே வாழ்ந்துட்டு இருக்க சூரிய வம்சிகள், அவங்களுக்கு ஆப்போசிட் வந்து பார்த்தீங்கன்னா சந்திர வம்சிகள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் இருக்காங்க. அவங்களுக்கும் இவங்களுக்கும் அப்பப்போ சண்டை வந்துக்கிட்டே இருக்கும். சூரிய வம்சிகள் கூட இருக்கிற சிவனுக்கு ஒரு கேள்வி வருது, நம்ம சரியான சைடில் இருக்கிறோமா, அதாவது நம்ம நாகர்களை, அதாவது சந்திர வம்சத்தினரை வந்து எதிர்க்கிறோம், இல்லை அதுதான் நமக்கான இடமா, இல்லை இதுதான் நமக்கான இடமா அப்படின்ற ஒரு கேள்வி வருது. ஸோ அந்த கேள்விக்கான விடையெல்லாம் அடுத்தடுத்த பாட்டில் வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ இந்த ஒரு நாவல் நீங்கள் வந்து வாங்கி படிக்கணும்னா கட்டாயமாக வந்து படிங்க, அமீஷ் அவர்களுடைய மெழுகாவின் அமரர்கள். நன்றி நேயர்களே.
0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் பேசும் பக்கங்கள்.
2: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது
3: சோனா எஃப்எம் 107.8, நம்ம மக்களின் குரல், சமுதாய வானொலி.
4: மலைகளால் சூழப்பட்ட ஒரு சின்ன சொர்க்கம், பசுமை மலையில மணக்கிற ஒரு அழகான ஊர். இந்த ஊர் தெரியுமா? ஏற்காடு தான். ஏற்காடு மட்டுமல்லங்க, மற்ற மலைகளும் தான். பனிக்காற்று முத்தமிட்ட மரங்கள், நன்னீர்ல மிளறக்கூடிய ஏரிகள், குயில்கள் பாடுற காட்சிகள், இந்த மாதிரி இயற்கையோட அழகு அளவற்றது. அங்க இருக்கிற மக்கள், இயற்கையோட ஒட்டிய அவங்க வாழ்க்கை, மருந்தாகிற மூலிகைகள், பழமையான கலைகள், கலாச்சாரங்கள், இப்படி சொல்லிக்கிட்டே இருக்கலாம். மலைகளுடைய இயற்கை அழகுல ஒரு பயணம் போலாமா? மலையோரம் வீசும் காற்று, மலையோரம் வீசும் காற்று. சோனா எஃப்எம் 107.8, நம்ம மக்களின் குரல், சமுதாய வானொலியில்.
5: சோனா எஃப்எம் 107.8 சக்கலக்க குட்டி.
6: எஃப்எம் 107.8, நம்ம மக்களின் குரல், சமுதாய வானொலி.

0: வணக்க குட்டீஸ், நிகழ்ச்சி தான் கேட்டுட்டு இருக்கீங்க. ஸ்ரீஹரினி என் கூட. இன்னைக்கு நம்ம கூட சாய் விஸ்வா தான் ரொம்ப சூப்பராக ஜாலியாக பேசிட்டு இருந்தாரு. ஸோ அடுத்ததாக இன்னும் நிறைய விஷயங்கள் நம்ம சாய் விஸ்வா கூட பேசலாம். ஆனால் அதுக்கு முன்னாடி இந்த நேரத்தில் நம்ம கூட எப்பயுமே ஒரு மருத்துவர் இணைவாங்க இல்லையா, அந்த வகையில் இன்னைக்கு நம்ம கூட யார் இணைஞ்சிருக்காங்கன்னா குழந்தைகள் நல மருத்துவர் டாக்டர் ஸ்ரீகுமரன் சார் இணைஞ்சிருக்காரு. அவர் கூட குழந்தைகளோட ஆரோக்கியத்தை பற்றியும் அவங்க ஆரோக்கியத்தை மேம்படுத்துறதுக்கு என்னென்ன விஷயங்களெல்லாம் ஃபாலோ பண்ணால் நல்லா இருக்கும் அப்படிங்கிறத பற்றியும் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் சார். சார், பொதுவாகவே குழந்தைங்களுக்கு ஏற்படக்கூடிய ஜென்ரலான உடல் தொந்தரவு அப்படின்னா என்னென்ன அந்த பட்டியலில் முதல்ல வரும் சார்?
1: அடுத்து குழந்தைங்களுக்கு வர முக்கியமான பிரச்சனைகள் வந்து மலச்சிக்கல், கான்ஸ்டிபேஷன் சொல்கிறது. ஸோ கான்ஸ்டிபேஷன் இருக்கிற குழந்தைங்களுக்கு உடம்புல ஏதாவது தொந்தரவான்னு ஃபஸ்ட்டு பார்த்துக்கணும். சப்போஸ் தைராய்டு ஹார்மோன் குழந்தைங்களுக்கு கம்மியாக இருக்கிற பட்சத்தில் அவங்களுக்கு அவங்க வந்து கான்ஸ்டிபேட்டடாக இருப்பாங்க. ஸோ ஜென்ரலாக தைராய்டு ஹார்மோன் செக் பண்ணிக்கணும் ஃபஸ்ட்டு. செகண்டு வந்துட்டு நம்ம எடுக்கிற ஃபுட்டு, அதுதான் ரொம்ப முக்கியம். அதிகமாக அந்த பேக்கரி ஐட்டம்ஸ், அந்த ஃபைபர் கண்டென்ட் இல்லாத ஐட்டம்ஸ், ஃபுட் ஸ்டப் சாப்பிடும் போது அவங்களுக்கு வந்து இந்த கான்ஸ்டிபேஷன் ஸ்டூல் வந்து அது மோஷனல் வந்து மலம் வந்து ரொம்ப சிக்கலாக அது ரொம்ப ஹார்டாக இருக்க மாதிரி ஃபீல் பண்ணுவாங்க. முக்கியமான காரணம் இந்த மலச்சிக்கல் பார்த்திங்கன்னா குழந்தைங்க அவங்களே வந்து ஹேபிச்சுவலாக அடக்கிக்கிறது தான்.
0: கண்டிப்பாக கண்டிப்பாக சார், இது வந்து ஒரு முக்கியமான விஷயம் அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ சில குழந்தைகள் வந்து வெளி இடத்துல இந்த மாதிரி பாத்ரூமோ இல்லை டாய்லெட்டோ யூஸ் பண்ணுறதுக்கு கஷ்டப்பட்டுட்டு இல்லை சிரமப்பட்டுட்டு வேண்டாம் நம்ம வீட்டுக்கு போய் போய்க்கலாம் அப்படின்ற ஒரு தாட்லாம் அப்படியே வந்துருவாங்க. ஸோ அதனால் இவ்வளோ பிரச்சனைகள் ஏற்படும் அப்படிங்கிறத இவ்வளோ தெளிவாக சொன்னதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சார். ஓகே, தொடர்ச்சியாக இன்னும் நிறைய விஷயங்கள் அடுத்தடுத்த நிகழ்ச்சியில் பேசலாம். ஆனால் அதுக்கு முன்னாடி நான் சில விஷயங்கள் தான் சொல்ல போகிறேன். என்னென்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, முதல் விஷயம் குழந்தைகளோட ஆரோக்கியத்தை மேம்படுத்துறதுக்கு ஆரோக்கியமான உணவுகளை கொடுக்கறது மட்டுமே கிடையாது, அதையும் தாண்டி பொதுவான விஷயங்கள் சில இது இருக்குது. அதில் முதல்ல என்ன வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா 8 மணி நேரம் தூக்கம், இதுதான் முதல்ல அதில் வரும். அடுத்ததாக 1 மணி நேரம் உடற்பயிற்சி அல்லது உடல் உழைப்பு, இதுவுமே அதில் வரும். ஸோ இந்த 2 விஷயங்களும் குழந்தைங்களுக்கு இருந்துச்சு அப்படின்னா மட்டும்தான் ஆரோக்கியமான உணவுகளோடு சேர்ந்து இதுவும் ஒரு ஆரோக்கியமான வாழ்க்கையை வழி நடத்துறதுக்கு ரொம்ப ரொம்ப உதவியாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக இந்த ஒரு விஷயங்களை எல்லாருமே நோட் பண்ணி ஃபாலோ பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு, இப்போ பேக் டு பேக்கில் 2 சூப்பரான இண்டிபெண்ட் ஆர்டிஸ்டோட பாடல்கள் வந்துக்கிட்டே இருக்குது. பாடலை கேட்டுட்டு வந்துடுங்க, தொடர்ந்து கேளுங்க. சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் ஷக்கலக்க குட்டீஸ் நிகழ்ச்சி தான் ஸ்ரீஹரினி கூட. இப்போ பாட்டு வந்துக்கிட்டே இருக்குது, பாட்டை கேட்டுட்டு வந்துடுங்க.

0: குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ்.
1: குட் மார்னிங் சார்.
0: ஸ்டூடெண்ட்ஸ், இன்னைக்கு சயின்ஸ்ல ஓசோன் லேயர் பத்தி தான் படிக்க போறோம். அப்படின்னா என்னன்னு தெரியுமா?
2: ஓசோன் லேயரா? தெரியாது சார்.
0: நம்ம பூமியை சுத்தி இருக்கக்கூடிய ஒரு பாதுகாப்பு கவசம் தான் ஓசோன் லேயர். சூரியன் கிட்ட இருந்து வர தீங்கு விளைவிக்கக்கூடிய யூவி கதிர்கள்ல இருந்து நம்மளையும் இயற்கையையும் பாதுகாக்குது. ஆனா இப்போ அது கொஞ்சம் கொஞ்சமா பலவீனமாகிட்டு இருக்கு.
2: அச்சச்சோ, அப்ப அதை எப்படி பாதுகாக்கிறது சார்?
0: அதுக்கு ஒரே ஒரு வழிதான் இருக்கு. சுற்றுச்சூழல் மாசுபாட்டை குறைக்கணும், தேவையில்லாத வாகன பயன்பாட்டை தவிர்த்து மின்சாரத்தை சிக்கனமா பயன்படுத்தி சுற்றுச்சூழலுக்கு உகந்த பொருட்களை பயன்படுத்தணும். இத பண்ணாவே போதும், கண்டிப்பா நம்மளுடைய உலகத்தை நம்மளால பாதுகாக்க முடியும். புரிஞ்சதா?
1: புரிஞ்சது சார்.
3: ஓசோன் படலத்தை பாதுகாப்போம், பூமியையும் நம் எதிர்காலத்தையும் வளமாக மாற்றுவோம்.

0: 7.8 ஷக்கலக்க குட்டீஸ்.
1: பாட்டு கேட்டுட்டு வந்திருப்பீங்க. இப்போ அதே வைப்ஸோட நம்ம சாய் விஸ்வா கூட தான் பேச போறோம். அண்ட் நீங்க கேட்டுட்டு இருக்கிறது சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில ஷகலக்க குட்டீஸ் நிகழ்ச்சி தான். ஸ்ரீஹரணி என் கூட. இப்போ நம்ம சாய் விஸ்வா கூட பேசிடலாமா? சாய் விஸ்வா, நீங்க தசாவதாரங்கள் வந்து அப்படி பேர்லாம் சொல்றேன்னு சொன்னீங்கல்ல, அது சொல்லுங்களேன் கேட்போம்.
2: தசாவதாரம் மொத்தம் 10 அவதாரங்கள், மற்ற அவதாரம்

0: అవతారం, రామావతారం, కృష్ణావతారం, బుద్ధ అవతారం, కల్కి అవతారం.
1: వావ్, சூப்பரா சொன்னீங்களே. சரி, யார் சொல்லி கொடுத்தா உங்களுக்கு ஃபுல்லா?
0: மேம்.
1: எந்த மேம்?
0: சுமதி மேம்.
1: சுமதி மேம், ஓகே ஓகே. சரி, உங்களுக்கு என்ன கலர் ரொம்ப பிடிக்கும்?
0: ப்ளூ.
1: ப்ளூ, சூப்பர். எனக்கும் ஃபேவரட் கலர் ப்ளூ தான். சரி, நீங்க ப்ளூ கலர்ல டாய்ஸ் டிரஸ் எல்லாம் வச்சிருக்கீங்களா? அதெல்லாம் இருக்குன்றீங்க. சரி ஓகே. சரி, எனக்காக ஒரு ரைம்ஸ் சொல்றீங்களா? உங்களுக்கு கிளாஸ்ல இன்னைக்கு சொல்லி கொடுத்துருப்பாங்கல்ல, அந்த ரைம்ஸ் சொல்லுங்க.

0: Make a strong fuse round and fuse long. Vegetable, vegetable, green and fresh. They can be eaten, fly not rest.
1: Very good. சரி, இந்த rhymes ஓட name?
0: Vegetable.
1: ஓ, name vegetable தானா? நல்லா இருக்கு, அழகா சொன்னீங்க. சரி, ஓகே, தொடர்ச்சியா இதே மாதிரி இன்னும் நிறைய விஷயங்கள் நம்ம சாய் விஸ்வா கூட பேசலாம். ஸ்டே டியூன்டா இருங்க. சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில ஷகலக்க குட்டீஸ் நிகழ்ச்சி தான் ஸ்ரீஹரணி கூட. இப்போ பேக் டு பேக்ல ரெண்டு சூப்பரான இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டோட பாடல்கள் வந்துகிட்டே இருக்கு. பாடலை கேட்டுட்டு வந்துருங்க, தொடர்ந்து கேளுங்க. சோனா எஃப்எம் 107.8 ஷகலக்க குட்டீஸ் நிகழ்ச்சி தான் ஸ்ரீஹரணி கூட. ஓகே, இப்போ நம்ம நிகழ்ச்சியில ஒளிபரப்பாகக்கூடிய பாடல்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா நீங்க வந்து ஓட் பண்ணி சொல்லலாம், எனக்கு இந்த பாட்டு பிடிச்சிருக்கு அப்படின்னு. ஸோ நீங்க ஓட் பண்ணி சொல்லக்கூடிய பாடல்கள் வீக்கெண்ட்ல டாப் 10 ஷோ நிகழ்ச்சியில இடம்பெறும். அதனால ஜாலியா கேட்டு என்ஜாய் பண்ணுமா? உடனே போனை எடுங்க, நம்பரை டயல் பண்ணுங்க. சோனா எஃப்எம்மோட நம்பர் 9787707 இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் ஒரு மெசேஜ் மூலமா உங்களோட கருத்துக்களை நீங்கள் பகிர்ந்துக்கலாம். இப்போ பாட்டு தான் வந்துக்கிட்டே இருக்கு, பாட்டை கேட்டுட்டு வந்துருங்க.

0: ஒரு ஜோக் சொல்லிட்டா சார்.
1: மூணுக்கு அப்புறம் நாலு, நான் சொல்றத கேளு.
2: என்ன ரமேஷ் சம்மந்தமே இல்லாம பேசுனுங்கிற?
1: சரி, சம்மந்தமே இல்லாம ஒரு கேள்வி கேக்குறேன், பதில் சொல்ல முடியுமா?
2: அப்படி என்ன கேட்க போற? கேளு பாக்கலாம்.
1: பிறந்த குழந்தையோட பல்லு என்ன கலர் இருக்கு தெரியுமா?
2: இதுல என்ன மச்சா சந்தேகம், வெள்ளை கலர் தான்.
1: ஹே ஃபூல், பிறந்த குழந்தைக்கு எப்படிமே பல்லு இருக்கும்?
3: இஸ் இட்

0: ஏதோ இந்த கிராமத்தில் வளர்ந்த பையன். இதெல்லாம் நமக்குள்ள செட் ஆகுமா?
1: அதெல்லாம் ஆகும்.

0: கார்த்தி, உன் வாழ்க்கையிலே மறக்க முடியாத பயணம் போகணும்னு நினைச்சா எங்க போவ?
1: இமயமலைக்கு போகணும் அருணி. ஆனா உங்களெல்லாம் வச்சுக்கிட்டு எப்படிதான் போறதுன்னு தெரியல.
0: இப்போ இமயமலைக்கு போனா அங்க நீ எந்த இடத்த சுத்தி பார்க்கணும்னு ஆசைப்படுவ?
1: இப்ப எதுக்கு அருணி என்ன பார்த்து இப்படி எல்லாம் கேட்டுட்டு இருக்க?
0: இல்ல கார்த்தி, இப்படி எல்லாம் யோசிச்சு அத பத்தி நிறைய பேசணும்னு தோணுது.
1: அட, அதுக்குதான் நம்ம சோனா எஃப்எம்ல அழைப்பது யாரோ நிகழ்ச்சி இருக்கே.
2: வார இறுதியில் நீங்கள் மனம் விட்டு பேச உங்கள் கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள அழைப்பது யாரோ நிகழ்ச்சி அனைத்து ஞாயிற்றுக்கிழமைகளிலும் காலை 11 மணி முதல் 12 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
1: சோனா எஃப்எம் 107.8 சக்கலக்க குட்டி.
0: எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி சக்கலக்கு குட்டீஸ் நிகழ்ச்சி தான் கேட்டுட்டு இருக்கீங்க. ஸ்ரீஹரணி என் கூட. இன்னைக்கு நம்ம கூட விஸ்வ தான் ரொம்பவே சூப்பராக பேசிட்டு இருந்தாரு. சரி ஓகே, இன்னைக்கு குழந்தைங்களுக்காக ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸா சூப்பரான தாறுமாறான ரெசிபி தான் எடுத்துட்டு வந்திருக்கேன். கண்டிப்பா இந்த ரெசிபியை செஞ்சு கொடுத்து பாருங்களேன், அவங்களோட ஈவினிங்கே அப்படியே பிரைட் ஆயிடும். அவ்வளோ சூப்பராகவும் டேஸ்டாகவுமே இருக்கும் இந்த டிஷ்ஷு. ஸோ இந்த டிஷ்ஷோட பேர் என்னன்னு கேட்டிங்கன்னா சிக்கன் சாண்ட்விச் தான். என்னடா இது, வழக்கமாக வெஜ்ஜில் தான் சாண்ட்விச் கேள்விப்பட்டிருக்கோம், இது என்ன சிக்கன் சாண்ட்விச் அப்படின்னு தானே யோசிக்கிறீங்க. நம்ம தான் புதுசு புதுசாக ஏதாவது உருவாக்கணும்ல, ஸோ அதனால் இந்த சிக்கன் சாண்ட்விச். இதுக்கு என்னென்ன பொருள்லாம் தேவை அப்படின்றத நான் ஒன்று ஒன்றா சொல்கிறேன், நீங்களும் கேளுங்க. ஃபஸ்ட்டு எலும்பு இல்லாமல் சிக்கன் 200 கிராம் துண்டு துண்டாக கட் பண்ணி எடுத்துக்கணும். அடுத்ததாக பிரெட் ஸ்லைஸ் 6, வெங்காயம் 1, நல்லா நறுக்குனது தக்காளி 1, பச்சை மிளகாய் 1, இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 டேபிள் ஸ்பூன், மிளகுத்தூள் 1/2 டேபிள் ஸ்பூன், உப்பு தேவையான அளவு, மயோனிஸ் 2 டேபிள் ஸ்பூன்,

பிரெட்டை மேலே போட்டு மூடி சாண்ட்விச் மேக்கரில் ஒரு 4 நிமிஷம் வச்சு எடுத்தோன்னா போதும், சூப்பரான கிரில் சாண்ட்விச், சிக்கன் சாண்ட்விச் ரெடி ஆகிடும். அப்படி இல்லை சாண்ட்விச் மேக்கர்லாம் இல்லை அப்படின்னா, நம்ம தோசைக்கல்லே முன்னாடி பின்னாடியே லைட்டாக பட்டர் தடவி ரோஸ்ட் பண்ணி எடுத்தாலே போதும், சூப்பரான இந்த சிக்கன் சாண்ட்விச் ரெடி ஆகிடும். ஸோ கண்டிப்பாக இந்த டிஷ்ஷை குழந்தைங்களுக்கு மறக்காமல் செஞ்சு கொடுங்க. அதோட இதில் நிறைய ஹெல்த் பெனிஃபிட் இருக்குது. ஏன்னா சிக்கனை நம்ம எப்பயுமே கிரேவியாக செஞ்சு சாப்பிடுவோம், அப்படி இல்லைன்னா பிரியாணியாக செஞ்சு சாப்பிடுவோம், இல்லை குழம்பு, இல்லை சில்லி சிக்கனாக செஞ்சு சாப்பிடுவோம். ஆனால் டிஃப்ரெண்ட்டாக ஒரு தடவை இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க, குழந்தைங்களுமே ரொம்ப விருப்பப்பட்டு சாப்பிடுவாங்க. அதோட செஞ்சு கொடுத்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை, அதாவது அவங்க என்ன சொல்கிறாங்க, எப்படி டேஸ்ட் இருக்குன்னு சொல்கிறாங்க அப்படின்றத நான் தெரிஞ்சுக்கணும் இல்லையா. ஸோ அதனால் கண்டிப்பாக நம்ம சோனா எஃப்எம்மோட நிலைய எண்ணுக்கு கால் பண்ணி சொல்லுங்கள். நீங்கள் கால் பண்ண வேண்டிய நம்பர் 9787770178 அப்படின்ற நம்பருக்கு கால் பண்ணி சொல்லுங்கள், இல்லை மெசேஜ் பண்ணி கூட சொல்லுங்கள். அதோட இப்போ சூப்பரான பாட்டு வந்துட்டே இருக்குது, பாட்டை கேட்டுட்டு வந்துடுங்க. தொடர்ந்து இன்னும் நிறைய விஷயங்கள் பேசலாம். நீங்கள் கேட்டுட்டு இருக்கிறது சோனா எஃப்எம் 107.8 ஷாக்கலக்கு குட்டீஸ் நிகழ்ச்சி தான். ஸ்ரீஹரணி என் கூட.

0: பாரம்பரியமிக்க நம்ம ஊரு உணவுகள் நம் உடலின் பலத்தை ஊக்கப்படுத்தி நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரித்து நோயற்ற வாழ்க்கைக்கு அழைத்து செல்லும். உள்ளூர் உணவுகளை உண்போம், உற்சாகமாய் வாழ்வோம்.
1: பொதுநலன் கருதி சோனா FM 107.8.

0: சோனா எஃப்எம் 107.8 அடுத்து வருவது
1: மலையோரம் வீசும் காற்று.
2: சோனா
3: எஃப்எம் 107.8 சக்கலக்க குட்டி.
2: நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில ஷக்கலக்கு குட்டீஸ் நிகழ்ச்சி தான் கேட்டுட்டு இருக்கீங்க. ஸ்ரீஹரணி என் கூட இன்னைக்கு நம்ம கூட சாய் விஸ்வா தான் ரொம்ப சூப்பரா பேசிட்டு இருந்தாரு. ஸோ இப்போ வந்து நான் ஒரு கதை சொல்லியே அவன் அப்படின்னு சொல்லி ரொம்ப ஆர்வமா வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. நானுமே அவரோட ஆர்வத்தை பார்த்து அவரோட கதையை கேட்டே ஆகணும்னு ரொம்ப ஆர்வமா வெயிட் பண்ணிருக்கேன். ஸோ இப்போ அவரோட கதையை நம்ம கேட்டுடலாமா? சாய் விஸ்வா கதை சொல்லுங்க.

வெல்கம். அண்ட் அதோட நானுமே இப்போ இங்கேருந்து டாடா பாபா சொல்லிட்டு கிளம்புறேன். மறுபடியும் அடுத்த நிகழ்ச்சியில் இன்னும் நிறைய விஷயங்கள் பேசலாம். ஆனால் அதுக்கு முன்னாடி இன்னும் சில விஷயங்களை நான் சொல்ல போகிறேன். என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, எந்த அளவுக்கு குழந்தைங்களுக்கு ஆரோக்கியமான உணவுகளை கொடுத்து ஆரோக்கியமான வாழ்க்கையை நம்ம வழிநடத்துகிறோமோ, அதே போல் அவங்களோட சேஃப்டிலையும் நம்ம கன்சர்ன் கொடுக்கறது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ சேஃப்டி அப்படின்றத எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, முதல்ல குழந்தைங்களுக்கு பேரண்ட்ஸோட ஃபோன் நம்பர் தெரிஞ்சிருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணணும். ஸோ இப்போ தெரியாமல் வழி தவறி வீட்டுக்கு வரபோது குழந்தைங்க எங்கேயா போயிட்டாங்க அப்படின்னா, வீட்டுக்கு வரத்துக்கு அவங்களுக்கு அட்ரஸ் தெரியணும் இல்லையா, அதனால் அட்ரஸ் வந்து அவங்களோட பேக்கில் எழுதியிருக்க மாதிரி பாருங்கள். ஸோ யார்கிட்ட காமிச்சு கூட அவங்க கண்டிப்பாக வீடு தேடி வரத்துக்கு அதிக வாய்ப்புகள் இருக்குது. ஸோ ஃபோன் நம்பர் முக்கியமான விஷயம். அதனால் எப்படி அவங்களுக்கு நம்ம ஆஇக்கி சொல்லி கொடுக்குறோமோ, முதல்ல சொல்லி கொடுக்குறோமோ, அதே போல் ஃபோன் நம்பரையும் நம்ம ஃபஸ்ட்டு குழந்தைங்களுக்கு சொல்லி கொடுக்கறது ரொம்பவே முக்கியமான விஷயம். இது வந்து குழந்தைங்களோட பாதுகாப்பில் ஒரு முக்கியமான ரோலை ப்ளே பண்ணுது அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ கண்டிப்பாக இந்த ஒரு விஷயங்களை எல்லாருமே ஃபாலோ பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு, இப்போ பேக் டு பேக்கில் இண்டிபெண்ட் ஆர்டிஸ்ட்டோட பாடலை தொடர்ந்து நானுமே டாடா பாபா சொல்லிட்டு கிளம்புறேன். மறுபடியும் அடுத்த நிகழ்ச்சியில் இன்னும் நிறைய விஷயங்கள் பேசலாம், குழந்தைங்க கூடயும் பேசலாம். நீங்கள் கேட்டுட்டு இருக்கிறது சோனா எஃப்எம் 107.8 ஷக்கலக்க குட்டீஸ் நிகழ்ச்சி தான். ஸ்ரீஹரணி கூட. பாபா மக்களே.

ஹாய், வணக்கம். என் பேர் ஆர்கே தரன். இப்போ நீங்கள் கேட்க போகிற சாங் உறவு ஆல்பம்ல இருந்து ஏன். இந்த சாங் உங்களுக்கு பிடிச்சிருந்தா சோனா எஃப்எம் வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களோட ஃபீட்பேக்கை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ அண்ட் ஹேவ் எ நைஸ் டே.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் மலையோரம் வீசும் காற்று.
1: வணக்கம் நேர்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எப்பவும் போல சூப்பரா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நானுமே சூப்பரா இருக்கேங்க. ஒரு மலைக்கு ஆரோக்கியமான மலை அப்படின்னு பேர் வச்சிருக்காங்கன்னா அந்த பேருக்கு பின்னாடி என்ன கதை இருக்கும்? அப்படிப்பட்ட ஒரு சுவாரஸ்யமான மலை தான் இப்போ நம்ம தெரிஞ்சுக்க போகக்கூடிய மலை. கேட்டுட்டு இருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் மலையோ.

0: ரொம்பீசும் காற்று நிகழ்ச்சியிலிருந்து பேசிட்டு இருக்கேன். நான் உங்க தருண் தாங்க. அமெரிக்காவோட அலபாமா மாநிலத்தில் ஹன்ஸ்வில்ல அமைஞ்சிருக்கக்கூடிய மலை தான் மாண்டேசானோ மலை. இந்த மாண்டேசானோ மலை அப்படின்ற பேரு ஸ்பானிஷ் மொழியில ஆரோக்கியமான மலை அப்படின்னு பொருள்படுங்க. ஆனா ஏன் இந்த மலைக்கு இப்படி ஒரு பேர் வந்தது? ஒரு காலத்துல மஞ்சள் காய்ச்சல், மலேரியா, காலரா மாதிரியான தொற்று நோய்கள் பரவலா இருந்ததுங்க. அப்போ டாக்டர் தாமஸ் பர்ன் தன்னோட ரெண்டு சகோதரர்களோட சேர்ந்து இந்த மலையில ஒரு சின்ன குடியிருப்பை உருவாக்குனாரு. அதுக்காக அவங்க தேர்வு செஞ்ச இடம் சாதாரணமானது கிடையாதுங்க. மலையோட குளிர்ந்த காற்றும் மருத்துவ குணம் கொண்டதாக கருதப்பட்ட நீரூற்றுகளும் அந்த இடத்தை தேர்வு செய்ய முக்கிய காரணமாக இருந்தது. அதனால தான் இந்த மலைக்கு மாண்டேசானோ, அதாவது ஆரோக்கிய மலை அப்படின்ற பேர் வந்ததாக சொல்லப்படுது. ஒரு பெயர், ஒரு மலை, அதுக்கு பின்னால ஒரு காலத்தோட நோய்களையும் மனிதர்கள் ஆரோக்கியமான சூழலை தேடிய கதையையும் நம்ம பார்க்க முடியுது. இப்போ இந்த மலையோட புவியியல் அமைப்பை தெரிஞ்சுக்கலாம். மாண்டேசானோ மலையில உயரமான பகுதி கடல் மட்டத்திலிருந்து 1654 அடி, அதாவது சுமார் 504 மீட்டர் உயரத்துல அமைஞ்சிருக்குங்க. இந்த மலையோட உச்சிப்பகுதி ஒப்பீட்டளவுல தட்டையா இருக்கு. சுத்தி இருக்கக்கூடிய டென்னசி பள்ளத்தாக்கோட தரைப்பகுதியை விட இந்த மலையோட உச்சி சுமார் 300 மீட்டர் உயரத்துல இருக்குங்க. மலையோட மேற்கு பகுதியில குடியிருப்பு பகுதி அமைஞ்சிருக்கு. கிழக்கு பகுதியிலையும் மலையோட சரிவுகள்லையும் மாண்டேசானோ மாநில பூங்கா அமைஞ்சிருக்கு. அதனால இங்க மலைப்பகுதியும் குடியிருப்புகளும் இயற்கை பகுதிகளும் ஒன்னோட ஒன்று இணைஞ்சிருக்குங்க. மாண்டேசானோ மலையோட தெற்கு பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு கணவாய் வழியா இது ரவுண்ட் ஆஃப் அல்லது பரிட் மலையோட இணைக்கப்பட்டிருக்கு. அதாவது தனியா உயர்ந்து நிற்கக்கூடிய ஒரு மலை அப்படின்னாலும் சுத்தி இருக்கக்கூடிய மலை நிலப்பரப்போடையும் இது தொடர்பு கொண்டிருக்கு. அது மட்டும் இல்லாம உச்சி பகுதி மற்றும் அதோட சரிவுகள் எப்படி வேறு வேறு பயன்பாடுகளை கொண்டிருக்கு அப்படின்றதுமே சுவாரஸ்யமான ஒரு விஷயம்ங்க. ஒரு பக்கம் குடியிருப்புகள், மறுபக்கம் மாநில பூங்கா. இதுக்கு நடுவுல பல நூறு மீட்டர் உயரத்துல பறந்து கிடக்கக்கூடிய ஒரு மலைப்பகுதி. இதுதாங்க மாண்டேசானோட தனித்துவமான நிலப்பரப்பு. மாண்டேசானோ மலையை பத்தி தெரிஞ்சுக்கும் போது ஒரு முக்கியமான விஷயம் நமக்கு புரியுது. ஒரு இடத்தோட பேர் அப்படின்றது வெறும் பேர் கிடையாது. அதுக்கு பின்னால ஒரு வரலாறு இருக்கலாம், மனிதர்களோட அனுபவம் இருக்கலாம், ஒரு காலத்தோட தேவைகள் இருக்கலாம். ஆரோக்கிய மலை அப்படின்னு அழைக்கக்கூடிய மாண்டேசானோ இன்னைக்கு ஹன்ஸ்வில்லோட முக்கியமான நிலப்பரப்புகளில் ஒன்னா நிக்குதுங்க. ஒரு காலத்துல மனிதர்கள் ஆரோக்கியமான காத்தியும் நீரையும் தேடி வந்த மலை இன்னைக்கு வரலாறையும் இயற்கையையும் சேர்த்து சொல்லிக்கிட்டு இருக்கு. மாண்டேசானோ பேர்லயே ஒரு கதை கொண்ட மலையா இருக்குங்க. தொடர்ந்து இதே மாதிரி பல சுவாரஸ்யமான விஷயங்கள் உங்களுக்காக காத்துக்கிட்டே இருக்க நேர்களை நம்ம நிகழ்ச்சியில கேட்டுட்டு இருக்கீங்க. சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் மலையோரம் வீசும் காற்று நிகழ்ச்சியிலிருந்து பேசிட்டு இருக்கேன். நான் உங்க தருண். உங்களுக்கான பாடல் வந்தாச்சு, கேட்டுட்டு வாங்க. பல சுவாரஸ்யமான விஷயங்கள் காத்துட்டு இருக்கு.
1: வயசுலேருந்தே அவனா எனக்கு உசுறு.

0: உங்கள் வயலில் மகசூல் அதிகரிக்க வேண்டுமா?
1: தி சென்னை பெஸ்டிசைட்,
0: தரமான விதைகள், உரங்கள், பூச்சிக்கொல்லி மருந்துகள் என அனைத்தும் ஒரே இடத்தில் கிடைக்கும்.
1: தி சென்னை பெஸ்டிசைட், மூன்றோடு அருகில், சேலம்.
0: தொடர்புக்கு 9994366030.
1: தி சென்னை பெஸ்டிசைட், விவசாயிகளின் நம்பிக்கையான தேர்வு. சோனா எஃப்எம் 107.8 நம்ம ஊரு நம்ம ஹிஸ்டரி.
2: சேலம் சோனா எஃப்எம் நேயர்களுக்கு வணக்கம். சேலம் வரலாற்று சங்கத்தின் பொதுச் செயலாளர் ஜே பர்னபாஸ் ஆகிய நான் இன்று வந்து உங்களுடன் பகிர்ந்து கொள்வதற்கு செரி ரோடு, அதாவது செரி சாலை என்ற ஒரு இந்த சாலை, நாம் அடிக்கடி கடந்து செல்கின்ற இந்த சாலை, சேலம் மாநகரின் முக்கியமான ஒரு பிரதான சாலை. இந்த சாலை இந்த பெயருக்கு என்ன காரணம், இந்த சாலையினுடைய வரலாறு, அதை பத்தி இன்னைக்கு நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம். அதாவது செரி ரோடு அப்படின்னு சொல்ற இந்த ரோடு வந்து எங்க இருந்து ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு சொன்னா, நம்ம அஸ்தம்பட்டி ரவுண்டானால இருந்து நம்ம பழைய பஸ் ஸ்டாண்ட் போற அந்த பாதையில நம்ம போகும்போது அஸ்தம்பட்டி, அப்புறமேட்டு குமாரசாம்பட்டி, குமாரசாம்பட்டி தாண்டினோடன அரசு கலைக்கல்லூரி, அதையும் தாண்டினோடன விஜயராகவாச்சாரியார் சுந்தர் லாட்ஜ் அந்த பகுதியெல்லாம் அப்படியே ஸ்ட்ரைட்டா இந்த பக்கம் அந்த சிலை, பாபா சாஹேப் அம்பேத்கருடைய சிலை, அந்த சிலையை தாண்டி இடதுபுறமாக போற சாலை, அந்த சாலை அப்படியே போகுது. அப்படியே போகும்போது சுகவனேஸ்வர் கோயில், அதை தாண்டி நாங்கள் திருவள்ளுவர் சிலைக்கிட்ட போய் அந்த அந்த சாலை முடியுது. இவ்வளோ நீளமான இந்த ஒரு சாலை தான் இன்னைக்கு வந்து நம்ம செரி ரோடு அப்படின்னு அழைக்கப்படுகிறது. ஏன் இதுக்கு செரி ரோடுன்னு பேர் வந்தது அப்படின்னு சொல்லி நம்ம இப்போ வந்து ஆய்வு செய்யறோம், தெரிஞ்சுக்கிறோம். ஏன்னா இந்த சாலை வழியாக பல ஆண்டுகளாக பல நாட்களாக நம்ம வந்து பயணிக்கிறோம். ஆனாலும் இதுக்கு ஏன் செரி ரோடுன்னு பேர் வந்தது, இதனுடைய ஏன் செரினா என்ன அப்படின்ற ஒரு கேள்வி நம்ம மனசுக்குள்ள தோன்றி இருக்காமலே கூட கடந்து சென்று இருக்கும். ஆனா அதனுடைய உண்மையை இன்னைக்கு நம்ம ஆய்வு செய்யறோம். ஏன் அப்படின்னு சொன்னா, இதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த சாலை இதற்கான பெயருக்கு அடிப்படை என்ன அப்படின்னு சொன்னா, ஜே டபிள்யூ செரி அப்படின்றவர் சேலம் மாவட்ட நீதிபதியாக சிவில் அண்ட் செஷன்ஸ் ஜட்ஜா சேலத்துல இருந்தவர். அதாவது வந்து 1857 வருஷத்திலிருந்து 1864 வருஷம் வரைக்கும் அவர் வந்து சேலம் மாவட்ட நீதிபதியாக சிவில் அண்ட் செஷன் ஜட்ஜா இருந்தார். அப்போதான் அவர் வந்து முக்கியமான சில நீதித்துறை முன்னேற்றங்களை, நிறைய காரியங்களை, சேலம் மாவட்டத்துக்கு அடிப்படையான விஷயங்களை, இன்னைக்கும் நிலைத்திருக்கிற விஷயங்களை அவர் செஞ்சார். அப்புறம் 1859 ஆக்டிங் கலெக்டரா சேலம் மாவட்டத்தில் இருந்தாரு இந்த காலகட்டத்தில். இப்போ வந்து 1857 முதல் 1864 வரைக்கும் சேலம் மாவட்டத்தில் நீதிபதியாக அவர் இருக்கும்போது நீதி நிலைநாட்டுறதுக்கான அடிப்படை கட்டுமானங்களான நீதிமன்றங்கள், சார்பு நீதிமன்றங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சேலம் மாவட்டம் முழுமைக்குமான கட்டுமானங்களை எஸ்டாப்ளிஷ் பண்ணார். எஸ்டாப்ளிஷ் பண்ணி இந்த இடத்துல நம்ம, அதாவது பார்த்தீங்கன்னா நம்ம அந்த பழைய நீதிமன்றம் கட்டடம், அது வந்து ஒரு பெரிய ஓப்லாங் ஸ்ட்ரக்சர், ஒரு நீள்வட்ட வடிவத்தில் அதை அமைச்சிருப்பாங்க. அந்த கட்டடம் இவர் காலத்தில் தான் கட்டப்பட்டது, 1862 அப்போ தான் இவர் தான் அந்த காரியத்தெல்லாம் முன்ன நின்று செஞ்சிருக்கிறார். ஏன்னா அவர் காலத்தில் கட்டப்பட்டது தான் அந்த நீதிமன்றம், அந்த சேலம் மத்திய சிறை, இதெல்லாம் இவருடைய காலம்தான். 1862 தான் கட்டப்பட்டது அவை. அவைகளின் சான்றாக, அவைகளின் சாட்சியாக இந்த பெயர் வந்து செரி ரோடு என்று அழைக்கப்படுவதில் உண்மையிலே ஒரு பெருமையான விஷயம் தான். இது வந்து சேலத்தின் பெருமை என்று சொல்லலாம்.
1: சோனா எஃப்எம் 107.8 நம்ம ஊரு நம்ம ஹிஸ்டரி.
3: வணக்கம், என்னுடைய நேம் நரேஷ் பாபு, நான் சேலத்திலிருந்து ஜங்ஷன் போட்னா கமிட்டியிலிருந்து பேசுகிறேன். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி. பி பாசிட்டிவ்.

0: இந்த உலகத்தில் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கதை இருக்குது. வெற்றி, தோல்வி, இன்பம், துன்பம், நல்லது, கெட்டது, உறவுகள், எதிரிகள், இந்த எல்லா அனுபவங்களுக்கும் நடுவில் உருவாகிற ஒரு மனிதரோட உணர்வு பூர்வமான வாழ்க்கை கதைகள் நிறைய இருக்குங்க. அதை நம்மளோட பக்கத்துல இருந்து கேட்கறது ஒரு அழகான பயணம் தானே. அந்த பயணம் தான்
1: நினைவோ ஒரு பறவை. ஒரு பறவை
0: திங்கள் முதல் சனி வரை இரவு 9 மணி முதல் 10 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
2: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் மலையோரம் வீசும் காற்று.
3: இனிமையான பாடல் வரிகள் கொண்ட இண்டிபெண்ட் ஆர்டிஸ்டோட பாடலை தொடர்ந்து கேட்டுட்டு இருக்கீங்க. சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் மலையோரம் வீசும் காற்று நிகழ்ச்சியிலிருந்து பேசிட்டு இருக்கேன். நான் உங்க தருண் தாங்க. நேர்களே, நான் கடைசியாக வந்துட்டு ஏற்காடு போயிருந்தப்போ அங்கே அருணாச்சலம் அப்படின்ற ஒரு ஐயாவை சந்திச்சிருந்தேங்க. அவர்கிட்ட அங்கே இருக்கக்கூடிய ஃபஸ்ட்டெலாம் வந்துட்டு பழங்கள் இருந்தது, இந்த பேரிக்காய், ஆரஞ்செல்லாம். ஸோ அந்த பழங்கள்லாம் இப்போ இருக்கா அப்படின்றதையும், அதே சமயத்தில் அங்கே தேவையான அத்தியாவசிய வசதிகள் இருக்கா அப்படின்றதையும் கேட்டப்போ அவர் நிறைய விஷயங்களை நமக்காக பகிர்ந்துக்கிட்டாரு. வாங்க, அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்றத அவரோட குரல்லையே கேட்டு தெரிஞ்சுக்கலாம்.
4: வணக்கம்.
5: வணக்கம், நான் அருணாச்சலம். பல மரங்களே இப்போ சில பல மரங்கள் இப்போ இல்லை. உதாரணமாக கமலா ஆரஞ்சு, ஆரஞ்சு போன்ற பல வகைகள் வந்து எல்லா கிராமத்துலேயும் இருக்கும். எல்லா பேரி இப்போ இல்லை. பேரி வந்து பார்த்திங்கன்னா பேரி மரங்களும் சரியாக வர்றதில்ல, லாபகரமாக இல்லை. பேரி வந்து சரியாக காய்க்கிறதில்ல, லாபகரமாக இல்லை. அதனால் அவங்க வந்து பண்ண முடியறதில்ல. ஒரு சீசனில் நல்ல விளைவிக்கிறது இல்லை, அதுவும் ஒரு காரணம். பயிர் பண்ணாமல் இருக்கிறதுக்கு அதுவும் ஒரு காரணம். ஏற்காட்டில் ஒரு அரசு ஆரம்ப சுகாதார சரி மருத்துவ அரசு மருத்துவமனையும் 2 ஆரம்ப சுகாதார நிலையங்கள் இருக்குது. அது வந்து போதாது. அது வந்து பார்த்திங்கன்னா 64 கிராமம் இருக்கக்கூடிய பாப்புலேஷனுக்கு தான் அவங்க அரசாங்கம் கணக்கு சொல்லுதே தவிர, கிராமங்களின் டிஸ்டன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இப்போ வாழவந்தியில் ஒரு ஆரம்ப சுகாதார நிலையம் இருக்குது, அங்கேருந்து 20 கிலோமீட்டர் தள்ளி அதனுடைய கவரேஜ் ஏரியா இருக்குது. 20 கிலோமீட்டர் வந்து சரியான போக்குவரத்து வசதி இல்லை. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டேஷன் இல்லை, ப்ரைவேட் டிரான்ஸ்போர்ட்டேஷன் ஏதாவது ஓரளவுக்கு இருக்குது. சில இடங்களுக்கு இன்னும் சாலை வசதி இல்லை. அப்போ அந்த மக்கள் தொகை எண்ணிக்கையை வந்து அடிப்படையில் பொது சுகாதார நிலையங்கள், ஆரம்ப சுகாதார நிலையங்கள் கொடுக்கறத அரசாங்கம் வந்து ரீகன்சிடர் பண்ணோம். ஏற்கனவே நாங்கள் கேட்டோம், இந்த மாதிரி வந்து மக்கள் தொகை அடிப்படையில் இவ்வளோதான் பண்ண முடியும்னு சொல்லியிருக்காங்க. அதை வந்து இந்த புதிய அரசாங்கம் வந்து ரீகன்சிடரேஷன் பண்ணணும். இன்னொரு விஷயம் என்னென்னா, இப்போ இந்த 108 வாகனங்கள்லாம் இன்னும் கொஞ்சம் அதிகப்படுத்தணும். அந்தந்த ஒவ்வொரு 2-3 கிராமங்களுக்கு ஒரு வாகனம் இருக்கிற மாதிரி நிறுத்தினா நல்லாயிருக்கும்.
3: ரொம்ப தெளிவாக நிறைய விஷயங்களை நமக்காக பகிர்ந்துக்கிட்டாரு. இதே மாதிரி ஏற்காடு மக்களோட குரலை தினமுமே நம்ம மலையோரம் வீசும் காற்று நிகழ்ச்சியில் கேட்கலாம் நேர்களே. அதே சமயத்தில் அருணாச்சலம் ஐயாவுக்கு நன்றியை தெரிவிச்சுக்கலாம். தொடர்ந்து கேட்டுட்ருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் மலையோரம் வீசும் காற்று நிகழ்ச்சியிலிருந்து பேசிகிட்ருக்கேன். நான் உங்கள் தருண் உங்களுக்கான பாடல் வந்தாச்சு, கேட்டுட்டு வாங்க. பல சுவாரஸ்யமான விஷயங்கள் காத்துக்கிட்டு இருக்குது.

0: மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ்.
1: குட் மார்னிங் சார்.
0: ஸ்டூடெண்ட்ஸ், இன்னைக்கு சயின்ஸ்ல ஓசோன் லேயர் பத்தி தான் படிக்க போறோம். அப்படின்னா என்னன்னு தெரியுமா?
2: ஓசோன் லேயரா? தெரியாது சார்.
0: நம்ம பூமியை சுத்தி இருக்கக்கூடிய ஒரு பாதுகாப்பு கவசம் தான் ஓசோன் லேயர். சூரியன் கிட்ட இருந்து வர தீங்கு விளைவிக்கக்கூடிய யூவி கதிர்கள்ல இருந்து நம்மளையும் இயற்கையையும் பாதுகாக்குது. ஆனா இப்போ அது கொஞ்சம் கொஞ்சமா பலவீனமாகிட்டு இருக்கு.
2: அச்சச்சோ, அப்ப அதை எப்படி பாதுகாக்கிறது சார்?
0: அதுக்கு ஒரே ஒரு வழிதான் இருக்கு. சுற்றுச்சூழல் மாசுபாட்டை குறைக்கணும், தேவையில்லாத வாகன பயன்பாட்டை தவிர்த்து மின்சாரத்தை சிக்கனமா பயன்படுத்தி சுற்றுச்சூழலுக்கு உகந்த பொருட்களை பயன்படுத்தணும். இத பண்ணாவே போதும், கண்டிப்பா நம்மளுடைய உலகத்தை நம்மளால பாதுகாக்க முடியும். புரிஞ்சதா?
1: புரிஞ்சது சார்.
3: ஓசோன் படலத்தை பாதுகாப்போம், பூமியையும் நம் எதிர்காலத்தையும் வளமாக மாற்றுவோம்.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் மலையோரம் வீசும் காற்று.
1: இனிமையான பாடல் வரிகள் கொண்ட இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டோட பாடலை தொடர்ந்து கேட்டுட்டு இருக்கீங்க. சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் மலையோரம் வீசும் காற்று நிகழ்ச்சியிலிருந்து பேசிட்டு இருக்கேன். நான் உங்க தருந்தாங்க. நிகழ்ச்சியோட இந்த பகுதியில் எப்பயுமே ஏற்காட்டு மக்களோட கலை கலாச்சாரத்தை பத்தி தெரிஞ்சுப்போம். அந்த வகையில் இன்னைக்கு என்ன கலை அப்படின்னா கும்மி பாட்டு தாங்க. மஞ்சக்குட்டையை சேர்ந்த செல்லம்மா பாட்டி செல்லம்மா ஏழே இலக்குமி ஏழேலோ ஏழே இலக்குமி ஏழேலோ அப்படின்னு சொல்லிட்டு அருமையா ஒரு பாடலை நமக்காக பாடி கொடுத்துருக்காங்க. வாங்க அந்த பாடல் எப்படி இருக்கு.

0: அப்படின்றத அவங்களோட குரல்லையே கேட்டு தெரிஞ்சுக்கலாம்.
1: இந்த சருக்காருல உள்ளவிங்க ஏழ குமியாளாம், இங்க தாந்த நல்ல மனசு ஏழ குமியாளாம், அங்கு சந்தை நங்க வேட்டி கட்டி ஏழ குமியாளாம், அங்க சருக்காருக்கா போனாலுங்க ஏழ குமியாளாம், இங்க குங்குமங்க வெட்டி கட்டி ஏழ குமியாளாம், நாங்க கோரட்டுக்கா போனாலுங்க ஏழ குமியாளாம், அங்கு சந்தை நங்க வெட்டி கட்டி ஏழ குமியாளாம், அங்க சருக்காருக்கா போனாலுங்க ஏழ குமியாளாம், இந்த கோரட்டில உள்ளவிங்க ஏழ குமியாளாம், அங்க குழந்தோ நல்ல மனசுனா ஏழ குமியாளாம், இங்க மாசையில வன்னி மரம் ஏழ குமியாளாம், நம்ம வமூசு மாராச குளம் ஏழ குமியாளாம், அங்கு சந்தை நங்க வேட்டி கட்டி ஏழ குமியாளாம், அங்கு சருக்காருக்கா போனாலுங்க ஏழ குமியாளாம், இந்த சருக்காருல உள்ளவிங்க ஏழ குமியாளாம், இங்க தாந்த நல்ல மனசுனா ஏழ குமியாளாம், இந்த ரசகளம் பெத்தெடுத்த ஏழ குமியாளாம், இந்த ரத்தீனம் நம்ப கிளி ஏழ குமியாளாம், அங்கு சந்தை நங்க வேட்டி கட்டி ஏழ குமியாளாம், அங்கு சருக்காருக்கா போனாலுங்க ஏழ குமியாளாம், இந்த சருக்காருல உள்ளவிங்க ஏழ குமியாளாம், இங்க தாந்த நல்ல மனசுனா ஏழ குமியாளாம், அங்க வாசலுக்கு வனவிங்க ஏழ குமியாளாம், அங்க வன்னியாரோப்புல ஏழ குமியாளாம், அங்கு சந்தை நங்க வேட்டி கட்டி ஏழ குமியாளாம், அங்கு சருக்காருக்கா போனாலுங்க ஏழ குமியாளாம், இந்த சருக்காருல உள்ளவிங்க ஏழ குமியாளாம், இங்க தாந்த நல்ல மனசுனா ஏழ குமியாளாம்.
0: ரொம்ப அருமையாக பாடியிருக்காங்க. இந்த பாடலை கேட்கும்போது எனக்கு வந்துட்டு ஏதோ வேற ஒரு உலகத்துக்கு போயிட்டு வந்த மாதிரி இருந்ததுங்க. எந்த ஒரு மியூசிக்குமே இல்லாமல் அருமையாக அவங்களோட வாய்ஸ் மட்டுமே வச்சு இந்த பாடலை பாடினாங்க. ரொம்ப நன்றி பாட்டி இந்த பாடலை எங்களுக்காக பாடி கொடுத்ததுக்காக. நேரில் தொடர்ந்து ஏற்காடு மக்களோட குரலை தினமுமே நம்ம மலையோரம் வீசும் காற்று நிகழ்ச்சியில் கேட்கலாம். தொடர்ந்து கேட்டுட்ருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் மலையோரம் வீசும் காற்று நிகழ்ச்சியிலிருந்து பேசிட்டு இருக்கேன் நான் உங்க தருண். உங்களுக்கான பாடல் வந்தாச்சு, கேட்டுட்டு வாங்க. பல சுவாரஸ்யமான விஷயங்கள் காத்துக்கிட்டு இருக்கு.

0: ஒரு ஜோக் சொல்லிட்டா சார்.
1: மூணுக்கு அப்புறம் நாலு, நான் சொல்றத கேளு.
2: என்ன ரமேஷ், சம்மந்தமே இல்லாம பேசுனுங்கிற?
1: சரி, சம்மந்தமே இல்லாம ஒரு கேள்வி கேக்குறேன், பதில் சொல்ல முடியுமா? நல்ல,
2: அப்படி என்ன கேட்க போற? கேளு பாக்கலாம்.
1: பிறந்த குழந்தையோட பல்லு என்ன கலர் இருக்கு தெரியுமா?
2: இதுல என்ன மச்சா சந்தேகம், வெள்ளை கலர் தான்.
1: ஹே ஃபூல், பிறந்த குழந்தைக்கு எப்படிமே பல்லு இருக்கும்?
3: இதெல்லாம் கோல்டன் டேஸ்ல மச்சான். ஸ்ட்ரீட் ஃபைட்ஸ், கிரிக்கெட், பப்ஜி, sneakouts and night rides. இதெல்லாம் என்னைக்கும் மறையாத, என்னைக்கும் மறக்காத, எப்போதும் நம்ம கூட இருக்க.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் மலையோரம் வீசும் காற்று.
1: இனிமையான பாடல் வரிகள் கொண்ட இண்டிபெண்ட் ஆர்டிஸ்டோட பாடலை தொடர்ந்து கேட்டுட்டு இருக்கீங்க. சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் மலையோரம் வீசும் காற்று நிகழ்ச்சியிலிருந்து பேசிட்டு இருக்கேன். நான் உங்க வருந்தாங்க. நேர்களே, ஒரு பூவை பார்த்ததுமே அட என்ன அழகான பூ அப்படின்னு சொல்லிட்டு கடந்து போயிடுவோம். ஆனா சில பூக்களை கொஞ்சம் நின்று கவனிச்சு பார்த்தீங்க அப்படின்னா அதோட வடிவத்துக்குள்ளேயே ஒரு சுவாரஸ்யமான விஷயம் இருக்குங்க. அப்படிப்பட்ட ஒரு அழகான பூ தான் ப்ளூ பாய்சன் ஃப்ளவர், நீல பாசிப்பூ அப்படின்னு சொல்லப்படுது. இதுக்கு நீல பாசிப்பூ, பொதுவான பாசிப்பூ அப்படின்ற பேர்களுமே இருக்குங்க. இந்த தாவரத்தை பத்தி தான் இப்போ சில சுவாரஸ்யமான விஷயங்களை தெரிஞ்சுக்க போறோம். இதோட பூக்கள் பொதுவா நீலமும் வெள்ளையும் கலந்த நிறத்துல இருக்கும். அதுலயும் பூவோட நடுப்பகுதியை சுத்தி இருக்கக்கூடிய மெல்லிய இலைகள் மாதிரியான அமைப்பு ரொம்பவே தனித்துவமானதா இருக்கும். அந்த இலைகள் நீலம், வெள்ளை, மஞ்சள், பழுப்பு மாதிரியான நிறப்பட்டைகளோட இருக்குங்க. இது ஒரு சாதாரண செடி கிடையாது, இது கொடியா வளரக்கூடிய தாவரம். தன்னோட டென்ட்ரில்கள், அதாவது பற்றி கொள்ளக்கூடிய மெல்லிய கொடிகள் மூலமா சுத்தி இருக்கக்கூடிய பொருட்களை பற்றி கொண்டு மேல வளரக்கூடியது. சரியான சூழல் கிடைச்சா இந்த கொடி 10 மீட்டர் அல்லது அதற்கு மேல கூட வளருமாங்க. இந்த தாவரத்தோட இலைகளுமே சுவாரஸ்யமானது. இது பல பகுதிகளா பிரிஞ்சிருக்க கூடியதுங்க. அதாவது ஒரு கையில 5 விரல்கள் விரிஞ்சிருக்கிறது மாதிரி இலைகளோட பகுதிகள் அமைஞ்சிருக்கும். பூக்களை மாதிரியே இதோட பழமும் நம்ம கவனத்தை ஈர்க்கும். இதோட பழம் முட்டை வடிவத்துல ஆரஞ்சு நிறத்துல இருக்கும். ஒரு பழம் சுமார் 6 சென்டிமீட்டர் வரைக்கும் வளரக்கூடும். இந்த பழம் உண்ணக்கூடியது அப்படின்னு குறிப்பிடப்படுதுங்க. ஆனா இதோட சுவை எல்லாருக்குமே பிடிக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது. சில தகவல்கள்ல இதோட சுவை விரும்பத்தக்கதா இருக்கலாம் அப்படின்னு குறிப்பிடப்பட்டிருக்கு. இந்த நீல பாசிப்பூ தென் அமெரிக்காவை பூர்வீகமா கொண்ட தாவரம். அதுக்கப்புறம் உலகத்தோட வேற சில பகுதிகளுக்கும் இது அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கு. இன்னொரு சுவாரஸ்யமான விஷயம் என்ன தெரியுமா? தென் அமெரிக்கால இந்த தாவரம் மருத்துவ பயன்பாடுகளுக்காக அறியப்படுது. அங்க வாழக்கூடிய டோபா மற்றும் மாக்கா மக்களால இந்த தாவரம் மருத்துவ பண்புகளுக்காக பயன்படுத்தப்பட்டதா சில விஷயங்கள் குறிப்பிடுதுங்க. அதாவது ஒரு ஆழமான பூவா நம்ம கண்ணுக்கு தெரியக்கூடிய இந்த தாவரம் சில சமூகங்களோட பாரம்பரிய அறிவிலையும் ஒரு இடத்தை பெற்றிருக்கு. இப்படிப்பட்ட ஒரு அழகான பூவுக்கு பாய்சன் ஃப்ளவர் அப்படின்ற பேர் எப்படி வந்தது அப்படின்றதுமே ஒரு சுவாரஸ்யமான விஷயம்தான். இந்த தாவரத்தோட பூவோட அமைப்புல இருக்கக்கூடிய பல்வேறு பகுதிகளுக்கு ஒரு தனித்துவமான வடிவமைப்பு இருக்கு இல்லையா? அதனாலதான் இதை பார்க்கும்போது இயற்கை ஒரு ஓவியத்தை வரைஞ்சது மாதிரி இருக்கும். ஒரு கொடி, அதுல இருந்து அழகான நீல வெள்ளைப்பூ, அதுக்கப்புறம் ஆரஞ்சு நிறப்பழம், இதுதாங்க நீல பாசிப்பூவோட அழகு. இயற்கையில நம்ம சாதாரணமா கடந்து போகக்கூடிய ஒவ்வொரு செடியும் ஏதோ ஒரு

கதையை சொல்லிக்கிட்டு தாங்க இருக்கு. அதை பார்க்க கொஞ்ச நேரம் எடுத்துக்கலாம். இயற்கையை ரசிக்கலாம், தாவரங்களை பாதுகாக்கலாம். தொடர்ந்து இதே மாதிரி பல சுவாரஸ்யமான விஷயங்கள் உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்க நேர்களை நம்ம நிகழ்ச்சியில கேட்டுட்டு இருக்கீங்க. சொன்ன 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் மலையோரம் வீசும் காற்று நிகழ்ச்சியிலிருந்து பேசிட்டு இருக்கேன். நான் உங்க தருணங்களுக்கான பாடல் வந்தாச்சு, கேட்டுட்டு வாங்க. பல சுவாரஸ்யமான விஷயங்கள் காத்துக்கிட்டு இருக்கு.

0: துரித உணவுகளை உண்டு துன்பப்படுவதை தவிர்த்து நம் ஊரில் விளைந்த தானியங்களையும் பழங்களையும் உண்போம், இன்பமாய் வாழ்வோம்.
1: பொதுநலன் கருதி சோனா FM 107.8.

0: சோனா எஃப்எம் 107.8 அடுத்து வருவது
1: நினைவோ ஒரு பறவை, நினைவோ ஒரு பறவை. சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் மலையோரம் வீசும் காற்று.
2: தினம் தினம் பழங்குடியின மற்றும் மலைவாழ் மக்களை பற்றியும் அவங்க வாழ்க்கை முறை, வாழ்வாதாரம், கலை, கலாச்சாரம், திருமண மரபுன்னு சொல்லி பல சுவாரஸ்யமான விஷயங்களை தெரிஞ்சுக்கிறோங்க. அந்த வகையில் இன்னைக்கு தகலக் அப்படின்னு சொல்லக்கூடிய மொழியை பற்றி தான் சில சுவாரஸ்யமான விஷயங்களை தெரிஞ்சுக்க போகிறோம். கேட்டுட்ருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில். மலையோரம் வீசும் காற்று நிகழ்ச்சியிலிருந்து பேசிட்ருக்கேன் நான், உங்கள் தருண் தாங்க. நேர்களே, தகலக் அப்படின்ற மொழியை தகலாகா அப்படின்னுமே குறிப்பிடுறாங்க. இது ஒரு மறைந்து போன குரல் அப்படின்னுமே சொல்லப்படுதுங்க. ஒரு மனிதர் பேசக்கூடிய வார்த்தைகள் ஒரு சமூகத்தோட வாழ்க்கையை சொல்லும். ஒரு மொழி அந்த சமூகத்தோட வரலாறு, பண்பாடு, நிலம், நினைவுகள் அப்படின்னு எல்லாத்தையுமே தனக்குள்ள சுமந்துட்டு போகும். ஆனால் ஒரு மொழியை பேச யாருமே இல்லாமல் போனால் என்ன ஆகும்? அந்த மொழியோட சேர்ந்து ஒரு சமூகத்தோட குரலும் மெதுவாக மறைஞ்சு போயிடும். அப்படிப்பட்ட ஒரு பழங்குடியின மொழி தான் இந்த தகலக் மொழி. ஆஸ்திரேலியாவோட குயின்ஸ்லாந்து பகுதியில் பேசப்பட்ட இந்த மொழி இன்னைக்கு அழிஞ்சு போன மொழியாக குறிப்பிடப்படுதுங்க. இந்த டகலக் மொழி ஆஸ்திரேலியாவோட பழங்குடியின மக்களால் பயன்படுத்தப்பட்ட ஒரு மொழி தாங்க. இந்த மொழி பாமானியுங்கன் அப்படின்னு சொல்லக்கூடிய பெரிய மொழி குடும்பத்தோட தொடர்புடையது. அதோட கிளைகளில் ஒன்றான பாமன் மொழிகளும் அதோட தொடர்புடைய தாய்பன் மொழிகளும் குறிப்பிடப்படுதுங்க. டகலக் மொழி லத்தீன் எழுத்து முறையில் பதிவு செய்யப்பட்டிருக்கு. இந்த மொழிக்கான தனித்துவமான அடையாளமாக ISO 6363 குறியீடு TGZ அப்படின்னு சொல்லி வழங்கப்பட்டிருக்குங்க. ஆனால் இந்த மொழியை பற்றின ஆவணப்படுத்தப்பட்ட தகவல்கள் ரொம்பவுமே கம்மியாக இருக்குது. அதனால தான் இது மோசமான சான்றளிக்கப்பட்ட மொழி அப்படின்னு குறிப்பிடப்படுதுங்க. ஒரு மொழியை புரிஞ்சுக்கிறதுக்கு அந்த மொழியை பேசிய மக்கள் வாழ்ந்த நிலத்தை புரிஞ்சுக்கணும். டகலக் மக்கள் வாழ்ந்த பகுதி ஆஸ்திரேலியாவோட குயின்ஸ்லாந்து பகுதியில் பறந்து விரிஞ்சிருக்கு. அவங்களோட பாரம்பரிய நிலப்பரப்பு சுமார் 10,000 சதுர கிலோமீட்டர் அப்படின்னு சொல்லி மதிப்பிடப்பட்டிருக்கு. வடக்கில் ஐநாஸ்லி ஆறு பகுதிக்கு பக்கத்துலேயும், தெற்கில் கிரிகோரி மலைத்தொடர் வரைக்கும், கிழக்கில் ஜார்ஜ் டவுன் மற்றும் ஃபோர்ஷேத் பகுதிகள் வரைக்குமே, மேற்குல கராய்டனுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய பகுதிகள் வரைக்கும் அவங்களோட வாழ்விடம் பறந்திருந்ததா குறிப்பிடப்படுதுங்க. அதாவது டகலக் அப்படின்றது ஒரு வார்த்தைகளோட தொகுப்பு மட்டும் இல்லை, ஒரு குறிப்பிட்ட நிலப்பரப்போட ஒரு மக்களோட வாழ்க்கையோட இணைஞ்சிருந்த ஒரு மொழி தாங்க. நம்ம இன்னைக்கு ஒரு மொழியை பேசும்போது அது வெறும் தொடர்புக்கான கருவி அப்படின்னு நினச்சிட்றோம். ஆனால் பழங்குடியின சமூகங்களுக்கு மொழி அப்படின்றது அதை விட மிக பெருசு. நிலத்தை பற்றிய அறிவு, இயற்கையை பற்றிய புரிதல், சமூகத்தோட நினைவுகள், முன்னோர்களோட அனுபவங்கள், இது எல்லாமே தலைமுறையிலிருந்தே தலைமுறைக்கு மொழியோட மூலமாகவே கடத்தப்படுதுங்க. டகலக் மொழியை பற்றிய ஆவணங்கள் குறைவாக இருக்கிறது ஒரு மொழியை பாதுகாக்கிறதோட முக்கியத்துவத்தை நமக்கு உணர்த்துது. ஏன் அப்படின்னா, ஒரு மொழி மறையிறது அப்படின்றது சில வார்த்தைகள் மறையிறது மட்டும் இல்லை, அந்த மொழியை பேசின மக்களோட தனித்துவமான குரல், அவங்க உலகத்தை பார்க்கக்கூடிய விதம், அவங்களோட வரலாற்றோட ஒரு பகுதி, இது எல்லாமே மறைஞ்சு போகக்கூடிய அபாயம் தாங்க. இன்னைக்கு உலகத்தில் பல பழங்குடியின மொழிகள் மிக குறைந்த எண்ணிக்கையிலான மக்களால் மட்டும்தான் பேசப்படுது. அதனால் அதை ஆவணப்படுத்துறது ரொம்பவுமே முக்கியமான பணியாக இருக்கு. ஒரு மொழியில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு சொல்லும் ஒவ்வொரு பழைய கதை, ஒவ்வொரு பாடல், ஒவ்வொரு உரையாடல், அந்த சமூகத்தோட வரலாற்று சான்றாக கூட மாறலாம் இல்லையா? டகலாக் மொழியோட நிலை நமக்கு ஒரு முக்கியமான கேள்வி எழுப்புது. நம்ம பேசக்கூடிய மொழியை மட்டும் பாதுகாக்க போகிறோமா, இல்லை பேசப்படாமல் போகக்கூடிய மொழிகளோட குரலையும் பாதுகாக்க போகிறோமா அப்படின்றது தான். நேர்களே, தொடர்ந்து இதே மாதிரி பல விஷயங்கள் உங்களுக்காக காத்துட்ருக்கு. ஆனால் இன்றைய நிகழ்ச்சியில் இல்லை, நாளை நிகழ்ச்சியில். இப்போ நான் விடைபெற வேண்டிய நேரம் வந்தாச்சு. நாளை நிகழ்ச்சி வரும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது தருண். சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் மலையோரம் வீசும் காற்று நிகழ்ச்சியிலிருந்து டடா பை பை நேர்களே. நாளை நிகழ்ச்சியில் இன்னும் சில சுவாரஸ்யமான விஷயங்களோட சந்திக்கலாம்.

0: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் நினைவோ ஒரு பறவை.
1: வணக்கம் அன்பான நேயர்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நீங்கள் கேட்டுட்ருக்கிறது சோனா எஃப்எம் 107.8 நினைவு ஒரு பறவை நிகழ்ச்சி. தினமும் ஒருவருடைய வாழ்க்கை கதையை, வாழ்க்கை நினைவுகளை சொல்லிகிட்டே இருக்கிறேன். அப்படி இன்னைக்கு உலக புகழ் பெற்ற மியூசிக் ஐக்கானுடைய லைஃப் ஸ்டோரி தாங்க சொல்ல போகிறேன். ஒரு சாதாரண கிறிஸ்துமஸ் ட்ரீ ஃபார்முல வளர்ந்து இன்னைக்கு உலகத்தையே தன்னுடைய பாட்டால் கட்டி போட்ட டெய்லர் ஸ்விஃப்ட் அவங்களுடைய ஒரு கதையை தான் நான் வந்து சொல்ல போகிறேன். இவங்களோட வாழ்க்கை எப்படி ஒரு அழகான வாழ்க்கை இருந்தது, அதாவது 1989 டிசம்பரில் அமெரிக்காவில் இருக்கக்கூடிய பென்சில்வேனியாவில் பிறக்கிறாங்க டெய்லர் அலிசன் ஸ்விஃப்ட். இவங்களோட பாட்டி ஒரு சிங்கர், ஓபரா சிங்கர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதனால் சின்ன வயசுலேயே டெய்லருக்கு இசை மேலே ஒரு பெரிய ஆர்வம் வருது. 10 ஆகும்போது உள்ளூர் திருவிழாக்கள், போட்டிகள்னு எல்லா இடத்துலையும் பாட ஆரம்பித்தாங்க. அதாவது அந்த குழந்தையாக இருக்கும்போது என்ன ஒரு டேலண்ட் வெளியே தெரிய ஆரம்பிக்குதோ அதுதான் அவங்களுக்கான ஒரு மெயினான ஒரு டேலண்ட்டாக இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம். இப்போ சின்ன வயசில் ஒருத்தங்க டிராயிங் நல்லா வரைகிறாங்க அப்படின்னா ஃப்யூச்சரில் வந்து ஒரு பெரிய ஆர்டிஸ்ட்டாக இருப்பாங்க. சின்ன வயசுலேயே நல்லா நடிக்கிறாங்க, நல்லா பேசுகிறாங்க அப்படின்னா ஓரளவுக்கு அந்த வளர்கிற டைமில் அவங்களுக்கு அதுதான் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். ஸோ அப்படி 10 இருக்கும்போது நிறைய இடங்களில் பாட ஆரம்பிக்கிறாங்க. 11 அமெரிக்காவோட பாட்டு ஒன்று பெரிய பேஸ்கெட்பால் மேட்ச் ஸ்டேடியத்தில் பாடி அசத்துறாங்க. 12 கம்ப்யூட்டர் ரிப்பேர் செய்கிறவங்க கிட்ட கிட்டார் வாசிக்க கற்றுக்கிட்டு சொந்தமாக பாடல்கள் எழுதவும் ஆரம்பிக்கிறாங்க. இப்படி அவங்களுடைய பயணம் வந்து போயிட்டே இருக்குது. ஒவ்வொரு வருடமும், அதாவது அவங்க வளர வளர இந்த இசைக்கும் அவங்களுக்குமான தொடர்பு ரொம்ப அதிகமாகிட்டே இருக்குது. இப்போ அப்படியே காலங்கள் போயிட்டே இருக்குது. ஃப்யூச்சரில் எப்படி ஒரு உலக புகழ்பெற்ற ஒரு பாடகராக மாறுறாங்க அப்படின்ற கதையை நான் வந்து சொல்லிகிட்டே இருக்கிறேன், கேட்டுகிட்டே இருங்க. இப்போ இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டுடைய 2 பாடல்கள் வந்துக்கிட்டே இருக்குது. பாடல்களை கேட்டுருங்க. நீங்கள் கேட்டுட்ருக்கிறது சோனா எஃப்எம் 107.8 நினைவோ ஒரு பறவை நிகழ்ச்சி. நம்ம நிகழ்ச்சி பற்றின ஃபீட்பேக் உங்களுக்கு இருந்தது அப்படின்னா மறக்காமல் நம்ம நிலையனுக்கு நீங்கள் மெசேஜ் பண்ணலாம். இப்போ பாட்டு தாங்க வந்துகிட்டே இருக்குது, பாட்டை கேட்டுருங்க.

0: எஃப்எம் 107.8 நம்ம ஊரு நம்ம ஹிஸ்டரி.
1: சேலம் சோனா எஃப்எம் நேயர்களுக்கு வணக்கம். சேலம் வரலாற்று சங்கத்தின் பொதுச் செயலாளர் ஜே பர்னபாஸ் ஆகிய நான் இன்று வந்து உங்களுடன் பகிர்ந்து கொள்வதற்கு செரி ரோடு, அதாவது செரி சாலை என்ற ஒரு இந்த சாலை, நாம் அடிக்கடி கடந்து செல்கின்ற இந்த சாலை, சேலம் மாநகரின் முக்கியமான ஒரு பிரதான சாலை. இந்த சாலை இந்த பெயருக்கு என்ன காரணம், இந்த சாலையினுடைய வரலாறு, அதை பத்தி இன்னைக்கு நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம். அதாவது செரி ரோடு அப்படின்னு சொல்ற இந்த ரோடு வந்து எங்க இருந்து ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு சொன்னா, நம்ம அஸ்தம்பட்டி ரவுண்டானால இருந்து நம்ம பழைய பஸ் ஸ்டாண்ட் போற அந்த பாதையில நம்ம போகும்போது அஸ்தம்பட்டி, அப்புறமேட்டு குமரசாம்பட்டி, குமரசாம்பட்டி தாண்டோன்ன அரசு கலைக்கல்லூரி, அதையும் தாண்டோன்ன விஜயராகவாச்சாரியார் சுந்தர் லாட்ஜ், அந்த பகுதியெல்லாம் அப்படியே ஸ்ட்ரைட்டா இந்த பக்கம் அந்த சிலை, பாபா சாஹேப் அம்பேத்கருடைய சிலை, அந்த சிலையை தாண்டி இடதுபுறமாக போற சாலை, அந்த சாலை அப்படியே போகுது. அப்படியே போகும்போது சுகவனேஸ்வர் கோயில், அதை தாண்டி நாங்க திருவள்ளுவர் சிலைக்கிட்ட போய் அந்த சாலை முடியுது. இவ்வளவு நீளமான இந்த ஒரு சாலை தான் இன்னைக்கு வந்து நம்ம செரி ரோடு அப்படின்னு அழைக்கப்படுகிறது. ஏன் இதுக்கு செரி ரோடுன்னு பேர் வந்தது அப்படின்னு சொல்லி நம்ம இப்ப வந்து ஆய்வு செய்யறோம், தெரிஞ்சுக்கிறோம். ஏன்னா இந்த சாலை வழியாக பல ஆண்டுகளாக பல நாட்களாக நம்ம வந்து பயணிக்கிறோம். ஆனாலும் இதுக்கு ஏன் செரி ரோடுன்னு பேர் வந்தது, இதனுடைய ஏன் செரினா என்ன அப்படின்ற ஒரு கேள்வி நம்ம மனசுக்குள்ள தோன்றி இருக்காமலே கூட கடந்து சென்று இருக்கும். ஆனா அதனுடைய உண்மையை இன்னைக்கு நம்ம ஆய்வு செய்யறோம். ஏன் அப்படின்னு சொன்னா, இதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த சாலை இதற்கான பெயருக்கு அடிப்படை என்ன அப்படின்னு சொன்னா, ஜே டபிள்யூ செரி அப்படின்றவரு சேலம் மாவட்ட நீதிபதியாக சிவில் அண்ட் செஷன்ஸ் ஜட்ஜா சேலத்துல இருந்தவர். அதாவது வந்து 1857 வருஷத்திலிருந்து 1864 வருஷம் வரைக்கும் அவர் வந்து சேலம் மாவட்ட நீதிபதியாக சிவில் அண்ட் செஷன் ஜட்ஜா இருந்தார். அப்போதான் அவர் வந்து முக்கியமான சில நீதித்துறை முன்னேற்றங்களை, நிறைய காரியங்களை, சேலம் மாவட்டத்துக்கு அடிப்படையான விஷயங்களை, இன்னைக்கும் நிலைத்திருக்கிற விஷயங்களை அவர் செஞ்சார். அப்புறம் 1859 ஆக்டிங் கலெக்டரா சேலம் மாவட்டத்தில் இருந்தாரு இந்த காலகட்டத்தில். இப்போ வந்து 1857 முதல் 1864 வரைக்கும் சேலம் மாவட்டத்தில் நீதிபதியாக அவர் இருக்கும்போது நீதி நிலைநாட்டுறதுக்கான அடிப்படை கட்டுமானங்களான நீதிமன்றங்கள், சார்பு நீதிமன்றங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சேலம் மாவட்டம் முழுமைக்குமான

0: கட்டுமானங்களை எஸ்டாப்ளிஷ் பண்ணார். எஸ்டாப்ளிஷ் பண்ணி இந்த இடத்துல நம்ம, அதாவது பார்த்தீங்கன்னா நம்ம அந்த பழைய நீதிமன்றம் கட்டணம், அது வந்து ஒரு ஒரு பெரிய ஓப்லாங் ஸ்ட்ரக்சர், ஒரு நீள்வட்ட வடிவத்தில் அதை அமைச்சிருப்பாங்க. அந்த கட்டடம் இவர் காலத்தில் தான் கட்டப்பட்டது, 1862 அப்போ தான் இவர் தான் அந்த காரியத்தெல்லாம் முன்ன நின்று செஞ்சிருக்கிறார். ஏன்னா அவர் காலத்தில் கட்டப்பட்டது தான் அந்த நீதிமன்றம், அந்த சேலம் மத்திய சிறை, இதெல்லாம் இவருடைய காலம்தான். 1862 தான் கட்டப்பட்டது. அவைகளின் சான்றாக, அவைகளின் சாட்சியாக இந்த பெயர் வந்து செரி ரோடு என்று அழைக்கப்படுவதில் உண்மையிலே ஒரு பெருமையான விஷயம் தான். இது வந்து சேலத்தின் பெருமை என்று சொல்லலாம்.
1: சோனா எஃப்எம் 107.8 நம்ம ஊரு நம்ம ஹிஸ்டரி.
2: தம்பி எழுந்துருடா, காலேஜுக்கு டைம் ஆகுது, இன்னைக்கு மழை வேற வரப்போகுதான், டிராபிக் வேற கொஞ்சம் அதிகமா இருக்க போகுதுன்னு சொல்றாங்க.
3: எப்படிமா, நம்ம வீட்டுக்கு நியூஸ் பேப்பரும் வரல, டிவியும் ரிப்பேர்ல இருக்கு, நீ தான் சோசியல் மீடியாலயும் இல்ல, அப்புறம் எப்படி எல்லா அப்டேட்டும் தெரிஞ்சு வச்சிருக்க?
2: அதுக்குதான் டெய்லியும் காலையில சோனா எஃப்எம்ல நம்மை சுற்றி நிகழ்ச்சி கேக்குறனே, அதுல நம்மளை சுத்தி என்ன நடக்குது அப்படின்ற அப்டேட்ட சொல்றாங்களே.
4: நம்ம ஊரை சுத்தி நடக்கிற நமக்கு தேவையான அன்றாட தகவல் எல்லாம் தெரிஞ்சுக்க கேளுங்க நம்மை சுற்றி.
5: திங்கள் முதல் சனி வரை காலை 7 முதல் 9 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில். சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில். நினைவோ ஒரு பறவை.
6: நினைவோ ஒரு பறவை நிகழ்ச்சியில் நாகராஜ் பேசிகிட்டு இருக்கேங்க. நீங்கள் கேட்டுட்ருக்கிறது சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி. இன்றைக்கி யாருடைய ஒரு கதையை நான் வந்து சொல்லிகிட்ருக்கேன் அப்படின்னா, டைலர் ஸ்விஃப்ட் அவங்களோட ஒரு கதையை தாங்க சொல்லிகிட்ருக்கேன். ஒரு இன்ஸ்பிரேஷனான ஸ்டோரி அப்படின்னு வந்து சொல்லலாம். ஆரம்பத்தில் ரொம்ப ஒரு எளிமையான இடத்துல பிறந்து கிறிஸ்துமஸ் ட்ரீ ஃபார்மில் தான் வளர்கிறாங்க. ஒரு கட்டத்தில் உலகத்தையே அவங்களுடைய பாட்டால் கட்டி போடுறாங்க அப்படின்னு வந்து சொல்லலாங்க. அமெரிக்காவில் இருக்கக்கூடிய பென்சில்வேனியா அப்படின்ற ஒரு இடத்துல தான் பிறந்து வளர்கிறாங்க. பாட்டி ஒரு பெரிய சிங்கர், ஸோ அதனால் அவங்களுக்கும் அந்த மியூசிக் மேலே ஒரு பெரிய ஆர்வம். கண்ட்ரி மியூசிக் மேலே இருந்த காதலால் டெய்லரோட குடும்பம் டென்னசி மாகாணத்தில் இருக்கக்கூடிய நாஷ்வில்லி அப்படின்ற நகருக்கு வந்து குடிபெயர்றாங்க. அங்கே இருக்கிற மியூசிக் கம்பெனி கதவுகள் எல்லாமே தட்டி கேசட்டுகளை வந்து கொடுக்குறாங்க. ஆரம்பத்தில் நிறைய நிராகரிப்புகள் வந்து அவங்களுக்கு கிடைச்சிது. ஆனாலும் அவங்க சோர்ந்து போகலை, தன்னுடைய முயற்சியை வந்து விடலை. 16 வயசில் சோனி ஏடிவி மியூசிக் பப்ளிக் கம்பெனியோட ஒப்பந்தம் செஞ்ச மிக இளைய பாடலாசிரியராக மாறி சாதனை பண்ணுறாங்க. ஸோ அவங்களுடைய அந்த வெற்றி பயணம் அப்படின்றது தொடர்ந்துக்கிட்டே இருக்கு. அதாவது ரொம்ப சின்ன வயசில் இருந்த அந்த மியூசிக் மேலே ஆர்வம் நாள்பட ரொம்ப அதிகமாயிட்டே இருக்கு. ஒரு பாடல் ஆசிரியரா, அதே நேரத்தில் ஒரு பாடகராக இவங்களுடைய அந்த பயணம் அப்படின்றது தொடர்ந்துக்கிட்டே இருக்குது. இதுக்கெல்லாம் காரணம் அவங்க ஃபேமிலியில் அந்த மியூசிக் மேலே இருந்த ஒரு ஆர்வம், அதை தாண்டி இவங்களுக்கும் இருந்த ஒரு ஆர்வம் தான் ஒரு இம்பார்ட்டனான ஒரு விஷயமாக இருந்திருக்குங்க. 2006 இவங்களோட ஃபஸ்ட் ஆல்பம் வெளியிடுறாங்க. அதாவது 16 வயசில் டெய்லர் ஸ்விஃப்ட் அப்படின்ற பேரில் முதல் ஆல்பத்தை வெளியிடுறாங்க. அதில் வந்த டிம் அப்படின்ற ஒரு பாட்டு சூப்பர் ஹிட்டாக இருக்குங்க. அமெரிக்கா கண்ட்ரி மியூசிக் உலகத்தில் இவங்க பேர் எல்லார் வாயிலையும் வந்து ஒலிக்க ஆரம்பிக்குது. அதுக்கப்புறம் வெளிவந்த ஃபியர்லெஸ் ஆல்பம் இவங்களுடைய வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய திருப்பு முனையாக அமைஞ்சது. தொடர்ந்து இவங்களோட இந்த இன்ஸ்பிரேஷனான ஸ்டோரியை நான் வந்து சொல்லிகிட்டே இருக்கிறேன். அதாவது பெண்ணாக பல சாதனைகளை பண்ணுறதை தாண்டி உலக புகழ் பெறுறது அப்படின்றது சாதாரண ஒரு விஷயம் இல்லைங்க, அதுவும் மியூசிக்கில். தொடர்ந்து இவங்களுடைய கதையை சொல்லிகிட்டே இருக்கேன். இப்போ பாட்டு வந்துகிட்டே இருக்குது, பாட்டை கேட்டுருங்க.

0: குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ்.
1: குட் மார்னிங் சார்.
0: ஸ்டூடெண்ட்ஸ், இன்னைக்கு சயின்ஸ்ல ஓசோன் லேயர் பத்தி தான் படிக்க போறோம். அப்படின்னா என்னன்னு தெரியுமா?
2: ஓசோன் லேயரா? தெரியாது சார்.
0: நம்ம பூமியை சுத்தி இருக்கக்கூடிய ஒரு பாதுகாப்பு கவசம் தான் ஓசோன் லேயர். சூரியன் கிட்ட இருந்து வர தீங்கு விளைவிக்கக்கூடிய யூவி கதிர்கள்ல இருந்து நம்மளையும் இயற்கையையும் பாதுகாக்குது. ஆனா இப்போ அது கொஞ்சம் கொஞ்சமா பலவீனம் ஆகிட்டு இருக்கு.
2: அச்சச்சோ, அப்ப அதை எப்படி பாதுகாக்கிறது சார்?
0: அதுக்கு ஒரே ஒரு வழிதான் இருக்கு. சுற்றுச்சூழல் மாசுபாட்டை குறைக்கணும், தேவையில்லாத வாகன பயன்பாட்டை தவிர்த்து மின்சாரத்தை சிக்கனமா பயன்படுத்தி சுற்றுச்சூழலுக்கு உகந்த பொருட்களை பயன்படுத்தணும். இத பண்ணாவே போதும், கண்டிப்பா நம்மளுடைய உலகத்தை நம்மளால பாதுகாக்க முடியும். புரிஞ்சதா?
1: புரிஞ்சது சார்.
3: ஓசோன் படலத்தை பாதுகாப்போம், பூமியையும் நம் எதிர்காலத்தையும் வளமாக மாற்றுவோம்.
4: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சோனா எஃப்எம் 107.8 நினைவோ ஒரு பறவை நிகழ்ச்சிங்க. நாகராஜ் பேசிட்டு இருக்கேங்க. இன்னைக்கு யாருடைய ஒரு கதையை சொல்லிட்டு இருக்கேன் அப்படின்னா, உலக புகழ் பெற்ற பாடகர் அவங்களோட கதையை தான் சொல்லிட்டு இருக்கேன். டெய்லர் ஸ்விஃப்ட் அப்படின்ற ஒரு பெண் பாடகர், அதாவது டிம் மெக்ராவ் அப்படின்ற ஒரு பாட்டும் சரி, அதுக்கப்புறம் வந்து ஃபியர்லெஸ் அப்படின்ற ஒரு ஆல்பமும் சரி, லவ் ஸ்டோரி யூ பிலாங் வித் மீ இந்த மாதிரியான ஒரு பாடலும் சரி, உலக அளவில் மார்க்கெட்டை வந்து பிடிக்குது. இதனால் ரொம்ப இளம் வயசில் கிர்கி அப்படின்ற ஒரு அவார்ட்ஸ் இருக்குங்க. ஸோ அந்த அவார்டு ஆல்பம் ஆஃப் த இயர் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கின ஒரு பெருமையும் இருக்குது ரொம்ப இளம் வயதில். அதுவும் இளம் வயதெல்லாம் அந்த ஒரு அவார்டு வாங்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம் அப்படின்னே சொல்லலாம். அதுக்கப்புறம் 2014 இவங்க வெளியிட்ட, அதாவது 1989 அப்படின்ற அந்த ஒரு ஆல்பம் இவங்களோட மியூசிக் கேரியரையே

வந்து மாற்றி அமைக்குது. கண்ட்ரி சிங்கராக இருந்தவங்க உலகத்தில் இருக்கிற டாப் பாப் ஸ்டாரில் ஒருவராக உயர்றாங்க. அதாவது நார்மலாக இப்போ அவங்க இருக்கிற அந்த ஊரில் ஃபஸ்ட்டு பிரபலமாக இருக்கிறாங்க, அதுக்கப்புறம் வந்து ஒரு குறிப்பிட்ட ஏரியாவில் பிரபலமாக இருக்கிறாங்க, அதுக்கப்புறம் அமெரிக்காவில் பிரபலமாக இருக்கிறாங்க, அதை தாண்டி உலகம் முழுவதும் மிகப்பெரிய ஒரு ஃபேமஸான ஒரு ஆளாக மாறுறாங்க. அவங்களுடைய கேரியரே மாறுது அப்படின்னு வந்து சொல்லலாங்க. அதுவும் அவங்களுடைய பாடல்கள் எல்லா பாட்டுமே சாதாரண வெற்றி அடையலைங்க, மிகப்பெரிய மிகப்பெரிய வெற்றி அடையுது. ஸோ அப்போ அவங்களுடைய அதாவது ஷேக் இட் ஆஃப், பிளாங்க் ஸ்பேஸ் பாடல்கள் பில்லியன் கணக்கான பார்வைகளை கடந்து சாதனை படைக்குது. ஸோ அதான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த ஒரு நாட்டில் ஃபேமஸாக இருக்கிறது தாண்டி உலகம் முழுக்க ஃபேமஸாக ஆக ஆரம்பித்தாங்க. நினச்சி பாருங்கள், ஒரு பெண்ணாக, ஒரு மியூசிக் டைரக்டராக, அவங்க பாடகராக, ஒரு உலக அளவில் ஃபேமஸ் ஆகிறது அப்படின்றது ஒரு சாதாரண விஷயமா அப்படின்னு பார்த்தா இல்லை, ரொம்ப ரொம்ப கஷ்டம் அப்படின்னு வந்து சொல்லலாம். வாழ்க்கையில் வெற்றிகள் மட்டுமே இல்லாமல் பல கஷ்டங்களும் சர்ச்சைகளும் அவங்களுக்கு வந்து வந்துக்கிட்டே இருக்குது. ஸோ அதையும் அவங்க வந்து ஃபேஸ் பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க, நிறைய விமர்சனங்களையும் ஃபேஸ் பண்ணுறாங்க. ஸோ தொடர்ந்து இவங்களோட வெற்றி கதையை நான் வந்து சொல்லிகிட்டே இருக்கிறேன், கேட்டுகிட்டே இருங்க. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சோனா எஃப்எம் 107.8 நினைவு ஒரு பறவை நிகழ்ச்சி. நம்ம நிகழ்ச்சி பற்றின ஃபீட்பேக் உங்களுக்கு இருந்தது அப்படின்னா மறக்காமல் நம்ம நிலை எண்ணுக்கு நீங்கள் மெசேஜ் பண்ணலாம். நம்ம நிலை எண் 9787 7107.8.

0: ஒரு ஜோக் சொல்லிட்டா சார்.
1: மூணுக்கு அப்புறம் நாலு, நான் சொல்றத கேளு.
2: என்ன ரமேஷ், சம்பந்தமே இல்லாம பேசுனுங்கிற?
1: சரி, சம்பந்தமே இல்லாம ஒரு கேள்வி கேக்குறேன், பதில் சொல்ல முடியுமா? நல்ல,
2: அப்படி என்ன கேட்க போற? கேளு பாக்கலாம்.
1: பிறந்த குழந்தையோட பல்லு என்ன கலர் இருக்கு தெரியுமா?
2: இதுல என்ன மச்சா சந்தேகம், வெள்ளை கலர் தான்.
1: ஹே ஃபூல், பிறந்த குழந்தைக்கு எப்படிமே பல்லு இருக்கும்?

0: எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் நினைவோ ஒரு பறவை.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சோனா எஃப்எம் 107.8 நினைவோ ஒரு பறவை நிகழ்ச்சிங்க. டெய்லர் ஸ்விஃப்ட் அவங்களோட வாழ்க்கை கதை தான் நான் வந்து இன்னைக்கு சொல்லிட்டு இருக்கேன். வாழ்க்கையில வெற்றிகள் மட்டுமே இல்லாமல் பல சர்ச்சைகளையும் விமர்சனங்களையும் டெய்லர் ஃபேஸ் பண்ணுறாங்க. ஒரு கட்டத்தில் இவங்க கஷ்டப்பட்டு உருவாக்கின பாடல்களோட உரிமைகள் இவங்க கையை விட்டு போகுது. நினச்சி பாருங்க, அதாவது ஒரு விஷயத்த நம்ம வந்து பண்ணி அது நம்மளே உழைச்சி கஷ்டப்பட்டு உருவாக்கின ஒரு விஷயம், சில சூழ்நிலைகள்னால அதோடய உரிமைகள் வந்து கைவிட்டு போணுச்சுன்னா அது நமக்கு எப்படி இருக்கும், எவ்வளோ பெரிய வழியை கொடுக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு கஷ்டங்கள்லாம் இவங்களுக்கும் வருது. ஆனால் இவங்க சோர்ந்து போகலை, ரொம்ப தைரியமாக டெய்லர்ஸ் வெர்ஷன் அப்படின்ற பேரில் தன்னுடைய பழைய ஆல்பங்கள் எல்லாத்தையுமே மறுபடியும் ரீரெக் செஞ்சு வெளியிட்டு மியூசிக் இண்டஸ்ட்ரியிலேயே ஒரு மாபெரும் சட்ட போராட்ட புரட்சியை ஏற்படுத்தி அதில் வந்து வெற்றியும் அடைகிறாங்க. இன்றைக்கி டெய்லர் ஸ்விஃப்ட் வெறும் பாட்டு பாடுறவங்க மட்டும் கிடையாதுங்க, உலகத்தையே தன் பின்னாடி அதாவது அந்த இசையால் ஈர்த்த ஒரு உமன் அப்படின்னு வந்து சொல்லலாம். எத்தனை தடைகள் வந்தாலும் சொந்த உழைப்பால் விடாமுயற்சியால் எப்படி மேலே வரணும் அப்படின்றதுக்கான உதாரணம் தான் இவங்களோட வாழ்க்கை. அதே மாதிரி இவங்களோட வாழ்க்கையில் சில சுவாரஸ்யமான விஷயங்கள் இவங்களை பற்றி. டெய்லர் ஸ்விஃப்ட் இருக்காங்க இல்லையா, வாழ்க்கையில் அவங்க வந்து அதிகமாக 13 அப்படின்ற எண்ணை பயன்படுத்துவாங்க. அது வந்து அவங்களுக்கு ஸ்பெஷல். டிசம்பர் 13 பிறக்கிறாங்க. அவங்களோட 13வது வயதில் மியூசிக் கம்பெனியோட ஒப்பந்தமாக பண்ணுறாங்க. அதே மாதிரி பல விருது நிகழ்ச்சிகளில் அவங்களுக்கு 13வது வரிசை இல்லாட்டி 13வது சீட் தான் வந்து ஒதுக்கப்பட்டிருக்கு. ஸோ அவங்களுடைய அதிர்ஷ்டம் என்ன அது வந்து இருந்திருக்கு, அது அவங்களுமே வந்து ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. அதே மாதிரி உலக புகழ்பெற்ற டாப் ஸ்டாராக இருந்தாலும் இவங்களுக்கு வந்து பேக்கிங் செய்கிறது ரொம்ப பிடிக்கும். குறிப்பாக சாக்லேட் கேக், டாய் குக்கீஸ் அப்படின்னு சொல்லிட்டு அது பேக்கிங் பண்ணுறது ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அதில் வந்து இவங்க கில்லாடி அப்படின்னே சொல்லலாம். வீட்டுக்கு வரக்கூடிய நண்பர்களுக்கும் அதே மாதிரி இவங்களுடைய ரசிகர்களுக்கும் இவங்களே கைப்பட சமைச்சு வழங்கிறது ஒரு வழக்கம். அதே மாதிரி ஸ்விஃப்டோட கச்சேரி நகரத்தில் எந்த நகரத்தில் நடந்தாலும் அந்த ஊரோட ஹோட்டல் சுற்றுலா அதுக்கப்புறம் ரெஸ்டாரண்ட் வணிக வளாகம், ஸோ இந்த மாதிரி கோடிக்கணக்கில் லாபம் வந்து ஈட்டுவாங்க. பல பொருளாதார நிபுணர்கள் ஸ்விஃப்டோமிக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களை வந்து அழைப்பாங்க. ஒரு பாட்டால் ஒரு நாட்டோட எக்கனாமிக்கையே தூக்கி பிடிக்கிற ஒரு விஷயம் இவங்களால் நடந்தது அப்படின்னு சொல்லலாம். தொடர்ந்து பாடல்கள் வந்துகிட்டே இருக்குது, பாடல்களை கேட்டுருங்க. நிறைய விஷயங்கள் உங்க கூட பகிர்ந்துக்கிட்டே இருக்கேன்.

0: ரசாயனம் கலந்த காற்று அடைத்த தின்பண்டங்கள் உண்பதை தவிர்ப்போம். இயற்கை காற்றில் செழித்து வளர்ந்த நம் பாரம்பரிய உணவுகளையே உண்போம். விவசாயம் காப்போம், உடல் நலம் பேணுவோம்.
1: பொதுநலன் கருதி சோனாயப்பம் 107.8

0: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் நினைவோ ஒரு பறவை.
1: நினைவோ ஒரு பறவை நிகழ்ச்சியில் நாகராஜ் பேசிகிட்டு இருக்கேங்க. நம்ம நிகழ்ச்சியோட இறுதி பகுதிக்கு வந்தாச்சு. இன்றைக்கி யாருடைய ஒரு கதையை சொல்லிகிட்டு இருக்கேன் அப்படின்னா, டெய்லர் ஸ்விஃப்ட் அப்படின்ற ஒருத்தங்களுடைய கதை தான். இவங்களோட வாழ்க்கையில் இவங்க ஃபேஸ் பண்ண விஷயங்கள், எப்படி உலக புகழ்பெற்ற பாடகராக மாறினாங்க அப்படின்ற கதையை நான் வந்து சொன்னேன். அதே மாதிரி இவங்களை பற்றின சில சுவாரஸ்யமான விஷயங்கள், அதாவது பூனைகள் மேலே இவங்களுக்கு வந்து ஒரு அலாதியான பிரியம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அந்த மாதிரி ஒரு அலாதியான பெரிய பிரியம் வந்து இருக்குது. மெரடித் கிரே, ஒலிவியா பென்சன், பெஞ்சமின் பட்டன் அப்படின்னு சொல்லிட்டு மூணு செல்ல பூனைகளை வந்து வளர்த்துறாங்க. இன்ஸ்டாகிராமில் இதோட அவங்க போடுற அந்த ஃபோட்டோக்கள்லாம் பல மில்லியன் லைக்ஸ்கள் வந்து வரும் அப்படின்னு வந்து சொல்லலாம். அதே மாதிரி அவங்களுடைய ஆல்பம் வெளியாகிறதுக்கு முன்னாடி உலகெங்கிலும் இருக்கக்கூடிய தீவிர ரசிகர்களை தன்னுடைய சொந்த வீட்டிற்கு வந்து அழைச்சி அந்த ஆல்பத்தை வந்து யாருக்கும் தெரியாமல் முதல்ல அவங்கள கேட்க வைக்கிற ஒரு பழக்கம் வந்து அவங்களுக்கு இருக்குது. அதே மாதிரி இவங்களோட 12 வயசில், அதாவது இவங்க வந்து அந்த இசைக்கெல்லாம் வர்றதுக்கு முன்னாடி இவங்களுடைய சிறு வயதில் எழுத்து திறமை அப்படின்றது இவங்களுக்கு ரொம்ப அதிகமாக இருந்திருக்குங்க. அவங்களோட 12 வயசுலேயே 350 பக்கங்கள் கொண்ட ஒரு நாவலை அவங்க வந்து எழுதியிருக்கிறாங்க. ஆனால் இதுவரைக்கும் அது வந்து வெளியிடப்படலை. அதே மாதிரி இவருடைய பெற்றோருக்கு பிடித்த பாடகரான ஜேம்ஸ் டெய்லர் அப்படின்னு ஒருத்தர் இருக்கிறாரு. ஸோ அவங்களுடைய நினைவாக தான் இவங்களுக்கு வந்து டெய்லர் ஸ்விஃப்ட் அப்படின்னு அந்த டெய்லர் அப்படின்ற பேரோட முன்னாடி வச்சுருக்கிறாங்க. எதிர்காலத்தில் வணிக உலகத்தில் இவங்க நுழைஞ்சதுக்கப்புறம் ஒரு ஆண் பெண் பேதமின்றி நடுநிலையான பெயர் உதவணும் அப்படின்றதுக்காக இந்த பெயரை வந்து தேர்ந்தெடுத்தாங்க அப்படின்னு வந்து சொல்லலாங்க. அதே மாதிரி இப்போ அந்த கிட்டார் இவங்க கற்றுக்கிட்டது ஒரு ஆச்சரியமான ஒரு விஷயம். பொதுவாக கிட்டார் யார் கற்றுக் கொடுத்துப்பாங்க, இசையாசிரியர் தான் கற்றுக் கொடுப்பாங்க. ஆனால் இவங்க வந்து அந்த வீட்டுக்கு சிஸ்டம் சரி பண்ணுறதுக்கு ஒரு கம்ப்யூட்டர் டெக்னீஷியன் வந்திருக்கிறார். ஸோ அவர் தான் இவங்களுக்கு வந்து இசை கற்றுக் கொடுத்துருக்காரு. இவருடைய தாய் வழி பாட்டி மார்ஜோரி பின்லே ஒரு பிரபலமான ஓப்ரா சிங்கர். ஸோ அதனால தான் இவங்களுக்கும் ஒரு பெரிய ஆர்வம் வந்ததுங்க. கண்டிப்பாக இவங்களுடைய கதை நிறைய பெண்களுக்கு, இசை மேலே ஆர்வம் இருக்கவங்களுக்கு எல்லாருக்குமே இவங்களோட கதை பிடிச்சிருக்கும். அப்படி இவங்களோட கதை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நம்ம நிலை எனக்கு நீங்கள் மெசேஜ் பண்ணலாம். மீண்டும் ஒரு அழகான கதையோட உங்களை வந்து சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு நாகராஜ். நன்றி நேயர்களே, பாய் பாய் நேயர்களே.